அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 9ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு, அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 5:56. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நூல்
1: குரலோசை கேட்டீர்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று வளம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உடவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு எஸ் ஸ்ரீ ருத்ரா. காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நலம் மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி உலர் சந்தை காய்கனி விலை நிலவரம், 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை இடம்பெறும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், காலை 8 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகைகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 தர்மபுரி சக்கர் ஸ்கேனின் இனிய சொல்லமுது, 9:05 வானொலியில் வசந்தம், நம்பிக்கை நட்சத்திரம் வீடுகளுக்கு சோலார் அமைப்பது குறித்து நேரலையில் பங்கேற்கிறார் எம் பாபு அவர்கள், காலை 10 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, இன்று காலை 10:45 சிவாஜி கணேசன் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைசாமி அவர்கள், 11 தர்மபுரி இனிமை சேமியம் மற்றும் மாவுவகைகள் வழங்கும் கேட்டால் சுவை.

அறிவிக்கும். 11 உலக காப்பி தினத்தை ஒட்டி மத்திய காப்பி வாரியத்தின் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் ஆற்றும் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து பூவே பெண் பூவே 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 மருத்துவ மலர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சந்திரகுமார் அவருடன் நேர்முகம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 சூழல் கப்பும் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4:00 விடுதேடும் வினாக்கள். மாலை 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் செயல்கார் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். மாலை 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 வயல்வெளி. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. உழவர் அனுபவம். மாடி தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவருடன் நேர்முகம். 8:00 இளந்தென்றல் சினிமா சினிமா. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சலாக. 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் சுகமான ராகங்கள் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இவையாவும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் பெறும் நிகழ்ச்சிகள்.

0: Department, DAD, in New Delhi today. On the occasion, the Defence Minister is scheduled to launch various IT initiatives of DAD. These include the integration of the Indian Army Financial Information System with the department's Saksham platform, the revamped National Compilation System for the Ministry of Defence and Payment Routing, and integrated system management platform for introducing Treasury single account payments in the Ministry of Defence. New Delhi will host a textile conclave today to discuss emerging technologies in the textile sector. Addressing a press conference in New Delhi, National General Secretary of Laghu Udyog Bharati Om Prakash Gupta informed the conclave will bring together 400 micro and small industries associated with the textile sector from across the country. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall along with thunderstorms and lightning over coastal Karnataka, Kerala, Mahe, interior Karnataka, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The IMD predicted similar conditions in Nagaland, Manipur, Mizoram and Tripura today. The IMD said Rayalaseema, interior Karnataka, Orissa, Arunachal Pradesh, Assam and Meghalaya are likely to witness thunderstorms accompanied by gusty winds and lightning. In men's cricket, India crushed the West Indies by 8 wickets in the second ODI of the three-match series at Barsapara Cricket Stadium in Guwahati last night, taking an unassailable 2-0 lead. Put into bat, West Indies posted their highest ever ODI total of 405/7. India comfortably chased down the target in 43.3 overs, losing only 2 wickets. India enjoyed its most successful day at the ongoing Asian Games in Japan so far, winning 4 gold medals yesterday. India's medal tally has risen to 60, including 10 gold, 21 silver and 29 bronze medals. The country completed a hat-trick of gold medals in compound archery, with the women's team, mixed team and men's team all finishing on top. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது உடல், மனம், உணர்ச்சி நல்வாழ்வை சமநிலையில் வைத்திருப்பதாகும். முறையான உணவு, உடற்பயிற்சி, மன அமைதி மூலம் மட்டுமே நாம் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைய முடியும். சத்தான சமச்சீர் உணவு தேவை. நம் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள், புரதங்கள், நார்ச்சத்து ஆகியவை நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பழங்கள், பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள், கீரை ஆகியவற்றை உண்ண வேண்டும். துரித உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். தினமும் போதுமான அளவு, குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் அருந்துவது உடலின் நச்சுக்களை வெளியேற்றி ஆற்றலை அதிகரிக்கும். உடலின் சீரான இயக்கத்திற்கும் மன அமைதிக்கும் தினமும் 7 முதல் 8 மணி நேர ஆழ்ந்த உறக்கம் மிகவும் அவசியம். தியானம், பிடித்தமான பொழுதுபோக்குகள், நேர்மறை எண்ணங்கள் மூலம் மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கலாம். சரிவிகித உணவை தினமும் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. ஒரு சில உணவுகள் மனதுக்கும் பயன்தரக்கூடியவை. ஒமேகா 3 என்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் மனச்சோர்வை குறைக்கின்றன. எனவே ஒமேகா 3 அதிகமுள்ள மீன்கள், ஆளிவிதை, சியாவிதை, அக்ரூட் பருப்புகளை உணவில் சேர்க்கலாம். புத்தகம் வாசித்தல், தியானம், தோட்டங்களில் செடிகளை பராமரித்தல், செல்ல பிராணிகளுடன் விளையாடுதல் போன்றவற்றுக்கும் சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள். இவை மன அழுத்தத்தை குறைத்து உங்களை புத்துணர்ச்சியுடன் வைக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதை உள்ளடக்கியுள்ளது. வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு வீட்டிலேயே உணவு சமைத்து உண்பதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது. இதனால் உடல்நல பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு குறைவதுடன் வீ

0: செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன. தமிழ் இலக்கியம் வெறும் காவியங்களையும் அழகியலையும் மட்டும் பேசாமல் மனிதன் எவ்வாறு நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்வியல் நெறிகளையும் ஆரோக்கிய செய்திகளையும் மிக ஆழமாக பதிவு செய்துள்ளது. வள்ளுவர் மருந்து என்ற தனி அதிகாரத்திலே ஆரோக்கியத்திற்கான பொன்னான விதிகளை கூறியுள்ளார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் என்பது குறள். முன் உண்ட உணவு நன்றாக செரித்ததை அறிந்து அடுத்த வேளை உணவை உண்டால் உடம்பிற்கு மருந்து என்ற ஒன்றே தேவையில்லையாம். அளவுக்கு மீறி உண்டால் வாதம், பித்தம், கபம் ஆகியவை மிகுந்து நோய் உண்டாகும். பசி எடுத்த பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். இது நல்ல செரிமானம், உடல் நலம், நீண்ட ஆயுள் ஆகிய நன்மைகளை தருகிறது. பசியுடன் சாப்பிடும்போது எந்த உணவும் மிகச் சுவையாக இருக்கும். பசி இல்லாமல் சாப்பிடுவது உடலுக்கு நச்சாக மாறும். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் என்பது தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தில் கூறப்படும் பிரபல மூலிகை பாடல் வரிகளாகும். இதனை உண்டு வந்தால் என்றும் இளமையோடு வாழலாம் என்பது சித்தர் வாக்கு. திரிகடுகம், ஏலாதி என்பன 3-6 மூலிகைகளின் கூட்டு போல உடல் நோயை நீக்கி மனதையும் ஆரோக்கியமாக வைக்கும் கருத்துக்களை பேசுகிறது. ஆசாரக்கோவை தினசரி வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய சுகாதார முறைகளை மிக தெளிவாக விளக்குகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று முதல் உங்கள் உடலையும் மனதையும் நேசிக்க தொடங்குங்கள். வரும் நாட்கள் ஆரோக்கியமான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ். வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசும் பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் ராமகதை எனும் தொடங்கும் பாடல். பாடியவர் தினேஷ்.

எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்பி வருகிறது. பக்தி மாலை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த

எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்பி வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் புதிய பாடல் எனும் தொடங்கும் பாடல். பாடியவர் பென்ச்மார்க்ஸ்.

எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்பி வருகிறது. பக்தி மாலை, பக்தி மாலை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் யாரும் எங்கேனும் தொடங்கும் பாடல். பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது பக்தி மாலை. பண்பலையில் நேரம் காலை 6:35.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் மாவட்ட அளவிலான 2026 நடத்திய வடகிழக்கு பருவமழை முன்னறிவிப்பு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள பயிர் மேலாண்மை இயக்கத்தின் கீழ் இயங்கும் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பசிபிக் பெருங்கடலில் பூமத்திய ரேகையை ஒட்டிய கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் தென்மண்டல காற்றழுத்த குறியீடு ஆகியவற்றை உபயோகித்து ஆஸ்திரேலியா ரெயின்மென் என்னும் கணினி மென்பொருள் மூலம் இந்த முன்னறிவிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2026 எதிர்பார்க்கப்படும் வடகிழக்கு பருவமழை அளவு 468 mm ஆகும். இந்த மழையளவு அதன் நீண்டகால சராசரி அளவான 464 mm ஒத்துள்ளது. தற்போது நிலவும் தென்மேற்கு பருவத்தில் 1/6/2026 முதல் 22/9/26 வரையிலும் கிடைக்கப்பெற்ற மழை அளவு 254 mm. நீண்டகால சராசரியை காட்டிலும் 292 mm, அதாவது 13% குறைவாக பெறப்பட்டுள்ளது. எதிர்பார்க்கப்படும் நீண்டகால சராசரியின் ஒத்த வடகிழக்கு பருவமழையால் இந்த பற்றாக்குறை ஓரளவு சரி செய்யப்பட்டு மண் ஈரப்பதம் மேம்படுவதுடன் நீர்நிலைகளில் நீர் இருப்பும் மேம்பட்டு நிலத்தடி நீரும் உயர வாய்ப்புள்ளது. நிலவும் எல்நினோ நிகழ்வால் பருவமழை பரவலில் வேறுபாடு நிகழ வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களில் புயலால் தொடர் மழை நாட்களும் உள் மாவட்டங்களில் தொடர் வறண்ட நாட்களும் பெற வாய்ப்புள்ளது. வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாட்டின் ஆண்டு மொத்த மழைப்பொழிவில் 50% பங்கு வகிப்பதால் வேளாண்மை மற்றும் நீர் மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. விவசாயிகள் அதிக மழை கிடைக்க பெறும் பொழுது அதிகப்படியான மழை நீரை பண்ணைக்குட்டைகளில் சேமித்து வறட்சி காலங்களில் நீர்ப்பாசனத்திற்கு உபயோகப்படுத்தலாம். மேலும் குறிப்பாக மானாவாரி பயிர் கழிவுகளை கொண்டு பயிர் மூடாக்க செய்வதுடன் நீரை சேமிக்கும் நில வடிவமைப்பு முறைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறது. நெற்பயிரில் காய்ச்சலும் பாய்ச்சலும் நீர் நிர்வாக முறையை பின்பற்றுவதன் மூலம் நீர் தேவையினை குறைக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தானியங்கி வானிலை சார்ந்த வேளாண் அறிவுரையை கைபேசி செயலின் மூலம் விதைத்தல், நீர்ப்பாசனம் செய்தல் மற்றும் உரம் இடுதல் போன்ற பண்ணை முடிவுகளை எடுப்பதற்கு விவசாயிகள் பின்பற்ற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக கனமழை மற்றும் புயல் சமயங்களில் இது மிக உதவியாக இருக்கும். அடுத்து இந்த இலைவழி உரம் பூச்சி மருந்து தெளிப்பில் ஒட்டு திரவம் சேர்க்கிறது தேவையா, இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இலைவெளி தெளிப்பில் அவசியமாக ஒட்டும் தரவத்தை சேர்க்கணும். எடுத்துக்காட்டாக வாழை போன்ற தாவரங்களில் இலைகள் பரப்பில் மெழுகு போன்ற பூச்சுடன் காணப்படும். இதன் மேலே தெளிக்கப்படும் எந்த ஒரு திரவமும்

0: தாமரை இலையில் உள்ள நீர்த்திவளைகள் ஒன்றே இலைமேல் பட்டும் படாமல் வீரியமாகும். இதற்கு காரணம் தண்ணீர் பரப்பின் இழுவிசை காரணமாகும். இதை தவிப்பதற்கு தகுந்த ஒட்டு பசை திரவத்தை சேர்த்து இலைமேல் தெளிக்கணும். ஒட்டும் திரவம் என்பது பயிர்களுக்கு மருந்து உரங்களை இலை வழியாக தெளிக்க உதவும். அந்த திரவம் இலைகளின் மீது நன்றாக ஒட்டிக்கொண்டு எளிதில் வழியாமல் இருக்க பயன்படும். இந்த ஒட்டும் திரவமானது தண்ணீரின் மூலக்கூறு இலைகளின் மேல் உள்ள மெழுகின் மூலக்கூறை பிணைக்கும் சங்கிலியாக செயல்பட்டு திரவம் வழிந்து ஓடிவிடாமல் தடுக்கிறது. இதனால் தெளிப்பு திரவம் விரயமாவது தடுக்கப்படுகிறது. ஒட்டும் திரவத்தினுடைய பங்கு இன்றியமையாதது. தரமும் செயல்திறனும் நன்றாக இருக்கணும். இல்லையில் நாம் தெளிப்பிற்கு பயன்படுத்தும் வேளாண் இடுபொருட்களின் பயன்பாட்டை பால்படுத்திவிடும். ஆகவே ஒட்டும் திரவத்திற்கு பதிலாக கண்ட சோப்பையோ சாம்பு போன்றவற்றை பயன்படுத்திடக்கூடாது. தரமான அயனித்தன்மையற்ற ஒட்டும் திரவம் பயன்படுத்திட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து இந்த தென்னைக்கு உர மேலாண்மை இதை தெரிஞ்சுக்கணும். தென்னை சாகுபடியில் மகசூலை அதிகரிக்க உர மேலாண்மை மிகவும் முக்கியம். மண்ணின் தன்மை, மரத்தின் வயது, பாசன வசதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உரமிடுவதன் மூலம் மரத்தின் வளர்ச்சியையும் காய்ப்பு திறனையும் மேம்படுத்தலாம். தென்னை மரத்திற்கு தேவையான பேரூட்டச்சத்துக்களான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஆகியவை சரியான அளவில் கிடைக்க வேண்டும். இதனுடன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் போன்ற இயற்கை உரங்களையும் பயன்படுத்துவது மண் வளத்தை பாதுகாக்க உதவும். நன்கு வளர்ந்த காய்ப்பு தென்னை மரம் ஒன்றுக்கு ஆண்டுக்கு பொதுவாக 50 கிலோ தொழு உரம் அல்லது கம்போஸ்ட்டு 1.1 கிலோ, யூரியா 2 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 2 கிலோ பொட்டாஸ் போன்ற உரங்களை பயன்படுத்தலாம். இருப்பினும் மண் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் உர அளவை நிர்ணயிக்கிறது சிறந்தது. தென்னை மரத்தின் தண்டுக்கு அருகிலேயே உரத்தை குவித்து இடக்கூடாது. மரத்தை சுற்றி சுமார் 1.5 முதல் 2 மீட்டர் தள்ளி வட்டப்பாத்தி அமைத்து அதில் உரத்தை சீராக பரப்பணும். உரத்தை மண்ணின் மேற்பரப்பில் மட்டும் வைத்து விடாமல் மண்ணின் மேல் அடுக்குடன் லேசாக கலந்து அதுக்கப்புறம் தண்ணீர் பாய்ச்சணும். இதன் மூலம் உரச்சத்துக்கள் வேர்களுக்கு எளிதில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மிகவும் வறண்ட நிலையில் உரமிடுவதை தவிர்க்கணும். மண்ணில் போதுமான ஈரப்பதம் இருக்கும் நேரத்தில் உரமிடுவது நல்லது. உரமிட்ட பிறகு பாசனம் செய்வது அவசியம். ஆண்டுக்கு தேவையான உரத்தை ஒரே முறையில் அதிகமாக இடுவதற்கு பதிலாக பருவநிலை மற்றும் பாசன வசதிக்கு ஏற்ப பல தவணைகளாக பிரித்து இடுவது பயனுள்ளதாக இருக்கும். மழை தொடங்கும் காலத்திலும் அதன் பின் பாசன வசதிக்கு ஏற்ப மற்றொரு தவணையிலும் உரமிடலாம். சொட்டுநீர் பாசனம் உள்ள தோப்புகளில் நீர் மற்றும் உர மேலாண்மை ஒருங்கிணைந்து மேற்கொள்ளலாம். ஒரு வளர்ந்த மரத்திற்கு ஆண்டிற்கு சுமார் 50 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் பயன்படுத்தலாம். இது மண்ணின் இயற்பியல் தன்மையை மேம்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவுகிறது. தென்னை ஓலை, மட்டை போன்றவற்றை தோப்பிலேயே மக்க செய்து மரத்தை சுற்றி மூடாக்க பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். நடவு செய்த உடனே வளர்ந்த மரத்திற்கு முழு உர அளவை இலைத்தன்னை மரத்திற்கு வழங்கக்கூடாது. மரத்தின் வயது அதன் வளர்ச்சிக்கு ஏற்ப உர அளவை படிப்படியாக அதிகரிக்கணும். முதல் 3 ஆண்டுகளில் மரத்தின் வேர் மற்றும் குருத்து நன்றாக வளர்வதற்கு ஏற்ற ஊட்டச்சத்து மேலாண்மையை மேற்கொள்ளணும். காய் தொடங்கிய பின்னர் மரத்தின் தேவைக்கு ஏற்ப உர அளவை அதிகரிக்கலாம். தென்னை சாகுபடியில் மரத்தின் வயதுக்கு ஏற்ப உரம் மற்றும் தொழு உரத்தின் அளவை படிப்படியாக அதிகரித்து வழங்குவது அவசியம். மண்வளம், பாசன வசதி, மரத்தின் வளர்ச்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உர மேலாண்மையை மேற்கொள்ளணும். ஒரு வயது தென்னைக்கு ஆண்டுக்கு 10 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் வழங்கலாம். இதனுடன் 308 கிராம் யூரியா, 500 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 480 கிராம் பொட்டாஸ் கொடுக்கணும். நடவு செய்த உடனே முழு அளவு ரசாயன உரங்களை இடாமல் நாற்றின் வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப உரமிடுவது அவசியம். 2 வயது தென்னைக்கு ஆண்டுக்கு 1 மரத்திற்கு 20 கிலோ தொழு உரம் அல்லது கம்போஸ்ட், 616 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 970 கிராம் பொட்டாஸ் இதெல்லாம் கொடுக்கணும். இந்த பருவத்தில் மரத்தின் வேர் மற்றும் இலை வளர்ச்சி அதிகரிப்பதால்

0: முதல் ஆண்டை விட ஊட்டச்சத்து அதிகரிக்கிறது. 3 வயது தென்னைக்கு ஒரு மரத்திற்கு ஆண்டிற்கு 30 கிலோ தொழு உரம், கம்போஸ்ட் 964 கிராம் யூரியா, 1.5 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1.44 கிலோ பொட்டாஸ் இதெல்லாம் கொடுக்கணும். இந்த பருவத்தில் மரம் வேகமாக வளர்ந்து காய்ப்புக்கு தயாராகி வருவதால் முறையான உர மேலாண்மை மிகவும் முக்கியமானதாகும். 4 வயது தென்னைக்கு ஆண்டு ஒன்றிற்கு ஒரு மரத்திற்கு 40 கிலோ தொழு உரம், கம்போஸ்ட்டு 1.23 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1.92 கிலோ பொட்டாஸ் இதெல்லாம் கொடுக்கணும். 4ஆம் ஆண்டில் மரத்தின் வளர்ச்சி மற்றும் காய்ப்பு திறன் அதிகரிக்க தொடங்குவதோடு போதுமான ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்யும். 5ஆவது வயது மரத்திற்கு காய்ப்புக்கும் தென்னைக்கு ஆண்டுக்கு ஒரு மரத்திற்கு 50 கிலோ நன்கு மக்கிய தொழுவோம், கம்போஸ்ட் சுமார் 1.3 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 2 கிலோ பொட்டாஸ் இதெல்லாம் கொடுக்கணும். இந்த அளவு காய்ப்பு தென்னைக்கு பொதுவான பரிந்துரையாகும். தோட்டத்தில் மண் வளம் மற்றும் மண் பரிசோதனை முடிவுக்கு ஏற்ப உர அளவில் மாற்றம் செய்யலாம். உரத்தை எப்படி இடுறது? உரத்தை தென்னை மரத்தின் தண்டு கருகில் குவித்து இடக்கூடாது. மரத்தை சுற்றி சுமார் 1.5 முதல் 2 மீட்டர் தள்ளி வட்டப்பாத்தி அமைத்து அதில் தொழு உரம் ரசாயன உரங்களை சீராக பரப்பணும். பின்னர் மண்ணின் மேல் அடுக்குடன் லேசாக கலந்து பாசனம் செய்யணும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர்.
6: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவு குறித்து தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து வட்ட வழங்கல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் இகேஒய்சி பணியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலைக் கடைகளுக்கு பொருட்களை வாங்கச் செல்லும்போது கைவிரல் ரேகை மற்றும் கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் தங்களுடைய தகவல்களை விரைந்து பதிவேற்றம் செய்யுமாறு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உலக திறன் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற

0: முகமது சலாம் என்பவருக்கும் சிறப்பு பதக்கங்களை வென்ற ராகுல், அர்ஜுன், சுரேந்திரன், ஜாய் தாஸ் ஆகியோருக்கும் தமது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் கூறியுள்ளார். மாநில அரசின் திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் பயிற்சி பெற்ற 12 போட்டியாளர்களில் 5 போட்டியாளர்கள் சிறப்பான சாதனைகளை படைத்து பெருமை சேர்த்துள்ளதாகவும், இது திறன் சார்ந்த துறைகளில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காந்தி ஜெயந்தியை ஒட்டி பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி இன்றிரவு மணி 11:55 தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கு இன்று மாலை மணி 4:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில்கள் வரும் 4 இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இரத்த தானம் செய்வதன் முக்கியத்துவத்தை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து அதை ஊக்குவிப்பதை இந்நாளின் நோக்கமாகும். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் 1% மக்களுக்கு தேவைப்படும் இரத்த அலகுகள் இருப்பை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 18 முதல் 65 வயது வரை உள்ள தகுதியுடைய அனைவரும் தன்னார்வமாக இரத்த தானம் செய்து உயிர்காக்கும் உன்னத சேவையில் பங்கேற்குமாறு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நவராத்திரி பண்டிகையை ஒட்டி கொலு பொம்மைகளின் விற்பனை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடங்கியுள்ளது. தூத்துக்குடியில் பல்வேறு வடிவங்களில் 1000 கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த ஆண்டு நவராத்திரி அக்டோபர் 11 தொடங்கி 9 நடைபெறுகிறது. இதையொட்டி தூத்துக்குடி சிவன்கோவில் அருகே உள்ள பல்வேறு பகுதிகளில் கொலு பொம்மை விற்பனை நடைபெற்று வருகிறது. ஆன்மீகத்தை விளக்கும் தெய்வங்களின் சிலைகள், கலை கலாச்சாரத்தை விளக்கும் பல்வேறு பொம்மைகள் இந்த கொலு விற்பனையில் இடம்பெற்றுள்ளன. தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், காஞ்சிபுரம், பண்ருட்டி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களிடமிருந்து இந்த பொம்மைகள் மொத்தமாக வாங்கி வரப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன. 50 முதல் 5000 வரையிலும், 5 முதல் 2.5 உயரம் வரையிலும் பல்வேறு வகையான பொம்மைகள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மண், காகித கூழ் உள்ளிட்ட பொருட்களால் உருவாக்கப்படும் இந்த கொலு பொம்மைகள் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கைவினை கலையையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு பாலமாக விளங்குகின்றன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், தேனி, தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டோம்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சார்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஜிம்பாப்வேயில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பயணிகளும் 2 விமானிகளும் உயிரிழந்தனர். ரஷ்ய ராணுவத்தில் சேருவதற்காக இந்திய குடிமக்கள் தாமாக முன்வந்து தங்களுடைய குடியுரிமையை இழக்க வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். நாமக்கல்லில் பட்டம்

காசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மற்றும் பத்மநாபபுரம் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்தவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகை விரதத்தை ஒட்டி வெள்ளி மயில் வாகனத்தில் உற்சவர் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும்

சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகை விரதத்தை ஒட்டி வெள்ளி மயில் வாகனத்தில் உற்சவர் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குவஹாத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 43.3 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் கேப்டன் சுப்மன் கில் 133 பந்துகளில் 223 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ரோஹித் சர்மா 101 ரன் எடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியது. மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் நியூ சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வியட்நாமுக்கு எதிரான இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா 15-12, 15-9 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவு குறித்து தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்தநாள் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்க வளர்க என வாழ்த்துகிறது உங்கள் அபிமான பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளி மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாளி மொழியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேங்கல் வாரை பள்ளி குழந்தை எஸ் ஸ்ரீ ருத்ரா. வணக்கம் ஸ்ரீ ருத்ரா.
4: வணக்கம் சார்.
3: ஸ்ரீ ருத்ரா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்.
3: நல்லா அழகாக வந்திருக்கீங்க. மூக்கு மூலியமா ரட்டை ஜடை போட்டிருக்கிறீங்க. பூ இல்லையா? இந்த ஊரில் பூ இல்லையா உங்களுக்கு வைக்கிறதுக்கு?
4: இருக்குது.
3: ஏன் வைக்கல?
4: எங்க வீட்டில் எங்க ஆயா வைக்கல.
3: ஆயா வைக்கல, அதனால வைக்கல. ஏன் ஆயா வைக்கல? ஆயாவுக்கு என்னாச்சு?
4: தெரியல, எங்க ஆயா திட்டுறாங்க. எதுக்குன்னு அதுக்கு எங்க ஆயா வச்சு விடல.
3: ஆயா வந்து வச்சு விடல. ஆயா வந்து வேற வேலையா இருக்கும். ஆயா வந்து நாயம் பேசிட்டு பக்கத்து வீட்டுல.
4: ஆமா.
3: ஸ்ரீருத்ரா எத்தனாவது படிக்கிறீங்க?
4: ஒன்னாவது.
3: நல்லா படிக்கிறீங்களா? என்ன தெரியும் உனக்கு? ஸ்ரீருத்ராவுக்கு வந்து நிறைய தெரியும்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்?
4: ஆடலாம் ஆடலாம்.
3: ஓ, அந்த பாட்டு இங்க பாடுங்க சத்தமா.
4: ஆடலாம் ஆடலாம், ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம், பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம், குதித்து கைகள் தட்டலாம், தட்டலாம் தட்டலாம், தட்டி கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம், சேர்ந்து நாம் சிரிக்கலாம். ஹலோ ஹலோ குட் மார்னிங், ஹலோ ஹலோ குட் மார்னிங், டூ யூ வாண்ட் டூ யூ குட்டி பாப்பாவாவா, குட்டி கதை கேட்கவா, முக்காளி மேத்தக்காளி பாட்டு வந்து பாடுதா, பச்சை ஒன்ன மொச்சாயி கேட்டும் தானே போடுதா, சட்டை போட்டா பட்டாணி ஆடு வந்து ஆடுதான்.
3: மூணு பாட்டு அடுத்தடுத்து பாட்டிங்க.

0: அழகாக போடுறீங்க, நீ ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தையா.
1: எஸ் சார்.
0: ஆஹா, வீட்டில் போயிட்டு எப்பப்பெல்லாம் படிப்பீங்க நீங்கள்?
1: படிக்கவே எழுதுவேன்.
0: மேட்டூர் ஒட்டியே இருக்கீங்களே, தண்ணியெல்லாம் பார்த்தீங்களா மேட்டூரில்?
1: பார்த்தேன்.
0: எப்படி இருக்குது தண்ணி?
1: நல்ல தண்ணி இருக்குது.
0: நல்ல தண்ணி இருக்குது. ஆமாம்மா, மேட்டூர் தண்ணி நல்ல தண்ணி, காவேரி தண்ணி விரும்பி குடிப்பாங்க. போனீங்களா மேட்டூர் ஆனால் திறந்த போது நீங்கள் போய் பார்த்தீங்களா?
1: பார்த்தேன்.
0: ஆஹா, எப்படி போச்சு தண்ணியெல்லாம்?
1: தண்ணி நல்லாதான் போச்சு.
0: நல்லாதான் போச்சு. ஏதோ கிடைக்குமாம்மா தண்ணியில், என்னத்தது?
1: மீன்.
0: வர்றா மீனெல்லாம் தெரியுது. என்ன பண்ணுறீங்க, மீனெல்லாம் பிடிச்சியா?
1: மீன் பிடிச்சி வளர்த்துறோம்.
0: வறுக்கிறீங்க?
1: தண்ணி உள்ளே போட்டு ஃப்ரீயாக இருக்கும்.
0: தண்ணிக்குள்ளே ஃப்ரீயாக இருக்குமா மீன்? அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை நீங்கள்?
1: பிடிக்குவேன்.
0: பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுப்பீங்களா? எங்கள் வீட்டில் மீன் குழம்பு செஞ்சுருக்கோம், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா?
1: கொடுக்க மாட்டேன்.
0: கொடுக்க மாட்டீங்களா? பக்கத்து வீட்டுக்கே கொடுக்காம சாப்பிட்றீங்களா? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க?
1: கடையில் தான் வாங்கி சாப்பிடணும்.
0: அப்படியா? ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வீங்களா உங்கள் மீன் குழம்பு? எனக்காக கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? சரி, இங்கே யார் உனக்கு ஃப்ரெண்டு?
1: நகுலன்.
0: எங்கே இருக்கார் நகுலு? ஆமாம், பட்டை போட்டிருக்கார் பக்திமானா. சரி, என்ன பண்ணுறீங்க ரெண்டு
1: பேரும்? படிச்சுட்டுக்குவோம்.
0: சே சே, நல்லா படிங்க ஸ்ரீருத்ரா. இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, அழகா நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
1: டாக்டராகும்.
0: டாக்டரா என்ன பண்ணுவீங்க?
1: ஹெல்ப் பண்ணி இதை எங்கள் தம்பிக்கு காய்ச்சலானா சரி பண்ணுவேன்.
0: தம்பிக்கு காய்ச்சல் வந்தால் சரி பண்ணிக்கலாம். தம்பிக்கு வேறு காய்ச்சல் வந்ததா? ஏன் காய்ச்சல் வருது தம்பிக்கு?
1: தம்பிக்கு நிறைய சளி வருது. பொண்ணு ஊசி போட்டுனா என் தம்பி அழுக மாட்டான்.
0: சளி பிடிக்கிற அளவுக்கு என்ன நிறைய சாக்லேட் கொடுப்பீங்களா நீங்கள் அவருக்கு?
1: சாக்லேட் கொடுக்க மாட்டோம், பிஸ்கெட்டு சாப்பாடு தான் கொடுக்கும்.
0: ஆமாம், எப்படி பார்த்துக்கிறீங்க நீங்கள் தம்பியா?
1: நான் தம்பியும் விளையாட்டு கட்டுவேன், பொம்மை கொடுக்குவேன்.
0: சரிங்க ஸ்ரீருத்ரா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: இணையநேகே இன்றைய மரளை மொழி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி தேங்கல்வாரை பள்ளி குழந்தை எஸ் ஸ்ரீருத்ரா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. காலை வணக்க நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
1: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று அக்டோபர் 1.
4: பெண்ணியவாதி, பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர்.
5: இங்கிலாந்தில் பிறந்த போதும் இந்திய விடுதலைக்காக போராடியவர்.
4: 40 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்த இவர் சமூக சீர்திருத்தம், விடுதலை போராட்டம் ஆகியவற்றில் பங்கேற்றார்.
5: சென்னை அடையாறில் பிரம்ம ஞான சங்கத்தின் தலைமை நிலையத்தை நிறுவினார்.
4: எழுத்தாளர், பேச்சாளர், பெண் விடுதலை மற்றும் இந்திய விடுதலைக்காக போராடிய அன்னி பெசன்ட் அம்மையார் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1847.
4: இசையமைப்பாளர் மற்றும் பின்னணி பாடகர்.
5: இந்தி மற்றும் வங்காள மொழியில் 100-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசை அமைத்தவர்.
4: பல பின்னணி பாடகர்களுக்கு இரவா புகழை தந்த பாடல்களுக்கு இசையமைத்தவர்.
5: ஆசிய திரைப்பட கௌரவ விருது, சிறந்த இசையமைப்பாளர் மற்றும் பாடகருக்கான தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றவர்.
4: ஹிந்தி திரையுலக ரசிகர்களால் தாதா என அன்பாக அழைக்கப்பட்ட சச்சின் தேவ் பர்மன் எனப்படும் ST பர்மன் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1906.
4: இந்திய திரையுலக வரலாற்றை இவரை தவிர்த்து விட்டு எழுத இயலாது.
5: தனது நடிப்பாலும் வசனம் பேசும் வல்லமையாலும் பல கதாபாத்திரங்களுக்கு உயிர் அளித்தவர்.
4: பல வரலாற்று புதின இதிகாச கதாபாத்திரங்களுக்கு திரைமொழியில் உருவம் தந்து நம்மிடையே உலாவர செய்தவர்.

0: ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது, பிரான்ஸ் அரசின் செவாலியே விருது, தாதா சாஹேப் பால்கே விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர்.
1: அமெரிக்காவின் நயாகரா நகருக்கு ஒருநாள் மேயர் என்ற கௌரவம் இவருக்கு கிடைத்தது.
0: சத்ரபதி சிவாஜி வேடத்தில் நடித்த போது இவரது நடிப்பை பார்த்து வியந்த தந்தை பெரியார் இவரை சிவாஜி கணேசன் என அழைக்க அப்பெயரே நிலை பெற்று விட்டது.
2: ஐயா, பகலெல்லாம் பட்டினி கிடந்தாலும் ராத்திரியில ராஜா வேஷம் போட்டு நடிக்கிறதுல இருக்கிற இன்பம் வேற எங்கேயுமே கிடைக்காதுயா.
1: தமிழ் திரையுலகில் தனி பெரும் சகாப்தம்.
0: நடிகர் திலகம் என அனைவராலும் போற்றப்படும் சிவாஜி கணேசன் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1928.
0: முதியோர் நலனை வலியுறுத்தும் விதமாக ஐக்கிய நாடுகள் சபை 1990 இந்த தினத்தை அறிவித்தது.
1: உலகில் உள்ள முதியோர்களை மதிக்கவும் மரியாதை செலுத்தும் வகையிலும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது.
0: முதியோரை பாதிக்கும் பிரச்சனைகள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த நாளின் நோக்கமாகும்.
1: சர்வதேச முதியோர் தினம் இன்று.
0: நீண்ட கால வாழ்விற்கான அமைப்புகளை மறுபரிசீலனை செய்தல் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஆகும்.
1: 1975 இந்திய இரத்த மாற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு சங்கம் சார்பில் இந்த நாள் அறிவிக்கப்பட்டது.
0: இரத்தத்தின் முக்கியத்துவம், இரத்த தானம் செய்வதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை உணர்த்த இந்த நாள் நோக்கமாக கொண்டு கடைபிடிக்கப்படுகிறது.
1: தேசிய இரத்த தான தினம் இன்று.
0: மனித நேயத்தின் ஒரு துளி, இரத்தம் கொடுங்கள், உயிரை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும்.
1: நமது கவலைகளை தீர்க்கும் மருந்தாகவும் நமது வாழ்வின் முக்கிய தருணங்களில் சிறப்பை சேர்க்கும் ஒன்றாகவும் இருப்பது இசை.
0: இசையின் பன்முக வெளிப்பாடுகளையும் அதன் உலகளாவிய முக்கியத்துவத்தையும் கொண்டாட 1975 சர்வதேச இசை கழகத்தால் இந்நாள் நிறுவப்பட்டது.
1: பல்வேறு உலக கலாச்சாரங்களுக்கு இடையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் இசை உள்ளிட்ட பல கலைகளை நாம் கொண்டாடிட வழிவகை செய்வது இந்நாளின் நோக்கம்.
0: சர்வதேச இசை தினம் இன்று.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
10: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
11: காலை வணக்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான விலை: தக்காளி 44 ரூபாய், கத்திரி 20 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், அவரைக்காய் 95 ரூபாய், கொத்தவரை 54 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், புடலங்காய் 24 ரூபாய், பீர்க்கங்காய் 38 ரூபாய், சர்க்கரை பூசணி 18 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட், ஊட்டி கேரட் 72 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 146 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு பெரியது 240 ரூபாய், உடைத்தது 178 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய்

0: 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய். இவையாகும் தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம். கடைக்கு போகும்போது மறக்காம துணிப்பையை எடுத்துட்டு போங்க. நெகிழியை தவிர்ப்போம், வளமான பூமியை காப்போம். அன்போடு சொல்வது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நாளை காந்தி ஜெயந்தி தின கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து துறை அலுவலர்களும், வாக்காளர்கள், பொதுமக்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். காலை வணக்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: இனிது இனிது வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். இரண்டு இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மலையின் உச்சியிலே ஏறி சாதனை படைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். அந்த இரண்டு இளைஞர்களும் மாறி மாறி பேசிக் கொண்டார்கள், இந்த மலையின் உச்சியில் ஏறி சாதனை படைத்தால் எப்படி இருக்கும் என்று. ஆனால் அவர்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை. மலை ஏற வேண்டுமானால் அதற்கு நல்ல காலணிகள் இருக்க வேண்டும், ஆக்சிஜன் இருக்க வேண்டும், அனைத்து விதமான உபகரணங்கள் இருக்க வேண்டும் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். இதெல்லாம் நம்மால் முடியுமா? இதற்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் வேண்டாமா? மலை ஏறுவது என்பது சாதாரண விஷயமா என்று அவர்களுக்குள்ளே பேசி நொந்து கொண்டார்கள். ஒரு இளைஞன் ஒரு நாள் எதிரிலே வந்த துறவியை பார்த்தான். குருவே, எனக்கு மலை ஏற வேண்டும் என்கின்ற ஆசை, ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொன்னான் அவன். ஏன் என்று கேட்டார் குருநாதர். எனக்கு நல்ல காலணிகள் இல்லை, எடுத்து செல்ல நல்ல துணிகள் இல்லை, அங்கு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, அங்கு வெளிச்சம் இல்லை, மலையின் உச்சிக்கு போவதற்கு என்னால் முடியவில்லை என்று சொன்னான் அந்த ஒரு இளைஞன். அப்போது அந்த குரு சொன்னார், என்ன மகனே இப்படி சொல்கிறாய், சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருப்பவனுக்கு எதுவும் தடையில்லை. உன்னிடத்தில் காலணிகள் இல்லை என்று வருத்தப்பட்டாய், உன்னிடத்தில் கால்கள் இருக்கிறது, இரண்டு கால்கள் இருக்கிறது, இரண்டு கைகள் இருக்கிறது, அப்புறம் என்ன, முயற்சி செய், முடியும் என்று சொல்லிவிட்டு போனார். இவனும் நடக்க தொடங்கினான். மலையை நோக்கி மெதுவாக ஏறினான். சில அடிகளை எடுத்து வைத்தான். கையிலே ஒரு டார்ச் விளக்கு மட்டும் வைத்திருந்தான். கொஞ்சம் தண்ணீரை எடுத்து கொண்டு மெதுவாக நடந்தான். பல சோதனைகள், பல துன்பங்கள், வழி தெரியவில்லை, திசை மாறி போனான். அங்கு ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் சரியான திசையை காட்டினார்கள். மறுபடியும் திரும்பி வந்து சரியான பாதையில் போனான். கீழே விழுந்தான். இரத்தம் கசிந்தது. எப்படியோ துன்பப்பட்டு துயரப்பட்டு அந்த மலையின் உச்சியிலே ஏறி நின்று அந்த ஊரையெல்லாம் சுற்றி பார்த்தான். அப்போது அவனுடைய நண்பன் மலையின் அடிவாரத்தில் நின்று கொண்டு, எப்போதும் போல எனக்கு ஏறுவதற்கு காலணிகள் இல்லை, எனக்கு அங்கே தண்ணீருக்கு நான் என்ன செய்வேன், நான் எப்படி சுவாசிப்பேன், வழி தெரியாமல் போனால் என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டே மலையின் அடிவாரத்தில் நின்றான். வாழ்க்கை சொல்லித் தருகிற பாடம் ஒன்றுதான், முடியுமா முடியுமா என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் கடைசி வரை கேட்டு கொண்டிருக்கிற இடத்திலே நின்றுவிட வேண்டியதுதான். முதல் அடி எடுத்து வைப்பதுதான் வாழ்க்கையிலே முக்கியம். அப்படி எடுத்து வைக்க தொடங்கிவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே நாம் முன்னேறி சாதனை படைத்து விடலாம். முடியுமா என்பது தோல்விக்கு முன் வரும் பயம், முடித்தே தீருவோம் என்பது வெற்றிக்கான துவக்கம். அந்த துவக்கம் இன்றிலிருந்து தொடங்க வேண்டும். கவிப்பேரரசு வைரமுத்து அழகாக சொல்லுவார், உள்ளே நெஞ்சுக்குள்ளே நெருப்பு இல்லாதவனுக்கு சூரியனும் ஒரு கரித்துண்டு, நெஞ்சுக்குள்ளே நெருப்பும் வைராக்கியமும் இருப்பவனுக்கு கரித்துண்டும் ஒரு சூரியன் என்று சொல்லுவார். இந்த மனமாற்றம் இன்றிலிருந்து துவங்கட்டும்.

0: மீண்டும் காற்றாலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தில் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற் தேர்வில் தனித்தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்களை www.skilltraining.tngov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினோடு தேர்வு கட்டணமாக ₹200 இச்சலான் மூலம் www.karuvoolam.tngov.in என்ற இணையதளத்தின் மூலம் செலுத்த வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை உரிய ஆவணங்களுடன் மாவட்ட அரசின தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 04342288099 என்ற எண்ணிலும், 90802761 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
3: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையத்தின் 100 தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவில் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டொமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் 100 தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு நினைவு நாணயம், அஞ்சல் தலை மற்றும் புத்தகத்தை வெளியிடவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள மாநில குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மத்திய அரசு உயரதிகாரிகள், கல்வியாளர்கள், யுபிஎஸ்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்கள் அங்கு வேலைவாய்ப்புகளை தேடும்போது எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் சேர்வதற்கு தாமாக முன்வந்து முயற்சிப்பது ஆபத்தானது என்றும், அரசு சாரா நிறுவனங்களால் ரஷ்ய ராணுவத்தில் ஆட்கள் சேர்க்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வெளியுறவு அமைச்சகத்தில் பதிவு செய்யப்படாதவர்களிடமிருந்து வேலைவாய்ப்புகளை ஏற்பதற்கு முன்பாக இந்திய குடிமக்கள் கவனத்துடன் செயல்படுமாறு வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல், போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டொமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பியூஷ் கோயல், இந்தியா போலந்து இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் வர்த்தகங்களுக்கு ஏற்படும் புதிய வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்தியா போலந்து இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு

0: ஐ வலுப்படுத்துவது குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜவுளித்துறையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிப்பதற்கான மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இம்மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் உள்ள ஜவுளித்துறையுடன் தொடர்புடைய 400 சிறு குறு தொழில்துறையினர் இதில் கலந்து கொள்கின்றனர். பல்வேறு நாடுகளுடன் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் ஏற்படும் சந்தை வாய்ப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜவுளித்துறை தொடர்பான மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து இம்மாநாட்டில் விளக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைந்த மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். அப்போது மாணவிகளின் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு கல்லூரிக்கும் பிரத்யேகமாக காவல்துறை அதிகாரிகளை நியமிக்குமாறு துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தினார். தெருவிளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள் ஆகியவை உரிய முறையில் செயல்படுவதை உறுதி செய்யுமாறும் காவல்துறையினரின் ரோந்து பணியை வலுப்படுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். கடைகோடி பகுதிகள் உட்பட நகரின் அனைத்து பகுதிகளுக்கும் பொது போக்குவரத்து சேவையை அளிக்குமாறு போக்குவரத்துத்துறை அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு மாநகராட்சி அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கல்லூரிகளுக்கு இடையேயான பாதுகாப்பு குழுவை உருவாக்குமாறும் துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்புத்துறை சொத்துக்களை பாதுகாப்பதிலும் மக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்தை மேம்படுத்துவதிலும் அதிகாரிகள் பொறுப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாதுகாப்புத்துறை சொத்துகள் சேவை பயிற்சி அதிகாரிகளுடன் அவர் உரையாடினார். தொழில்நுட்பம் மூலம் பொறுப்புணர்வை வலுப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்ட அவர், அதற்கு மாற்றாக அமையாது என்று தெரிவித்தார். இளம் அதிகாரிகள் அழுத்தத்திற்கு அடிபணிய வேண்டாம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் மாநில அளவிலான ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சியின் 10 நாட்கள் சிறப்பு முகாம் தமிழ்நாட்டின் சேலத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வது தங்களுக்கு புது அனுபவமாக இருந்ததென்றும் தங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக அமையும் என்றும் அப்பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ல எனக்கு ஆர்பிசி சர்டிபிகேட் தந்திருந்தாங்க. ஆர்பிசி சர்டிபிகேட்ங்கிறது ட்ரோன் ஆப்ரேட் பண்றதுக்கான ஒரு லைசன்ஸ். அது எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு அதனால நெக்ஸ்ட் என்னோட கெரியர் பாத் சூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ட்ரோன் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டம். இதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி ஃபிளை பண்றது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இவ்வளவு காஸ்ட்லியான ஐட்டம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃபிளை பண்ணி இதை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இதை வந்து ஒரு ஆர்மி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் நிறைய யூஸ் பண்ணலாம்னு கத்துக்கிட்டேன்.
3: சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர எனக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரியே ரொம்ப காஸ்ட்லியான இந்த ட்ரோன் எல்லாம் வந்து எப்படி உருவாக்குறது, எப்படி டிஸ்மேண்டல் பண்றது, அப்புறம் அதை எப்படி நாங்க ஃபிளை பண்றது அப்படின்றது முதற்கொண்டும் எங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க.
0: துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். நேற்று அந்த துணை விமானி கேப்டனை கத்தியால் குத்தியதால் ஏற்பட்ட சம்பவம் காரணமாக விமானம் சுமார் 17,400 அடி கீழே இறங்கியதாகவும் அப்போது பயணிகளும் விமான ஊழியர்களும் விமானியின் அறைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திய துணை விமானியை தடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த விமானம் சவுதி அரேபியாவில் உள்ள தபுக் விமான நிலையத்தில் நுழைந்து பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. காயமடைந்த விமானத்தின் கேப்டன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேல் நோக்கி

விமானத்திலிருந்து 174 பேரின் உயிரை காப்பாற்றிய இந்தியரான கேப்டன் ஸ்மித் மச்சார் ஒரு கதாநாயகன் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகுவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் பாராட்டியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வியட்நாமுக்கு எதிரான இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா 15-12, 15-9 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாலிபால் பிரிவில் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஸ்குவாஷ் அரையிறுதி ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியாவையும் மகளிர் பிரிவில் ஹாங்காங்கையும் எதிர்கொள்கிறது. கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குவஹாத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 43.3 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் கேப்டன் சுப்மன் கில் 133 பந்துகளில் 223 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் 100வது தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவில் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டோமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஒமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: பண்பலையில் நேரம் காலை 7:25.
1: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
8: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
9: பிசிஓடி, PCOS ரெண்டுமே ஆங்கில அப்ரிவியேஷன் சொல்ற வார்த்தைகள். பிசிஓடினா பாலி சிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், PCOS-னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பிரச்சனையை சார்ந்த வார்த்தைகள் தான். அப்படின்னா சனமுட்டப்பையில அளவுக்கும் அதிகமா ஃபாலிக்கல்ஸ் இருந்ததுன்னா அதை நீர்க்கட்டிகள்னு பாமர மொழியில சொல்லுவாங்க. அதுதான் இங்கிலீஷ்ல PCOD, PCOS-னு சொல்லுவோம். நார்மலா சனமுட்டப்பையில உங்களுக்கு இத்தனை ஃபாலிக்கல் தான் தெரியும்னு ஒரு கணக்கு இருக்கு ஸ்கேன்ல. அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான கணக்கு இருந்து கரெக்டான ஃபாலிக்கல் வளர்ச்சி இருந்தா ரெகுலரா நார்மல் பீரியட்ஸ் வரும், உங்க ஹார்மோனல் பேலன்ஸ் கரெக்டா இருக்குன்னு எடுத்துப்போம். பட் PCOD, PCOS-ல என்ன நடக்கும்னா அளவுக்கும் அதிகமான குட்டி குட்டி ஃபாலிக்கல்ஸ் ஸ்கேன்ல தெரியும். அந்த அப்பியரன்ஸை எங்களுடைய மருத்துவ மொழியில பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுப்போம். இந்த பிரச்சனை ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்கும்போது அவங்க உடல் பருமனோடோ அல்லது அவங்களுக்கு வந்து மாத்திரை போட்டா மட்டும்தான் தீட்டு வரும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலோ, சில லேப் டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஹார்மோன் இம்பாலன்ஸை வெரிஃபை பண்ணி அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய மாதவிடாயோட கேலண்டர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாதமும் கடந்த 6 மாதமா

0: ஒருவரிடமா எப்படி இருக்குன்னு ஒரு கணக்கு மாதிரி எடுப்போம். அதை பேஸ் பண்ணி டயக்னோசிஸ் கொடுக்கறது தான் பிசிஓடி. வெறும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு அந்த டயக்னோசிஸ கொடுக்க கூடாது. அது வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி அவங்க ரத்த அணுக்கள் ரிப்போர்ட் பிளஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் அதுதான் நிர்ணயிக்கும் அந்த டயக்னோசிஸ. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா மருத்துவ ஆராய்ச்சிக்குள்ள இருந்துட்டு இருக்கிற ஒரு கண்டிஷன். அது கிட்டத்தட்ட ஒரு மில்லினியம் டிசீஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் அது அளவுக்கும் அதிகமா உலகளவுல மற்றும் நம்ம நாட்டிலேயே இது ஒரு ப்ராப்ளமா வந்துட்டு இருக்கு. யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா சேம் ஆஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்போது நம்ம மரபணுக்கள், ஏற்கனவே ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம், நம்ம மரபணுக்கள் ரீதியா நமக்கு அதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நம்மளோட வாழ்க்கை முறை சரியில்லை, நம்மளுடைய சுற்றுப்புறம் என்விரான்மெண்ட் சொல்லுவோம், சுற்றுப்புற சூழ்நிலை மாறி போயிருக்கு, பொல்யூஷன் சொல்றோம் இல்லையா, மாசுபடைஞ்சிருக்குன்னா நம்மளுடைய உள்ள பாடி ப்ரோக்ராம் ஆனது வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த புரிதலோட இன்றைய கால பெண்கள், அவங்களுக்கே தெரியும் அவங்க பாட்டி அவங்க அம்மா வாழ்ந்த வாழ்க்கைய இன்றைய கால பெண்கள் வாழ்றதில்ல. சோ லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சுன்னும் போது பிசிஓடி உங்களுக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டத்தில் 10 to 11 வயசுக்குள்ள பெண்கள் வயசுக்கு வரதை நம்ம பாக்குறோம். சோ அவங்களுடைய முதல் மாதவிடாய் வரும்போது அவங்க பாடி ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெகுலர் பீரியட்ஸ் வருதா அல்லது இரெகுலர் பீரியட்ஸ் வருதான்னு. இரெகுலர் பீரியட்ஸ் நோக்கி போறாங்க, பாடி வெயிட் ஏறிக்கிட்டே போகுதுன்னா அப்பயே ஸ்கூல் லெவல்லயே அவங்கள பிடிச்சு அவங்களை நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் கரெக்டா கொண்டு வர பாக்கணும். இல்லையே நாங்க பீரியட்ஸ் வந்து 7வது 8வது வருஷம் தான் பிசிஓடி இருக்குன்றத டாக்குமெண்ட் பண்ணுவோம். இப்ப நீங்க ஒரு 13 வயசு பொண்ணு ஸ்கேன் ரிப்போர்ட் பிசிஓடின்னு இருந்ததுன்னா அதை நாங்க பிசிஓடியா எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா மருத்துவ ரீதியா ஆராய்ச்சி மூலமா கிளியர் கட்டா குறைந்தது 8 வருடங்கள் முதல் மாதவிடாய் வந்த பிறகுதான் பிசிஓடின்னு நாங்க டாக்குமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் பிசிஓடின்னு சொல்லிட்டோம்னா அது லைஃப் லாங் பிராண்டட் ப்ராப்ளம். ஸோ அதை இன் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுனா அதுக்கப்புறம் வர ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு ஆஸ்துமா நோயாளி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சின்ன வயசுல இருந்தே ஆஸ்துமேட்டிக்கா தான் இருப்பாங்க, பட் அதுக்குன்னு அவங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு மூச்சு அழைப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அவங்க அதை கண்ட்ரோல வச்சுட்டு அதோட வாழ கத்துப்பாங்க இல்லையா. அதே மாதிரி நீர்க்கட்டிகள் உள்ளவங்களுக்கு அதோட எப்படி வாழ்றது, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படி வாழ்றதுன்றத ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க சொன்ன மாதிரி 18-19 வயதுல இருந்து அதை நாங்க இந்த ஏஜ் குரூப், ரிஸ்க் ஏஜ் குரூப், டயக்னோசிஸ் ஏஜ் குரூப்குள்ள அவங்க வந்துருவாங்க.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: கனவுகள் மெய்ப்பட வேண்டுமெனில் கடமைகள் சிறக்க வேண்டும். அந்த கடமைகளோடு பயணிக்கும் பயணத்தில் இனிமை சேர்க்கும் பாடலாக வளம் வருகிறது சந்தோஷ சாரல். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடல் கொடிவீரன் எனும் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகு

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
1: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ.

0: கல்லறை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சந்தோஷ சாரல். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி இடம்பெறும் பொதறிவுனா, ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் என்பதுதான் இன்றைய பொதறிவு வினா. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் மஞ்சப்பையனும் திரைப்படத்திலிருந்து என் ஆர் ரகுநந்தனின் இசையில் யுகபாரதியின் வரிகளில் ஹரிகர சுதன் வந்தனா சீனிவாசின் குரலில் இடம்பெறும் அந்த பாடல்.

தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க

0: கோர்.
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 2026-27 கல்வியாண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பயிலும் 10 முஸ்லிம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தகுதிகள்: இளங்கலை படிப்பில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை www.bcmbcmw.tngov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம் சேப்பாக்கம், சென்னை 6005 என்ற முகவரிக்கு பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 15. இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சந்தோஷ சாரல். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் பொதுவினா, ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் என்பதுதான் இன்றைய பொதறிவு வினா. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் கணா எனும் திரைப்படத்திலிருந்து. திபுனினன் தமசின் இசையில், அருண்ராஜ் காமராஜின் வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரனின் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த பாடல்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
5: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நாளை காந்தி ஜெயந்தி தின கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து துறை அலுவலர்களும், வாக்காளர்கள், பொதுமக்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இத்தகவலை தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சந்தோஷ சாரல். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் ஜன்னல் ஓரம் எனும் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் யுகபாரதியின் வரிகளில் ஹரிச்சரண் அபிராமி குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் வெள்ளைக்காரதுரை எனும் திரைப்படத்திலிருந்து டி மானின் இசையில் யுகபாரதியின் வரிகளில் சத்யபிரகாசின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த பாடல்.

0: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் பதறிவினா, ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் என்பதுதான் இன்றைய பொதறிவு வினா. அதற்கான பதில், ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் சாகில் ஜாவத், சிகிதா தனிபார்த்தி. இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது சந்தோஷ சாரல். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று அக்டோபர் 1 இந்திய வரலாற்றில் மட்டுமல்லாமல் உலக அளவில் திரையுலகில் சாதனை படைத்த உன்னதமான மனிதர்களில் ஒருவராக கருதத்தக்கவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பிறப்பால் ஒரு பிறவி மட்டும் எடுத்திருக்கிற இந்த கலைஞர் தன்னுடைய நடிப்பால் பல்வேறு அவதாரங்களை நிகழ்த்தி காட்டி இந்தியாவின் தன்னிகரற்ற தலைவர்களையெல்லாம் மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்துவதை விடவும் உயிர் ஓவியமாக அல்ல, உயர் வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டி அத்தகு சீலர்களை நம்மோடு ரத்தமும் சதையுமாக நடமாடவிட்ட பெருமைக்குரியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். வட இந்தியாவின் தலைசிறந்த வீரர்களிலிருந்து தென்னிந்தியாவின் உன்னத மா மனிதர்கள் வரைக்கும் அவர் நடித்து காட்டாத பாத்திரங்கள் இல்லை. அப்படி சொல்வதை விடவும் அவர் அப்படி வாழ்ந்து காட்டிய பாத்திரங்களாகவே மாறியிருக்கிறார். அவரை வைத்துத்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை தலைசிறந்த விடுதலை போராட்ட வீரனாக இந்த தமிழகம் அடையாளம் கண்டது. சிக்கழுத்த செம்மலை, கப்பலோட்டிய தமிழனை ரத்தமும் சதையுமாக நம் கண்முன்னால் உளவு விட்டு இன்றைக்கும் அந்த வாழ்க்கை சித்திரங்களை யதார்த்தமாக அப்படியே தத்ரூபமாக நடித்து காட்டி எல்லோருடைய மனங்களையும் கொள்ளை கொண்ட தலைவராக கலைஞராக சிவாஜி கணேசன் திகழ்கிறார். தன்னிகரற்ற அந்த பெரும் தலைவர் தமிழகத்தின் மகாகவி பிறந்த மண்ணில் மகாகவி பாரதிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவர் புறப்பட்டு ஒரு கலைப்பயணம் மேற்கொண்ட வரலாற்றை மதுரை மண்ணில் இருந்த மாபெரும் தியாகிகளுள் ஒருவராகிய ஐ மாயாண்டி பாரதி ஜனசக்தியின் விசேஷ

0: நிருபராக இருந்து எழுதிய குறிப்புகள் தான் இங்கு நாம் நினைவுகூரத்தக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. எட்டயபுரம் பாரதி விழாவுக்கு அந்த விழாவின் வரவேற்பு குழு தலைவராக சிவாஜி கணேசன் அவருடைய தலைமையிலே சென்னை ராயப்பேட்டை லாயன்ஸ் வீதியில் உள்ள கலைஞர் ஏ பி நாகராஜன் இல்லத்தில் இருந்து கிளம்பிய அந்த பாரதி விழா குழுவினர் பாரதி படத்தை தாங்கிய கார் முன்னே செல்ல பின்னால் 30 கார்களை புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய பெருமையும், அதற்கு முன்னால் ஒரு போலீஸ் ஜீப்பும் பின்னால் ஒரு போலீஸ் லாரியுமாக உதவியாக வந்திருக்கிற அந்த நீண்ட நடிய கலை பயணம் வரலாற்றில் மிக முக்கியமானது. மகாகவி பிறந்த எட்டயபுரம் மண்ணில் அஞ்சலி செலுத்துவதற்காக இவர்கள் கிளம்பி வந்த இந்த கலை பயணம் தமிழகத்தின் தலைசிறந்த நகரங்களில் திருச்சிராப்பள்ளியில், மதுரையில், விருதுநகரில், கோவில்பட்டியில் என்று அதற்கு இடைப்பட்ட கிராமங்களிலெல்லாம் அந்த பொதுமக்களின் வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு பாரதிக்கான மரியாதையை கொண்டு வந்து செலுத்துவதற்காக எட்டயபுரத்தில் வந்து இறங்கிய பொழுது இந்த காப்பிய நாயகர்களின் வரலாற்றை எழுத்தின் மூலமாக வடித்து தந்த மாப்போசி தலைமையில் அந்த விழா குழுவினர் கூடுகிறார்கள். பாரதிக்கென்று விழா அமைத்திருக்கக்கூடிய அந்த பந்தலை பார்க்கிற பொழுது பக்கத்திலே இருக்கக்கூடிய செக்கெழுத்த செம்மல் வாவூசி பிறந்த ஒட்டப்பிடார் வழியாக வருகிற அந்த அனுபவ நிகழ்வுகளையும் மிகச் சிறப்பாக ஐ மாயாண்டி பாரதி குறிப்பிடுகிறார். கட்டபொம்மன் பிறந்த பண்ணில், வாவு சிதம்பரனார் அவதரித்த அந்த புண்ணிய மண்ணில் இவர்கள் அனைவரும் ஒருங்கு திரண்டு நின்ற அந்த வேளையில் ஒரு செய்தியை நுட்பமாக பதிவு செய்கிறார் மாப்போசி. தமிழகத்தின் மிகச்சிறந்த முப்பெரும் தேசபக்த வீரர்களான கட்டபொம்மன், வாவூசி, பாரதி ஆகியோர் திருநெல்வேலி ஜில்லாவில் ஒரு தாலுகாவில் கோவில்பட்டி தாலுகாவில் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த பாஞ்சாலங்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், எட்டயபுரம் ஆகிய மூன்று ஊர்களுக்கும் கோடுகள் இழுத்தால் ஏர்வாடியில் அது இருப்பதை பார்க்கலாம் என்று மாப்போசி வியப்புடன் கூறி மகிழ்ந்தார். கூட சென்ற கலைஞர்கள் வாவூசிக்கும் கட்டபொம்மனுக்கும் பாரதி விழா போல் பெரிய அளவில் கொண்டாட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தனர் என்று ஐ மாயாண்டி பாரதி அந்த பாரதி விழா குழுவினருக்கு வழியெல்லாம் வாழ்க்கைகள் என்கிற தலைப்பில் ஜனசக்தியில் எழுதிய இந்த செய்தியை பார்க்கிற பொழுது தங்காலத்து வரலாற்று நாயகர்களை மீண்டும் மண்ணில் உலவ விட்ட அந்த மாபெரும் கலை மேதை அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக மக்களை இணைத்துக் கொண்டு ஒரு கலை பயணத்தை ஒரு இலக்கிய பயணமாக அந்த வரலாற்று நாயகர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாக நடத்தி காட்டிய சம்பவம் நெஞ்சு தொட்டிருக்கிறது. மீண்டும் எட்டயபுரம் மண்ணில் போய் நின்று பார்க்கிற போது அந்த ஊர்வலம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும், எப்படியெல்லாம் மக்கள் வரவேற்பளித்திருப்பார்கள் என்று நினைக்கிற பொழுது வாழும் காலத்தில் மிக அர்த்தமுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி எல்லோருக்கும் வழிகாட்டி ஒளிகூட்டிய அந்த கலைஞரின் பிறந்த நாள் இன்று. என்றைக்கும் மறவாமல் நம்மோடு உலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாபெரும் கலைஞனை எண்ணி போற்றுவதும் அடுத்த தலைமுறையினருக்கு அவரது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திரைப்படங்களை மீண்டும் காட்சிப்படுத்தி கதாநாயகர்களை நினைவூட்டுவதும் கூட அந்த மாபெரும் கலைஞனுக்கு செய்ய வேண்டிய வணக்கமும் வரவேற்பும் ஆகும் என்பதை இன்று நன்று ஒன்று என்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அணில் ரவை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
4: ஃப்ரீ, ஃப்ரீக்கு ஃப்ரீ.
2: பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04342 என்ற முன்னணிப்போடு, 24:40:30 என்ற எண்ணோடு, 24:40:31 என்ற எண்ணிலும் பங்கேற்கலாம். மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் பங்கு பெற்று விருப்ப பாடலை பெறலாம். நிகழ்ச்சியில் இணைப்பில் பங்கு பெற இயலாத நேயர்கள் உங்கள் விருப்ப பாடலை பெற

நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0434242443 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கருப்பூர் பகுதியிலிருந்து பிரியதர்ஷினி கேட்டிருக்கும் பாடல் தனி ஒருவன் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும்.

0: டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
3: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
4: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் வலிப்பு நோய் வரும்போது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். இதில் CT ஸ்கேன் பரிசோதனை, இதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். இந்த CT ஸ்கேன் பரிசோதனையில் மூளைக்குள்ளே ஏற்படுகின்ற ரத்தக்கசிவு, இது வந்து தலைகாயத்தினால் ஏற்படுகின்ற ரத்தக்கசிவாக இருக்கலாம், அல்லது இரத்த குதிப்பு அதிகமாகி இரத்த குழாய்கள் வெடித்து சிதறி ஏற்படுகின்ற ரத்தக்கசிவாக இருக்கலாம், 2 வகையாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இரத்த நாளங்களில் பிறக்கும்போதே வருகின்ற கோளாறுகளால் இரத்த குழாய் வெடிப்பு இருந்து அதில் ரத்தக்கசிவு ஏற்படலாம். இது வந்து அனியூரிசம்னு சொல்லுவோம், அல்லது AV மால்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ரத்தக்கசிவு இருந்ததுன்னா மூளைக்குள்ளே ரத்தக்கசிவு இருக்குங்கிறது CT ஸ்கேனில் தெரியும். அப்போ அந்த நோயாளி என்ன இருப்பாங்க, நல்லா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு இதை மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, வடிப்பு வந்துடும். நிறைய கதைகள் சொல்லலாம் இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு வந்து இப்படிலாம் உங்களுக்கு மூளையில் ரத்தக்கசிவு ஏற்படுகிறது அப்படின்னு நிறைய வந்து எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். இப்போ மூளையில் ரத்தக்கசிவு ஏற்படும் போது முதல்ல வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும், திடீர்னு சுயநினைவு இழந்து போய்விடுவாங்க, அப்புறம் வடிப்பு வரும். எந்த பக்கத்தில் ரத்தக்கசிவு இருக்கிறதோ அதுக்கு எதிர்மறையாக கை கால்கள் வெட்டி வெட்டி இழுக்கும். எனவே சுயநினைவு இழப்பதோடு வலிப்பும் வந்துச்சுன்னா மூளையில் ரத்தக்கசிவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன் அப்படின்னா மூளையை இரிட்டேட் பண்ணும், செரிபரல் இரிட்டேஷன் அப்படின்னு பேர். எனவே இதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரத்தக்கசிவு அதிகமாகி மூளையை தாக்கிரும், அப்போ தான் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். 2வது, இந்த ரத்தக்கசிவு இருக்கும்போது நமக்கு வாந்தி, அப்புறம் வந்து கண்ணு மிசுமிசுன்னு தெரிகிறது, சுயநினைவு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஞாபக மறதி எல்லாமே வரும். ஸோ இந்த CT ஸ்கேன் பரிசோதனையில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டறிந்து விடலாம். கண்டறிந்து அதுக்கப்புறம் இதுக்கான பிரச்சனைகளை நம்ம சரி செய்யலாம். 1. 2வது, இந்த ரத்தக்கசிவு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் பரவி இருக்கு, ரத்தக்கசிவு மருந்து மாத்திரைகளை சரிப்படுத்தலாமா இல்லையா, அல்லது அறுவை சிகிச்சை செய்துதான் சரி குணப்படுத்த முடியுமா என்பது போன்ற விளக்கங்கள் எல்லாமே இந்த CT ஸ்கேன் பரிசோதனை தெரிந்துவிடும். இந்த CT ஸ்கேன் பரிசோதனையில் தெரியாத விஷயங்கள்னா நிறைய இருக்குது. எப்படி அப்படின்னா ஆரம்ப நிலையில் இன்ஃபாக்ட், ரத்தக்குழாய் அடைப்பு ஏற்பட்டால் தெரியாது, அதாவது எவால்விங் இன்ஃபாக்ட்னு பேர். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வலிப்பு வந்து நல்லா இருப்பாங்க நோயாளி, பக்கவாதம் வந்திருக்கும், ஏற்கனவே பக்கவாதம் வந்திருக்கும், பக்கவாதத்துக்கு வைத்தியம் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒன்று மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டு வைத்தியம் பண்ணிகிட்ருப்பாங்க, அல்லது மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டிலேயே மருந்து எடுத்துக்கொண்டு இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு வலிப்பு வரும். அந்த மாதிரி இருக்கிற நோயாளிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா வலிப்பு பக்குவாதம் வந்த நோயாளிக்கு வரக்கூடிய வலிப்பு மிக மோசமாக வரும். இது வந்து போஸ்ட் ஸ்ட்ரோக் சீசர் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா ஏற்கனவே இருந்த பக்கவாதத்தில் ரத்தக்கசிவு ஏற்படும். புரியலையே டாக்டர் அப்படின்னா, அதாவது பக்கவாதத்தில் வர்றது ரத்தக்குழாய் அடைப்பு இல்லையா, அடைப்பு ஏற்பட்டு மூளை திசுக்கள் பாதிக்கப்படுறது தான் பக்கவாதம். பக்கவாதம் வந்து சில நாட்கள் கழித்தோ சில மணி நேரங்கள் கழித்தோ பாதிக்கப்பட்ட மூளை திசுக்களில் ரத்தக்கசிவு ஏற்பட்டுச்சுன்னா

0: இது ஹெமராஜிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு வருகின்ற அடைப்போடு சேர்த்து இந்த இரத்த கசிவும் வருது. இந்த இரத்த கசிவு இருந்ததுன்னா கட்டாயம் மூளையில் வலிப்பு வருவதோடு மட்டும் இல்லாமல் சுயநனவு இழந்து போகிறது வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி கூட நோயாளிக்கு சில நேரங்களில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமை கூட வரலாம். மூன்றாவது, இந்த இரத்த கசிவுகள் ஆரம்ப நிலையிலே கண்டறியாவிட்டால் எளிதாக பெரிதாகிவிடும். முக்கியமாக இடது பக்க மூளையில் வரக்கூடிய இரத்த கசிவு. இடது பக்க மூளை தான் நமக்கு டாமினன்ட் லோபு. நம்ம பேசுறது, காது கேட்கறது, நம்ம யோசிக்கிறது எல்லாமே காரணம். அந்த இடத்துல இரத்த கசிவு வந்துச்சுன்னா ஞாபகம் மாதிரி இருக்கும், எதுவும் பேச முடியாது, எல்லா பிரச்சனையும் அதிகமாக காணப்படும் இடது பக்கம் இரத்த கசிவு வந்ததுன்னா. அந்த மாதிரி இடது பக்கம் இரத்த கசிவு வந்து மோசமான நோயாளிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். சமீபத்தில் நம்முடைய மருத்துவமனையிலே இடது பக்க இரத்த கசிவு வந்து குணமான ஒரு நோயாளி பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தொடர்புக்கு 9150779329.
3: அனில் ரவி வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
7: ஹலோ,
3: வணக்கம். யாருங்கிறது?
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் காதலி கிராமத்திலிருந்து மணிகண்டன் பேசுறேன்.
3: மணிகண்டன், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
7: வாய்ஸ் பாடத்திலிருந்து அஞ்சிதமே பாடுகிறேன்.
3: நன்றி, இனிமேல் இருந்தமைக்கு நன்றி.

0: ஊருக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: பொன்னியின் புதுப்புணர் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மேச்சேரி பகுதியிலிருந்து கணேசன் கேட்டிருக்கும் பாடல் கிடாரி எனும் திரைப்படத்திலிருந்து.

0: நிலையத்தில் நேரம் காலை 8:30. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இப்ப நம்ம எந்த செய்தி சொல்ற போதும் திருக்குறளை மேற்கோள் காட்டி சொல்றோம். இது பலர் என்ன சொல்றாங்கன்னா, அதை எப்படிங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து விடை சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனுடைய காலம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம்னால இவை சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் நன்கு ஊன்றி நாம் அதை வந்து கவனித்து பார்த்தா அதில் பல ஆச்சரியங்கள் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு இனத்திற்கோ ஒரு மொழி பேசுவோருக்கோ நாட்டினருக்கோ சொல்லப்பட்டது இல்லை, இது மனித குலத்திற்கு சொல்லப்பட்டது. எப்படி, அதுக்கு என்ன ஆதாரம்? இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு நோய் வந்தாலும் அமெரிக்காவில் சீனாவில் எங்கே நோய் வந்தாலும் இந்த நோய் வர்ற போது அவன் படுற வேதனையிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டுமென்றால் அவன் என்ன செய்யணும்? நம்ம இன்னைக்கு மருத்துவம் வச்சே சொல்லுவோமே, இப்போ நோயாளி ஒருவர், இந்த நோயாளியினுடைய நோயை தீர்க்கக்கூடியவர் மருத்துவர் ரெண்டாச்சா, இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடியது எது என்றால் மருந்து. நம்பர் 3. 4வது ஒன்று சொல்கிறாங்க, இதுதான் ஆச்சரியம், உழைச்செல்வான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர். அது என்ன தெரியுங்களா, மருந்தை தானே சாப்பிட மாட்டான் சில நோயாளி, மருந்தை டாக்டரே கொடுக்கறதும் கஷ்டம். அப்போ இந்த நோயாளிக்கு அருகில இருந்து அவனை கவனித்து கொண்டு வேளாவேளிக்கு மருந்து கொடுத்து அவனை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4 இருந்துட்டா ஒருத்தர் நோயிலிருந்து தப்பிச்சிடலாமா? இது இன்னைக்கு சொல்ற வைத்தியமோ மருத்துவமோ கிடையாது, திருவள்ளுவர் சொல்ற வைத்தியம். 4 வேணுங்கிறார். ஒரு நோயாளி இருந்தான்னா அவன் இந்த நோயை தீர்ப்பதற்கு ஒரு மருத்துவனும், அந்த மருத்துவன் தருகின்ற மருந்தும், இந்த மருந்தை சரியான வேளைகளிலே அவனுக்கு கொடுத்து அவனை காப்பாற்றுவதற்கான ஓர் உதவியாளரும் என்று 4 இருக்குமேயானால், கிடைக்குமேயானால் அவன் நோயிலிருந்து தப்பிப்பான். இது அப்படியே நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே பொருத்தி பார்க்கலாம். படுத்திருக்க நோயாளி, வந்து பார்க்குற டாக்டர், பிறகு அவர் கொடுக்குற மருந்து, அந்த மருந்தை 3 மணி நேரத்துக்கு ஒரு கொடுக்கணுமா, இரவு முழுக்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப இதெல்லாம் செய்வது

0: இதற்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இவை எல்லாம் இருக்கிற போது அவன் நோயிலிருந்து மீண்டு விடுவான். மருந்துங்கிற அதிகாரத்தில் 950வது குறளில் திருவள்ளுவர் நட்பியல் பகுதியில் பொருளதிகாரத்தில் இதை எடுத்து சொல்கிறார். உற்றவன் சீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பார் நாற்கூற்றே மருந்து. இப்போ நான் சொன்னதை புறம் பாருங்களேன், உற்றவன் யார்? நோயுற்றவன் அப்படி வைங்க. உற்றவன்னா நோயுற்றவன். தீர்ப்பான் யார் தீர்ப்பா? டாக்டர் தான் தீர்த்து வைப்பார். தீர்ப்பான்னா நம்ம வேறு மாதிரி நினச்சிப்பிட அவனை தீர்த்து விடுவான்னு சொல்லக்கூடாது. தீர்ப்பான்னா நோயை தீர்ப்பான். தீர்ப்பான் எதை கொடுத்து தீர்ப்பார்? மருந்து கொடுத்து தீர்ப்பார். சரி, இந்த மருந்தை யார் உடனிருந்து கொடுத்து சரி செய்வார்கள்? ஒரு உதவியாளன் செய்வான். இப்போ இதை நாலு இருந்தால் இந்த நாளும் சொல்லப்பட்டு அதன் மூலமாக ஒரு நோயாளியை நாம் காப்பாற்ற முடியும். திரும்ப குரலை கேளுங்களேன். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பார் நாற்கூற்றே மருந்து. இதை நீங்கள் இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்கு வரைக்கும் மனித இனம் இருக்கோ அது நோயுறுகிற போதெல்லாம் இவை எல்லாவற்றையும் நாம் நினைத்து கொண்டால் நாம் வந்து யாரையும் காப்பாற்றி விடலாம், இது சாத்தியமாகலாம். இந்த உழைச்செல்வான்கிற போது மருந்து தயாரிப்பாளர் என்று சில உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதை காட்டிலும் உடன் இருக்கின்ற அந்த செவிலி நர்ஸ் அல்லது கம்பவுண்டர் உடன் இருக்கின்றவர் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இது பொருந்தும். திருக்குறள் என்றைக்கும் பொருந்தும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னையின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் முடியிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
5: பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம், யார் எங்கிருந்து?
6: தர்மபுரி மாவட்டம் ஏரடி எம் தானியல் பேசுறேன் சார்.
5: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
6: கில்லிப்படத்திலிருந்து பாடல் கொடுங்க சார்.
5: நன்றிம்மா, இணைப்பில் இருந்த மிக்க நன்றி.
6: நன்றி சார்.
7: Doom, doom, doom, chak. Doom, shak. Doom, doom, doom,

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தில் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்களை www.skilltraining.tngov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினோடு தேர்வு கட்டணமாக 200 ரூபாய் இ சலான் மூலம் www.karuvoolam.tngov.in என்ற இணையதளத்தின் மூலம் செலுத்த வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை உரிய ஆவணங்களுடன் மாவட்ட அரசின தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரம்

களுக்கு தருமபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 04342288099 என்ற எண்ணிலும், 90802761 72 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August.

0: Viking Bunions and Briefs. நிலையத்தில் நேரம் காலை 8:45. இனி கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். முகத்தில் கருமா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில் கருமா சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: இருட்ட கண்டா பயம் உண்டாவதே அது ஏன்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில் தொற்றி கொண்ட பயம் இது. இது வந்து வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகலை. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான். பகலில் பயம் இருக்காது, ராத்திரியில் மிருகங்கள் தாக்கும் கொல்லும், நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அதனால் இந்த மனுஷனுக்கு இரவுன்னா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசில் பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசில் இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்தில் இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு. ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை. பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு, அதாவது விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பாக இருக்குது. சரி, இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்றைக்கி அதிகம். ஒரு ஆள் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான், இன்னும் விடியலை, அதுக்குள்ளே வலையை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டான். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலாட்டிகிட்டு இருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது. இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியல. மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல்லாக நிறைஞ்சிருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ளேருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான். விடிகிற வரைக்கும் வேறு வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். கிழக்க மெதுவாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சுது, பொழுது விடியறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ளே அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில் பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தான், அப்படியே தகச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்தது வெறும் கல் இல்லை, விலை உசந்த ரத்தன கல். அது இருட்டில் என்னென்னு புரியாததுனால மூட்டையில் இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி எறிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகையே வந்துடும் போல் இருந்தது. வாழ்க்கையை வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது, இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டான். அந்த வகையில் அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது, அதாவது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்குது. அதனால தான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ளே வெளிச்சம்

0: பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்லை. எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னென்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அதை புரிஞ்சிக்காமல் வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும், அதுக்குள்ளே வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நம்மால் ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையோடு வந்துக்கிட்டு இருந்தான். பை உள்ள ஏகப்பட்ட நகைகள், ரத்தனக்கல் எல்லாம் இருக்குது. வந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பையன் அப்படியே ஒரு குளத்தில் வீசி எறிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்று இல்லாமல் இருப்பாங்க. என்னங்க இது, விலை மதிப்புள்ள அந்த பையன் இப்படி குளத்தில் வீசி எறிஞ்சுட்டீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவாக, இவர் காதோட காதாக சொல்கிறான், ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறார், அவர் போனதுக்கப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
5: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். நிகழ்ச்சியில் ஒகனிக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 3000 கனஅடி நீர்வரத்து குறைந்துள்ளது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மத்தூர் பகுதியிலிருந்து சக்கரவர்த்தி கேட்டிருக்கும் பாடல் மருது எனும் திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரம் வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைப்பது குறித்து நேரலையில் பங்கேற்கிறார் எம் பாபு அவர்கள்.

0: Viking Bunions and Briefs.
1: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது பொன்னியின் புதுப்புனல்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங்

0: பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9 மணி. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: இளையான்குடி மாறநாயனார் என்று அடியவர் தினந்தோறும் மகேஸ்வர பூஜையை நடத்தினார். அடியவர் எவரேனும் இருக்கிறாரா என்று பார்த்துத்தான் பசியோடு இருக்கிற அடியவரை அழைத்து வந்து பாத பூஜை செய்து வரவேற்று உபசரித்து அவருக்கு உணவு பரிமாறுவதே தன் கடமையாக கொண்டவர். பருவிருந்து ஓம்புவான், வாழ்க்கையில் பருவந்து பால்படுதல் இல்லை என்று திருவள்ளுவர் சொல்வார். பருவிருந்து ஓம்புவான், வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இல்லை. யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை உபசரித்து விட்டு வாழ்பவன் வறுமையில் ஒருபோதும் வாடுவதில்லை என்று திருவள்ளுவர் சொல்கிறார். ஆனால் இளையாங்குடி மாறநாயனாரின் நிலை வேறு. விருந்தோம்புவன் வறுமையில் வாடுவதில்லை, இது திருவள்ளுவர் கூற்று. இளையாங்குடி மாறநாயனாரோ வறுமை வந்த பிறகும் உபசரித்தார். வறுமையின் உச்சத்தில் இருந்த போதும் வீட்டுக்கு வந்த அடியாரை உபசரிப்பதற்காக வீட்டில் நெல் இல்லை, அரிசி இல்லை, பசியோடு வந்த அடியவர் பசியார வேண்டும். அவரது மனைவி ஆலோசனை சொல்கிறார், இன்றைக்குத்தான் நிலத்தில் நெல்லை விதைத்திருக்கிறோம், அதை எடுத்து வாருங்கள், மழை பெய்து கொண்டிருக்கிறது, வீட்டில் நெல் இல்லை, அரிசி இல்லை, விதைத்து வைத்த விதை நெல்லை எடுத்து வாருங்கள் என்று மனைவி சொன்னவுடன் ஆனந்தத்தோடு போனார். விதை நெல்லை யாரும் பயன்படுத்த மாட்டார்கள், அது முதலீடு. ஆனால் முதலீடு போனாலும் பரவாயில்லை, இன்றைக்கு பசியார விதை நெல்லை எடுத்து வருவோம் என்று பசித்து அடியவருக்கு உணவு பரிமாற விதை நெல்லை எடுக்கப் போகிறார். கலனியில் மழைப்பொழுதில் விதை நெல்லை எடுத்து வருகிறார். எரிப்பதற்கு விறகு இல்லை, வீட்டின் மேல்வாரத்தில் இருந்த வரிச்சிகளை அறுத்து போடுகிறார். காய்கறி இல்லை, தோட்டத்தில் குளிரம்பாத புன்சை குறும்பயிர் தடவி பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்து, நல்ல மழை பெய்திருக்கிறது, அந்த காய்கறி பயிர் கீரை தொட்டவுடன் வேரோடு வந்து விடுகிறது, நெகிழ்ந்திருக்கிறது, ஈர நிலம் நெகிழ்ந்திருப்பதால் வேரோடு வருகிறது. அதை போலதான் அன்பு நெஞ்சம் எப்போதும் நெகிழ்ந்திருக்கும், பிறருக்கு உதவும் என் மனம் இருக்கும், பாச பழிமுதல் பறிப்பார் போல மனதில் இருக்கிற அழுக்கு அது இந்த அழுக்கு விடை பெறுவதைப் போல, பாச பழிமுதல் பறிப்பார் போல இந்த ஆணவத்திற்கு காரணமாயிருக்கிற அந்த பாசத்தை பறித்தெடுப்பதைப் போல, அந்த புன்சை குறும்பயிரை நெகிழ்ந்திருக்கிற நிலத்தில் இருக்கிற புன்சை குறும்பயிரை எடுத்து வருகிறார். வகை வகையாய் உணவுகள் பரிமாறப்படுகிறது. இப்படி பரிமாறப்பட்ட உணவை கொடுத்த பிறகுதான் இறைவன் உணர்கிறார், வறுமையிலும் செம்மையாய் வாழ்ந்து உபசரிக்கிற அவரை ஆட்கொள்கிறார். உயிர்களின் ஆணவ அழுக்கை அதன் மூலத்தையே வேரோடு பிடுங்குவது போலதான் மழை நீரில் அந்த புன்சை குறும்பயிரை எடுத்து பரிமாறிய காட்சி. ஆக எப்போது மனம் அன்பு வயப்பட்டிருக்கிறதோ அப்போது எதையும் தனக்கு வைத்துக் கொள்வதில்லை. எதையும் தனக்குள் வைத்துக் கொள்ளாத அந்த மனத்தில் அன்பின் வெளிச்சம் எப்போதும் விரிவாய் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அன்பு உடையவர்களாய் வந்தோரை வரவேற்று முகமலர உபசரித்து அன்பாய் வாழ்வோம். அதுவே நம்முடைய இளையாங்குடி மாறநாயனார் நமக்கு காட்டிய தடமாகும்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

இனிக்கும் எண்ணமெல்லாம் நனவாய் மலரட்டும். சிரிப்போடு இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று முழுவதும் சந்தோஷமாக உங்களோடு பயணிப்பது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:05. இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு.
3: இந்த வைப் செம்மையா இருக்கு.
4: சூரியன் நமக்கு வெளிச்சம் மட்டும் தரல, அந்த வெளிச்சத்தையே மின்சாரமாக மாற்றி நம்முடைய வீட்டு தேவைகளுக்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான சக்தியை தான் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சூரிய சக்தியை பயன்படுத்தி வீட்டுக்கும் விவசாயத்துக்கும் சோலார் பேனல்கள் எப்படி உதவுது, அதன் பயன்கள் என்ன, நடைமுறையில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற நிறைய தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைப்பது குறித்து நம்ம கூட நேரலையில் இணைந்து தகவல்கள் வழங்க இருக்கிறார் எம் பாபு அவர்கள். அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார்.
5: உற்சாகமான காலை வணக்கம். உங்கள் கரண்ட் பில் அதிகமாக இருக்கா? இனி கவலையே வேண்டாம், நம்மளுக்கு தினமும் இயற்கையாக வெளிச்சத்தையும் மின்சாரத்தையும் தரக்கூடிய ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறோம். அவர் தான் நம்ம சூரியன் சார். அதுதான் சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். சோலார் எனர்ஜின்னு என்னென்னா, சன்லைட்டை எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணுறது தான் சோலார் எனர்ஜி. இதில் நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு சப்சிடி நிறைய தராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தராங்க. இப்போ லாஸ்ட்டு பட்ஜெட்டில் பார்த்தா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அற்புதமான ஒரு மானியத்தை தந்திருக்காங்க. இதை நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பேசுவோம்.
4: சரிங்க சார். இப்போ நம்ம சோலார் எனர்ஜியை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, அதோட பயன்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க சார்?
5: அதாவது இப்போ உங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில் ஒரு 4000 வருதுன்னு
4: வச்சுக்கோங்க.
5: இப்போ சோலார் பேனல் ஒரு 3 kW போட்டுட்டிங்கன்னா அடுத்த 25 வருஷத்துக்கு 95% உங்கள் இபி பில் ரெடியூஸ் ஆகிடும். அதாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை வெறும் 200 ரூபா தான் வரும். உங்களோட ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம், அது வந்து 4 வருஷத்தில் எடுத்துடலாம்.
4: இப்போ 4000 வர்றது 200 குறைச்சிடலாம் அப்படின்னு அவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும்?
5: எஸ் அவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு சன்லைட் பிரச்சனை இல்லை இந்தியா பொறுத்த வரைக்கும். அது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சன்லைட் நம்மளுக்கு நிறைய காலையில் 6 மணிக்கு தான் நம்ம சூரியன் உதிச்சிடறாங்க, சாயந்தரம் 6 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நிறைய அந்த சன்லைட் மூலிமா நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பர் டே 1 kW வந்து ஆவரேஜாக 4 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ நம்ம இவி பில் ஃபுல்லாக 95% ரெடியூஸ் பண்ணலாம். ரியல் டைம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதை.
4: சரிங்க சார். இப்போ நம்ம வீட்டோட மேற்கூரையில் இந்த சோலார்ஸ் அமைப்பு வந்து நம்ம போடுறோம் இல்லைங்களா, அது எப்படி போடணும், அது எப்படி செயல்படும் அதை சொல்லுங்க சார்.
5: ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட் விசிட் பார்க்கணும். ரூஃப் டாப் மேலே பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஷேடோ எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பேனல் வந்து நார்த் டு சவுத் தான் டைரக்ஷன் தான் போடணும் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த் டு சவுத் தான் நிறைய சன்லைட் வெளிச்சம் கிடைக்குது, அந்த டைரக்ஷனில் தான் போடணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 9 டிகிரி to 13 டிகிரி அந்த ஆங்கிளில் தான் வச்சா நிறைய அவுட்புட் நல்ல ஏதாவது எஃபிஷியன்சி நல்லா கிடைக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டில் வைக்கணும், ஷேடோ எதுவும் இல்லாமல் இருக்கணும். இப்படி வச்சா நம்ம நல்ல அவுட்புட் கிடைக்கும்.
4: சரிங்க சார். நானே வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், வீட்டுக்கு மேலே மட்டும் இல்லை வீட்டுக்கு முன்னாடியும் கீழே வச்சிருக்காங்க. இது இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன?
5: கீழே என்ன வித்தியாசம்னா நம்மளுக்கு அவுட்புட் தான் வரும். ஹைட் எவ்வளோ ஹைட்டில் வைக்கிறோமோ அவ்வளோ நம்ம சன்லைட் நல்லா கிடைக்கும். கீழே வைக்கிறனால என்னன்னா நம்மளுக்கு ஷேடோ விழக்கூடாது. பக்கம் பில்டிங் இருக்கலாம், மரங்கள் இருக்கலாம், அந்த மரத்தோட ஷேடோ மேலே விழுந்ததுன்னா அவுட்புட் கொஞ்சம் குறையும். எதுவும் இல்லைன்னா நம்ம தரையிலே வைக்கலாம். எந்த ஷேடோ இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குன்னா நம்ம தரையிலே வைக்கலாம்.
4: கீழே வைக்கிறத விட மேலே கொஞ்சம் உயரமாக வைக்கலாம்.
5: உயரம் வைக்கிறது நம்மளுக்கு ஸ்பேஸ் மேலே நம்ம யூஸ் இல்லாமல் ஸ்பேஸ் நிறையா இருக்குது பார்த்திங்களா, அதனால அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
4: சரிங்க சார். இப்போ நம்ம வைக்கிற இந்த சோலார் பேனல் வந்து எப்படி வேலை செய்யுதுங்க சார்?
5: வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சன்லைட் நேராக பேனல் மேலே படுதுங்களா,

0: அது வந்து நம்மளுக்கு டிசி கரண்ட் அங்கே ஜென்ரேட் ஆகுது. நம்மளுக்கு கீழே வீட்டுக்கு கீழே நம்ம இன்வெர்டர்னு வச்சுருப்போம், அந்த டிசி கரண்ட்டை ஏசியாக மாற்றிடும். அந்த இன்வெர்டர் வந்து நேராக என்ன பண்ணுதுன்னா நம்ம நேராக நம்ம பவர் கிரிட்டுக்கு கொடுத்துருவோம்.
1: இப்போ
0: என்னென்னா ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 10 யூனிட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து 12 யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் மேலே சோலார் பேனல் மூலிமா. வீட்டுக்கு 10 யூனிட் யூஸ் பண்ணிட்டப்புறம் சர்ப்ளஸ் ஆகிற 2 யூனிட் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பவர் கிரிட்டுக்கு கொடுத்துருவோம். அது வந்து அங்கே நெட் மீட்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது நெட் மீட்டரில் அதை ஸ்டோர் ஆகி வச்சுக்கும். இப்போ லோட் பீக் ஆகும்னு சொல்ல முடியல, ஈவினிங் டைம் நம்ம நிறையா டிவிலேருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் ஈவினிங் டைம் கரண்ட் சன்லைட்டும் கிடைக்காதா, அப்போ நம்ம எக்ஸஸாக கொடுத்த யூனிட்ஸை இபி மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் பை டைரக்ஷன் சொல்லுவோம் நாங்கள். இது வந்து எக்ஸஸ் ஆகிறத கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவை அப்போ நம்ம இபிலேருந்து வாங்கிப்போம்.
1: சரிங்க சார், இப்போ நம்ம இந்த சோலார் பேனல் மூலிமா மின்சாரமாக மாற்றுறோம், அது எவ்வளோ வரைக்கும் நம்மளால் இது பண்ணிக்க முடியும்?
0: அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் தான் மேடம், அதாவது இயர்லி ஒன்ஸ் March 31st வந்து பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் ரீசெட் பண்ணிவிடுவாங்க. இது வந்து நெட் மீட்டர், இதெல்லாம் இபி தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பண்ணிவிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம எக்ஸஸாக கொடுத்ததெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டூருக்கு போயிருக்கீங்க, ஒரு வாரம் நீங்கள் வீட்லேயே இல்லை, அப்போ டெய்லியும் ப்ரொடியூஸ் வர கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்கே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம பீக் அவரில் யூஸ் பண்ணிக்கணும்,
1: இல்லைன்னா
0: அது ஜீரோ ஆகிடும்.
1: சரிங்க சார், இப்போ அந்த நம்ம ஸ்டோர் ஆகுது இல்லைங்க சார், அது வந்து எந்த மாதிரி எந்த விதமான ஒரு பாதிப்பும்
0: அதெல்லாம் எதுவும் பாதிப்பு இல்லை மேம். அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணுற ஒரு ரீடிங் கொடுத்துருப்போம், ரீடிங் மட்டும் ரீடிங் மாதிரி சேவ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நீங்கள் 10 யூனிட் கொடுத்துருங்க, அடுத்த நாள் 20 யூனிட் கொடுத்துருங்க, அதை அப்படி ஸ்டோர் ஆகி வச்சுக்கோலாம். மீதெல்லாம் நம்ம கிரிட் கொடுத்துருவோம், இபி வச்சுருப்பாங்க, இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றது அங்கே ஸ்டோர் ஆகுது, அதுதான் நெட் மீட்டர்.
1: ஓகேங்க சார். சார், இப்போ இதில் இந்த ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், அப்புறம் இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் அப்படின்னு அதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா என்ன?
0: ஆன் கிரிட்னா நேராக பவர் கிரிட்ல கனெக்டாக இருக்குது மேடம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நம்ம டொமஸ்டிக், இதுக்கு தான் மானியம் நம்ம சொல்கிறோம் சொல்றீங்களா. இது பார்த்தீங்கன்னா டெய்லி காலில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸஸ் ஆகிறது நம்ம கிரிட்டுக்கு கொடுத்துருவோம். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, திடீர்னு பவர் ஷட் டவுன், பவர் கட் ஆச்சுக்குன்னா இதில் இன்வெர்டருக்கு வந்து நம்மளுக்கு பவர் தேவை, அது பவர் இல்லைன்னா என்ன ஆகுனா அந்த டைமில் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. இதுதான் ஆன் கிரிட். ஆஃப் கிரிட்னா இபி பவர் கிரிட்டே கனெக்ஷனே இருக்காது, அதாவது இபியே இல்லாத ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, அவங்க ஆஃப் கிரிட் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம பேட்டரி வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க, அதாவது சோலாரில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து பேட்டரியில் ஸ்டோர் ஆகிக்கும். பேட்டரி ஒன் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை நைட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆஃப் கிரிட்.
1: சரிங்க சார்.
0: ஹைப்ரிட்னா போத் ஆன் கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட், அதாவது இபி பவர் கிரிட் இதில் கனெக்ஷனாக இருக்கும், பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க. ஹைப்ரிட் தான் பெஸ்ட் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி, ஏன்னா நமக்கு ஷட் டவுன் நிறைய கரண்ட் கட்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் பேட்டரியில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஸ்டோர் பண்ணுற கரண்ட்டை நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைப்ரிட் தான் பெஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் மானியம் இருக்குதுங்க.
1: சரிங்க சார். நேர்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம், அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 முப்பது, மற்றொரு எண் 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார், அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: இல்லைங்க சார் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க சார் இடி வருது பார்த்தீங்களா
0: ஸோ அதை வச்சு அதில் இது வந்து ஒன்லி சூரிய ஒளி மூலிமா மட்டும்தான் அது கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இடி இருக்குதுன்னா அங்கே நம்ம லைட்னிங் அரெஸ்டர் இடி தாங்கி நாங்கள் வச்சுருப்பாங்க சோலார் பேனல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடி தாங்கி லைட்னிங் அரெஸ்டர் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுவோம்னா ஏதாவது இடி ஏதாவது அது பேனல் மேலே இறங்கிச்சுன்னா அதை நம்ம போய் நம்ம எர்த்திங் கிரவுண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தான் இது வரைக்கும் நம்ம இடியை வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற இது எதுவும் இது வரைக்கும் எதுவும் பண்ணலைங்க.
1: சரிங்க சார். நம்ம ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் நிலையெல்லாம்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: ஆயிஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 9:15, இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். இன்னைக்கு வானலையில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரமா வளம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைப்பது குறித்து தான் நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கிட்டு இருக்காங்க எம் பாபு அவர்கள். தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். நேர்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு எண் 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இப்ப ஒரு நேயர் இருக்காங்க சார், உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம் மூர்த்தி ஐயா, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க, உங்க வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. சொல்லுங்க ஐயா. உங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுங்க பாக்கலாம். அவர் இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாரு. சரிங்க சார், இப்ப நம்ம சோலார் பேனல் அமைக்கிறத பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம். இப்போ இதை அமைக்கிறதுக்கு பேசிக்கா எவ்வளவு செலவாகுங்க சார்?
2: அதாவது நார்மலா இன்னைக்கு இபி பில் பார்த்தா 4000-5000 ஆகுது பாத்தீங்களா. அது வந்து நம்ம 3 kW சொல்றோம். 3 kW வந்து இன்னைக்கு ஆவரேஜா 2 lakhs-2 lakh-10,000 ஆகுது. இதெல்லாம் நமக்கு மானியமே 1 லட்சம் போயிடுது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது 1 lakh-1.1 lakh-10,000 தான். ஆனா நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, ப்ரைஸை பார்க்காதீங்க, குவாலிட்டி தான் முக்கியம். பேனலோட குவாலிட்டி நல்ல கம்பெனியாக வாங்க, இன்வெர்ட்டரோட குவாலிட்டி, அதே கேபிள் சைஸ், அதே மாதிரி எர்த்திங் பார்த்தா சில இடத்துல எனக்கு பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். சில இடத்துல ரெண்டு தான் எர்த்திங் பண்ணுறாங்க, ஏசிக்கு தனியாக எர்த்திங் பண்ணணும், டிசிக்கு தனியாக எர்த்திங் பண்ணணும், லைட்டிங் அரசு தனியாக எர்த்திங் பண்ணணும். 3 எர்த்திங் கம்பல்சரி பண்ணணும். ஏன்னா இது ஃபுல்லாக நம்மளுக்கு கரண்ட்டோட நம்ம இருக்க முடியாது, 20 ஃபேஸ் நம்ம சிஸ்டம் ஒர்க் ஆக வேணும், லாங் லைஃப் அதை ஒர்க் ஆகணும். அதனால் நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அடுத்து முக்கியமான விஷயம் சர்வீஸ் சப்போர்ட். ஏன்னா நம்ம ஒரு கார் வாங்கினா எப்படி பார்ப்போம், பார்த்து பார்த்து வாங்குறோம்ல, அதே மாதிரி தான் ஒரு சோலார் சிஸ்டமும் பேனல், இன்வெர்டர், கேபிள்ஸ், எர்த்திங் இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம பார்க்கணும்.
1: சரிங்க சார். சார் நேயர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க.
2: ஐயா வணக்கம் ஐயா. 5 HP மோட்டருக்கு இருக்குங்கய்யா. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையான அற்புதமான கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60%, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 60% மானியம் தராங்க, நாம் வந்து 40% தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் 30% கொடுத்துறாங்க. விவசாயிங்க வந்து பார்த்திங்கன்னா 10% இன்வெஸ்ட் பண்ணால் போதும், ஒரு 5 HP மோட்டருக்கு நம்ம 7.5 kW போட்டால் போதுங்க. சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு 3 லட்சம் ஆகுங்க. இதில் 60% பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மானியம் வந்துருது பாருங்க, 60%. பேங்க் லோன் ஒரு 30% கொடுத்துறோம். இதுக்கு வந்து ஒரு நம்ம என்னன்னா, இதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, பிஎம் குசும் போர்ட்டல்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன, உங்கள் பட்டா சிட்டா, உங்களோட லேண்டோட டாக்குமெண்ட்டு, இந்த ஜெராக்ஸ் காப்பில் கேட்பாங்க, இபி கனெக்ஷனு இதெல்லாம் இருந்தால் போதும், நம்ம மானியத்தோடு பண்ணிக்கலாங்க.
1: சரிங்க சார். அப்போ நமக்கு மானியமே பார்த்தீங்கன்னா 90% வந்துடுது இல்லைங்களா. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க சார், அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வெறும் 1 லட்சத்துல 1 லட்சத்து 10,000 தான். நீங்கள் 5000 இப்போ வந்துட்டீங்களா, அடுத்த 2 மாதத்துலேருந்து பார்த்தா உங்கள் இபி பில் வந்து பார்த்தீங்கன்னா 95% குறைஞ்சிரும். அதாவது வெறும் 200 ரூபா தான் வரும் அடுத்த 25 வருஷத்துக்கு. நான் சொல்கிறதுங்க மேடம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சம், அது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸில் எடுத்துடலாம்.
1: சரிங்க சார். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் பீகோலேருந்து மூர்த்தி பேசுகிறேன்.
1: ஆ சொல்லுங்க மூர்த்தி.
3: எனக்கு ஒரு 3 லைட் எரியணும், அந்த மாதிரி போர்டை எவ்வளோ வைக்கணும், அது வந்து நம்ம தர்மபுரி மாவட்டத்துக்குள்ள எங்க கிடைக்குங்களா என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்க.
2: நீங்க சோலார் லைட் தான் சார் கேக்குறீங்க?
1: அவர் வந்து
2: வேற சோலார் லைட் சார் கிடைக்குதுங்க சார். உங்களுக்கு தர்மபுரியில், நீங்க தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஷாப்ஸ்லேயே கிடைக்குதுங்க. ஒரு 1500 வந்து 2000

0: ரேஞ்ச் வரைக்கும் இருக்குங்க, வாரண்டியோட தராங்க, 1 இயர் 2 இயர் வாரண்டிலாம் இருக்காங்க.
1: சரிங்க சார், அடுத்த ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் ஐயா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹலோ மேடம், சோலார் என்பது மானியம் கொடுப்பாங்களா மேடம்?
1: கண்டிப்பா மானியம் இருக்குன்னு தான் சார் சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் அதை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாரு, கேட்டுக்கோங்க. சொல்லுங்க
0: சார். வணக்கம் சார். இப்போ வீட்டுக்கு டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட்டுக்கு வந்து 35,000 தராங்க மானியம். சென்ட்ரல் கவர்மெண்ட் 30,000 தராங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் 5,000 தராங்க. 2 கிலோவாட்டுக்கு டோட்டலாக 70,000 மானியம் வருதுங்க. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் 60,000, ஸ்டேட் கவர்மெண்ட் 10,000 தராங்க. 3 கிலோவாட்டுக்கு டோட்டலாக 1 லக் தராங்க மானியம். அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் 78,000 தராங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் 22,000 தராங்க. இது வந்து வீட்டுக்குங்க. விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 60% மானியம் தராங்க, மீதி 40%ல 30% பேங்க் லோன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம விவசாயி வந்து 10% இன்வெஸ்ட் பண்ண போதுங்க. இதுதாங்க மானியம்.
1: சரிங்க சார், அடுத்த ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
3: பாபு சார், உங்களுக்கு வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சார்.
3: சார் ஒன்றும் இல்லைங்க சார், எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ விவசாயத்தில் வந்து நீங்கள்
0: மார்னிங் டைம்ல நம்ம சோலார் பேனல் மூலமா உங்க விவசாயத்துக்கு அது நிலத்துக்கு நீங்க தண்ணி பாய்ச்சிக்கலாம். அது வந்து ஆஃப் கிரிட் நாங்கள் சொல்லுவோம், அது பேர் இபி கனெக்ஷன் தேவையில்ல அதுக்கு. இதுக்கும் மானியம் இருக்குங்க.
3: ஓகே சார், ஓகே சார்.
0: சரிங்களா,
3: எல்லாமே பிஎம் குசும் போர்ட்டல் தான்.
0: ஆமாம், குசும் இது எல்லாமே பிஎம் குசும் போர்ட்டல் தான் இருக்குது. இதில் இன்னொன்று அற்புதமான திட்டம் இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு நிலம் 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்க, நாமளே கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம இபிக்கு செல் பண்ணலாம், அதாவது பவர் ட்ரேடிங்கே பண்ணலாங்க. அது நம்மகிட்ட நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்டே நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கும் யூனிட்ஸ் மாதிரி. புரியுதுங்களா? அது ஒரு திட்டம், சூப்பரான திட்டம். நம்ம இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் மானியம் கொடுத்துறாங்க, 30% பேங்க் லோன் கொடுத்துறாங்க. நம்ம கையிலேருந்து ஒரு 10% போட்டால் போதும். இது ஒரு அற்புதமான திட்டம். இது மக்களுக்கு யாருக்கும் அவ்வளோ விழிப்புணர்வு இல்லைங்க. இது வந்து அதான் பிஎம் குசும் போர்ட்டல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
1: கண்டிப்பாங்க சார், இது விழிப்புணர்வு நிறைய பேர்கிட்ட இல்லைன்றது தான் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லணும். சரிங்க சார், இப்போ நம்ம சோலார் சிஸ்டம், சோலார் பேனல் அமைக்கிறோம் இல்லைங்களா, அதை அமைச்சிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட வேலை அப்படின்றது என்னன்னு சார்?
0: அதாவது மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கு மேடம். மாதத்துக்கு 2 தடவை மட்டும் அந்த சோலார் பேனல் க்ளீன் பண்ணணும். எப்படி நம்ம கார் வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறோம், அதே தான். மேலே ஏன்னா அனிமல்ஸோட பேர்ட்ஸோட வேஸ்ட்டு டஸ்ட்டுங்க இருக்கும், குப்பைங்களாக தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஓஸ் பைப் வச்சுட்டு ஏர்லி மார்னிங், ஒன்றா ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் பீக் அவரில், மதிய டைம் ஏன்னா நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் எதுவும் க்ளீன் பண்ண தேவையில்ல. நீங்கள் அந்த ஏர்லி மார்னிங் ஈவினிங்கில் ஓஸ் பைப் போட்டு தண்ணி மட்டும் இது பண்ணால் போதும், வேறு எதுவும் தேவையில்ல க்ளீனிங்.
1: சரிங்க சார், இப்போது சோலார் பேனல் வச்சதுக்கப்புறம் அதில் நம்ம ஏதாவது வேலை செய்யணும்?
0: நம்ம எந்த வேலையும் இல்லை, உங்களுக்கு அதான் சர்வீஸ் சப்போர்ட் நாங்கள் இருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஏஎம்சி மாதிரி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுருவாங்க. அவங்களே எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணிவிடுவாங்க.
1: ஒன்று நம்ம வந்து தினமும் லைட் அதை ஆன் பண்ணணும்,
0: அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் மாதத்துக்கு 2 தடவை ஓஸ் பைப் போட்டு மேலே இருக்க பேனல் க்ளீன் பண்ணால் போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை.
1: ரொம்ப சிம்பிளாக இருக்குது,
0: சிம்பிளாக இருக்கும்.
1: சரிங்க சார், அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
4: நான் தர்மபுரி பேசுறேன். சிறப்பு விருந்தருக்கும் உங்களுக்கும் நேரில் காலை வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா, கேள்வி கேள்வி.
4: ஐயா சோலார் விஷயத்தை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காரு, மேல ஒண்ணு சிறப்பா இருக்கும். ஐயா ஒரு சாதாரணமா ஒரு வீட்டு ஒரு 3 ஃபேன் 4 லைட்டு ஒரு டிவி ஓடுறதுக்கு அதுக்கு என்ன கெப்பாசிட்டி வச்சா எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்லுங்க.
0: ஐயா உங்க கெப்பாசிட்டிக்கு 2 கிலோவாட் போதுங்கய்யா, இதுக்கு 70,000 ரூபாய் மானியம் தராங்க. அதான் அதுக்கு மேலே நீங்கள் வெறும் 60,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் என்னோட இது என்னென்னா, ஒரு வேண்டுகோள் என்னென்னா, பேனல் நல்ல கம்பெனியாக போடுங்க, இன்வெர்ட்டர் நல்ல கம்பெனியாக பார்த்து போடுங்க, கேபிள்ஸ் ஏன்னா 25 வருஷம் அது அந்த இடத்துல இருக்க போகுது, நல்ல குவாலிட்டியான கம்பெனியாக போடுங்க. இதுதான் நான் உங்களுக்கு ஒரு சஜஷனாக கொடுக்கறது.
1: சரிங்க சார், அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
5: சேலம், சேலம் பேசுகிறேங்க.
0: வணக்கம் சார்.
5: அதாவது இந்த சோலார் அப்படிங்கிறது வருங்காலத்தில் ரொம்ப ஒரு தேவையான அத்தியாவசியமாக தேவையாக இப்போ இருக்க போதுன்னு நான் நம்புகிறேன்.
0: ஆமாங்க.
5: மேலும் இதை வந்து பாதுகாப்புங்கிறது, இப்போ வீட்டு மேலே கூரையில் அமைக்கும் போது இதனால இடி மின்னல்னால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? வீடுகளுக்கு குழந்தைகள்லாம் இருக்கிற இடத்துல இது பாதுகாப்பு எப்படி அப்படிதாக இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்.
0: இது கன்ஃபார்மா பாதுகாப்பானது தான். அதுக்கு தான் அங்கே மேலே நாங்கள் லைட்னிங் அரெஸ்டர் இடி தாங்கி கொடுத்துருப்பாங்க, அதை போய் கிரவுண்ட் பண்ணிடுவாங்க. ஏதாவது மழை ரொம்ப மழை பெஞ்சு இடி இறங்கினாலும் அதை வந்து நம்மளை காப்பாற்றிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்யூர் ப்ரொட்டக்டட் தான். எந்த குழந்தைங்க போய் விளாட்லாம், எதுவுமே எங்கள் எதுவுமே ஷாக் எதுவுமே அடிக்காது.

0: அதெல்லாம் நாங்கள் தைரியமாக நீங்கள் போடலாம். இப்போ எல்லார் வீட்லேயும் போட்டுட்ருக்காங்க சரிங்களா. ஸோ இடி இறங்காது, அதுக்கு தான் அந்த லைட்டிங் அரெஸ்ட்டாக ஒன்று போடணும்.
1: சரிங்க சார். அடுத்த ஒரு நேயர், வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
1: கேளுங்க சந்திரசேகர்.
2: ஐயா, நீங்க சொன்னீங்க இந்த சோலார் பேனல் அதனுடைய லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தபோது 25 இயர்ஸ் தானா? அதனால அதுக்கும் மேல கூட நம்ம நல்லா சிறப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிட்டு வர முடியுமா? அது ஒண்ணு பத்தியும். அதே மாதிரி ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜுங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப வச்சிருக்கிறாங்க. நீங்க சொன்ன சோலார் பேனல்ல நம்ம ஃப்ரிட்ஜுக்கான அந்த கரண்ட் அப்படிங்கறது ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா? இல்லைன்னா அதுக்கு எது யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் வருமா?
0: அம்மா, நீங்கள் ஃப்ரிட்ஜு மட்டும் இல்லை, வீட்டுக்கான போர் மோட்டர்லேருந்து ஏசியிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வாட்டர் ஹீட்லேருந்து எல்லாமே இந்த சோலார் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். உடனே இதுக்கு கொடுத்துருக்க வாரண்டி இப்போ 25 வருஷம் கொடுத்துருக்காங்க. நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் இருக்குது. நம்ம கரெக்டாக மாதத்துக்கு 2 தடவை மேலே அந்த கிளீனிங்கு கரெக்டாக ஏஎம்சி செக் பண்ணிட்டு வந்தோம்னா அது அதுக்கு மேலேயும் வரும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்துருக்க வாரண்டி 25 வருஷம், அதாவது நாங்கள் 25 வருஷம் நாங்கள் சொல்கிறோம்மா சரிங்களா?
1: சரிங்க சார். சார், இப்போ நம்ம இவங்க கேட்ட மாதிரி 25 வருஷம் அப்படின்றது ஓகே. நீங்க வந்து எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அதை சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க சார்?
0: அது ஏஎம்சி நாங்கள் சொல்றோம். நீங்க அதை போட்டுட்டீங்கன்னா எவ்ரி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 மந்த்ஸ் ஒன்ஸ் நாங்கள் விசிட் பண்ணுவோம். வீட்டை வந்து விசிட் பார்த்துட்டு எல்லாம் செக் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நாங்களே கிளீனிங் ஒரு தடவை பண்ணி கொடுத்துருவோம். இருந்தாலும் நீங்க நாங்கள் சஜஸ்ட் பண்றதுன்னா நீங்களும் பர் மந்த் 2 தடவை 15 டேஸ் ஒன்ஸ் மேல மட்டும் கிளீன் பண்ண போதும்.
1: சரிங்க சார். இப்போ இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நமக்கு எப்படிங்க சார் அது தெரியும்?
0: உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கரண்ட் உங்களுக்கு என்ன எப்படின்னா அங்கே இன்வெர்டர்ல ஒரு அலாம் கொடுத்துருப்போம். ஒரு ஒர்க் ஆகலனா உங்களுக்கு ரெட் கலர் லைட் எரியும்.
1: ஓகே.
0: முன்னாடி உங்களுக்கு இப்போ மொபைல் ஆப் வந்துருச்சு, உங்களுக்கு மொபைல் ஆப்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாளைக்கு 10 மினிட் வர இடத்துல 0 தான் வருதுன்னா அப்போ மேலே வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகலாம் அர்த்தம். அதே எங்களுக்கும் அலாம் வந்துடும். ஸோ நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம்.
1: ஓகே, உங்களுக்கும் அது வந்து டைரெக்டாக அலாரம் மாதிரி வந்துடும். ஓகே ஓகே. இப்போ இதில் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆனால் கூட உங்களை உங்ககிட்ட நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, தானாகவே உங்களுக்கு அது தெரிஞ்சு.
0: இருந்தாலும் நீங்கள் மொபைலில் நீங்கள் அப்போ டெய்லி பார்த்துக்கலாம் நேற்று எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு பார்த்துக்கலாம்.
1: ம், சரிங்க சார். அடுத்ததாக ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: சாங்ஸ்வீட் பஞ்சாயத்து பெருமக்கோண்டர் பேசுகிறேன்.
1: ம், கேளுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க.
3: நான் ஒரு மாற்றுத்திறனாளி.
1: ம்,
3: அதனால என்னால வீட்டுக்கு மானியம்
1: மாற்றுத்திறனாளியா இருக்க உங்களுக்கு எவ்வளோ வந்து மானியம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க?
0: இது எல்லாருக்கும் போதுங்க மேடம். எல்லாருக்குமே விவசாயிகளுக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% மானியம், பேங்க் லோன் 30%, ஃபார்மருக்கு 10%. அதே மாதிரி வீட்டுக்கு இதே தான். அது வந்து மாற்றுத்திறனாளி அதெல்லாம் இல்லை, இது காமன் டு ஆல், எல்லா இந்தியர்களுக்கும் இது போதும்.
1: சரிங்க சார். நம்ம ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில்.
4: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
4: என்ன ஸ்பெஷல்
5: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர் எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். வானலையில் வசந்தம் இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரமா வளம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைப்பது குறித்த நிறைய தகவல்கள் தான் வழங்கிட்டு இருக்காரு எம் பாபு அவர்கள். தொடர்ந்து அவர்கிட்ட பேச

0: அதற்கு முன்னாடி நேயர்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 0343 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேயர்கள் 0343 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இப்போ தொடர்ந்து நம்ம அவர்கிட்ட பேசலாம். சரி, இப்போ நம்ம மானியம் வழங்குறது எல்லா இதை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேயர் கேட்டார் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறது மட்டும் சொன்னால், ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மட்டும் கிடையாது, வாஷிங் மிஷின்லேருந்து நம்ம டிஷ் வாஷர்லேருந்து எல்லாமே பயன்படுத்துகிறோம், ஏசி எல்லாமே பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. இப்போது இதெல்லாமே இருக்க ஒரு வீட்டுக்கு நம்ம எவ்வளோ வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும், எந்த இது போடணும் அதை பற்றி சொல்லுங்க சார்.
1: இது எல்லாமே நம்ம யூனிட்ஸ்னு சொல்லுவோம் மேடம், உங்கள் இவி பில்லில் பார்த்தா யூனிட்ஸ்னு தான் சொல்லுவோம்.
0: ஆமாம்,
1: அந்த யூனிட்ஸை பொறுத்து தான் நம்ம கிலோவாட் சொல்லுவோம். அதை இப்போ மேடம் ஒரு 5000 ஒருத்தர் சொன்னாங்களா, அவங்களுக்கு 3 கிலோவாட் போதும். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து 2.5 கிலோவாட்டே போதும். நாங்கள் ஏன் 3 கிலோவாட் சஜஸ்ட் பண்ணுறோன்னா, ஃபியூச்சரில் அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குவாங்க, அதுவும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க, கரண்ட் யூஸ் பண்ணுவாங்களா, புதுசாக ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா கட்டுவாங்க, ஸோ லோடு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, ஃபியூச்சரில் இருக்க இருக்க லோடு இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால் இப்போயே நம்ம அதை பிளான் பண்ணி எக்ஸ்ட்ரா போட்டு சொல்கிறோம். இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் தான் தேவைன்னா, நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது 3 கிலோவாட்.
0: சரிங்க,
1: ஸோ தட் 25 இயர்ஸ்க்கு நம்ம நாளைக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண தேவை, இப்பயே தகுந்த பிளான் பண்ணி பண்ணுறது நல்லதுன்றேன்.
0: சரிங்க சார், இப்போ நம்ம சோலார் பேனல் வந்து சூரிய ஒளியிலிருந்து தான் மின்சாரம் தயாரிக்குது, இதே இந்த மழைக்காலங்களில் சூரிய ஒளி இல்லாத டைம்லலாம் எப்படி நம்ம அதை சமாளிக்க முடியும் சார்?
1: அதுதான் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து நம்ம கிரிட்ல ஸ்டோர் பண்ணிவிடணும். இப்போ மழை காலம் வருது, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம இபிலிருந்து வாங்கிப்போம். இதே மலை பிரதேசம்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி அந்த மாதிரி இடத்துல எப்பயுமே நமக்கு சன்லைட் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு வந்து என்னென்னா பேட்டரி கம்பல்சரி தேவைப்படும். இதுதான் ஹைப்ரிட் நாங்கள் சொல்கிறோம். இருக்கும்போது ஸ்டோர் பண்ணுறது வந்து நம்ம இபியும் கொடுத்துருவோம், ப்ளஸ் நைட் டைம் நம்ம பேட்டரி ஸ்டோர் பண்ணிப்போம். அங்கே கரண்ட்டே கட் ஆச்சுன்னா கூட நம்ம பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
0: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் எரபேல பஞ்சாயத்து பாலகிர் கிராமத்துல விஜயகுமார் பேசுறேன்.
0: கேளுங்க உங்க கேள்வி.
2: மேடம் சார் வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: இந்த மானியம் பெறதுக்கான வழிமுறை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க
1: சார். சார் அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து உங்களோட என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா, ஆதார் கார்டு, பட்டா சிட்டா, உங்கள் சைட்டை விசிட் பண்ணுவாங்க சார். அப்புறம் அந்த இபியோட சர்வீஸ் நம்பர், உங்கள் இபி அந்த கிணத்துக்கோ இல்லை போர் ஏதோ வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு சர்வீஸ் நம்பர் வச்சிருப்பாங்க. நீங்கள் ஐயா நீங்கள் வீட்டு கேட்குறீங்களா இல்லை விவசாயத்து நிலத்து கேட்குறீங்களா? விவசாய நிலத்துக்கு சொல்லிடுறேன், உங்க ஆதார் கார்டு, பட்டா சிட்டா, உங்க சைட் விசிட் பார்ப்பாங்க, அப்புறம் உங்க இபியோட சர்வீஸ் நம்பர். இதை எடுத்துட்டு அந்த பிஎம் குசும் ஒரு போர்ட்டல் வெப்சைட் இருக்குங்க ஐயா, இதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்ல உங்களை வந்து விசிட் பண்ணுவாங்க. அதான் சைட் விசிட் சொன்னாங்களா, அவங்க சைட்ல செக் பண்ணிட்டு உங்க டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு, உங்க கிணறா இல்லை போரோ அது எவ்வளோ டெப்த்து, வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கு, நீங்கள் என்ன பைப் யூஸ் பண்ணுறீங்க, இந்த பேசிக்காக சில டெக்னிக்கல் பார்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் பாயிண்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களே உங்களுக்கு மானியம் வாங்கி கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு வந்து 60% மானியம் தராங்க சரிங்களா, விவசாயத்துக்கு. இதில் பேங்க் லோன் உங்களுக்கு 30% தராங்க. நீங்கள் விவசாயம் நம்ம 10% இன்வெஸ்ட் பண்ணால் போதும், இது விவசாயத்துக்குங்க. வீட்டுக்குன்னா 1 கிலோவாட்டுக்கு 35000 மானியம் தராங்க, 2 கிலோவாட்டுக்கு 70000 மானியம் தராங்க, 3 கிலோவாட்டுக்கு 1 லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க.
0: சரிங்க சார், இப்போ 1 லட்சம் வரைக்கும் மானியம்னா அது போக நம்ம எவ்வளோ செலவு?
1: அதுக்கு மேலே நீங்கள் 1 லேக் to 1 லேக் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் என்ன சஜஸ்ட், அதை சொல்லணும், நீங்கள் ப்ரைஸை பார்க்காதீங்க, குவாலிட்டியை பாருங்க, குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: சரிங்க சார், இப்போ வந்து இதை பற்றி ஒரு முழுமையான புரிதல் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? அதாவது இதை பற்றி நிறைய விஷயம் தெரியாது, ஆனால் சோலார் பேனல் அமைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும், அதில் வந்து அறகுறையாக தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்லை யாரோ ஒருத்தர்கிட்டயோ போடுறது மூலயமா இது எனக்கு நிறைய நாள் வரலை, இது வேஸ்ட்டு, நான் பண்ண செலவு புறம் வீணாக போச்சு அப்படின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா.
1: அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எம்என்ஆர்ஐ ரெஜிஸ்டர்ட் லைசன்ஸ் வச்சவங்களோட தான் நீங்கள் வாங்கணுமே, வெண்டா லைசன்ஸ் வச்சுருப்பாங்க இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்லேயே கம்பெனி நேமோடு இருக்கும், அவங்ககிட்ட போய் நீங்கள் எதுனாலும் அப்ளை பண்ணுங்கள். நாங்கள் இபிசி வெண்டா நாங்கள் சொல்லுவோம், யார் அந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாதவங்கள்ட்ட போகாதீங்க, நாளைக்கு ஏதோ இஷ்யூனா அவங்களுக்கு என்னும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதே வெண்டர் லைசன்ஸ்னால் நம்மளை கவர்மெண்ட் நம்மளை கேள்வி கேட்கும், நம்ம வந்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி எம்எஸ்எம்இல அஃபிஷியலாக ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் எடுத்திருந்தா மட்டும்தான் அந்த லைசன்ஸே அவங்க தருவாங்க. அதில் அவங்க எங்ககிட்ட பேங்க் கேரண்டி வாங்கி வச்சிருக்காங்க, இவ்வளோ கண்டிஷன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் நீ வாங்குறது நல்லது, அவங்களுக்கு தான் நீங்கள் அவங்க தான் இது பர்ஃபெக்டாக ட்ரைனிங் எடுத்து வந்திருக்காங்க.
0: ஓகே ஓகேங்க சார். சார் இப்போ நம்ம வந்து வீடுகளுக்கு ஓகே, இதே நம்ம விவசாய நிலத்துக்கு முன்னொரு நேயர் கேட்டார் கரண்ட் வசதி இல்லைனாலும் நாங்கள் அது வந்து சாதாரணமே கிடையாதுங்க சார், ஏன்னா ஒரு நிலத்துக்கு ஃபுல்லாக நம்ம தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு பயன்படும்?
1: அதுதான் அதுக்கு இது ஒரு நல்ல கேள்வி. அதுக்கு

0: ஒன்று, எப்படி விவசாயத்துக்கு எப்படி தண்ணி ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி அந்த தண்ணீர் எடுக்க எனர்ஜி ரொம்ப முக்கியம்.
1: கண்டிப்பாக
0: இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலவசமாக சூரிய சக்தி மூலியமாக நம்ம எடுக்கலாம். இது மூலியமாக நம்மளுக்கு என்ன பெரிய பெனிஃபிட்னா செலவு கம்மியாகும். இப்போ கரண்ட் ஈபி கனெக்ஷன் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டீசல் மோட்டர் வச்சு ரன் பண்ணுறாங்க. ஸோ டீசல் காஸ்ட் எவ்வளோ இதாகுது. அதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது. இது வந்து சோலார் வந்து ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது சாயில் ஏர் வாட்டர் பொல்யூட்டல் பண்ணாத ஒன்று. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நிலக்கரி ஆகட்டும் ஆயில் ஆகட்டும் அதை பர்ன் பண்ணுறாலும் என்ன ஆகுது, ஏர் பொல்யூட் ஆகுது, சாயில் பொல்யூட் ஆகுது, வாட்டர் பொல்யூட் ஆகுது. இது சோலாரில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எதுவுமே ஆகாது. நீங்கள் இது கேட்டிங்க இல்லையா நிலம் அது பெருசாக இருக்குது அது தண்ணி கடைசேரி கொண்டு போகணும். இப்போ அவட்ட ஈபி கனெக்ஷனே இல்லை. நம்ம நான் சொன்னேன் போரோட எல்ல எவ்வளோ டெப்த்து வாட்டர் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பேசிக்காக அவங்க செக் பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஹெச்பி இதில் போட்டோன்னு வச்சுங்க, தண்ணி மேலே வந்துடும். நாம் என்ன பண்ணலாம், அங்கே ஸ்டோரேஜ் டேங்க் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு மற்றது நம்ம நார்மலாக பண்ணுறோம் பார்த்தீங்களா பைப் கனெக்ஷன் போட்டு கொடுக்கணும் இல்லை, அதே கான்செப்ட் தான்.
1: சரி,
0: மேலே வரைக்கும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம வீட்டுக்கு பராமரிக்கிறது ஓகே, இதுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம பராமரிக்கணும்?
0: இதுவும் அதே தாங்க, அதே நார்மலாக. ஏன்னா இது ஓப்பன் ஏரில் இருக்குங்களா, அதனால கன்ஃபார்மாக டஸ்ட் ஃபார்ம் ஆகும், பேர்ட்ஸ் வேஸ்டேஜ் இருக்கும். இது மட்டும் நம்ம இதே கிளீன் பண்ணுறதா சிதான், வேறு எதுவும் இல்லை, ரெண்டு ஒரே கான்செப்ட் தான்.
1: சரிங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த சோலார் பேனல் அப்படின்றது எளிதில் உடஞ்சிருமா, இல்லை நம்ம அதை பராமரிக்கிறது வந்து எப்படி பார்த்துக்கணும்? கீழே வைக்கிறோம், நிறைய பேர் வருவாங்க போவாங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதாகட்டும் குச்சி எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்களே, அதனால அது ஏதாவது பாதிக்கும்?
0: அதெல்லாம் எது பாதிக்காதுங்க, அதுக்கு தான் நம்ம வாரண்டி கொடுத்துறோம். 25 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பேனலுக்குலாம் வாரண்டி கொடுத்துறோம். அதனால நம்மளுக்கு அது எதுவுமே இஷ்யூ எதுவும் இல்லை. ஏதாவது சப்போஸ் ஒரு எல்னி உளுந்து உடையுதுன்னு வச்சுங்க, தேங்காய் உளுந்து உடையுது, அந்த மாதிரி நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்றோம். சரிங்களா, அதெல்லாம் கொடுத்துருவோம்.
1: சரிங்க சார். இப்போ அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க. ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க.
2: அன்பு.
1: ஆ சொல்லுங்க ஐயா.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: ஐயா நல்ல தகவல் எல்லாம் சொல்லிருந்தீங்க. இப்ப வந்து வெயில் காலம் நம்ம பகுதியில் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு நிறைய மின்சாரம் கிடைக்காதுன்னா அதை வந்து ஸ்டோரேஜ் எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம், அதை எதல் நாள் வரைக்கும் பாதுகாப்பா வச்சு பயன்படுத்த முடியும்
0: சார்? இப்போ இது ஆன் கிரிட்னா நீங்கள் வந்து என்னென்னா நம்ம யூஸ் பண்ண போக அந்த எக்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, அது நேராக இபி கொடுத்துருவோம். இபியில் அது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், அது எவ்ரி 1 இயர் தான், 1 இயர் கழிச்சு அதை ரீசெட் பண்ணிவிடுவாங்க. இதே நீங்கள் ஹைப்ரிட் ஒரு கான்செப்ட் இருக்குது, வீட்டுக்கு போகிறது மீறி ஃபஸ்ட்டு போய் பேட்டரியில் ஸ்டோர் ஆகும், பேட்டரி ஃபுல் ஆகிட்ட அப்புறம் தான் இபிக்கு போகும். சரிங்களா?
1: சரிங்க சார். சார் இப்போ நீங்க முன்ன பேசும்போது ஒரு தகவல் சொன்னீங்க, நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ற கரண்ட்டை வந்து நம்ம இபிக்கு செல் பண்ணி அந்த மாதிரியும், அதை பத்தி ஒரு விளக்கம்.
0: அது விவசாயத்துக்கு மட்டும், வீட்டுக்கு அது இல்லைங்க. டொமஸ்டிக்கு எதுவுமே அந்த அமௌண்ட்ல இது தர மாட்டாங்க. எக்ஸஸாக வர்றது நம்ம இபி கொடுத்துருவோம், நம்மளுக்கு எப்போ தேப்பி அப்போ நம்ம எடுத்துக்கலாம், எவரி அதை ரீசீவ் பண்ணுவோம். இதே பவர் ட்ரேடிங் சொன்னால் அது வந்து விவசாய நிலம் மினிமம் ஒரு 2.5 ஏக்கர் இருந்துச்சுன்னா நம்ம அதில் போட்டோம்னா அதுக்கு மானியம் சொன்னால் 60% கவர்மெண்ட் தராங்க, 30% பேங்க் லோன் தராங்க, நம்ம 10% இன்வெஸ்ட் பண்ண போதும். இது வந்து நம்ம 1.5 ஏக்கர் நம்ம போட்டுட்டோம்னா ஒரு என்னென்னா ஒரு யூனிட்டிக்கு நம்மளுக்கு 5 ரூபாலேருந்து 6 வரைக்கும் நம்மளுக்கு கவர்மெண்ட்டே நம்மளுக்கு தராங்க. இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கு. தரிசு நிலமா இருக்குன்னா அங்கே நீங்கள் சோலார் போடலாம்.
1: இப்போ இது எப்படி நம்ம,
0: இது அந்த பிஎம் கிசும்னு ஒரு போர்ட்டல் சொல்றீங்களா, இது விவசாயிகளுக்கானுமே ஓப்பன் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட், இதில் நம்ம அப்ளை பண்ணணும். அந்த ஏரியாவோட அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம சைட் விசிட் பார்ப்பாங்க, இந்த பேசிக்காக பட்டா சிட்டா ஆதார் அதாவது லேண்ட் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம பண்ணிடுவாங்க.
1: சரிங்க சார். அடுத்ததாக ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அவங்க இணைப்புலேருந்து விடுபட்டுட்டாங்க. சரிங்க சார். இப்போ வந்து நம்ம சோலார் பேனல் அமைக்கிறத பற்றி நிறைய தகவல் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம கரண்ட்டே இல்லாமல் முழுமையாக இந்த சோலார் பேனல் வச்சு பயன்படுத்த முடியுமாங்க சார்?
0: அதாவது கரண்ட் எல்லாம் நீங்கள் இபி கனெக்ஷன் இல்லைங்க
1: இல்லாமல்
0: அது பண்ணலாம். அது எப்படின்னா சோலார் பேனலு நம்ம வந்து ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் ஒன்று வைக்கணும். சரிங்களா, பேட்டரி அது பேர் ஆஃப் கிரிட் நாங்கள் சொல்லுவோம். கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது ஃபுல்லாக பேட்டரியில் ஸ்டோர் ஆகிடும், அதில் இருக்கிறது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார். அதாவது கரண்ட்டே இல்லைனாலும் நம்ம சோலார் வச்சும் ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கலாம்.
0: அது பேர் ஆஃப் கிரிட் அது பேர்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம்.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி

0: பொறுப்பு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:05 இருக்கு. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னன்னா 0343 42 24 40 30. இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை உங்க குரல்ல பதிவு பண்ணி அனுப்பி வைங்க. நீங்க கேட்கக்கூடிய பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்கலாம். 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில இன்னைக்கு வானலியல் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரமா வளம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைப்பது குறித்து நேரலையில் இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு எம் பாபு அவர்.

0: கல் தொடர்ந்து அவர்கிட்ட நம்ம பேசலாம். அதற்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க சார், அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்,
1: இனிமையான காலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேறி சுப்பிரமணியம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: நலம் நலமறை அவர்கள்மா.
0: நலமா இருக்குங்க ஐயா, நீங்க சொல்லுங்க.
1: சிறப்பு ஐயா அவர்களுக்கு விருந்தினர்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க
1: ஐயா. இந்த பேனல் போர்டு சொன்னீங்க இல்லையா, சோலார் பேனல் போர்டு, இதுக்கு என்ன என்ன ஆவணங்கள் தேவை? அதே போல ரெண்டாவது கடைசியாக உங்களுடைய அலைபேசி என்ன சொல்லுங்க ஐயா, கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: சரிங்க. வீட்டுக்குன்னா உங்களோட இபியோட சர்வீஸ் நம்பர், அப்புறம் நாங்கள் வந்து சைட் விசிட் பார்ப்போம், மேலே ஸ்பேஸ் எப்படி இருக்குது, அதாவது ஏரியாலாம் சஃபிஷியண்டாக இருக்கா, அதே மாதிரி கீழே கிரவுண்டிங் எர்த்திங் பண்ணோம் இல்லையா, அதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தா நாங்களே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதுலாம் எங்களோட இது, நாங்கள் அதனால தான் அஃபிஷியல் வெண்டராக இருக்கோம், நாங்கள் நாங்களே அப்லோட் பண்ணிவிடுவோம். இதுதான் இவ்வளோ தான் போதும்.
0: சரிங்களா சார். இப்போது வந்து நீங்கள் சைட் விசிட் வருவோன்னு சொன்னீங்களே, அப்போ நம்ம வந்து நம்ம சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கணுங்க சார்?
2: மேலே உங்களுக்கு ரூஃப் டாப் மேலே காங்கிரீட் வீடாக இருக்கா, இந்த ஷீட் ஆஸ்ப்ரா ஷீட் இருக்கா, அதுதான் செக் பண்ணணும். ஆஸ்ப்ரா ஷீட்டில் போகிறது சஜஸ்ட் பண்ணுறதில்ல, அது கொஞ்சம் ரிஸ்கி. ரூஃப் டாப்பாக ஜேஎஸ்டபிள் ஷீட்டாக அந்த மாதிரி என்னன்றது நாங்கள் பார்ப்போம். நாங்கள் பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து போடுவோம். அவர் என் நம்பரும் கேட்டார். என் கம்பெனி பேர் வந்து சன்ரைஸான் எனர்ஜி, இங்கே செந்தில் நகரில் இருக்குது. எங்களோட காண்டாக்ட் நம்பர் 8903788037. இன்னொரு தடவை சொல்கிறேன், 8903788037.
0: சரிங்க சார். 89030378037 இந்த எண்களுக்கு அழைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி நான் இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். சோலார் பேனல் அமைக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க சார், அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்
0: ஐயா, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: மேடம், நல்லமலை வட்டம் கெட்டுப்படி மாதவ கிருஷ்ணன் பேசுறேன். மேடம்
0: கேளுங்க உங்க கேள்வி.
3: மேடம், நாங்களும் கிராமம் குடியிருக்கிறோம். வீட்டுக்கு மட்டும் போடலாங்களா இல்ல அது மானியம் கிடைக்குங்களா?
0: வீட்டுக்கு போடலாங்க ஐயா, மானியம் கிடைக்கும்னு ஐயா சொன்னாரு. நீங்க வந்து அந்த
3: மேடம் இது வந்து அந்த அதாவது சோலார் போட்டாக்குள்ள அதிகமா மின்சாரம் அப்படி கவர்மெண்ட்டுக்கு போற மாதிரி சொன்னாரு மேடம்.
2: அதாவதுங்க ஐயா, நீங்க உங்க வீட்டுக்கு, அதான் உங்க வீட்டுக்கு தேவையான எடுத்துட்டு போக மீதி வந்து நம்ம கிரிட்டுக்கே அமைச்சிருவோம். அதாவது நீங்கள் வீட்டு எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது கோயிலுக்கோ டூருக்கோ போகிறீங்களா, அப்போ வீடு சாத்தியன்னு இருக்கும். ஆனால் மேலே நம்ம பேனல் என்ன பண்ணுவோம், கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. நம்ம வீட்டில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், டிவி ஃப்ரிட்ஜு எதுவுமே யூஸ், ஐ மீன் லைட்டில் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா வர கரண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணோம்ல, அது வந்து இபியில் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க யூனிட் வந்து அங்கே நெட் மீட்டில் ஸ்டோராக வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம அங்கேருந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம், கிரிட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம்.
0: சரிங்க சார். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் சந்தி.
0: கேளுங்க உங்க கேள்விய.
4: எனக்கு ஒரு பாட்டு ஒன்று
0: கேளுங்க. இது வந்து கேள்வி கேட்கக்கூடிய நேரம், அதாவது வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அடுத்ததா ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க சார். சார், இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் இந்த சோலார் பேனல் பற்றின விஷயங்கள் நிறைய பேசணும். இந்த நேரத்தில், அதாவது நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில், நீங்கள் கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அப்படியே உங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
2: இன்றைக்கு மின்சார கட்டம் தொடர்ந்து ஒரு முக்கியமான குடும்ப செலவாக இருக்கிறது. ரூஃப் டாப் சோலார் போட்டால் நம்முடைய வீட்டின் கூரை பயன்படுத்தி நாமளே மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் என்ன நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா, பேனல் குவாலிட்டி, இன்வெர்ட்டரோட குவாலிட்டி, கேபிள் சைஸு, அதே மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியலாக வாங்குங்க. ஏன் சோலார் போட சொல்கிறோன்னா, ஒரு வீட்டுக்கு நீங்கள் சோலார் போட்டிங்கன்னா அது 10 மரம் வைக்கிறதுக்கான ஈக்குவல். ஏன்னா இது வந்து ஒரு ரினூவபிள் எனர்ஜி, க்ளீன் ரினூவபிள் எனர்ஜி. இதுதான் பாரத பிரதமரே வந்து இதை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. கோ சோ கோ சோலார், கோ க்ரீன்.
0: சரிங்க சார். உங்களோட ஆஃபீஸ் வந்து செந்தில் நகர்.
2: செந்தில் நகரில் இருக்குங்க. எங்களோட ஆஃபீஸ் நேம் சன்ரைஸான் எனர்ஜி, செந்தில் நகரில் இருக்குது. எங்களோட காண்டாக்ட் நம்பர் 89037 88037.
0: சரிங்க சார். இதில் அழைத்து உங்களுக்கான சந்தேகங்களையும் கேட்கலாம், நீங்கள் சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான முழு தகவலையும் கொடுப்பீங்க இல்லைங்களா. அடுத்தது நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம் சார். வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: அன்பழகன் பேசுகிறேங்க சார். மேம், நான் எனக்கு இந்த சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி 2 வீலர்ஸ், 4 வீலர்ஸ் கூட ரன் பண்ணலாமாங்க சார், அதை பற்றி சொல்லுங்க.
2: இல்லைங்க மேடம், அதை வச்சு ரன் பண்ண முடியாது. நீங்கள் சோலார் சப்போஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னா எனவே நீங்கள் வீட்டில் தான் சார்ஜ் போடுவீங்க. நமக்கு அந்த இதுக்கு தேவையான கரண்ட்டை நம்ம மேலேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா.
0: சரிங்க சார். அடுத்த ஒரு நேயர். வணக்கம்.
6: வணக்கங்க.

0: வணக்கம்.
1: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் தெரியுங்க.
0: சொல்லுங்க ஐயா.
1: இப்போ வந்து மேடம், இந்த கிராமத்தில் இருக்கிறேன், இந்த வீடு சோலார் போடுறதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் வந்து எல்லாமே இயங்குங்களா? மின்சாரம் வந்து இயக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஃப்ரிட்ஜு, காத்தாடி, மிக்சி இதெல்லாமே இயக்கிற மாதிரி ஏதாவது வரி கிடைக்குமா எப்படி?
2: அல்ல ஐயா, எல்லாமே எங்கும் ஐயா. வீட்டுக்கு போர் மோட்டர்லேருந்து ஏசி, ஃப்ரிட்ஜு, வாட்டர் ஹீட்டர்லேருந்து எல்லாமே எங்கும். இதுக்கு வந்து நாங்கள் யூனிட் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து அதிக கரண்ட் எடுக்கின்றல, அதெல்லாம் இல்லை. எல்லா வீட்டில் ஏ டு செட் எல்லாமே எங்கும்.
1: இல்லை சார், இப்போ வந்து அதுக்கு பாக்ஸ் ஏதாவது கணக்கு இருக்குங்களா? பெரிய லெவலில் போட்டாத மாதிரி இருக்குங்களா? இல்லை எப்படி?

0: இதுக்கு வந்து யூனிட், நாங்கள் யூனிட் தான், நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து அதிக கரண்ட் எடுக்கின்றல, அதெல்லாம் இல்லை, எல்லா வீட்டில் ஏ டு செட் எல்லாமே இயங்கும்.
1: இல்லை சார், இப்போ வந்து அதுக்கு பாக்ஸ் ஏதாவது கணக்கு இருக்குங்களா, பெரிய லெவலில் போட்டாத மாதிரி இருக்குங்களா?
0: இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை, எங்களுக்கு வந்து அங்கே யூனிட் தாங்க. மேலேருந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிலோவாட்டில் நம்ம ஒரு கிலோவாட்டுக்கு 4 யூனிட் ஜென்ரேட் பண்ணுறோம். 4 யூனிட் ஒரு நாளைக்கு 4 யூனிட்னா அது 4000 வாட்ஸுங்க. நம்ம ஒரே டைமில் எல்லாமே போடுறோம்னு வச்சுங்க, அந்த மொத்தமாக நம்ம கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் எல்லாமே ரன் ஆயிடுங்க, அதெல்லாம் எதுவும் இஷ்யூ இல்லை.
2: சரிங்க சார், அதாவது இவ்வளோ நேரம் எங்கள் கூட இணைப்பில் இருந்து நிறைய தகவல்கள், அதாவது இந்த சோலார் பற்றின நிறைய விழிப்புணர்வு இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இதை பற்றின ஒரு தெளிவான விழிப்புணர்வு வந்திருக்கும், அந்தளவுக்கு நிறைய தகவல் கொடுத்தீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசலாம், அவங்களோட கேள்வியும் கேட்டலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். கேளுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க.
3: இல்லைங்க, இப்போ சோலார் டீட்டெயில் பற்றி சொல்லிட்டு இருக்காரு சாரு.
2: ஆமாம்.
3: எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்ப நீங்க வீட்ல இருந்து நான் ஈபி கூட நான் ரிட்டர்ன் குடுக்கலாம்னு சொல்றீங்களா பவர் சப்ளை? சோ அந்த பவர் சப்ளை நான் யூனிட் வைஸ் அவங்க குடுக்கணும்னா கவர்மெண்ட் எவ்வளவு பைசா நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க?
0: வீட்டுக்கு, அதாவது கிளியரா சொல்லிருங்க, வீட்டுக்கு யூஸ் பண்றது வந்து நம்ம குடுக்கிற யூனிட்டை திருப்பி நம்ம வந்து எப்ப நம்மளுக்கு தேவையோ அப்ப எடுத்துக்கலாம். அவங்க அமௌண்ட்டா தரவே மாட்டாங்க சரிங்களா, அமௌண்ட்ல தர மாட்டாங்க, டொமஸ்டிக் அமௌண்ட் தர மாட்டாங்க. ஒன்லி நம்ம எக்ஸஸா கொடுக்கறது திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், அது இயர்லி மார்ச் 31 அதை ரீசெட் பண்ணிடுவாங்க, ஜீரோ பண்ணிடுவாங்க. இதுதான் டொமஸ்டிக் கான்செப்ட் சரிங்களா. விவசாயத்துக்கு மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஈபி கொடுக்கறது, நம்ம காசா வாங்கிக்கலாம்
3: அப்படிங்களா? இல்ல, நான் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஆந்திர பிரதேசல யூஸ் பண்றாங்க, வீட்ல யூஸ் பண்ற கரண்ட் சேம் இதே மாநிலத்துல யூஸ் பண்ணதா, அந்த சோலார் பேனல் இருந்து ரிட்டர்ன் வந்து கவர்மெண்ட் எடுக்கறாங்க. சோ அவங்க 4 ரூபீஸ் சம்திங் அமௌண்ட் வந்து எடுக்கிற மாதிரி சொன்னாங்க.
0: தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாட்டில் வீட்டுக்கு எந்த அதை எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு அமௌண்ட்லாம் தர மாட்டாங்க, நம்ம திருப்பி ரீயூஸ் தான் பண்ணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல் இதாங்க.
2: சரிங்க சார், அடுத்ததாக ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
4: பிச்சம்பட்டியிலேருந்து நடராஜன்
2: பேசுகிறேம்மா. கேளுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க.
4: திருப்பூர்ந்து நடராஜாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
4: இப்ப வந்து ஒரு நம்மளுக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்கு, அதுக்கு சோலார் போடலான்னு ஐடியா.
0: சரிங்க,
4: அது என்ன முறையில இது பண்ணுன்றது எனக்கு தெரியாது
0: ஐயா. நீங்க 1 ஏக்கர் இருக்குன்னா நீங்க வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் அத சொன்னீங்களா, உங்க ஆதாரு பட்டா சிட்டா அந்த அதை எடுத்துகிட்டு போய் நம்ம நீ உங்ககிட்ட அக்ரி ஆஃபீஸ் பார்த்தீங்களா உங்கள் ஊர்கிட்ட, அதில் ஃபஸ்ட்டு அங்கே கொடுங்க. அதில் தான் பிஎம் குசும்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, அதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி எங்கள் 1 ஏக்கர் இருக்குது, இதில் நான் சோலார் போடணும் ஆசைப்பட்றேன்னு. அவங்க வந்து உங்கள் சைட்டு, அதாவது உங்கள் நிலத்தை வந்து பார்ப்பாங்க ஐயா. டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த சொன்னில் 60% மானியம் தராங்க இல்லையா, ஒன் பை ஒன்று அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களே பண்ணித்தராங்க. இப்போ
2: அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேருந்தும் கொடுக்கலாம், இல்லைனா நம்ம வீட்டு பக்கம் இருக்க இ சேவை மையம் அங்கே போய் அந்த போர்ட்டலில்
0: பண்ணிக்கலாம்.
2: சரிங்க சார், அடுத்ததாக ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா, உங்க கொஞ்சம் தெளிவாக பேசுங்க.
0: ஒரு லட்சத்துல இருந்து 1 லட்சத்துக்கு 10,000 ஆகுங்க அதுல 1 லட்சம் உங்களுக்கு மானியம் வந்துருது. சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது 1 லட்சத்துல இருந்து 1 லட்சத்துக்கு 10,000 தாங்க சரிங்களா. சரிங்க சார், இப்ப நம்ம 3 கிலோவாட் எடுத்தோம் அப்படின்னா அதை என்னென்ன பயன்படுத்திக்கலாம்ன்றதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. 3 கிலோவாட்ன்றது
6: 3000 வாட்ஸ் அதாவது இந்த யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுல எத்தனை 2 ஏசி ஆட்டோம் ஃப்ரிட்ஜ் ஆட்டோம் வாஷிங் மிஷின் ஹீட்டர் வீட்டுக்கு வர யூஸ் பண்ற போர் மோட்டர் யூஸ் பண்ற டிவி லைட்ல இருந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார், அடுத்ததா ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம். ஆமா, வணக்கம்மா. வணக்கம் ஐயா.
7: பெரிய வைத்தியநாதன் வைத்தியநாதன். கேளுங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க. எனக்கு சொல்லுங்க, இப்ப கிரிக்கெட் இருக்கு போகும்
0: அதுதாங்க. இப்ப என்னன்னா நீங்க அப்ப அப்பா தவறிட்டாருன்னா அப்ப உங்க கூட பிறந்தவங்களா இருக்காங்கல்ல அவங்க அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க. எல்லாத்தோட ஒப்புதல் தான் பண்ண முடியும். இதுல யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிஞ்சாலும் இது பண்ண முடியாதுங்க. வாரிசு எல்லாரும் இதுக்கு பண்ணணும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி டெத் சர்டிபிகேட் பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் வந்து நீங்க பார்ட்டிஷன் பண்ணி இடத்த லேண்டை வந்து உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இதுதான் நல்லது. ஏன்னா இது போடுறது 25 வருஷத்துக்கு நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் போட போறோம். நாளைக்கு ஃபியூச்சர்ல எந்த இஷ்யூ வரக்கூடாது இல்லைங்களா?
2: சரிங்க சார். இவ்வளோ நேரம் நம்ம கூட நிகழ்ச்சியிலேருந்து நிறைய தகவல் கொடுத்தீங்க. இந்த சூரிய ஒளி அப்படின்றது சாதாரணமாக வீணாகாமல் அதை நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நிறைய தகவல் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இது மக்கள் இடையில

0: நேயர்களிடையே நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை எங்கள் கூட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
1: ரொம்ப நன்றிங்க. வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. சன்ரைஸ் எனர்ஜி சார்பாக நல்ல நன்றி தெரிவித்துக்கொள்ளேன்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரமா வளம் வந்தது நிகழ்ச்சியில வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைப்பது குறித்து நேரலையில நம்ம கூட இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கினார் எம் பாபு அவர்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:01. நேயர்களை நீ தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
5: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
6: ஒரு பெரிய அரங்கம், ஆன்மீக சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது. அரங்கமே அமைதியாக சொற்பொழிவாளரின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தது. சொற்பொழிவாளர் அறம் செய்வதை பற்றியும் தர்மத்தின் மேன்மை பற்றியும் அருமையாக பேசிக் கொண்டிருந்தார். கேட்டுக் கொண்டிருந்தவர்களில் ஒருவர் சொன்னார் என்னிடம் மெதுவாக, நானும் தானம் தர்மம் செய்து பெரிய வள்ளலாக ஆக வேண்டுமென்றுதான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு பிச்சைக்காரன் கூட என்னிடம் பிச்சை கேட்டு வரமாட்டேன் என்கிறான். என்ன செய்ய? சரி, நீ ஸ்கூட்டரில் தானே வந்திருக்கிறாய், நானும் உன்னுடன் வந்து விடுகிறேன். மறக்காமல் அழைத்துப்போ. ஏனென்றால் என் சட்டை பையில் பஸ்ஸுக்கு கூட காசில்லை. நான் நினைத்து கொண்டேன், தான் சென்று வருவதற்கு கூட தன் செலவுக்கு கூட பையில் பணம் இல்லாதவன் எப்போது வள்ளலாக மாற முடியும்? எப்போது தர்மசீலராக பெயரெடுப்பது? அறம் செய்வது தர்மம் செய்வது ஒன்றும் லேசான காரியம் இல்லை. சிலர் வேண்டாவிருப்பாக தர்மம் செய்வார்கள், சிலர் புண்ணியம் கிடைக்கட்டுமே என்று செய்வார்கள், சிலர்தான் உண்மையாக தர்மம் செய்வார்கள். உண்மையாக தர்மம் செய்வது என்றால் என்ன? மேலோகத்தில் ஒரு காட்சி. நரகக் குழியில் கிடக்கிறாள் ஒரு கிழவி. குழிக்குள் கிடக்கும் கிழவி அந்த வழியாக போவோர் வருவோரிடமெல்லாம், ஐயா கொஞ்சம் தூக்கிவிடுங்கய்யா, இங்கே நரகக் குழிக்குள்ளே கிடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கியா என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டு கொண்டிருந்தாள். அவள் மீது பரிதாபப்பட்ட ஒரு தேவதூதர் அவளுக்கு உதவ முன்வந்தார். கிழவி, உன்னை நரகக் குழியிலிருந்து தூக்கி விடுகிறேன். தூக்கி விடுவதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. நீ பூலோகத்தில் இருக்கும்போது யாருக்காவது தர்மம் செய்திருக்கிறாயா? கிழவி யோசித்தாள். தான தர்மமா? என் வாழ்க்கையில் அப்படி எதையுமே நான் செய்ததில்லை. எறும்பு புற்றில் கூட நெருப்பைத்தான் கொட்டினேன். தேவதூதர் சொன்னார், நன்றாக யோசித்துப்பார். ஏதாவது சிறு தர்மம் செய்திருந்தால் கூட போதும், தூக்கிவிட்டு விடுவேன். ஆனால் நீ செய்திருக்கும் தர்மம் பிரதிபலன் கருதாமல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஐயா, ஞாபகம் வந்துருச்சிங்கய்யா, ஒரு தடவை நான் சந்தையில் பழங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பிச்சைக்காரி பசிக்குது என்றால் என்னிடத்தில் இருந்த வாழைப்பழம் ஒன்றில் அழுகிய பாதியை அவரிடம் கொடுத்தேன். தேவதூதர் தியானித்தார். அவர் கையில் அந்த அழுகிய பாதி வாழைப்பழம் கையில் வந்தது. நல்லது, இந்த பழத்தை பிடித்து கொண்டு நரகக் குழியிலிருந்து மேலே வா. கிழவி அந்த பழத்தை பிடித்து கொண்டாள். தேவதூதர் அவளை மேலிருந்து தூக்கினார். கிழவி மேலே ஏறுவதை பார்த்த நரகக் குழியிலிருந்த சிலர் அவளது கால்களை பிடித்து கொண்டு அவர்களும் மேலேற கிளம்பினர். கீழே பார்த்த கிழவி சொன்னால், விடுங்கடா கால, நானே என்னுடைய பழத்தை பிடித்து கொண்டு மேலே போகிறேன், நீங்கள் எதற்கு என் காலை பிடிக்கிறீர்கள்? தேவதூதர், பிடித்திருந்த கையை

0: விட்டுவிட்டார். மீண்டும் கிழவி நரகக் குழிக்குள். நான் எனது என்கிற எண்ணமில்லாமல், இதை செய்தால் இது கிடைக்கும் என்கிற பிரதிபலன் கருதாமல் செய்யப்படுவதே தர்மம். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பண அனுப்புறதுக்கு தான் QR கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
3: RBI சொல்கிறது QR கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேர்கள் தனது குரல் பதிவின் மூலம் உங்கள் விருப்ப பாடலை இடம்பெறச் செய்யலாம். நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0434242443030 என்ற எண்ணிற்கு தனது குரல் பதிவின் மூலம் விருப்ப பாடலை பதிவிடலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
4: தர்மபுரி பண்பலைக்கு என் உற்சாகமான காலை வணக்கம். நான் புவனகிரியிலிருந்து சுமதி பேசுறேன். எனக்கு 6 படத்திலிருந்து நெஞ்சம் எனும் ஒரு இடையே அந்த பாட்டு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
2: இன்று காலை 11:05 கலக்கலான கல்லூரி கலட்டா சேலம் ஏவிஎஸ் கல்லூரியிலிருந்து நேரலையாக வளம் வர காத்திருக்கிறது.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்,
1: காலை வணக்கம். என் பெயர் பாலா, வேப்பம்பட்டி. எனக்கு பிடித்த பாடல் கோ படத்திலிருந்து என்னமோ ஏதோ.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மா

0: தங்கம் அளிக்க வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நீங்கள் கேட்டவி நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
1: காலை வணக்கம், என் பெயர் கண்ணகி, துரிஞ்சப்பட்டி. எனக்கு பிடித்த பாடல் நரசிம்மன் படத்தில் காதல் ஆராரோ.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
5: வணக்கம் ஐயா, சவுளப்பட்டிருந்து கவிதா பேசுறேன். குங்கி படத்திலிருந்து ஸ்வை ஸ்வை அந்த பாடல்,

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமளிக்க வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
1: காலை வணக்கம், என் பெயர் பைந்தமல் அரசி. பறைப்பிட்டி எனக்கு பிடித்த பாடல் கோடம்பாக்கம். பாடல் ரகசியமானது.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
2: காலை வணக்கம். என் பெயர் சத்யா, நான் எட்டிமத்துப்பட்டியில் இருந்து பேசுகிறேன். படம் கண்ணன் வந்தான் பாடல் வெண்ணிலவே வெண்ணிலவே. நன்றி, வணக்கம்.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது? வீடுலாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம்? கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
3: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
4: நிலையத்தில் நேரம் காலை 10:45.
5: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள்.
6: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிப்பு பல்கலைக்கழகம் இந்திய அளவில் இல்ல உலக அளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்களுக்கு ஆதர்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நடிகர். அவருடைய நடிப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்வகை மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த எண்வகை மெய்ப்பாடுலையும் இன்னும் 8-8 வகையாக சேர்ந்து நடிப்பில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருடைய தமிழ் வந்து பல பேருக்கு

கற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அந்த தமிழ் ரொம்ப எளிமையாக, அதே நேரத்தில் அந்த உச்சரிப்பு, அந்த ஏற்றம் இறக்கம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவருடைய தமிழுக்கு பல சான்றுகள் சொல்ல முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் வீரசிவாஜி நாடகத்தில் நடிக்கிறார். முதல் முதலாக அதில் தான் அவருக்கு சிவாஜி அப்படிங்கிற பட்டத்தை பெரியார் கொடுக்குறார். அதில் ஏறத்தாழ 120 பக்க வசனத்தை ஒரே நாளில் மனப்பாடம் பண்ணி மொத்தமாக அவர் ஒப்பிச்சிடுறார். இன்னும் சொல்லப்போனால் சரஸ்வதி சபதம், கல்வியா செல்வமா வீரமா, இந்த மூணுக்குமான போட்டி தான் இந்த சரஸ்வதி சபதம் திரைப்படம். இதில் வாய் பேச முடியாத ஒரு நபராக இருக்கிற சிவாஜி பின்னால் சரஸ்வதியால் வாய் பேச வச்சு பெரிய அளவர்றாரு. அவரை ஒரு சூழலில் யானையை விட்டு இடற வைக்கணும், இப்படியான ஒரு காட்சி. இந்த படம் ஏ.பி. நாகராஜனுடைய இயக்கத்தில் வந்தது. இப்போ இந்த காட்சிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரண்மனை ஷெட்டு போட்டாங்க. அரண்மனையில் ஒரு யானையை சிவாஜியை மிதிக்க விடணும், இந்த காட்சி எடுக்கணும். ஏ.பி. நாகராஜன் நடிகர்களும் சிவாஜி கணேசன்கிட்ட டூப்பு போட்டுக்கலாம், யானை கொஞ்சம் மிரண்டாலும் மிரண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நடிகர்களும் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நானே நடிக்கிறேன் அப்படிங்கிறார். இல்லை வேணாம் அப்படிங்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் ஏ.பி. நாகராஜன் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், படுக்கை மாதிரி அதில் கட்டி போட்டிருப்பாங்க, யானை வருது, காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய நீண்ட வசனத்தை பேசுவார் நடிகர்களும் சிவாஜி கணேசன். அந்த முடிக்கிற இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான்கும் கலந்து உனக்கு கொடுத்த அவ்வைக்கு நீ முத்தமிழ் கொடுத்தது உண்மையானால் அப்படிம்பார். அப்படிங்கிற அந்த யானை காலை தூக்கும். அப்போ யானை காலை தூக்கும் போது ஒரு பிளிர்ற ஒரு சத்தம் கேட்கும். அப்போ நில் அப்படிம்பார். அந்த நில் அப்படிங்கிறத கர்ஜனை இருக்குல்ல, அந்த கர்ஜனை அவருடைய தமிழ் ரெண்டுமே சேர்த்து யானையை பின்னோக்கி போக வச்சிருக்கு. அப்போ அந்த யானைக்கு அந்த சமிக்கைகள் புரிஞ்சு அந்த யானை திரும்ப போயிருக்கு அப்படின்னா, அவருடைய நடிப்பு எவ்வளவு அபாரமான நடிப்பு, அவருடைய உச்சரிப்பு எவ்வளோ அழகானது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி ராஜாராணி திரைப்படம், அது ஒரு நீண்ட வசனம் வரும். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் ஒரு தளத்தில் அப்படின்னு இந்த காட்சி போய்கிட்டே இருக்கும். போறப்ப கோபமாக சொல்லணும், அதே மாதிரி மனைவி கூட இன்னும் நெகிழ்ந்து பேசணும். ஒரு இடங்கூட தொய்வில்லாமல் ஒரே ஷாட்டில் படமாக்கப்பட்ட அந்த காட்சி. நீங்கள் குழந்தைகளுக்கு ஒருவேளை தமிழ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் இந்த காட்சியை போட்டு காட்டணும் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப எளிமையாக தமிழ் கற்றுக்குவாங்க. உடல் மொழியை மட்டுமே வச்சு மக்களுக்கு உணர்வுகளை கடத்தக்கூடிய அபாரமான ஒரு ஆற்றலும் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு 3-4 உதாரணங்கள் சொல்லலாம். நவராத்திரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம், இதில் 9 வகையான கதாபாத்திரத்தை அவர் ஏற்றிருப்பார். கடைசி காட்சி, காதலி இவரை விட்டு வெளியில் போயிடுவாங்க. அந்த 8 எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி மாதிரி அன்றைக்கு அலைபேசி எதுவுமே கிடையாது. காதலி இனிமேல் வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் இவர் விஷத்தை குடிச்சிட்டு இறந்துடலாம் அப்படின்னு மாடியில் இருப்பார். இப்போ எதிர்பாராத விதமாக காதலி சாவித்திரி உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே இவர் ஒரே நேரத்தில் அந்த எதிர்பாராத இன்பத்தையும் காட்டணும், அதே நேரத்தில் அந்த விஷம் சாப்பிட போனோமே அப்படிங்கிற அந்த பரிதவிப்பையும் காட்டணும். கண்ணில் மனுஷன் அப்படி காட்டுவார். பின்னணி இசையும் இருக்காது, எதுவுமே இல்லாமல் இவர் முழுக்க முழுக்க அந்த கண்ணு கலங்கி அந்த கண்ணுக்கு உள்ளுக்குள்ளே கண்ணீர் நிற்கும், அந்த கண்ணீர் சொட்டாது. அதே வேலையை சாவித்திரியும் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிதாபம், சுய பச்சாதாபம் எல்லாமே மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக புன்னகைப்பார். அப்புறம் அந்த ஒரு விரலை உதட்டில் வைப்பார். அதுக்கு பிறகு தான் அவர் சத்தம் போட்டு சிரிக்க, சாவித்திரி சத்தம் போட்டு சிரிக்க, கூப்பிடுறது கூட கையால் சைகை செஞ்சு கூப்பிடுவார். தவிர அந்த இடத்துல ரெண்டு பேர் கிட்ட வந்து பேசிக்கிற வரைக்கும் இந்த சொல்லும் இல்லாமல் நம்மளை கண்கலங்க வைக்க முடியும் அப்படின்னு நடிகர்களும் சிவாஜி கணேசன் கொடுத்துருப்பார். அதே மாதிரி தெய்வ மகன் அப்படிங்கிற திரைப்படம், 3 வகையான கதாபாத்திரத்தில் ஏற்று நடிச்சிருப்பார். 1 அப்பா, 2 மகன்கள். அப்பாவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பக்கத்தில் கன்னத்தில் பெரிய தழும்பாக இருக்கும் பிறவியிலேயே. அதே மாதிரி மூத்த மகன் சிவாஜி, அவருக்கும் அதே மாதிரி ஒரு பக்கத்தில் தழும்பாக இருக்கும். இளைய மகன் ரொம்ப அழகாக இருப்பான். 3 கதாபாத்திரத்தை இவரை ஏற்று நடிச்சிருப்பார். இப்போ 3 பேர் சந்திக்கக்கூடிய ஒரு காட்சி. இந்த காட்சியில் தகப்பன் கதாபாத்திரமும் மருத்துவற்ற கொல்ல சொன்ன மூத்த மகன் உயிரோடு வந்து நிற்பார். இப்போ ரெண்டு பேருக்குமான விவாதம் நடக்கும். பிளாங்க் செக் கொடுத்துருப்பாரு. இப்போ இதை கொண்டு வந்து வச்சுட்டு மகன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணுற நேரத்தில் அந்த இளைய மகன் உள்ளுக்குள்ளே வருவார். டேடி அப்படின்னு அவர் வரும்போதே ஒரு இடத்துக்குள்ள 3 வகையான கதாபாத்திரத்தையும் ஒரு மனுஷன் கட்டியிருப்பார். நமக்கே சந்தேகமாக இருக்குது, உண்மையிலேயே 3 பேருமே சிவாஜி தானா அப்படின்னு. சரி, கை நடிக்கும் சொல்லுவாங்க, கால் நடிக்குமா அப்படின்னா ராஜபாட் ரங்கத்துறையில் ஒரு காட்சியை வச்சுருப்பாங்க. ராஜபாட் ரங்கத்துறையாக இருக்கக்கூடிய நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய தம்பி படிச்சுட்டு ஒரு வசதியான வீட்டு பொண்ணை திருமணம் பண்ணிக்குவார். தம்பி வந்துட்டு சிவாஜி கிட்ட, நான் ஒரு கப்பல் முதலாளியோட தம்பின்னு சொல்லிட்டு திருமணம்

0: எனக்கு கப்பல் முதலாளியா நீங்க வந்து நடிங்க அப்படின்னு சொல்லுவார். வந்து நடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மீச வித்தியாசமாக வச்சு, அந்த பைஜாமா குர்தா அந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சு அவர் நடந்து வர்றப்ப பயங்கர கம்பீரமாக உள்ளக்குள்ளே வருவார். எஸ்வி சகசரநாமன் தான் மாமனாராக இருப்பார். அந்த நடையை பார்த்தீங்கன்னா ராஜ நடை அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அந்த ராஜ நடையை நம்ம அவருக்குள்ளே பார்க்கலாம். அவ்வளவு அழகா வந்து கால் மேல கால் தூக்கி அந்த டேபிள்ல போட்டுக்கிட்டு வசனம் பேசுவார். மறுபடியும் என்ன செய்வார் அப்படின்னா அந்த இடத்துல ஆமாயா நான் நடிகன் தாயா அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒட்டி இருக்க மீசை எடுத்துட்டு என் தம்பி நல்லமையா நல்லா வாழணுங்கிற கணக்குல இந்த மாதிரி செஞ்சிட்டாயா அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் நடக்கிற நடை இருக்குல்ல, ஒரு ஜமீனா வந்த ஒரு நடைக்கும் இல்லை நான் ஒரு நடிகன்க அப்படின்னு கையறு நிலையில் நடந்து போகிற நடைக்கும் அவ்வளோ பெரிய வேறுபாடை நடிகர்களுக்கு சிவாஜி கணேசன் காமிச்சிருப்பார். பாகப்பிரிவினை அப்படிங்கிற திரைப்படம், இது ஜி என் வேலுமணியுடைய தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம். சோலைமலை இந்த படத்துக்கான கதாசிரியர் பீம்சிங் படத்தை இயக்கியிருப்பார். நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு முழு கதையும் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சவொடனே சரி ஒரு காஃபி சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவருடைய அறை உள்ளுக்குள்ள சிவாஜியா போனவர் திரும்பி வரும்போது சின்னையாவா வர்றார். யார் அந்த சின்னையா அப்படின்னா பாகப்பிரிவினையில ஒரு கை செயல்படாத கதாபாத்திரம். இந்த கதையை அந்த மனுஷன் இவ்வளவு உள்வாங்கிட்டு அந்த கேரக்டர் மொத்த உருவமா வந்து நிற்கிறார். இப்படி ஒரு மனுஷனால முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு காட்சி வர்றப்ப அந்த காட்சிக்குள்ள தன்னை வந்து கற்பனையா வடிச்சுக்கிட்டு அந்த பாத்திரமாவே முன்னாடியே மாறி அந்த இயக்குனருக்கோ தயாரிப்பாளருக்கோ வேலையை குறைக்கக்கூடிய அந்த வேலையை நடிகர்களும் சிவாஜி கணேசன் ரொம்ப அழகா பண்ணியிருப்பார். எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனா கூட நாடகங்களை நடிக்கிறத அவர் விடவே இல்லை. ஏன் அப்படின்னா நாடகத்துக்கு மேலே அவருக்கு ஆகப்பெரிய ஈடுபாடு. இன்னும் சொல்ல போனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை 100 இடத்துக்கு மேலே இவ்வளவு பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில் நடிச்சிருக்காரு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 கால்ஷீட் கொடுத்து அந்த கால்ஷீட் தாண்டி ஒருத்தர் நடிக்கிறது அப்படின்னா அதுக்கு பிறகு எப்போ அவங்களுக்கான பயண நேரம் இருக்குது, எப்போ தூங்குறாரு, எப்போ முழிக்கிறாரு, இதெல்லாம் தெரியாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை ஏறத்தாழ 100 முறை நடிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா நடிப்பு மேலே இருந்து அவருக்கான பிரியம். என்ன சொல்ல போனால் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே சிவாஜி நாடக மன்றத்தை தொடங்குறார். அந்த நாடக மன்றத்தால் அவருக்கு எந்த வித லாபமும் கிடையாது. அந்த நாடக மன்றத்தை தொடங்கி எந்தெந்த இடத்துல யாருக்கெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதிலையும் குறிப்பாக அந்த நலிந்த நாடக கலைஞர்களுக்கு உதவி பண்ணுறார். எந்த ஊருக்கு நாடகத்துக்கு போனால் கூட என்ன செய்வாராம் அப்படின்னா இந்த நாடக கலைஞர்கள் மொத்தமாக எந்த கம்பார்ட்மெண்ட்டில் போகிறாங்களோ அதே கம்பார்ட்மெண்ட்டில் அவங்க கூட பயணப்பட்டு அவங்க கூடவே கலந்து பேசி சிரித்து அந்த அனுபவங்களோட போய் நாடகம் பண்ணுறது தான் நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய பெரும்பான்மையான வழக்கமாக இருந்திருக்கு. இலங்கையில் ஒரு நாடகம் நடிக்கிறாரு. அப்போ இங்கே மருத்துவமனைக்கான சரியான கட்டடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மொத்த தொகையும் அங்கே அந்த மருத்துவமனைக்காக கொடுத்துட்டு சொந்த பணத்தில் விமானம் டிக்கெட் போட்டு வர்றார். அப்படி அவர் நிறையா நாடகத்திலிருந்து செஞ்ச செயல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனி மனிதனாக மக்கள்கிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம சினிமா மட்டுமல்ல நாடகமும் என்னுடைய வாழ்வியல் அப்படின்னு வாழ்ந்த ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அப்படி அந்த கலைஞன் இருந்ததுனால தான் இன்றைக்கும் அவரை நம்ம ரசிக்கிறோம், அவரை கொண்டாடுறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாள் உரை. வழங்கியவர் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்,
1: காலை வணக்கம். என் பெயர் சத்யா, பாப்பரட்டிப்பட்டி. எனக்கு பிடித்த பாடல் வசீகரா படம் வேணா வேணா சாங்ஸ். நன்றி.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
3: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது நீங்கள் கேட்டவை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
4: தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: வேண்டிய நேரம். அப்படி இருக்கப்போ வெஜ்ஜிலேயே நம்ம வந்து நான்வெஜ் ரேஞ்சுக்கு அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு பிரியாணி எஃபெக்டில் சாப்பிட்ணும், அது ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஹரியாலி புலாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக நம்மளுடைய பேச்சுலர்ஸ்க்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஹரியாலி புலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சம் அதிகமாகவே புதினா சேர்த்துட்டு அதை விட கொஞ்சமா கொத்தமல்லி, அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு, நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், இதெல்லாமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா நம்மளுடைய குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்துல நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 3-4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா சூடானதும் நம்ம எப்பவும் போல பிரியாணிக்கு சேர்த்துற மாதிரி ஏலக்காய், பட்டை, லவங்கம், ஸ்டார், பிரியாணி இலை, இதெல்லாமே சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. இது வணங்கினதும் நம்மளுடைய மெயினான இன்கிரீடியன்ட் நம்மளுடைய ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஆனியன். ஆனியனை நல்லா சேர்த்துட்டு நம்மளுடைய பெரிய வெங்காயம், ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை நல்லா சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகணும், பிரியாணிக்கு செய்கிற அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு வணங்கினா போதும். அதில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட், அதுதான் வந்து நம்ம ஹரியாலி புலாவுக்கான மெயினான இன்கிரீடியன்ட். அதை வந்து நம்ம அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நமக்கு கலர் மாறி வந்தால் போதும். ரொம்ப நல்லா வந்து அது வேகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் மாறினதும் அதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுருங்க. இவ்வளோதாங்க நம்மளுடைய ஹரியாலி புலாவுக்கு தேவையான மசாலாவே இதுதான். உப்பு தயிரெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம். நமக்கு எப்பவும் சேர்த்துற மாதிரியான கேரட், பீன்ஸ், அதோட காலிஃப்ளவர், முக்கியமாக வெஜ் பிரியாணி அப்படின்னாலே வந்து நம்மளுடைய பச்சைப்பட்டாணி சேர்த்துவோம். இது எல்லாமே சேர்த்து ஊற வச்ச பச்சைப்பட்டாணி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி எவ்வளோ அரிசி போட்டிருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிஞ்சதும் அரிசியை அதில் போட்டு நல்லா தம் போட்டு எப்பவும் போல எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல சுவையான நல்ல சூடான ஹரியாலி வெஜ் புலாவ் ரெடி ஆகிடும். கடைசியாக வந்து நம்ம தம் எடுக்கும்போது லாஸ்டில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ம கமனு ஒரு நல்ல வெஜ் புலாவ், ஹரியாலி வெஜ் புலாவ் நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கிட்ஸுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1 பாட் ரெசிபி அப்படின்னா இந்த ஹரியாலி வெஜ் புலாவை சொல்லலாம். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மற்றொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்த்தி. நன்றி நேர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. கேட்டால் சுவைக்கும், இதை கேட்டு சமைத்தால் உங்கள் நாவின் சுவை அரும்புகள் துள்ளி குதிக்கும். புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு. நிறைய வீடுகளில் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே ரொம்ப பக்தியாக நம்ம வந்து நான்வெஜ்லாம் தொடக்கூடாது, யாருமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பக்தியோடு நம்ம போயிட்டுருப்போம். புரட்டாசி மாதம் அப்படின்னாலே வந்து நான்வெஜ்ஜுக்கு பாய் சொல்லிடுவோம், வெஜ்ஜுக்கு ஹாய் சொல்லுவோம்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அனில் ரவை வழங்கும் கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை, என்றென்றும் சுவை ஏராளமான வகை.
1: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

11:05. இன்னைக்கு நம்ம கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில் இணைப்போம். இன்னைக்கு எங்கேருந்து கல்லூரி கலாட்டா வளம்பெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஏவிஎஸ் கல்லூரியிலிருந்து தான் நேரலையாக வளம்பெற போகுது.

0: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: இந்த பாட்டை கேட்போம்.
5: புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது.
4: இல்ல இல்ல, இந்த பாட்டை கேட்போம்.
5: சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை.
4: அட, அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி.

11:15, இது அனில் ரவை வழங்கும் கல்லூரி கலாட்டா. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. காலேஜ் வாசலுக்கும் வந்துட்டோம், கலாட்டாவும் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சிரிப்பு சத்தமும் ஜாலியும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம கல்லூரி கலாட்டா கலக்க போக காத்துக்கிட்டு இருக்கு. எந்த கல்லூரியிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஏ

0: ஐபிஎஸ் கல்லூரியிலிருந்து தான் நேரலையா வளம் வரப்போகுது. நிகழ்வடத்துல நமது அறிவிப்பாளர் ஜே எஸ் லீல வினோதன் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் லீல வினோதன்.
1: வணக்கம் சீதாலட்சுமி. அன்பிற்கினிய நேய உறவுகளுக்கு இனிய உற்சாகமான வணக்கம். சுமந்த கருப்பையை விட தூக்கி திரிந்த தந்தையின் தோள்களை விட நண்பர்களே நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நம்ப வைக்கும் காலம் இந்த வாலிப காலம், வசந்த காலம். ஆயிரம் ஆயிரம் வண்ணத்து பட்டாம்பூச்சிகள் அப்படியே பறக்கும் காலம். சட்டைப்பையில் பணம் இல்லாமல் இருந்தாலும் மனது நிறைய மகிழ்ச்சி ததும்புகிற காலம்தான் கல்லூரி காலம். நம்முடைய தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கல்லூரிக்கு சென்று மாணவர்களோடு தொடர்ந்து அந்த நேரலை நிகழ்ச்சியை, அந்த துள்ளலான நேரலை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டு வருகிறது. இன்றும் ஒரு அற்புதமான கல்லூரியிலே நாம் இணைந்திருக்கிறோம். நிறைய மாணவ மாணவிகள் ஆர்வத்தோடு பேசுவதற்கு காத்திருக்கிறார்கள். ஒரு ஓப்பு பாபோம். ஓரளவுக்கு ஃபார்ம் ஆயிட்டாங்க. எங்க பத்துல இன்னொரு முறை சரி, அப்படி இப்படிதான் ஒரு கல்லூரியில போய் ஓப்போடுங்கன்னு கேட்டேன். உடனே எல்லாருமே சுத்தி நிச்சு ஓப்போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம இந்த கல்லூரி மாணவிகள் வந்து அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, ரொம்ப அறிவாளியா இருக்காங்க. நம்ம கரெக்டா பேசிட்டோமா? அதனால நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நிஷிதா.
1: என்ன படிக்கிறீங்கம்மா நிஷிதா? நீங்க
2: ஃபைனல் இயர் பிஎஸ்சி
1: படிக்கிறீங்க. இயர் படிக்கிறீங்க. என்ஜினியர் ஆயிட்டீங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க நிஷிதா? நீங்க
2: பாட்டு பாட போறீங்க.
1: சரி, எங்க பாடுங்க பாப்போம்.
3: நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து

0: வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓபனிங் சாங் வேற வேற வேற லெவல்ல பாடிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தம்பிகள் வந்து நீங்க எந்த பக்கமே வரமாட்டீங்களே, எப்ப பார்த்தாலும் கேர்ள்ஸ் பக்கமே போயிருங்களேன்ட்டு அது உங்க மைண்ட் வாய்ஸ் புரியுது. வணக்கம், பேர்
1: தனுஷ்.
0: தனுஷ்
1: சொல்லுங்க.
0: ஏன்னா தனுஷ் எந்த ஊர் தனுஷ் நீங்க?
1: சேலம்.
0: சேலம் தான். எப்படி இருக்கு காலேஜ் லைஃப்?
1: வேற லெவல்.
0: வேற லெவல். என்ன லெவல்?
2: வேற லெவல்.
0: கேக்கல கேக்கல.
2: வேற லெவல்.
3: வேற லெவல்.
0: சரி, என்ன என்ன என்ன ஏற்படுகிறீங்க?
1: செகண்ட் இயர்.
0: செகண்ட் இயர். எப்படி காலேஜ் லைஃப் எல்லாம் போயிட்டு இருக்கு?
1: சூப்பரா போகுது.
0: சரி, என் டயர்ல என்ன சொல்றீங்க?
1: என்ன சொல்லலாம்?
0: நல்ல நீ எதுனாலும் சொல்லு, ஆனா நல்லது. நீங்க ஏதாவது கவிதை சொல்லலாம்.
1: கவிதையா?
0: ஆமா. உங்களுடைய கலர் தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காரு. அங்க அங்க ஒருத்தர் பாடினாங்க, இங்க ஒருத்தர் பாட போறாங்க. சபா சரியான போட்டி. ஆண்கள் ஜெயிக்க போறாங்களா பெண்கள் ஜெயிக்க போறாங்களான்னு தெரியாம இருக்கு. அங்க பாட்டுனா இங்கேயும் பாட்டு, அங்க கவிதைனா இங்கேயும் கவிதை. சரி தனுஷ் பாடுங்க. இப்படி வந்துருங்க. யார் யார் பாருங்க, சேர்ந்து பாட போறீங்களா?
4: வலி போல பாட்டு எனக்கு தெரியலையே, உன்னை பத்தி பாடாமதான் இருக்க முடியலையே. என்ன நானே திட்டி திட்டி பார்த்த மனச திறந்தவில்லை, என் மனச உன்னை விட்டு மாறவில்லை. லுசு பெண்ணே, லுசு பெண்ணே, லுசு பெண்ணே, லுசு பையன் உன் மேலதான் லுசா சுத்துறான். ஏ லுசு பெண்ணே, லுசு பெண்ணே, லுசு லுசு பெண்ணே, லுசு பையன் உன் மேலதான் லுசா சுத்துறான்.
0: காதல்
4: காதல் வாராதா, காதல் காதல் வாராதா.
0: சூப்பர் சூப்பர், ஃபேண்டஸ்டிக், அருமையா பாடிட்டாரு. ஆஹ், ஒண்ணு தனுஷ் எதையோ மனசுல வச்சே பாடுறாரு, அதுக்கு கம்பெனி பொறுப்பு, கம்பெனி நிர்வாகம் பொறுப்பு இல்ல. தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சஞ்சய்.
0: சஞ்சய், என்ன படிக்கிறீங்க? சஞ்சய் தேர்ட் இயர் படி. தேர்ட் இயர் படிக்கிறீங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க நேர்களுக்கு? சஞ்சய்
1: கவிதை சொல்றேன்.
0: கவிதை எங்க ஆள் வந்துட்டாருயா? கவிதை. என்ன கவிதை
1: உங்களுக்கு, எதை பத்தி சொல்லணும்?
0: எனக்கு காதல் கவிதை பத்தி நீ தான் சொல்லுவேன் எதிர்பார்க்கறேன்.
1: லிட்டா பச்சி சொல்லிடுறேன்.
0: சொல்லிருங்க.
1: காதலியின் பாதத்தை பத்தி.
0: காதலியின் பாதத்தை பற்றி சஞ்சீவ் வந்து சொல்றாரு, சொல்லுங்க.

0: பாதையெங்கும் பூவாயிருப்பேன், நடப்பது நீயாயிருந்தால். பாதையெங்கும் பூவாயிருப்பேன், நடப்பது நீயாக இருந்தால். அதையா பின்றையே நட்பை பத்தி சொல்றேன். நட்பை பத்தி வெட்டி ஏறிய விரலில் உள்ள நகம் அல்ல, உடலில் உள்ள உயிர். நட்பு நட்பு இங்க வாங்க, நட்பு எல்லாம் நட்பு எல்லாம் வாங்க. என்ன ஒரு அற்புதமான கவிதை சொல்லிட்டு இருக்காரு, இன்னொரு முறை சொல்லுங்க. வெட்டி ஏறிய விரலில் உள்ள நகம் அல்ல, உடலில் உள்ள உயிர். நட்புனா சும்மாவா, இது என்ன விரல் நகமா உயிர் அப்படின்னு சொல்லிருக்காரு. மிக அற்புதமான ஒரு கவிதை சொல்ல போறாரு லவ் ஃபெயிலியரை பத்தி. சஞ்சி சொல்லுங்க. சஞ்சி,
1: உன்னால் என் இதயத்தில் மலர்ந்து உதிர்ந்த ஒற்றை ரோஜா.
0: அப்புறம் வேற அடுத்த கவிதை. சரி, பாட்டு பாடுவீங்களா?
1: பாட்டெல்லாம்
0: கவிதை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. சூப்பர், நீங்க வாங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அவன் காதல் கவிதை சொல்றான், பாட்டு பாடுறான், எல்லாம் ஒரே கலக்கலா இருக்காங்க. வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. சோனாலிகா. சரி, அப்படி போக விட்டுருவா என்ன? நம்ம உங்க பேர் என்ன? வர்ஷா. வர்ஷா சோனாலிகா, அந்த குரூப் வந்து இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு பாப்போம். சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க நேயர்களுக்கு? இந்த கல்லூரி படத்துல வர மாதிரி, ஏன் நீ சொல்ல, ஏன் நீ பேச அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க.
2: வந்து ரீல்ஸ் அவர் பாட்டு பாடுறேன்,
0: எங்க பாடுங்க. என் தங்கச்சிய நாய் கட்டுச்சுப்பா, அது திருநாயா இல்ல சொரிநாயா, என் தங்கச்சிய நாய் கட்டுச்சுப்பா. அது மாதிரி அழகா பாடிட்டீங்க, வாழ்த்துக்கள். வேற ஏதாவது சொல்றீங்களா? விட்டுருங்க சார், போதும் அப்படின்றீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க.
2: கவிநயா.
0: அதாவது பேரிலே கவி இருக்கு. சொல்லுங்க கவிநயா, என்ன சொல்ல போறீங்க? என்ன இயர் படிக்கிறீங்க?
2: செகண்ட் இயர்.
0: செகண்ட் இயர் படிச்சு படிச்சுட்டு இருக்கீங்க. என்ன டிபார்ட்மெண்ட் நானே சொல்லிட்டீங்களா? ட்ரிபிள் இ தானே. உங்களுக்கு முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுதுமா, ஏன்னா இவ்வளவு வந்து ஒரு அறிவு வந்து சொட்ட சொட்ட ட்ரிபிள் இக்கு தான் இருக்கும். நீங்க பாடுங்க.

ஒன்றாக செய்திட நாடலும் புத்திகைகள் செய்த எதிர்பார்த்து கொண்டேன். எதிர்பாராமலே அவன் பின்னிருந்து வந்த என்னை பம்பரமாய் துளட்டி விட்டு

0: சூப்பர் சூப்பர் கவிதையா, உண்மையா சூப்பரா படிச்சு வாழ்த்து. வாங்கம்மா, நீங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பொறைச்சே பாத்துக்கிட்டாங்க. நான் பாவம், உங்க பேரு
1: என்ன?
0: காவிய. ரெண்டு பேரும் என்ன செய்ய போறீங்க?
1: கவிதை.
0: கவிதை சொல்ல போறாங்க. அவங்களுக்கு அவங்களை உற்சாகப்படுத்த விதமா ஓகே.
1: நட்பு என்று நினைத்தது இன்று ஒரு நினைவாகி போனது. பிரிவு வந்ததற்கு வருத்தம் இல்லை, ஆனால் உன்னை எழுந்ததுதான் வலிக்கிறது.
0: சரி,

0: அதகாலி கோயில் பகுதியில இருந்து வரீங்க அம்மா, கோபடாம ரொம்ப சாந்தமா பாட்டு பாடு.
1: சென்னடி திருப்பதி.

0: உண்மையாலுமே கிரேட், நல்ல வாய்ஸ் உங்களுக்கு வாய்ஸ். இந்த பாட்டு யார் தெரியுமா? காவிய கவிஞர் வாழ். சரியா, சூப்பரா அருமையா பாட்டீங்க, வாழ்த்துக்கள். நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் உடனே இணைவோம் நேர்களே.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர், என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
11: உங்க காலை நேரத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி,
12: உங்க பயண நேரத்திற்கு ஒரு நல்ல துணை,
11: உங்க மனசுக்கு பிடிச்ச இசை.
12: நம்ம ஊரு செய்திகளோட சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்
11: எல்லாமே ஒரே இடத்துல,
12: நம்ம அலைவரிசையில.
11: தர்மபுரி மக்களின் மனதில் ஒலிக்கும் 102.5,
12: ஏற்காட்டின் இயற்கை அழகோடு இணைந்து ஒலிக்கும் 103.7.
13: அனில் ரவை வழங்கும் பூ கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா சேலம் AVS கல்லூரியிலிருந்து தான் நேரலையாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்விடத்தில் நமது அறிவிப்பாளர் JS லீலவினோதன் இருக்காரு, தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். சொல்லுங்க லீலவினோதன்.
0: சேதாரஷ்மி, நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே, நாலு வரி பாடலாமே.
13: இல்லை, எனக்கு பதிலாக அங்கே மாணவிகள் மாணவர்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க, அதையே கேட்போமே.
0: சரி, கண்டிப்பாக கேட்டுருவோம், தப்பிச்சிட்டிங்க. எங்க ஒரு ஓ போடுங்க பாப்போம். கலகலகல கலாட்டா,
14: கல்லூரி கலாட்டா,
0: கலகலகல கலாட்டா,
14: கல்லூரி கலாட்டா.

0: அதே பாம்புல இருக்கேன் நம்ம பசங்க நம்ம தம்பி கிட்ட பேசலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான்கு பாடல்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறார். வணக்கம், உங்க பேர்?
1: பரத்ராஜ். மனோ.
0: மனோ, உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியும், உங்க பேர் என்ன?
1: அஸ்லம்.
0: அஸ்லம், சரி. எல்லாம் சேர்ந்து இப்ப என்ன என்ன செய்ய போறீங்க? உங்க பேர் என்ன? என் பேரு படையப்பா அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. உங்க பேர் என்ன?
1: சூரா.
0: சூரா, ஓகேவா? ஓகே, ஒன் டூ த்ரீ சொல்லாமா? இப்ப நாலு பேர் சேர்ந்து சூப்பரா.
1: நாலு பேர்.
0: ஒன் டூ த்ரீ.
1: காத்திருந்த காதலுக்கு சொல்லி செதுக்கிடுமோ ஒளி, நீ இன்று எந்த வாழ்க்கை அடி ஒளி, பொறிக்க முடியவில்லை இது காத தந்த வழி. அப்படின்னு பார், ஒரு முத்தம் ஒருத்தா உன்னை மண்ணு நினை தெரிந்த இதயம் அல்லவா, திரு கண்ணீர் துளி எந்த கண்ணீர் ஓரம் காதலுக்கு தோல்வியுற்றுதான் என்று சொல்வார். கண்ணீரில் வாழ்வதால் நாமும் கேமிங்கள் தான், நீதிதான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம். பெரும் முன்மாத என்ற வலையில் தாம் இருந்தால் உயிர் தீரிந்தால் காதல் முறிந்தால் ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில்லை போல் இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் நாம் சேரலாம். சொர்க்கத்திலும் ஜாதி மதம் என்று பிரித்தால்

0: राजा कूजा தூக்காதே வேறு எங்கும் கூதா
1: காண்பது
2: ஒரு நிமிடம் என்றாலும் காத்திருப்பது பல யுகமாக இருக்கிறது. போதும் என்று சொல்ல தெரியவில்லை, உன் முகம் பார்க்க இன்னும் வேண்டும் என்று என் இதயம் அடம் பிடிக்கிறது.
1: அடம் பிடிக்கும் இதயத்தை என்ன செய்ய போகிறாய்? தாராளமா பாடுங்க.
2: பூவை தாய் பூவை தாய் பூவை கோ

0: பயங்கரமா வாய்ஸா இருக்க அந்த தேனோசை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தேனையே வந்து தோத்துரும். கோவர்தான் பட்டாசு கிளப்பிட்டீங்க, அதுவும் பிஸ்டரே இல்லாம பாடுறீங்க முடியல, சூப்பர். இன்னொரு முறை கை தட்டு. நீங்க அப்படியே பார்த்தா நாலு ஸ்டெப்பு, நான் லைஃப் நாலு ஸ்டெப்பு, நாலு பேர் போயிட்டே இருக்காங்க பேக்ல. அம்மா நீங்க கேக் சாப்பிட்டீங்களா? ஆமா நான் பேசிட்டீங்க, அதுக்கு முன்னாடி கேக் சாப்பிட்டீங்க. ஓகே வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: தேஜஸ்ரீ.
0: என்ன படிக்கிறீங்க? பாடுங்க.

0: பயங்கரமான பாடகா இருக்கீங்க. உங்களை பாட்டுக்கே தனி நிகழ்ச்சி நடத்தின போல இருக்கு. அவ்வளவு ஸ்வீட்டான வாய்ஸா இருக்கீங்க. சூப்பர். நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து ஒரு பாடலுக்கு வந்து மீண்டும் நிகழ்ச்சி இணைவோம் நேர்களே.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:10 மருத்துவ மலர் என்று நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எம். சந்திரகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: டைம்ல அனில் முறுக்கு டிஃபன் கூட்டமும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டயர்டானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: பதினோரு மணி 46 நிமிடம், இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா சேலம் ஏவிஎஸ் கல்லூரியிலிருந்து தான் நேரலையா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்விடத்துல நமது அறிவிப்பாளர் ஜே எஸ் லீலாவினோதன் இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். சொல்லுங்க லீலாவினோதன்.
4: நிறைய மாணவிகள் இந்த கல்லூரியே வந்து ஒரு பாட் கல்லூரி அப்படின்ற அளவுக்கு விட்டுறோம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறோம், சாங் விட்டு தருவோமா அப்படின்றாரு. வணக்கம் தம்பி, பேர் சொல்லுங்க. ரித்திக், என்ன படிக்கிறீங்க?
5: என்ன
4: சொல்ல போறீங்க ரித்திக்?
5: ஒரு ட்ரூத், அது ஹிட்டன் ட்ரூத், அதான் காமெடியா சொன்னேன்.
4: சொல்லுங்க.
5: அது ரீசெண்டா எப்படி ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். என்னன்னா ஒரு தீபாவளி டைம், அது அந்த டைம்ல வந்து ஒரு ரெண்டு பசங்க வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையன் வந்து கேக்குறான், ஆனா இந்த இடத்துல பட்டாசு வெடிக்காதீங்க அப்படின்ட்டு.
4: பட்டாசு வெடிக்காதீங்க அப்படின்றான்.
5: ஏன் தம்பி, இது வீட்டுல எதுவும் படிக்கிறியா? சரி நான் வெடிக்கல அப்படின்னா, இல்லன்னா வீட்டுல என் 2 வயசு புள்ள தூங்குது அப்படிங்கிறான். அட, நம்மதான் இன்னும் இந்த மாதிரி வீட்டுல பர்மிஷன் வாங்கறதுக்கு அது இது இருக்கிறேன் எங்கெங்கயோ
4: போறானுங்களே.
5: உலக எங்கேயா போகுது, அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க,
4: வேற லெவல்ல போறாங்க.
5: அதே மாதிரி எனக்கு நடந்த ஒரு ஈவெண்ட், எனக்குன்னு இல்ல, என் சீனியருக்கு நடந்தது. அதை என் கண் கூட நான் பார்த்தேன். அவன் வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா அப்படின்னா, அவங்க அம்மாக்குனா என்னென்னமோ பண்ணிருக்கான். ஃபாதர்ஸ் டேக்கு வந்து இந்த மாதிரி சொல்றப்ப ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கான். அதுக்கு வந்து அவங்க அப்பா மேனையும் கீழையும் பாத்துட்டு ஏய் பட அப்படின்னப்ப அவன் மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதனால இப்ப என்ன வர சொல்றோம்னா, இப்ப அப்பாட்ட சொல்றது வந்து நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப தயக்கப்பட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு வந்து ரொம்ப தயக்கங்கிறது அங்க ரொம்ப வந்து மெயினா வருது. இருக்கிற இந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தயக்கப்பட்டுட்டு நம்மளால எதுவுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும், எல்லாரும் கேக்குறது டவுட்டு ஏன் கிளாஸ்ல எல்லாத்துலயுமே அந்த மாதிரி இருக்கலாம். சோ ஹெசிடேட் ஆகாம இருக்கிற லைஃப் ரொம்ப ஜாலியா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு இன்ட்ராக்ஷனோட இருந்ததுன்னா எங்க வேணா நம்ம வந்து
4: நடக்கட்டும், சந்தோஷமா இருப்போம்.
5: எது மனசுல வச்சுக்காம நம்ம ஜாலியா எல்லாத்தையும் கேட்டுட்டோம்னா அந்த டைம்ல இருக்கிற பேர்டனும் குறைஞ்சிடும், எல்லாம் குறைஞ்சிடும்.
4: சுருக்கமா சொல்றீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: நான் வந்து
6: என்னோட கலையாதீனோ என்னை பார்க்கதே உந்தன் கண்கள் தானடி ஏதோ அறியா நானும் உனையே தேடி திரீர நானும் கனவே நீதான நானும்
4: கூட்டத்துல போடலாம். இருவரும் சேர்ந்து ஒரு அற்புதமான பாட்டை பாட இருக்கிறார்கள்.

0: நிகழ்ச்சி முடியறப்பதான் கரெக்டா பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. சும்மா வேற எல்லாம் பாடுறாங்க. அற்புதம் அற்புதம். அடுத்தது யாரும் நீங்க என்னமா பாடுறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் சாங். 1 2 3 உங்க பேர் சொல்லிருங்க.
1: ராஜி, தர்ஷினி, ஹர்னிதா, ஹரிணி, நிஷிதா.
0: ஓகே 1 2 3
2: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: பதினோரு மணி 55 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா எங்கிருந்து வளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஏவிஎஸ் கல்லூரியில இருந்து தான் நேரலையாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்விடத்திலிருந்து நமது அறிவிப்பாளர் JS லீல வினோதன் ரொம்ப அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் ரொம்ப அழகாக பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். சொல்லுங்க லீல வினோதன்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீதாலட்சுமிக்காக ஒரு ஓ போட தயாராக இருக்காங்க. ஒரு ஓ போடுங்க பாப்போம். நிகழ்ச்சி நிறைவு செய்யறப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்காங்க.

0: número 2, por favor.
1: ஒரு ஃபார்ம் வந்துட்டாங்க, அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறீங்களோ? என்ன பாட்டு பாட
2: போறீங்க?
1: முகமுடி திரைப்படத்திலிருந்து. 1, 2, 3.

துன்பங்கள் நீதானடி கண்ணம் சுருங்கிடனியம் மீட்பைத்திடனும் கரைகளை காணும் காலம் அருகிருந்தானோ கண்மூடிடும் அவர் வேலையும் உன் கண்

0: சூப்பரா பாடுங்க, வாழ்த்துக்கள். இப்போ வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நிறைய மாணவிகள் நிறைவு பகுதியில் இருக்கோம், நிறைய பேர் வாய்ப்பு கேட்டுட்டே இருக்காங்க, நிறைய மாணவிகள் ரெடியா இருக்கீங்க. என்னமா பாட்டு பாட போறீங்க?
1: பாருங்க.

ஏமா இப்ப ஃபார்ம் தட்டுறீங்க, கொஞ்சம் நல்ல ஒரு ஓ போடுங்க. ஓ ஓ ஓ எங்க ஒரு ஓ போடுங்க. எல்லா மாணவிகளுக்கும் நேரத்தில் நம்ம வாழ்த்து சொல்லிடுவோம். ஏங்க நிறைவு பகுதியில் நிறைவு பகுதியில் ரோப்படுங்க, என்ன பாட்டு பாட போறீங்க? நிறைவு செய்திருக்கிறார்கள். அதே போல இப்பொழுது மாணவர்கள் நிறைவு பகுதியில் இருக்காங்க. இந்த பாடலோடு நம்முடைய நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகிறது.

0: அதனால் உச்சத்தில் இருந்த நாம் ஒத்துணில் இருந்த ஒரு மீனை போல மீனை போல தரையில் யாரோ கூட வருவார் யாரோ போவார் அது யாருக்கு என்ன ஒன்று தெரியல
1: காத்துல நீட்டி இன்னும் தேடுற அவளியா எங்க மாணவருடைய உற்சாகத்தோடு நிறைவுக்கு வருகிறது. கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நாங்கள் நிலையம் திரும்புகிறோம். நன்றி நேர்களே.
2: இன்னைக்கு கல்லூரி கலாட்டா சேலம் ஏவிஎஸ் கல்லூரியிலிருந்து நேரலையாக வளம் வந்தது. நிகழ்விடத்திலிருந்து நிகழ்ச்சியை அழகா தொகுத்து வழங்கினாரு நமது அறிவிப்பாளர் ஜே எஸ் லீல வினோதன். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2 விவசாய அரங்கம். 2:30 பூங்கொத்து. 3 உலக காஃபி தினத்தையொட்டி மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குநர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் ஆற்றும் உரை கேட்கலாம். 4 விடை தேடும் வினாக்கள். 5 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:00 மாலை தென்றல். 6 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். இரவு 7 திரையிசை. 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. முதலாவதா உழவர் அனுபவம். மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுலைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said over the 100-year journey of UPSC, the generations, governments, technology and syllabi have changed, but the trust in this institution remains as unwavering as ever. Addressing the centenary celebrations of the Union Public Service Commission, UPSC, at Bharat Mandapam in New Delhi today, Mr. Modi stressed on the need to bring young people into public services who are drawn not to public office but to public service. He said today, 21st century India is moving forward with a new work culture and its core principle is pro-people, proactive, good governance.
4: Hamari civil services se bhi naye badlav ki maang karti hai. Isliye hame apne selection parameters aur recruitment

0: प्रोसेस को भी भविष्य की जरूरतों के अनुरूप बनाना होगा। हमें ऐसे युवाओं को पब्लिक सर्विस में लाना होगा जो पब्लिक ऑफिस से नहीं पब्लिक सर्विस से आकर्षित हो। इसलिए जरूरी है कि रिक्रूटमेंट की परीक्षा सिर्फ यह न परखे कैंडिडेट कितना जानता है, बल्कि वो यह भी देखे कि वह युवा सिविल सर्विसेज में आना क्यों चाहता है।
1: The program marks the culmination of year-long celebrations that commenced on the 1st of October last year, commemorating 100 years since the establishment of the UPSC in 1926. Prime Minister Modi has said safeguarding forests and wildlife is essential for maintaining nature's balance and securing a valuable legacy for future generations. In his message on the occasion of Wildlife Week 2026, Mr. Modi urged citizens to contribute towards protecting wildlife and their habitats. The Prime Minister highlighted India's achievements in wildlife conservation over the past decade, citing the success of Project Cheetah. He also highlighted India's role in promoting global cooperation for big cat conservation through the International Big Cat Alliance. The nationwide Ek Din, Ek Ghanta, Ek Saath cleanliness drive is being conducted as part of the Swachhata Hi Seva 2026 campaign. The objective of the campaign is to ensure cleanliness, improve sanitation and create awareness about hygiene and proper waste disposal among the general public. Several union ministers, chief ministers and senior officials are participating in the cleanliness drive across the country. The Swachhata Hi Seva 2026 campaign, which began on the 17th of last month, will be observed to the 17th of October. The theme of this year's campaign is Swachhata Me Sehbhag, Swachh Bharat Vikasit Bharat, underlines the role of collective participation and shared responsibility in advancing the vision of a Swachh and Vikasit Bharat. The Ministry of Mines will launch the auction of offshore mineral blocks today. The Ministry said this marks an important step towards unlocking India's offshore mineral potential and strengthening the country's long-term mineral resource security. The auction comprises two offshore mineral blocks in the Andaman Sea region, which will be offered for grant of composite license. Saudi authorities have arrested an Omani co-pilot after he stabbed the captain and attempted to crash a Fly Dubai flight travelling from Dubai to Tel Aviv in Israel. The Omani co-pilot stabbed the captain and caused the aircraft to plunge roughly 17,400 feet in under 2 minutes yesterday. However, passengers and crew members, including off-duty personnel, breached the cockpit, subdued the attacker and helped stabilise the plane. The flight was diverted and landed safely at Tabuk Regional Airport in northwestern Saudi Arabia. Prime Minister Narendra Modi, US President Donald Trump and Israeli Prime Minister Benjamin Netanyahu hailed Captain Smith Machar as a hero for fighting off a knife attack from the Omani co-pilot and saving the lives of 174 people on board. India began Day 12 of the Asian Games 2026 with hopes of adding more medals to their tally today. With several key events lined up across disciplines, India bagged their first sailing medal of the Games as Manu Francis and Prince Kurisinghal Noble claimed silver in the men's skiff event, finishing just behind China. And with that, we end this news bulletin.
2: உங்கள் இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:10.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர்.
6: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: நேர்களை நாம் இணைகிறோம். இது மருத்துவ மலர். இந்த நிகழ்ச்சியில் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சந்திரகுமார் அவர்கள் நம்மோடு இருக்காரு. சார் வணக்கம். சார்
9: வணக்கம்.
8: சார், இப்போ நுரையீரல் சிறப்பு மருத்துவராக நீங்கள் வந்து தருமபுரியில் இருக்கீங்க. நுரையீரல் மருத்துவராக வரணும் அப்படின்ற உத்வேகம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது?
9: நம்ம ஊரில் அதிகப்படியாக இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ன்ற மலைப்பகுதி பிரதேசமானது நமக்கு. ஸோ நம்ம ஊரில் அதிகமாக இருக்கக்கூடியது

0: ஆஸ்துமா, இழப்பு அது போன்ற நோய்கள் நம்ம ஊரில் அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் அதுக்கான நுரையீரல் சிறப்பு மருத்துவர்கள் நம்ம ஊரில் ரொம்பவே குறைவாக தான் இருக்காங்க. அதை ஒரு காரணமாக வச்சு நம்ம ஊர் மக்களுக்காக சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் நான் இந்த நுரையீரல் பிரிவை எடுத்து நான் படித்து கடந்த 6 வருஷமாக நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
1: சார் எங்கே படிச்சிங்க சார் அதெல்லாம்?
0: நான் நார்த்தில் ஹரியானாவில் படித்தேன். இங்கே தர்மபுரியில் வந்து நான் கடந்த 2 வருடங்களாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
1: சொந்த ஊர் சார்
0: தர்மபுரி, சோலைக்கோட்டை.
1: அப்படிங்களா? சரிங்க சார். இப்போ தர்மபுரி அப்படின்னும் போது நிறைய மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கா சார்? இப்போ
0: மக்களுக்கு இல்லை, சாதாரணமாக ஒரு சளி காய்ச்சல் அப்படின்னு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்களே தவிர, நம்ம இப்போ சொன்னாலும் அந்த மக்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஆஸ்துமான்னு சொல்லிடுறாங்க, ஆஸ்துமானா எனக்கு இது மருந்து எடுத்துக்கணும், பஃப் எடுத்துக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க. எனக்கு அது தேவையில்லை, எனக்கு இது சாதாரண சளி தான், சளி வந்தால் மாத்திரை போடுவேன், மெடிக்கல்ஸில் மாத்திரை வாங்கி போட்டால் எனக்கு அப்போதைக்கு சரியாயிடுது, எனக்கு இது பர்மனெண்ட்டாக எனக்கு எந்த ஒரு வைத்தியமும் கிடைச்சதே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ இதை மக்கள் மனதிலிருந்து நீக்கி அவங்களுக்கு முறையான வைத்தியம் கொடுத்தே ஆகணும். நம்ம போக போக அவங்களோட அன்றாட வாழ்க்கையை வந்து பாதிக்கக்கூடியதானதை இருக்குது அந்த ஆஸ்துமாவானது.
1: சரிங்க சார். சளிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சளி பிடிச்சா நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார், இணையத்தில் பார்க்குறோம். அது உண்மையிலேயே சளி பிடிச்சா நல்லதுங்களா எப்படி சார் இது?
0: சாதாரணமாக சளி பிடிக்கிறது நல்லது தான், பட் அதுவே நாள்பட்ட சளி, அந்த நாள்பட்ட சளிங்கிறது ரொம்பவே மோசமானது. சிலர் வந்து எனக்கு சாதாரண சளி 2 நாள் வந்துச்சு, 2 நாள் ஆவி பிடித்தேன், சுடு தண்ணி குடித்தேன், சரியாயிடுச்சின்னு மக்கள் சொல்லுவாங்க, அது நார்மல். பட் எனக்கு 1 வாரமாக இருக்குது சளி, 2 வாரமாக இருக்குது, நெஞ்சில் கர்ரு கர்ருன்னு சவுண்டு வருது, நெஞ்சில் கொயின் கொயின்னு சவுண்டு வருது, என்ன பண்ணாலும் சளியே சரியாகலை அப்படிங்கிறத உடனடியாக மருத்துவரை பார்த்து நம்ம வைத்தியம் எடுத்தால் மட்டுமே அந்த சளியானது நீங்கும். அதை நம்ம சரியாக கவனிக்கவில்லை என்றால் அது ஆஸ்துமாவாக மாறவும் வாய்ப்பு இருக்குது.
1: ஆஸ்துமானா என்னங்க சார், அதனால் என்ன பின் விளைவுகள் வரும் சார்?
0: அஸ்துமாங்கிறது மக்கள் சொல்கிறது எனக்கு மூச்சு வாங்குது, நெஞ்சு இறுக்கமாக இருக்குது, நடக்கவே முடியல, எந்த ஒரு சின்ன வெயிட்டு கூட என்னால் சரியாக தூக்க முடியல, என்னால் நிம்மதியாக நைட்டு படுத்து தூங்க முடியல, எனக்கு நைட்டு படுத்தால் இருமல் வருது. அதுவுமே இந்த 1 நாள் 2 நாள் இல்லை, எனக்கு கடந்த 3 வாரம் 4 வாரமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது நம்ம ஆஸ்துமா இருக்கா இல்லையா நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களோட வேலையை அவங்க செய்கிற வேலையிலேருந்து நமக்கு ஆஸ்துமா அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அவங்களோட ஜெனட்டிக், அதாவது பரம்பரையாகவே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இது எல்லாமே அவங்களுக்கு இதை சில டெஸ்ட்டுகளை வச்சு நம்ம ஆஸ்துமா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்.
1: இப்போ நுரையீரல் பாதிப்பில் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு இந்த புகைப்பிடிக்கிறது இல்லைங்களா சார்?
0: கண்டிப்பாக.
1: ஸோ அந்த புகைப்பிடிக்கிறதுனால எந்த அளவுக்கு பாதிப்படையுது சார் நுரையீரல்?
0: நுரையீரல் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்களுக்கு புகைப்பிடிக்கும் போது அந்த நிக்கோட்டின் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனோட எஃபெக்ட் கொடுக்கும், அதனால் அதை திரும்ப திரும்ப பிடிப்பாங்க. திரும்ப திரும்ப பிடிக்கும் போது ஒரு 3-4 வருடங்களுக்கு பிறகு நுரையீரலில் இருக்க சிறு சிறு மூச்சு குழாய்கள் எல்லாமே வந்து வீக்கமாகும். வீக்கமாகும் போது அவங்களுக்கு தொடர் இருமல் வர ஆரம்பிக்கும். அது வீக்கமாகும் போது அவர்களால் சரியாக மூச்சு விட முடியாது, மூச்சு விடவே சிரமப்படுவார்கள். ரொம்ப நாள் அவங்களுக்கு சளி இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அது கடந்த 10 வருடங்களாக பிடிச்சிட்டே இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த புகைப்பிடிப்பதுனால கேன்சராக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நம்ம சில அவங்க சொல்கிற அறிகுறிகளை வச்சு நம்ம அவங்களுக்கு கேன்சராக வருதா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்.
1: சரிங்க சார். இப்போ நுரையீரல் பாதிப்பு நிறைய ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா சார், அதுலேருந்து மீண்டு வந்தவங்க இருக்காங்க சார் நிறைய பேர்?
0: கண்டிப்பாக இருக்காங்க. இப்போது நுரையீரல் பாதிப்புன்னு சில குறிப்பிட்ட நோய்கள் இருக்கும், அதுக்கு வந்து பர்மனெண்ட்டாக வைத்தியம் இருக்கும். பர்மனெண்ட்டான வைத்தியம் மீன்ஸ் அவங்க இந்த வைத்தியம் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு நுரையீரல் நோயானது முழுமையாக குணமாகும். உதாரணத்துக்கு டிபி, டிபிங்கிறது 100% குணப்படுத்தக்கூடிய நோய். 6 மாதம் மாத்திரை போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நுரையீரல் நார்மல் ஆகிடும். அதுவே ஆஸ்துமா மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இன்னலர் எடுக்கணும். இன்னலருமே அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. அவங்களுக்கு எப்போல்லாம் அந்த மாதிரி ஆஸ்துமா அட்டாக் வருதோ அப்போதைக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டால் சரியாயிடும். ஆஸ்துமாலேருந்து முழுமையாக நம்மளால் மீள முடியாது, அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஆஸ்துமாக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்தால் நம்ம கண்ட்ரோலாக இருக்கலாம், சில உணவு பழக்கங்களை கடைபிடித்தால் கண்ட்ரோலாக இருக்கலாம், சில தடுப்பூசிகளை போட்டாலும் நமக்கு அந்த அடிக்கடி சளி பிடிக்காமல் இருக்கும். அடிக்கடி சளி பிடிக்கலை என்றாலே அந்த ஆஸ்துமாவோட அட்டாக் வந்து ரொம்பவே கம்மியாகும் நமக்கு.
1: சரிங்க சார். நுரையீரல் வலுவடைகிறதுக்கு ஏதாச்சும் யோகா இந்த மாதிரி எக்ஸசைஸ்கெலாம் ஏதாச்சும் இருக்குங்களா சார்?
0: கண்டிப்பாக நுரையீரல் நல்லா வலுவாகிறதுக்கு எக்ஸசைஸ் மற்றும் யோகா வந்து அதில் பாதிக்கு பாதி அதில் பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. தினமும் இந்த பிரணயா யோகா அதெல்லாம் செய்யும் போது நல்ல நுரையீரலானது நல்ல விரிவாகும்.

0: ப்ளஸ் ஆஸ்துமா இருக்கவங்க அவங்களாம் எக்ஸசைஸ் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. அவங்க எக்ஸசைஸ் செய்ய செய்ய நல்லாவே நுரையீரல் நல்ல வலுப்பெறும், நுரையீரல் மூச்சுக்குழாய் எல்லாம் நல்லா விரிவாகும். அவங்களுக்கு அந்த அடிக்கடி வர ஆஸ்துமா அட்டாக் ஆனதுமே வந்து நல்லாவே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நம்ம ஊரில் இன்னமும் அந்த பல்மனரி ரீஹேபிலிட்டேஷன், அதாவது நுரையீரல் மறுவாழ்வுங்கிறது யாருக்கும் ஒரு பெருசாக தெரியாது. ஆனால் நுரையீரல் மறுவாழ்வானது நல்ல ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் மக்களோட அன்றாட வாழ்க்கையில். அவங்களுக்கு அவங்க ரெகுலராக அவங்க டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை செய்கிறதுக்கு அந்த நுரையீரல் மறுவாழ்வானது நல்லாவே பயனளிக்கும்.
1: சரிங்க சார், இப்போ நுரையீரலில் என்னென்ன வகையான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியுங்களா சார்?
0: முதல்ல ஃபஸ்ட்டு நாள்பட்ட இருமல், அது 2 வாரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அது என்ன இருமல்னு நம்ம கண்டிப்பாக நம்ம ஆலோசித்து பார்க்கணும். அதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், ப்ளஸ் சளி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதிகப்படியாக நம்ம ஊரில் டிபி ஆனது கொஞ்சம் பரவக்கூடிய நோய், முதல்ல டிபி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் ஆஸ்துமா மாதிரி எதுவும் இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆஸ்துமாவுக்கு நம்ம சிடி ஸ்கேன் எக்ஸ்ரேல எதுவும் எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. அதுக்கு வந்து நுரையீரல் திறன் டெஸ்ட், அதாவது ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லுவோம். அதில் வந்து சாதாரணமாக மூச்சு இழுத்து விடும்போது அவங்களோட நுரையீரல் சுருக்கம் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஆஸ்துமாக்கான டெஸ்ட்டு. அதுவே பீடி சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு சிஓபிடின்னு சொல்லுவோம், அதாவது நாள்பட்ட நுரையீரல் மூச்சுக்குழாய் அடைப்பு நோய். அந்த டெஸ்ட்டுமே வந்து நம்ம அந்த நுரையீரல் திறன் டெஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆஸ்துமா இருக்கான்னு பார்க்கணும், சிஓபிடி இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் டிபி இந்த மாதிரி நோய்கள் எதிர்க்கணும், அப்புறம் நுரையீரல் கேன்சர். இது அதிகப்படியாக நுரையீரலில் வர 4 நோய்கள்னால் இதுதான். நுரையீரல் கேன்சரானது, அது கடந்த ஒரு 10 வருஷமாக சிகரெட் பிடிச்சிட்ருக்கேன், பீடி பிடிச்சிட்ருக்கேன், நான் வந்து நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன், அதிகமாக இந்த கல் உடைக்கிறதுல வேலை பார்த்துட்ருக்கேன், கிணறு வெட்டுற வேலையில் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கேன்சர் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நம்ம கேன்சருக்கான டெஸ்ட் எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும்.
1: சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் ஏதாச்சும் பக்க விளைவுகளை வந்து பிற்காலத்தில் ஏற்படுத்துங்களா சார்?
0: உதாரணத்துக்கு டிபி மாத்திரைகள் சில சைட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது கண்ட்ரோலபிள் தான், அது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம உடனே அந்த மாத்திரைகளை நிறுத்திட்டு வேறு மாத்திரைகளை கொடுக்கலாம். இதுவே ஆஸ்துமா ப்ளஸ் இழப்பு அந்த அதுக்காக எடுத்துக்கிறது அதிகப்படியாக ஸ்டீராய்டு மாத்திரைகள், ஸ்டீராய்டு மருந்துகள் தான் கொடுப்போம். பட் என்னென்னா நம்ம அந்த ஸ்டீராய்டு மருந்துகளே வந்து ரொம்பவே கம்மியான டோஸ், அதாவது மைக்ரோ டோஸில் கொடுப்போம். ப்ளஸ் என்னென்னா இன்னிலர் ஃபார்மில் கொடுப்போம், இன்னிலர்னா பஃப் ஃபார்மில் கொடுக்கறதுனால அதோட எஃபெக்ட் வந்து முழுக்க முழுக்க நுரையீரலில் மட்டும்தான் இருக்குமே தவிர கொஞ்சம் கூட ரத்தத்தில் கலக்காது. இந்த ஸ்டீராய்டோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரத்தத்தில் கொஞ்சம் கூட இருக்காது, அதனால் லாங் டேர்மாக உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ தைரியமாக ஆஸ்துமா இருக்கவங்க அந்த பஃப்பை வந்து தைரியமாக எடுக்கலாம், அதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது. நான் அதை எடுத்துக்கலைன்னா எனக்கு சினிமாவில் காமிக்கிற மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, வெட வெடன்னு ஆயிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே ரொம்ப ரொம்ப தப்பானது. அதை எடுத்தால் மக்கள் கரெக்டாக பயனளிக்கும்.
1: சரி, இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காற்று மாசுபாடு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது சார். நுரையீரல் பாதிப்பில் காற்று மாசுபாடு ஒரு முக்கிய காரணம். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி சார் நம்ம பாதுகாப்பாக இருக்குது?
0: கண்டிப்பாக கொரோனா காலகட்டத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி மாஸ்க்கு இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம். மாஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு வண்டியில் போகிறது, ப்ளஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த எதிர்காத்து படாது, அதுலேருந்து டஸ்ட் எதுவும் நமக்கு வராது. இதுவே நான் அடிக்கடி வீடு க்ளீன் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு வேலை செய்கிறது ரொம்பவே பயனளிக்கும்.
1: அடிக்கடி சளி மற்றும் இந்த அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அந்த தொந்தரவுலேருந்து மீண்டு நோய் எதிர்ப்பு சக்தி வரணும்னா என்ன பண்ணலாம் சார்?
0: நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணுற மாதிரி மஞ்சள், இஞ்சி, காட்டு நெல்லிக்காய் இது போன்ற எதிர்ப்பு சக்தி இருக்க உணவு வகைகளை நம்ம அன்றாட லைஃப்பில் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் அதிகமாக ஹிஸ்டமைன்னு சொல்கிற அந்த அலர்ஜி அணுக்கள் உற்பத்தி பண்ணுற உணவு பழக்கங்களை நம்ம தவிர்க்கணும். அது எதில் அதிகமாக இருக்குன்னா பால் மற்றும் நட்ஸ் வகைகளில் கொஞ்சம் ஹிஸ்டமைன் வந்து அதிகமாக இருக்கும், மற்றும் சீ ஃபுட் அதாவது கடல் சார்ந்த உணவுகள் அதுலேயுமே வந்து அந்த அலர்ஜியானது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு அதிகமாக ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த எதிர்ப்பு சக்தி நல்லாவே கூடும்.
1: இப்போ தூக்கத்திலே கூட வந்து மூச்சுத்திணறல் பிரச்சனை வந்து அதிகமாக வருது, இது யார் யாருக்கெல்லாம் வரும் சார்?
0: இதுக்கு முதல் காரணம் வந்து உடல் பருமன். அதிகமாக வெயிட் இருக்கவங்களுக்கு மூச்சுத்திணறல் வரும். எதனாலனா அதிகமாக வெயிட் போடும்போது நுரையீரலுக்கு போகிற மூச்சுக்குழாய்கள் எல்லாமே அழுத்தம் கொடுக்கும். அப்போ வந்து நைட்டு எனக்கு படுத்ததுமே குரட்டை வருது, ப்ளஸ் அதில் மூச்சு திணற மாதிரி ஆகிட்டு நான் எந்திரிச்சு உட்காடுறேன் அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து முதல்ல நம்ம அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா வெயிட்டு குறைக்கணும். அது வெயிட்டு குறைக்கும் போது உங்களுக்கான அந்த தொந்தரவுகளானது அதுவாகவே தானாக குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சரி, இப்போ அந்த மருத்துவத்துறையில் குறிப்பாக ஏஐ வந்ததுக்கப்புறமா நிறைய குறிப்பாக நுரையீரல் பிரச்சனைகள்லாம் வந்து முன்கூட்டியே கண்டறியறதுக்கு நிறைய உதவியாக இருக்குதுங்களா சார்?

கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சிடி ஸ்கேன் வந்துடுச்சு, ப்ளஸ் அப்புறம் நுரையீரல்லேருந்து நேரடியாக நம்ம எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கேருந்து சளி எடுத்து டெஸ்ட் பண்ணுற மாதிரியான கருவிகள் எல்லாமே வந்துடுச்சு. இதனால் நமக்கு என்ன நோயின்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம முறையான சிகிச்சையை வந்து விரைவாக அளிக்க முடியும் மக்களுக்கு.

0: சரிங்க சார். இந்த லங் கேன்சர்னா என்ன சார், அதாவது நுரையீரல் புற்றுநோய் வர்றதுக்கு என்ன காரணம், இது யார் யாருக்கெல்லாம் வரும் சார், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்?
1: நுரையீரல் கேன்சரானது ஆண் பெண் இருபாலருக்குமே வரும். பெண்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஜெனட்டிக், அதாவது பரம்பரையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆண்களுக்குன்னு பார்த்தா அதிகப்படியாக புகைப்பழக்கம் இருக்கவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த புகைப்பிடித்தல்னால் வர புற்றுநோய் வந்து ரொம்பவே மோசமானது. அது வந்து நம்ம ஈஸி எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து நான் இருமி துப்பும் போது சளியில் ரத்தம் வந்துச்சு, அதனால் உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. உடனே நம்ம சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு நுரையீரலில் ஒரு சின்னதாக கட்டி இருக்கும். அதை நம்ம பிராங்கோஸ்கோப்பி, அதாவது நுரையீரல் எண்டோஸ்கோப்பி, அதை விட்டு அவங்களுக்கு அந்த சின்னதாக கட்டி இருக்கிறத நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நுரையீரலில் புற்றுநோய் உறுதியாச்சுன்னா நமக்கு அதுக்கான வைத்தியம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதிகப்படியாக யாருக்கு வரலான்னா, ஆண்களுக்கு, புகைப்பழக்கம் இருக்கிறவர்களுக்கு, மற்றும் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்குறவர்களுக்கு, மற்றும் கிணறு வெட்டுற வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த நுரையீரல் புற்றுநோயானது அதிகப்படியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
0: இப்போ வந்து நம்ம நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கணும் சார்?
1: நுரையீரலை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு அதிகப்படியாக கீரைகள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, மற்றும் நார் சத்து நிறைந்தது, சூப்பு, மற்றும் மாமிசங்களில் சிக்கன் ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு. ஏன்னா அதில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்கிறதுனால நுரையீரலுக்கு ரொம்பவே முக்கியமானது புரோட்டீன் சத்து.
0: அதை எப்படி சார், குறிப்பாக அந்த பொரிச்சு சாப்பிடுவாங்களே அப்படி சாப்பிட்லாங்களா, சும்மா குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்றதா கரெக்டாக இருக்கும்?
1: குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்றது, ப்ளஸ் எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் நுரையீரலுக்கு ரொம்பவே மோசமானது. ஸோ எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்துட்டாலே நமக்கு நுரையீரல் பிரச்சனையும் குறையும், ப்ளஸ் வெயிட்டும் நமக்கு குறையும். வெயிட் குறைஞ்சாலும் நமக்கு நுரையீரல் பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கும்.
0: ஓவர் வெயிட் ஆகிறதுக்கு எண்ணெய் ஒரு முக்கிய காரணம்ங்கிறீங்க?
1: கண்டிப்பாக. இந்த ஜென்ரேஷனில் ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்பவே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது எல்லா பிரச்சனைகளும் வரத்துக்கும்.
0: சார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த ஒரு பேஷண்ட், அதாவது நுரையீரல் தொற்று சம்மந்தமாக ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு, அதாவது முக்கியமான ஒரு கேஸாக இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸ் இருக்குங்களா?
1: 63 வயதான பெண்மணி, ஒரு 2 வாரமாக இருமல் சளி அப்படின்னு சொல்லி அங்கே எங்கன்னு எங்கெங்கேயோ பார்த்துருக்காங்க, பட் சரியாகலைன்னு சொல்லிட்டு வந்தாங்க என்கிட்ட. அவங்களுக்கு நம்ம முதல்ல ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். அதில் வந்து ரொம்பவே சளியானது ரொம்ப அதிகமாக இருந்தது. அது என்ன சளின்னு இதுவரையும் கண்டுபிடிக்கவே முடியல. லோக்கலில் அங்கங்கன்னு பார்த்துருக்காங்க, அங்கே லோக்கலில் வந்து அப்போதைக்கு தற்காலிகத்துக்கு ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் போட்டு சரி பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த இருமலானது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அது நம்மக்கிட்ட வந்து செக் பண்ணி பார்த்ததில் ரொம்பவே அதிகமாக இருந்ததில் நம்ம அவங்கள அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு வந்து நம்ம நுரையீரலிருந்து சளி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் என் பிராங்கோஸ்கோப்பி மூலமாக. அதில் வந்து, அதாவது ஃபங்கஸ், பூஞ்சை காளான் இன்ஃபெக்ஷன் மாதிரி அவங்களுக்கு தொற்று அட்டாக் ஆயிருந்தது. அவங்களுக்கு ஒரு 2 வாரங்களாக நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து அவங்களுக்கு அந்த காப்பாற்றி விட்டோம். அந்த பெண்மணி வந்து சுகர் பேஷண்ட். இதுக்கு முன்னாடி வைத்தியம் பண்ண இடத்துல எல்லாமே இது டிபியாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து டிபி மாத்திரைகள் முதற்கொண்டு அவங்களுக்கு
0: கொடுத்துருக்காங்க.
1: ஆனால் நமக்கு கரெக்டாக செக் பண்ணி பார்த்ததில், நமக்கு அந்த டைரெக்டாக நுரையீரலேருந்து சளி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் டிபி நெகட்டிவ்னு வந்தது. பூஞ்சை காளான் தொற்று இருந்தது. அது ரொம்பவே எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. நான் பார்த்து அந்த பெண்மணி வந்து எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தாங்க. ஏன்னா டிபி மாத்திரைகள் எடுத்து அதனால் வந்த பக்க விளைவுகள் எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சுட்டு கடைசியாக கண்டுபிடிச்சது பூஞ்சை காளான் தொற்று இன்ஃபெக்ஷன். அது நம்ம வைத்தியம் கொடுத்து அவங்களுக்கு மற்ற டிபி மாத்திரைகள் எல்லாத்தையுமே நிறுத்தி அவங்கள நம்ம குணப்படுத்தி அனுப்பிச்சு விட்டோம்.
0: சரிங்க சார். இப்போ வந்து ஒரு விபத்து ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, கீழே விழுறாங்க. கீழே விழும்போது விலா எலும்புகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மார்பு, அதில் ஏதாச்சும் வந்து சேதாரம் ஏற்படும் போது அதன் மூலமாக நுரையீரல் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குங்களா சார்?
1: கண்டிப்பாக. நம்மளோட இருதயம் மற்றும் நுரையீரலை பாதுகாக்கிறது எதுனா அந்த விலா எலும்புகள். அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கீழே விழுன்றோம், இப்போ ஏதாவது மேலே நம்ம நெஞ்சு மேலே விழுந்துருச்சுன்ற பட்சத்தில் அந்த விலா எலும்பானது முறிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விலா எலும்பு முறிவாயிட்டு நம்ம நுரையீரலை குத்தும் போது சிறிதாக ரத்தம் கசியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது காற்று நுரையீரலேருந்து காற்று கசியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நுரையீரலுக்கு அவுட்டரில் இருக்க ப்ளூரான்னு சொல்லுவோம், அந்த பகுதியில் ரத்தம் ப்ளஸ் காற்று இது ரெண்டுமே சேர்ந்துருச்சுன்னா நமக்கு வந்து நுரையீரலை வந்து அழுத்தம் கொடுக்கும். அப்போது உடனடியாக எமர்ஜென்சியாக நமக்கு சிகிச்சை பண்ண வேண்டும். இல்லை என்றால் அந்த நுரையீரல் அழுத்தமானது ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னா ஆக்சிஜன், உடம்புல ஆக்சிஜன் குறைய ஆரம்பிச்சிடும், பிபி குறைய ஆரம்பித்துடும். ஸோ உடனடியாக அது வந்து பார்த்து நமக்கு அதுக்கு தேவையான சிகிச்சை, அதாவது நம்ம நுரையீரலில் ஒரு சின்னதாக டியூப்பு போட்டு விடும்போது அந்த நுரையீரலில் சேர்ந்த காற்றும் மற்றும் ரத்தமானது வெளியில் வந்துருச்சுன்னா நமக்கு நுரையீரல் நல்லா விரிவாகும்.

0: சரிங்க சார். சார், இப்போ நுரையீரல் தொற்றுகளுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வந்து அதிகமாக கொடுக்கறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவு வரும் சார்?
1: இப்போ சாதாரணமாக ஒரு சளி காய்ச்சல்னு போனாலே ஆன்டிபயாட்டிக், 5 நாள் ஆன்டிபயாட்டிக் போடுங்க, 1 வாரம் ஆன்டிபயாட்டிக் போடுங்க அப்படின்னு. இப்போ அதிகமாக மருத்துவர்கள் நாங்கள் எதிர்கொள்கிறது என்னென்னா ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், மருந்துகளுக்கு எதிர்ப்புத்தன்மை. அது எதனால் வருதுன்னா, சாதாரணமாக சளி காய்ச்சல்னு மெடிக்கல்ஸுக்கு போவாங்க, ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுத்துருவாங்க, அது எந்த ஒரு பயனும் அளிக்காது. அது என்ன நோயின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கான ஆன்டிபயாட்டிக் கொடுக்கும்போது மட்டுமே அது சரியாக வேலை செய்யும்.
0: சார், இப்போது நிமோனியா வர்றதுக்கு என்ன காரணம் சார்? அதுவும் வந்து நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை தாங்களா?
1: நிமோனியாங்கிறதுமே ஒரு நோய் தற்று. ரொம்ப குளிரில் வேலை செய்கிறவங்களுக்கு நிமோனியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும் வீட்டில் யாருக்காவது இருமல் சளி இருக்குது, ப்ளஸ் அவங்களுக்கு நோய் எதிர்ப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சுகர் இருக்குது, நான் எனக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது, நான் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நோய் எதிர்ப்பானது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக நிமோனியா சளியானது அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிமோனியா சளிங்கிறது ரொம்பவே மோசமானது. நம்ம முறையாக வைத்தியம் பண்ணோம் அப்படின்னா 2 வாரங்களில் அந்த நிமோனியாவானது முழுமையாக குணப்படுத்த முடியும்.
0: அந்த நுரையீரலை பாதிக்குமா சார்?
1: நுரையீரலை பாதிப்படையும். அதாவது நுரையீரல் ஃபுல்லாகவே சளி கட்டின மாதிரி ஆகிடும். அது அந்த நிமோனியா வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு நிறையவே வைத்தியம் இருக்குது. வைத்தியம் மீன்ஸ் நிறையவே தடுப்பூசிகள் இருக்குது. அந்த தடுப்பூசியை யாருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது, நான் ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சுருக்கவங்களுக்கு நம்ம அந்த தடுப்பூசியானது அட்வைஸ் பண்ணுவோம். முழுமையாக நிமோனியா வராது அப்படின்னு இல்லை, பட் அந்த நிமோனியாவோட வீரியம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஐசியூவில் அட்மிஷன் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகாது.
0: கோவிட் தொற்றுன ஒரு நபருக்கு, அதுலேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு, மீண்டும் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த நுரையீரல் வந்து தொற்று மறுபடியும் இருக்குங்களா சார்?
1: கண்டிப்பாக. கொரோனா காலகட்டத்தில் நுரையீரல் பாதிப்பு வந்தவங்களுக்கு எப்போவுமே அந்த நுரையீரல் பாதிப்பானது பர்மனெண்ட்டாகவே இருக்கு. அதில் எல்லாருக்குமே அந்த மாதிரி இல்லை, ஒரு சிலர் அதான் நோய் எதிர்ப்பு கம்மியாக இருக்கவங்களுக்கு, ப்ளஸ் அந்த கொரோனா காலகட்டத்தில் நுரையீரல் தழும்பாகிற மாதிரியான மாற்றங்கள் வந்தவங்களுக்கு, அவங்களுக்கு பர்மனெண்ட்டாகவே வந்து நுரையீரல் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த நுரையீரல் பிரச்சனை எப்படின்னா, மூச்சோட கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்கிறது இருக்கும்.
0: சார், நீங்கள் வந்து நுரையீரல் இந்த பிரிவு தான் வேணும், நுரையீரல் சிறப்பு மருத்துவராக தான் வரணுன்றதுக்கு என்ன காரணம் சார்?
1: நான் ஏன் இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்டதை எடுத்து படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்ததுன்னா, நம்ம ஊரில் தர்மபுரியில் நுரையீரல் பிரச்சனைக்காக மருத்துவம் பார்க்குற மருத்துவர்கள் ரொம்பவே குறைவாக தான் இருந்தாங்க. நான் நம்ம ஊர் மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக இந்த நுரையீரல் பிரிவை எடுத்து படித்து வந்தேன்.
0: சரிங்க சார், மருத்துவ சேவை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டீங்க, எங்கே இருக்குது உங்களுடைய மருத்துவமனை?
1: என்னோடய மருத்துவமனை சந்திரா பல்மோக்கர், சந்திரா நுரையீரல் மருத்துவமனை, பிஆர் சுந்தரம் தெரு, வாசன் ஐக்கர் அருகாமையில் இருக்குது. காலை 9 மணிலேருந்து 9:00 வரை என்னோடய சேவைகள் நான் கொடுத்துட்ருக்கேன்.
0: உங்களை பார்க்குறதுக்கு என்னென்ன வியாதிகள் சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்க்கலாம்?
1: நாள்பட்ட சளி, ஆஸ்துமா, நுரையீரல் தொற்று, நுரையீரலில் நீர் கோர்த்துதல், தூக்கமின்மை, தூக்கத்தில் குறட்டை, நுரையீரல் கேன்சர் போன்ற எல்லா நோய்களுக்கும் நான் வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன்.
0: சரிங்க சார், கண்டிப்பாக இவ்வளோ நேரம், குறிப்பாக நுரையீரல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு மனிதனுக்கு, அது வந்து நம்ம எப்படி பாதுகாப்பு வச்சுக்கலாம், அது எதனால் பாதிப்படையுது, நுரையீரல் பாதிப்படைகிறத தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய இந்த சேவையானது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்வாக இருக்குது. நன்றிங்க சார்.
1: நன்றி.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.

பண்பலையில் இன்னும் சில நாடுகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஃப்ளை துபை விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் 100 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டு மக்கள் அரசு அமைப்புகள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக அவர் கூறினார். நாட்டு நலனுக்கே முன்னுரிமை, மக்களின் சேவையே நமது கடமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டு மக்களை கடவுளாக கருதுவதாகவும் அவர் கூறினார். மக்கள் நலனுக்கான சிறந்த நிர்வாகத்தை அளிக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தூய்மைப் பணிகளை நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். ஒருநாள் கடமையாக மட்டும் இந்த பணிகளை மேற்கொள்ளாமல் நாள்தோறும் இப்பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பொது இடங்கள் தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுதில்லியில் பயிலும் தமிழக மாணவர்களுடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்தும் ஜனநாயகத்தின் மாண்புகள் குறித்தும் தாம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார். இளையோருக்கான வாய்ப்புகள் குறித்தும் எடுத்துரைத்ததாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 14.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி இந்த வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. துணை விமானியால் தாம் தாக்குதலுக்கு உள்ளான போதும் விமானத்தை காப்பாற்றி பத்திரமாக தரையிறக்கிய அவரது துணிச்சல் போற்றுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அவரது செயல்பாடுகள் விமானத்தில் பயணித்த 100,000+ உயிர்களை காப்பாற்றியுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். காயமடைந்த விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஸ்மித் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதோடு அவரது குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஸ்மித் மச்சாரின் மனைவி மற்றும் அவரது பெற்றோருடன் பேசிய பிரதமர், அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றார். சவுதி அரேபியாவில் சிகிச்சை பெற்று வரும் ஸ்மித் மச்சாருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தூதரகம் வழங்கி வருவதாக பிரதமர் கூறினார். 100,000+ உயிரை காப்பாற்றிய அவரது செயல்பாடுகளைக் கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் ஸ்மித்தின் துணிச்சல் மிக்க செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவிற்கு சென்று கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானி ஸ்மித் மச்சார் துணை விமானியின் கத்தி குத்தையும் எதிர்கொண்டு விமானத்தை விபத்துக்குள்ளாக மேற்கொண்ட முயற்சியை துணிச்சலாக முறியடித்ததோடு விமானத்தை பாதுகாப்பாக தரை இறக்கியதை அடுத்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் சினாப் மற்றும் அஞ்சிகாட் ரயில் பாலங்கள்.
2: நம் நாட்டின் பொறியியல் திறனின் அடையாளமாக திகழும் இந்த பாலங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீருக்கான ரயில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதில் இந்த பாலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மலைப்பகுதியான உதம்பூர்

0: ஸ்ரீநகர் பாரமுல்லா வழித்தடத்தில் இந்த பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக செனாப் ஆற்றின் குறுக்கே 359 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ள செனாப் ரயில் பாலம் உலகின் மிகப்பெரிய ரயில் பாலமாக திகழ்கிறது என்றால் மிகையல்ல. இதேபோல் அஞ்சிக்காத் பாலம் அனைத்து காலநிலைகளிலும் பாதிக்காத வகையில் தொங்கு பாலமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே பாலங்கள் ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் உத்வேகம் அளிக்கின்றன. காஷ்மீரிலிருந்து வேளாண் பொருட்களையும் கைவினைப் பொருட்களையும் நாட்டின் இதர பகுதிகளுக்கு கொண்டு செல்வதில் இந்த பாலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த பாலங்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் ஆப்பிளை இதர பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை எளிதாக்கியுள்ளதாக கூறுகிறார் குல்ஹாம் பகுதியைச் சேர்ந்த தாஜமுல் அகமது. சிறந்த தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக மட்டுமின்றி நாட்டின் இதர பகுதிகளிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு போக்குவரத்தையும் இந்த பாலங்கள் எளிதாக்கியுள்ளன.
1: பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சுந்தரேஷ், திரு வராலே அமர்வு, இருப்பினும் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகளை வெடிப்பதற்கான நேரம் நிர்ணயிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய வேளையில் மத ரீதியிலான உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டியது இவ்விஷயத்தில் அவசியமாகிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அசாமில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். ஜார்க்கண்டில் 734 கோடி ரூபாய் அளவிற்கு சரக்கு மற்றும் சேவை வரி முறைகேடு செய்த வழக்கில் இருவரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். இவ்வழக்கு தொடர்பாக ஜம்ஷெட்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்ட பின்னர் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்ஷெட்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு கியான்சந்த் ஜெய்ஸ்வால் மற்றும் அவரது மகனான ராஜ் ஜெய்ஸ்வால் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் பாய்மர படகு பந்தயத்தில் மனு பிரான்சிஸ் குரிசின்கால் நோபல் இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கணேஷ் மணிரத்னம் திருமுரு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. மல்யுத்த போட்டியின் ஆடவர் பிரிவில் நிதேஷ் சிவாஜ், மால்வா சிங், கண்பத் அந்தல்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 124 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 22 வெள்ளி, 31 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஜோஷ்னா சின்னப்பா மற்றும் ஷமீனா ரியாஸுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷைனா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஜனப்பிரியா கிருஷ்ணகுமாரை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஃப்ளை துபை விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:50 நிமிடம். நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.

0: விழுமோ? சரி, வெக்கத்தை விட்டு நம்மளே கேட்டுட வேண்டியதுதான். அண்ணே, அண்ணே.
1: என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு.
0: அது நீ திட்டமாட்டல்ல.
1: என்ன திட்டுற மாதிரி கேக்குற, விஷயத்த சொல்லு.
0: அது எனக்கு தண்ணி தாகமா இருக்கனே. இதோ அங்க ஒரு கடை தெரியுதுல்ல, அதுல இருந்து ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கி தரியா?
1: நான் உங்ககிட்ட காலையிலேயே என்ன சொன்னேன், சில்வர் வாட்டர் பாட்டில் இருக்கு, அதுல ஊத்தி தண்ணி எடுத்துட்டு வா, குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே சொன்னேன். இங்க வந்து கடையில போயிட்டு தண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறியா எப்படி?
0: அண்ணே, அது எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு.

0: அதனாலதான் அப்படியே வந்துட்டேன். ஒரு பாட்டில் 10 ரூபா தானே, அது கூட உன்னால வாங்கி தர முடியாது. அந்த தங்கச்சிக்காக போய் வாங்கிட்டு வானே.
1: வாங்கி தரேன். இப்ப அந்த தண்ணிய குடிச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டில எங்க போட்டு போவ?
0: இது என்ன கேள்வியா இருக்குது? தண்ணிய குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில என்ன தலைமையில வச்சுட்டு போக முடியும்? இந்த இவ்ளோ பெரிய ரோடு இருக்கு, இப்படியே போட்டுட்டு போக வேண்டியதுதான்.
1: நீ பாட்டுக்கு தண்ணிய குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில கீழே போட்டு போயிருவ, அது குப்பை மேடாகி அது என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா?
0: இன்னைக்கு ஒரு நாள் நான் மட்டும்தான் போட போறேன், அதுக்கு இவ்ளோ கதை பேசுறேன்.
1: அதாவது நீ தண்ணிய குடிச்சிட்டு இப்ப போட்டு போயிடுற, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு. இதே மாதிரி எல்லாரும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எவ்வளவு குப்பை சேரும்? அப்ப ஏன் நம்ம சுற்றுப்புற சூழல் வந்து பாதிக்கப்படாது?
0: இதுல இவ்ளோ விஷயம் இருக்கானே, நான் ஒரு நாள் போறதுனால என்ன ஆகுதுன்னு நினைச்சேன். சரி இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லு, ஏதோ நீ சொல்றத பார்த்தா முக்கியமான விஷயமா இருக்குமோன்னு தோணுது.
1: ஆமாமா, இப்ப நீ இப்படி குடிச்சிட்டு போட்டு போற, இதே மாதிரி எல்லாம் செய்யறதுனால இந்த பிளாஸ்டிக் வந்து குப்பை மேட ஆகுது. இந்த பாட்டிலுங்க எல்லாம் மழை வரும்போது தண்ணியில அடிச்சுட்டு போய் ஆறு ஏரி குளம் குட்டையில போய் அடைச்சிக்குது. இதனால தண்ணியும் அங்கங்க தேங்கி சாக்கடையா மாறிடுது. மேலும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து மண்ணுல நீண்ட காலம் இருந்தா அது வந்து மண் வளத்தை பாதிக்குது, நிலத்தடி நீர்மட்டத்தையும் பாதிக்குது. இதனால பல ஆபத்தான விளைவுகள் எல்லாம் வரும்னு புவியியல் வல்லுநர்களே சொல்லியிருக்கிறாங்க.
0: சரினே, இவ்ளோ சொல்றேன், இந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் வச்சு என்ன பண்றது?
1: இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை மறுசுழற்சிக்கு அனுப்பணுமா, அதை வந்து தொழிற்சாலைகள்ல கொண்டு போய் மறுசுழற்சி பண்ணி புதுசா பொருட்களை வந்து தயாரிப்பாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கை வந்து எரிக்கிறோம், எரிக்கும் போது இதுல இருந்து வர புகைகளால நாம மட்டும் இல்லாம விலங்குகள் பெரியவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறோம். இதனால இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தப்பு எல்லாம் செய்யக்கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை வந்து நாம வந்து கண்ட இடத்துல போடக்கூடாது, இது வந்து பெரிய விளைவுகளையும் ஏற்படுத்தும். இத மனசுல வச்சுக்கிட்டு நீ செய்யறது இல்லாம மற்றவங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை நீ ஏற்படுத்தணும். அப்பதான் நம்மளுக்குள்ளேயே நாம ஒரு விழிப்புணர்வாயி நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம பாதுகாக்க முடியும்.
0: சரிண்ணே, நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு, இனிமே நானும் பிளாஸ்டிக்க பயன்படுத்த மாட்டேன். தாகம் தீர்க்க வந்த பாட்டில் தாகம் தீர்ந்ததும் குப்பையானது ஒரு நொடி பயன்பாட்டிற்காக பல காலம் இயற்கையை வதைக்கிறது. குப்பமேடாய் மாறும் தெருக்கள், மாசுபடும் நீர்நிலைகள், அடைப்படும் நீர்வழிகள், பாதிக்கப்படும் உயிரினங்கள். பயன்பாட்டை குறைப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், இயற்கையை நேசிப்போம், பசுமையான பூமியை உருவாக்குவோம், சுற்றுச்சூழலை காப்போம், இது சூழல் காப்போம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 250 கிராம ஊராட்சிகளிலும் 2/10/2026 அன்று காந்தி ஜெயந்தி தின கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள், மகளிர் சுய உதவி குழுவினர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு. திருக்கோவில்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. ஆகம குழுவால் பரிசீலிக்கப்பட்ட 34,971 திருக்கோவில்களின் விவரங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம். கருத்துக்களை தெரிவிக்க புதிய கடைசி நாளாக 10/10/2026 உள்ளது. மாலை 5:45 தெரிவிக்கலாம். கருத்துக்களை தெரிவிக்க தபால் மூலமாகவும் அல்லது துறையின் இணையதளம் வழியாகவும் தெரிவிக்கலாம். தபால் அனுப்ப வேண்டிய முகவரி ஆகமக்குழு, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகம், 119 உத்தமகாந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34. இணையதளம் www.hrce.tn.government.in என்ற இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் வழங்கும் காளான் வளர்ப்பு இலவச பயிற்சி. இப்பயிற்சியானது தருமபுரி மாவட்டதாரர்களுக்கு மட்டும் வழங்கப்பட உள்ளது. இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வகுப்பு நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை உள்ளது. பயிற்சி காலங்களில் பயிற்சியாளர்களுக்கு

தேவையான உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரி படித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு அனுமதி இல்லை. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். தருமபுரி மாவட்ட கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வங்கி மற்றும் அரசு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி காலமாக 10 நாட்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல், மாற்று சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அட்டை நகல். பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி.

0: 0301 மற்றொரு எண்ணாக 86 67 67 94 74 மற்றொரு எண்ணாக 63 83 14 76 67 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு இதற்கான முன்பதிவை செய்து கொள்ளலாம்.
1: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: நேர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

நிலையத்தில் நேரம் 1:10. நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. தபால் கடிதத்தின் மூலம் விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து முனியப்பன் அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் ஜானி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்கான அந்த பாடல் காட்சியில் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்,
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணி.

0: 丢的那个。
1: பண்பலையில் வலம் வந்து கொண்டிருப்பது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. தபால் கடிதத்தின் மூலம் விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலும் கேட்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரு தபால் கடிதத்துல உங்களுடைய ஊர், பேர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை எல்லாத்தையுமே எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான அகில இந்திய வானொலி நிலையம் நேயர் விருப்பம் பகுதி அதியமான் கோட்டை நல்லம்பள்ளி வட்டம் தர்மபுரி 636807 என்ற நம்பர் என்ற முகவரிக்கு அனுப்புவீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல வானொலியில கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சின்ன மாட்லாம்பட்டியிலிருந்து மந்திரி மாது அவர் விரும்பி கேட்டிருக்காரு எங்கள் தங்க ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்கான அந்த பாடல் காற்றலையில்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நிலையத்தில் மதியம் 1:23 ஆகுது. நீர்கள் கயிட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில நீர் விருப்பம் பாடல் தான் வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி பகுதியிலிருந்து ஆர் மாதவராமன் அவர் விரும்பி கேட்டிருக்காரு நான் ஆணையிட்டால் எந்த திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்கான அந்த பாடல் காற்றலையில்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: அணில் முறுக்கு டிஃபன் கூடவும் அணில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அணில் முறுக்கு, டயர்டானாலும் அணில் முறுக்கு.

0: பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: தம்பி தம்பி
2: சொல்லுங்கக்கா.
1: இந்த மெஷின்ல இருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுப்பா.
2: சரி கார்டை கொடுங்க. எவ்வளோ எடுக்கணும், நம்பர்லாம் சொல்லுங்க.
1: ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுப்பா. இந்தப்பா அந்த நம்பரு, இந்த இதில் எழுதியிருக்கு பார்ப்பா, இதை பார்த்து எடுத்து கொடுப்பா.
2: சரிக்கா.
1: எடுத்தாச்சாப்பா, ரொம்ப நன்றிப்பா.
2: ஐயோ கார்டை விட்டு போயிட்டாங்களே. ஆஹா, நமக்கு வேற பண தேவை இருக்கு, பக்கத்தில் யாரும் இல்லை. ஒரு 10000 ரூபாய் எடுப்போம்.
1: என்னது இது, என்ன அனுப்பியிருக்காங்க? ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருக்கே. இதுல என்ன அனுப்பியிருக்காங்கன்னு தெரியலையே. யார் அனுப்பியிருப்பா, யாரு, யார்கிட்ட போய் கேக்குறது? அந்த அக்கா வராங்க. சரி அந்த அக்கா போய் கேட்போம். அக்கா இதுல என்னக்கா அனுப்பியிருக்காங்க, கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கக்கா.
3: கொண்டாங்க பாப்போம். ஏடிஎம்ல இருந்து இப்ப பணம் எடுத்தீங்களா?
1: ஆமாக்கா, நேத்து 5000 ரூபாய் எடுத்தேன்.
3: 5000 ரூபாயா? நீங்க 15000 ரூபாயிலமா எடுத்திருக்கீங்க.
1: இல்லையேக்கா, நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் 5000 தானேக்கா எடுத்தேன்.
3: இந்தா பாத்துட்டேமா, 2 தடவை மெசேஜ் வந்திருக்கு. முதல்ல ஒரு 5000 ரூபாய் எடுத்திருக்கீங்க, அப்புறம் ஒரு 10000 ரூபாய் எடுத்திருக்கீங்க.
1: அய்யோ இல்லக்கா.
3: சரி யார் எடுத்தாங்க பணம், நீங்க எடுத்தீங்களா?
1: இல்லக்கா, எனக்கு தான் அதெல்லாம் எடுக்க தெரியாதே. ஏடிஎம் போனேனா, அங்க ஒரு பையன் நின்றிருந்தான். அந்த தம்பியை கூப்பிட்டு கொஞ்சம் 5000 ரூபாய் எடுத்து கொடுப்பான்னு சொல்லி சொன்னேன்.
3: சரி, அந்த பையல்கிட்ட கார்டு கொடுத்துருப்பீங்க, அப்ப நம்பரும் கொடுத்துருப்பீங்கல்ல?
1: ஆமாக்கா, கார்டு நம்பர் சேர்த்து தான் கொடுத்தேன்.
3: அந்த பையன் முதல்ல 5000 ரூபாய் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் 10000 ரூபாய் அந்த பையன் எடுத்திருக்கான்.
1: ஐயோ என்னக்கா பண்றது, இப்போதான்க்கா ஞாபகம் வருது, ஏடிஎம் கார்டை வேற நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேங்க்கா.
3: இதுக்கு தான் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட உங்க ஏடிஎம் கார்டையோ பின் நம்பரையோ சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. இனிமேலாவது கவனமா இருங்கம்மா.

நேயர்கள் கேட்டு ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில நேயர் விருப்பம் பாடல்கள் தான் வளம் வந்துகிட்டு இருக்கு.

0: நீர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். புரதங்கள் வந்து ஒரு நாளைக்கு யார் யார் எவ்வளோ எவ்வளோ எடுக்கலாம், செய்யலாம், பண்ணலாம், எவ்வளோ தேவைகள் அப்படின்றத வந்து எல்லாம் சொன்ன செஞ்சேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முட்டையில் 6 கிராம் வந்து புரதம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து இது பண்ணுறது மஞ்சக்கரு வந்து ரொம்ப வந்து கெடுதல், மஞ்சக்கரு வந்து எடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும், மஞ்சக்கரு வந்து ஃபுல்லாக வந்து ஃபேட்டு, அது வந்து கொலஸ்ட்ராலு அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம், சேரம் பண்ணுறோம். அப்படி கிடையாது, மஞ்சக்கருவில் இருக்கிறது வந்து நல்ல கொழுப்பு தான். இதில் என்னன்னாக்கா ஒரு எக்கு நீங்கள் எடுக்கிறீங்க செய்கிறீங்கனாக்கா வெறும் மஞ்சக்கரு 6 கிராம் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து மஞ்சக்கரை எடுத்துகிட்டு வெறும் வெள்ளக்கரு மட்டும் சாப்பிட்டிங்கன்னா வெறும் 3 கிராம் தான் உங்களுக்கு புரதம் கிடைக்கும். மீனி 3 கிராம் புரதம் எதில் இருக்குது, நமக்கு வந்து மஞ்சக்கருவில் தான் இருக்குது, செய்து பண்ணுது. அதனால் முழு முட்டையை சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் 6 கிராம் வந்து புரதம் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சக்கரை எடுத்துகிட்டு தயவு செய்து சாப்பிடாதீங்க, அதில் வந்து ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது. அதனால் வந்து மறுபடியும் வெள்ளக்கரு மட்டும் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, தயவு செய்து வந்து முழு முட்டையாக கன்சியூம் பண்ண பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிக புரதம் நமக்கு வந்து இருக்கிறது செய்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த உப்புக்கடலை சொல்கிறோம் இல்லையா, இந்த பொறி கடையிலெல்லாம் விற்கும்ல உப்புக்கடலை, அதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த உப்பெல்லாம் போட்டு இருக்கும் செய்யும் பண்ணோம், அதில் தான் வந்து ஒரு 100 கிராமில் வந்து 22 கிராம் புரதம் இருக்குது. அதில் தான் வந்து ஹையஸ்ட்டு புரதம் எனக்கு தெரிஞ்சு இந்த கடலை வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடலை வெரைட்டியில் ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த உப்பு கடலில் தான் வந்து இருக்குது செய்து பண்ணது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா இந்த கருப்பு கடலை இருக்குது இல்லையா, கருப்பு கடலை, பச்சைக்கடலை, பச்சைப்பருப்பு, கருப்பு பருப்பு கடலைன்ற பாருங்கள், பருப்பு பருப்பு வகைரா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 100 கிராமில் வந்து

0: வந்து கருப்பு பருப்பில் வந்து 20 கிராம் ப்ரோட்டீனும், இதில் வந்து பச்சை கடலையில் வந்து 14 கிராம் ப்ரோட்டீனும் இருக்குது. அதனால் இந்த பருப்போட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். நம்ம ஏன் வந்து பருப்பை வந்து நம்ம வந்து அதிகம் உடம்புல எடுத்துக்கிறோம் சேரம் பண்ணுறோம்னா இதுதான். அந்த வேணுங்கிற புரதம் எல்லாமே வந்து அதில் நிறைய இருக்குது, செய்து பண்ணுது. ஆக ஒருத்தர் வந்து நார்மலாக வந்து இந்த இட்லி தோசையில் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா, வந்து அரிசி பருப்பு இந்த வெரைட்டியில் தான் இருக்கும். இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து புரதம் இருக்குது. இதில் என்னன்னாக்கா, இந்த அரிசியில் வந்து இருக்கக்கூடிய புரதத்தில் இந்த சிஸ்டைன்ற ஒரு அமினோ ஆசிட் நமக்கு இருக்காது. பட் ஆனால் அந்த பருப்பில் வந்து அந்த சிஸ்டைன்ற அமினோ ஆசிட் இருக்கும். அதேமாதிரி லைசின் லூசின்ற வந்து அமினோ ஆசிட் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பருப்பில் கிடையாது, பட் ஆனால் அரிசியில் இருக்கும். அதனால தான் வந்து அதை வந்து கம்பைன் பண்ணி அரைச்சி செஞ்சு பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த இட்லி தோசையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைலாம் வந்து ஏன் நமக்கு வந்து நல்லது அப்படின்னா, அது வேறு வந்து புளிக்க வைக்கிறாங்க அந்த மாவில், அதனால் வந்து அந்த ப்ரோபயோட்டிக்கு அந்த மாதிரியான வெரைட்டிஸும் வந்து அதில் நல்லா சேர்ந்துடும். அதனால் இட்லி தோசை வந்து எப்பயுமே ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சாதாரண உணவாக தயவுசெய்து நினைக்க வேண்டாம். ஒரு இட்லி தோசையில் ஒரு பருப்பு குழம்பு வச்சு அதுலேயும் வந்து அதில் வந்து ஒரு 2-3 காய்கறி கீரைகள்லாம் போட்டு ஒரு பருப்பு குழம்பு அடிச்சிங்கன்னா, அது மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட் வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் வந்து அந்த காம்பினேஷனை வச்சு நாம் வந்து பண்ணுறோம் சேரம் பண்ணுறோம். ஆக நமக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜில் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு புரதங்களில் நம்மளால் எடுக்க முடியும் செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம வெஜிடேரியன் டயட்டில் நாம் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவு வகைகளிலே, அதாவது இட்லி தோசை, ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறோம், காய்கறியோடு போட்டு செஞ்சு பண்ணி ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறோம் சேரம் பண்ணுறோம் அப்படின்னு, ஒரு பால் ஒரு 200 ml ஒரு பால்னால் பால் ப்ராடக்ட்ஸு, தயிரோ மோரோ இல்லை பாலோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் செஞ்சு பண்ணோம்னாவே புரதம் வந்து உடலுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து கிடைச்சிரும்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: மீண்டும் இணையலாம் நேயர்களே நீர் விருப்பம் நிகழ்ச்சியில். நேர்கள் கேட்டு ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேர்களே, நீர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலும் இடம்பெறணுமா? அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது, ஒரு தபால் கடிதத்துல உங்களுடைய பேர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையுமே எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான அகில இந்திய வானொலி நிலையம், நேயர் விருப்பம் பகுதி, அதியமான் கோட்டை நல்லம்பள்ளி வட்டம், தருமபுரி 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை வானொலியில கேட்டு மகிழுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நாமக்கல் பகுதியிலிருந்து நதியா கணேசன் ஆகியோர் கேட்டிருக்காங்க புதிய பூமி என்ற திரைப்படத்திலிருந்து.

நிலையத்தில் நேரம் 1:41. நேர்கள் கேட்டு ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில கடைசி பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஈரோடு பகுதியிலிருந்து குணசீலன் அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அகல் விளக்கு என்ற திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. பண்பலையில் இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். வன உயிரின வாரம் 2026 ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், பொதுமக்கள் உயிரினங்களையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வன உயிரின வாழ்விடமும் அதன் வழித்தடங்களும் விலங்கின நடமாட்டத்திற்கு அவசியமாக உள்ளது என்றும், சுற்றுச்சூழல் சமன்பாட்டிற்கு அது மிகவும் தேவை என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இணைந்து உயிரின வழித்தடங்களை கண்டறிந்து அவற்றை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய பணியாளர் தேர்வாணைய அமைப்பின் மீதான நம்பகத்தன்மை என்றென்றும் நிலைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். UPSC நூற்றாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், பொது சேவைக்குள் இளையோரை கொண்டு வருவது அவசியம் என்று குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டில் புதிய பணி சூழலை நோக்கி நாடு முன்னேறி

0: செல்லும் இத்தருணத்தில் மக்கள் நலனுக்கு உகந்த, மக்களுக்காக செயலாற்றும் சிறந்த ஆட்சி முறையே அரசு கொள்கையாக உள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு புதிய பரிமாணங்களை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். UPSC மூலமான பணி நியமனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், தேர்வு முறை வெளிப்படைத்தன்மையுடன் தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் 65,000 புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். 1926 உருவான தேர்தல் ஆணையத்தின் 100 விழாவையொட்டி நினைவு அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார். மேலும் UPSC-யின் கொள்கை வடிவமைப்பு தொடர்பான புத்தகத்தையும் பிரதமர் வெளியிட்டார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு கணக்கு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், முப்படைகளின் நிதிமுறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டால் ஒட்டுமொத்த ராணுவ மேலாண்மையும் மேலும் வலுப்பெறும் என்று குறிப்பிட்டார். பாதுகாப்பு கணக்குகள் துறை பாதுகாப்பு அமைச்சகத்தின் முதுகெலும்பாக உள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தேசிய மற்றும் சர்வதேச நிலைகளில் உள்ள தணிக்கை முறைகளின் சிறந்த அம்சங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தூய்மைப் பணிகளும் நீர் பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை தூய்மையாக பராமரிப்பது மிகவும் அவசியம் என்று கூறினார். குப்பைகளை நதிகளில் கொட்டுவதால் நீர் மாசு ஏற்பட்டு மக்களின் வாழ்க்கையை அது பெரிதும் பாதிப்பதாக குறிப்பிட்டார். புதுதில்லியில் சப்தர்ஜங் பகுதியில் நடைபெற்ற தூய்மை இயக்கத்தில் உரையாற்றிய மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால், தூய்மை என்பது ஒருநாள் இயக்கமாக இல்லாமல் தினசரி பொறுப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். 2014 நாட்டின் தூய்மை அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பேசுகையில், தூய்மையான இந்தியா ஆரோக்கியமான தேசத்திற்கு வழிகோலும் என்றார். டெல்லியில் நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, வாழ்க்கையின் அங்கமாக தூய்மை முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒன்றிணைந்து என்னும் இலக்குடன் கடந்த 17 தேதியிலிருந்து தூய்மைப் பணிகள் நாடு முழுவதிலும் முழுவீச்சில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாலம் கட்டமைப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. 2018 அசாமில் இலகுவான போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் போகிபீல் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பிரம்மபுத்ரா நதியின் வடக்கு கரையையும் தெற்கு கரையும் இணைக்கும் வகையில் 4.94 கிலோமீட்டர் நீள தூரத்தில் கட்டமைக்கப்பட்ட இப்பாலம் அப்பகுதியின் சமூக பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, பொது சுகாதாரம், கல்வி கற்றல் போன்றவற்றை உறுதி செய்துள்ளது. நாட்டின் நீண்ட இரட்டை அடுக்கு ரயில் சாலை பாலமான போகிபீல் பாலம் அப்பகுதி மக்களின் உயிர் நாடியாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட செய்தியில், தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வின் முடிவுகளை வெளியிட ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. இதற்கான இடைக்கால தடையை நீக்கக்கோரி தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்தது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் செங்கல்பட்டு, திருப்பூர் மாவட்டங்கள் நீங்கலாக கிராம சபை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. வலிமையான கிராமங்கள், வளமான தமிழ்நாடு என்ற குறிக்கோளுடன் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் மக்கள் பெருந்திரளாக பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சை மாநகராட்சி பகுதிகளில் மழைக்காலத்தை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் திருமதி தீபனா விஸ்வேஸ்வரி கூறியுள்ளார். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான தூர்வாரப்பட்ட கால்வாய்களின் நீளம் குறித்த விவரங்கள் அலுவலகங்கள் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: சூப்பர் எல்னினோல கிளவுட் பர்ஸ்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா அதிக அளவுல மழை பொழிவு இருக்கும். இப்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால மழையும் வடகிழக்கு பருவமழையில கூட இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ அது மழை பெய்யறப்ப நம்ம போய் எல்லாத்தையும் ரெடியா பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. மாநகராட்சியில மரம் விழுந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கு ஜேசிபி தூர்வாரி

0: ஏதாவது பிளாக்கேஜ் வந்துருச்சுன்னா கிளியர் பண்றதுக்கு ஹிட்டாச்சி புஷ்கட்டர்ஸ் கரெக்டா இருக்கா, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க்கிங்ல இருக்கா, ஒர்க்கிங்ல இல்லாததுக்கு வந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து தனியாவே எழுதி கொடுத்து நம்ம வாங்கலாம்.
1: தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்டத்தில் ஒரே நாளில் 1000 இடங்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 70 மேற்பட்ட ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன வளாகத்தில் தூய்மையே சேவை தூய்மைப் பணிகளுடன் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்ததோடு தெருக்களில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகளை பருவமழைக்கு முன்பாக முடிக்க அறிவுறுத்தினார். நாகையில் வெளிநாடுகளுக்கு கடத்த இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்ததோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் சீற்றம் காரணமாக இன்று கடலில் குளித்துக் கொண்டிருந்த 5 பக்தர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதை அடுத்து பக்தர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கடலில் நீராட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது தூத்துக்குடி செய்தியாளர்.
2: திருச்செந்தூர் கடற்கரையில் நேற்று நள்ளிரவு முதல் கடல் அலைகள் வழக்கத்தை விட அதிக அளவு சீற்றத்தன்மை காணப்பட்டது. இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் அதிக அளவில் கடலில் புனித நீராடி வந்த நிலையில் அடுத்தடுத்து 5 பேர் கடல் அலையில் சிக்கி காயமடைந்தனர். இந்த 5 பேருக்கும் கால் பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. காலாண்டு விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வந்துள்ளனர். கடற்கரையிலும் ஏராளமான பக்தர்கள் திரண்டுள்ள நிலையில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு பணியாளர்கள் கடற்கரையில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு பக்தர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
1: வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. அரையிறுதியில் இன்று இந்தியா இலங்கையை 124 ரன் வித்தியாசத்தில் வென்றது. நாளை மறுநாள் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானுடன் மோதவுள்ளது. ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா தற்போது பாகிஸ்தானை எதிர்கொண்டுள்ளது. இந்நிலையில் பாய்மர படகு போட்டியில் இந்தியாவின் பிரின்ஸ் மனு வெள்ளிப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். வில்வித்தை மற்றும் ஸ்குவாஷ் பெண்கள் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கத்தை வென்றது. ஸ்குவாஷ் போட்டியில் பதக்கத்தை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தின் ஜோஷ்னா சின்னப்பாவிற்கும் ஷமீனா ரியாஸிற்கும் தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இந்தியா தற்போது 10 தங்கம், 21 வெள்ளி, 31 வெண்கலம் என மொத்தம் 62 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக

மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அளவுகள் தருமபுரி, ஒகேனக்கல், திருவண்ணாமலை, பிஞ்சூர், இறையூர், பாளையப்பட்டு, தருமபுரி, பெரியப்பட்டி ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் அளவும், திண்டுக்கல், கொடைக்கானல், படகு குளம், புகையிலை நிலையம், வேடச்சந்தூர், கிருஷ்ணகிரி, பையூர் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் அளவும், திருவண்ணாமலை, செங்கம், திண்டுக்கல், வேடச்சந்தூர், கிருஷ்ணகிரி, தளி, திருவண்ணாமலை, ஜமுனா, மரத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், கிருஷ்ணகிரி, கெலவரப்பள்ளி அணை, மதுரை, பேரையூர், தேனி, பெரிய குளம், அரண்மனை புதூர், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணந்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவும், சேலம், ஏற்காடு, வேலூர், பொன்னை அணை, நாமக்கல், மங்களபுரம் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவும், கிருஷ்ணகிரி, நெடுங்கல், சேலம், ஆனைமடுவு அணை, விருதுநகர், பிளவக்கல், பெரியாறு அணை, தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, திண்டுக்கல், கொடைக்கானல், மதுரை, கள்ளிக்குடி, திருவள்ளூர், பள்ளிப்பட்டு, விழுப்புரம், செம்மேடு, விருதுநகர், வத்திராயிருப்பு, ராமநாதபுரம், கமுதி, சேலம், சந்தியூர், கேவிகே ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 39.4 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான கோயம்புத்தூர் விமான நிலையம், தருமபுரி மற்றும் கரூர் பரமத்தி பகுதியில் 24 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 13.1 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா

0: 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தேனி, தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நிலையத்தில் நேரம் மதியம் 2 மணி. நேர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: பொன்னியக்கா, பொன்னியக்கா!
2: யாரு? மருதாணி வர்றாப்புல இருக்கு.
1: ஆமாக்கா, நானே தான்.
2: என்ன விஷயம் மருதாணி?
1: ஒன்றும் இல்லைக்கா, ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதான் 1 லிட்டரு பால் கிடைக்குமான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன்.
2: அதுக்கு என்ன, வாங்கிக்கோ. ஆமா, யார் வந்திருக்காங்க?
1: அதுவாக்கா, ஊர்ல இருந்து என்னோட மாமா, அத்தை, அவங்க பசங்கள்லாம் வந்திருக்காங்க.
2: ஆமா, உங்க மாமா காய்கறி பழத்தோட்டம்லாம் வச்சிருந்தாங்களே, இப்ப எல்லாம் விளைச்சல் எப்படி இருக்குது? முன்னாடி எல்லாம் மாமா ஊர்ல இருந்து வந்தாலே காய்கறி பழம்னு நிறைய எடுத்துட்டு வந்து தருவ, இப்பெல்லாம் நீ மட்டும் வச்சுக்கிறியாக்கும்.
1: அட, நீங்க வேறக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாமா காய்கறி பழமெல்லாம் அதிகமா வியாபாரம் ஆகாம எல்லாம் அழுகி அழுகி வீணா போகுதுன்னு சொல்றாரு.
2: என்ன மாதிரி தான் நீ சொல்ற?
1: அட, ஆமாக்கா, அதை கேட்கவே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? மனுஷன் உடஞ்சி போயிட்டாரு.
2: ஏன் மருதாணி, மாமா ஏன் இந்த காய்கறிகளையும் பழங்களையும் அழுகி போற அளவுக்கு விடுறாங்க? அதை ஏதாவது மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தலாம்ல?
1: என்னக்கா சொல்றீங்க, மதிப்பு கூட்டலா? அப்படின்னா என்ன?
2: மதிப்பு கூட்டல்னா நம்மோட உற்பத்தி பொருளை வேற வடிவத்துக்கு மாத்தி சந்தையில வைக்கிறது தான்.
1: சரியா புரியலையக்கா?
2: இப்ப எங்க தோட்டத்து எலுமிச்சம் பழத்தை பழமா கொடுக்கறவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்ச பழத்தை அப்படியே போட்டா வீணாதானே போகும்?
1: ஆமாக்கா, அதுல என்ன சந்தேகம்?
2: ஆனா நான் மீதி இருக்கிற எலுமிச்சம் பழத்தை ஊறுகாயா மாத்தி பாக்கெட்டு போட்டு மளிகை கடைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்.
1: என்னக்கா சொல்றீங்க, இது எப்பத்துல இருந்து?
2: ஆமா மருதாணி, இன்னும் சொல்ல போனா எங்க ஊருகா நல்லா இருக்குன்னு இப்பெல்லாம் அதிகமா கேக்குறாங்கன்னா பாத்துக்கோயே.
1: ஆனா இது மாமாவுக்கு எப்படி பொருந்தோன்னு தெரியலையாக்கா.
2: அப்படின்னா நம்ம வானொலியில இது சம்பந்தமா சொல்ல போற விவரங்களை கேளு, நான் சொல்றதை விட அவங்க இன்னும் தெளிவா சொல்லுவாங்க.
1: ஆமாங்கா, யாரு எதை பத்தி சொல்ல போறாங்க?
2: அதுவா மருதாணி, வேளாண் விளை பொருட்கள்ல மதிப்பு கூட்டலின் முக்கியத்துவத்தை பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க தான் கருத்துக்களை சொல்ல போறாங்க. தெளிவா கேட்டுக்கோ.
3: இப்போ மதிப்பு கூட்டல் அப்படின்னோடனே ஒரு நார்மலாக போய் ஒரு பெண்

ஆளுகள்கிட்டயோ இல்லை விவசாயிகள்ட்டோ எல்லார்ட்டையும் யதார்த்தமாக கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதிப்பு கூட்ட பொருள்னால் சமைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அல்லது மதிப்பு கூட்டல் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வேளாண் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்தின் ஒரு நடைமுறையாகும். முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேளாண் விளைபொருள் அல்லது கால்நடை விளைபொருள் அல்லது மீன்வளம் சார்ந்த விளைபொருளோட பொருளாதார மதிப்பு, ஊட்டச்சத்தின் தரம், பயன்பாட்டு வசதி, சேமிப்பு களம், உணவு பாதுகாப்பு, சந்தைப்படுத்துதலுக்கான திறன் மற்றும் இதனுடைய சேர்த்து அறிவியல் தொழில்நுட்பம் சேர்ந்த ஒரு செயல்முறையை தான் நம்ம மதிப்பு கூட்டல்னு சொல்கிறோம். மீனில் வந்து உயர்தர புரதம் இருக்குது, ஒமேகா த்ரீ அப்படின்னு ஒரு கொழுப்பு வகை இருக்குது. அந்த கொழுப்பு வகையில் வந்துன்னா உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது. வைட்டமின் டி இருக்குது, வைட்டமின் பி வைட்டமின்ஸில் B12 வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அயோடின் சத்து, செலினியம் சத்து போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் செறிந்து காணப்படுது. தினமும் வந்து இந்த மாதிரி மீன் வகைகள் நம்ம சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, இதய ஆரோக்கியம், மூளை வளர்ச்சி, எலும்பு வலிமை, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்காக இது ரொம்ப உதவுது. இப்போ மீன்லேருந்து நம்ம எப்படி அதை பயன்படுத்தணும்னு கேட்டால், இந்த மீன் வகைகளுமே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எளிதில் வந்து கெட்டுப்போகும் தன்மையுடையது. ஏன்னா அதில் நீர் ஆதாரம் வந்து அதிகமாக இருக்கும். எனவே உடனடியாக பனிக்கட்டிகளில் வந்து சேமித்து எடுத்து வரலாம். அது இல்லைன்னா குளிர்சாதன சங்கிலி முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது கோல்டு செயின் சொல்லுவாங்க, குளிர்சாதன சங்கிலி முறையில் தான் சுத்தம் செய்து தரமான ஒரு பாதுகாக்கும் அறைகளில் வச்சு நம்ம அதை நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த மீன்லேருந்து என்னென்ன தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், மீன் ஊறுகாய் தயாரிக்கலாம், மீன்லேருந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க, மீன் கட்லெட்ஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் விரல்கள் தயாரிக்கலாம், அதுக்கப்புறம் புகையூட்டப்பட்ட மீன்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிக விருப்பங்கள் வந்து இளைஞர்கள் பண்ணுறாங்க, அது தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் உலர் மீன்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உலர் மீன்களில் காய வைக்கப்பட்ட மீன்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஈவன் கடலோர பகுதியில் நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கடலோர பகுதியில் அதிகமாக இருக்கிறது. அந்த காய வைக்கப்பட்ட மீன்களை இன்றைக்கி ஒரு கருவாடாவோ கருவாடு தொக்காவோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் ரொம்ப விரும்புகிறாங்க. அது நம்ம நாட்டினுடைய சுவையில் அது போகும்போது ஒரு 3 மாத காலங்களோ இல்லை 6 மாத காலங்களோ முறையான தரநிலை எப்படி நம்ம கொண்டு போகும்போது அனைவருமே எளிமையாக விரும்ப முடியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இப்போ வந்து முன்னாடி மாதிரி கிடையாது, எல்லாருமே விரும்பி வாங்குகிறாங்க. ஏன் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னா, இணையதளங்களில் கூட வாங்கி அதை சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து சந்தை பொருளாதாரம், மீன் சார்ந்த சந்தை பொருளாதாரம் வளர்ந்துருக்கு. இப்போ மீன் சார்ந்த சந்தை பொருளாதாரத்தில் இன்னும் மெயினாக நான் சொல்லணும், இந்த உடனடி ரெடி டு குக் அண்ட் ரெடி டு ஈட் மீன் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இப்போ வந்து வளர்ச்சி அடைந்துட்டுருக்கு. இதிலேயே வந்து உலக நாடுகளில் வளர்ந்து வரும் நாடுகளில் இது அதிகமாக இருந்தது. இந்தியாவிலையுமே அந்த மாதிரி உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க, அந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சாப்பிட்றாங்க. அப்போ இதில் மீனில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இதோடு சேர்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது, தற்சார்பு பொருளாதாரமும் மீனில் இருக்குது. மீன்லேருந்து மீன் பொருட்களை மட்டும்தான் தயாரிக்கணும் கேட்டது, மீன்லேருந்து மீன் எண்ணெய் தயாரிக்க, மீன் கழிவுகள்லேருந்து மீன் எண்ணெய் தயாரிக்கிறாங்க. இந்த மீன் எண்ணெய் வந்து பார்த்தோன்னா அழகு சாதன பொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழகு சாதன பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா மீன் எண்ணெய் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இதோடு சேர்த்து கால்சியம் தயாரிப்புகள், கால்சியம் காம்பனன்ட் இருக்குது, அது வந்து இதிலேருந்து தயாரிக்கிறாங்க. உயிரி உரங்கள் இதிலிருந்து தயாரிக்கிறாங்க, அதாவது ஜீரோ வேஸ்ட் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க, இழப்புகளே இல்லாத ஒரு பதப்படுத்தல் முறையை இந்த மீன் வகைகளை பயன்படுத்துகிறாங்க. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை, அதாவது சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்கிற முறையை பயன்படுத்தி தற்சார்பு பொருளாதாரத்தை வரும்போது ஒரு கூடுதல் வருமானத்தை வந்து ஒரு மீனவருக்கோ இல்லை மீன்வளம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கோ நம்மளால் ஏற்படுத்தி தர முடியும். இப்போ இந்த இது மீனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலமாக செயல்படுது. இந்த நீண்டம் கடற்கரை கொண்ட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா மீன் சம்பந்தமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கும்போது இங்கே ஒரு சுய உதவி குழுக்களாக இருக்கலாம், இல்லை இளைஞர்களாக இருக்கலாம், இல்லை கடலோர தொலைமுனைவோராக இருக்கலாம், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழ்வாதாரமாக அமையும். இந்த மாதிரி விதவிதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பண்ணப்படும் போது ஊட்டச்சத்து உடைய மேலாண்மையும் நம்மளால் வந்து எளிமையாக வந்து நம்மளால் சொல்ல முடியும். இந்த நம்ம இப்போ வரைக்கும் கால்நடைகள், வேளாண் மற்றும் மீன்வளத்தில் சார்ந்து என்னென்ன உணவுப் பொருட்கள் தயாரிக்கலாம், அது ஊட்டச்சத்து எவ்வளோ செறிந்து காணப்படுதுன்னு பார்த்தோம். அதோடு சேர்த்து இன்றைக்கி நம்ம அடுத்து ஒரு விவசாயி இருக்கார், ஒரு தொழில்முனைவோர் இருக்கார், இதில் வந்து ஒரு குறைந்த அளவு ஒரு முதலீடு தான் இருக்குது சார், அதில் வந்து எப்படி நான் வந்து லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது, ஒரு முதலீடு அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 50,000 ரூபாய் முதல் ஒரு 5 லட்சம் இருந்தால் போதும் நம்மளால் ஈஸியாக ஒரு ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவை நம்ம வந்து உருவாக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தொழிலாக இருக்கட்டும், ஒரு சிறு குறு தொழிலாக கூட இருக்கட்டும், இந்த மாதிரி கூட சின்னதாக கூட நம்மளால் தொடங்க முடியும். இப்படி சின்ன முதலீட்டில் வந்து அதிக வருமானம் தரக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திட்டம் தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டம், நம்ம என்ன பொருளை நம்ம எடுத்து விற்பனை செய்ய போகிறோம், நுகர்வோர் அதிகம் விரும்பும் பொருட்கள், இனி உலக நாட்டில் எந்த பொருளை விரும்புது, சந்தையோட இன்றைக்கியுடைய நிலவரம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பொருளை வந்து நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த சந்தைக்கு தேவைக்கேற்ப
படிப்படியாக விரிவுபடுத்தலாம். அப்போ நம்ம ஒரு பொருளை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம பயங்கரமாக விரிவுபடுத்திக்கலாம். இப்போ நம்ம இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவிகே இருக்குது, அந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நிறையா வந்து தொழில் முனைவர் வர்றாங்க. ஒரு சின்ன முறையில் அவங்களுக்கு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க வந்து 2-3 வருடங்களில் அதனுடைய தொழிலை விரிவுபடுத்தி அவங்களுடைய வருமானத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு தக்காளி இருக்குது.

தக்காளி விளைபொருள் அதிகமாக இருக்கிற டைம் ஒன்று இருக்குது, தக்காளி கிடைக்காத ஒரு டைம் இருக்குது. தக்காளி விளைபொருள் வீழ்ச்சி அதிகமடைஞ்ச காலத்தில் 5 ரூபாய்க்கு விற்கிற தாலி, அதே தக்காளி 2-3 மாதங்களில் 100 ரூபா 120 ரூபா போகிறதுக்கான வழிகளும் இருக்குது. இந்த சமநிலையை யார் ஏற்படுத்தோன்னு கேட்டால், இந்த மதிப்பு கூட்டல், அதாவது குறைந்த அளவில் வந்து நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, தக்காளியை தக்காளியாக விற்றோம் அப்படின்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்கிது. அந்த காலங்களில் நம்ம தக்காளியை வாங்கி அதை முறையாக ஈரப்பதத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு 500 ரூபாய்க்கு விற்கலாம். 500 ரூபாயிலிருந்து ஒரு தக்காளியை முறைப்படுத்தி ஒரு சாஸாவோ இல்லை தக்காளியிலிருந்து ஒரு பியூரியாவோ ஒரு தக்காளி பவுடராகவோ தயாரிக்கும் போது அதனுடைய மதிப்பை வந்து நம்மளால் அதிகப்படுத்த முடியும். இப்படி பண்ணுறது மூலமாக ஆண்டுதோறும் கிடைக்க வைக்க முடியும். நம்மளால் தக்காளிக்கான சத்து உண்மையாகவே கிடைக்கிற மாதிரி நம்மளால் அந்த வழிமுறைகள் நம்மளால் எடுக்க முடியும். தொழில் முதலீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரியான தயாரிப்பு தேர்வு, எந்த பொருளை நம்ம பண்ண போகிறோம், எந்த முறையில் நம்ம பண்ண போகிறோம், சந்தை ஆய்வு எங்கே இதுக்கான மதிப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ண போறோம். இல்லை யாருக்கு பண்ண போறோம், என்னோட மதிப்புக்கான ப்ராடக்ட் குழந்தைகளை விரும்புறதா, இல்லை என்னோட மதிப்பான ப்ராடக்ட் முதியவர்களை விரும்புறதா, இல்லை என்னோட மதிப்புக்கான ப்ராடக்ட் பெண்களை விரும்புறதா. இப்போ குழந்தைகளை விரும்புறது அப்படின்னா என்னது, இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், கொஞ்சம் என்னோட மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் கொஞ்சம் கலராக இருக்கணும், குழந்தை விரும்பும்படியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இதை முதியவர்களை விரும்பு அப்படின்ற மாதிரினா அந்த பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இனிப்பு சுவை கம்மியாக இருக்கணும், பெரிய விரும்பும்படி இருக்கணும்னு தேவையில்லை, அதில் சத்து செறிந்து காணப்படும். இந்த மாதிரி யாரை நோக்கி அந்த ப்ராடக்ட் நான் தயாரிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம உணவுப் பொருட்கள் விதவிதமாக தயாரித்தாலும் குறைந்த செலவில் தயாரித்தாலும் அந்த தர நிர்ணயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தர நிர்ணயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ உணவு பாதுகாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருளின் வெற்றி சுவையில் மட்டும் இல்லை, அதே இதில் இருக்குன்னா பாதுகாப்பு, தரம், நம்பகத்தன்மை இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஒரு தரமான உணவுப் பொருளை நுகர்வோர் விரும்பும் விதமாக கொடுக்குறதா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவுப் பொருள் உறுதி செய்தல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான மூலப்பொருள் இருக்கணும். தரமான ஒரு மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா சுத்தமான மூலப்பொருள் இருக்கணும், சுகாதாரமான தயாரிப்பு இருக்கணும், அப்புறம் பாதுகாப்பான பதப்படுத்துதல் இருக்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உற்பத்தி பண்ணும்போது அந்த உற்பத்தி பண்ணுற இடமாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எந்த இடத்துல வச்சு அதை பாதுகாக்கிறேன் அப்படின்ற இடமாக இருக்கட்டும், அதில் சொல்லுவாங்க GMP அப்படின்னு சொல்லுவாங்க, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல உற்பத்தி நடைமுறைகள். இன்னொன்று சொல்லுவாங்க GHP சொல்லுவாங்க, குட் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல சுகாதார நடைமுறைகள். எந்த இடத்துல நான் பொருளை தயாரிக்கிறேன் அந்த இடம் எப்படி சுகாதாரமாக இருக்குது, எந்த முறையில் நான் தயாரிக்கிறேன் அந்த முறைகள் எப்படி நான் பாதுகாப்பானதாக இருக்குது, இது எல்லாமே எதை வைத்து நான் நிர்ணயிக்கணும் அப்படின்னா இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தோட வழிமுறைகள் வகுத்திருக்காங்க. அந்த வழிமுறைகளை நான் வந்து பயன்படுத்தி தான் இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நான் தயாரிக்கணும். இந்த தர நிர்ணய ஆணையத்தோட சான்றிதழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த தரநிர்ணயத்தின சான்றிதழ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால், உணவுப் பொருட்களை தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பினுடைய பெயர் இருக்கணும், ஊட்டச்சத்து ஏன்னா அந்த தயாரிப்பில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னு தெரியணும், தயாரிப்போன தேதி, காலாவதியான தேதி, எந்த தொகுதிக்கு கீழே இது வருது, அது போக இந்த தர நிர்ணய ஆணையம் ஒரு வந்து ஒரு எண் வணங்குவாங்க, அதாவது FSSI நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணை வந்து நான் அதில் பதிவிடணும், கட்டாயம் பதிவிட்டுருக்கணும். இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த தர நிர்ணய ஆணையம் என்னென்னலாம் வழிமுறை சொல்கிறாங்க, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இவ்வளோ கலர் தான் இதில் பயன்படுத்தணும், இவ்வளோ இனிப்பு சுவை தான் இதில் பயன்படுத்தணும் அப்படின்றது தர நிர்ணயம் இருக்குது. அதை நான் நடைமுறையாக பயன்படுத்தி தான் இந்த உணவுப் பொருளை நான் தயாரிக்க வேண்டிய தேவை வந்து இங்கே இருக்குது. அதுக்கடுத்து வந்து நான் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா இந்த தர நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் உணவு பரிசோதனையும்பாங்க, அதாவது ஒரு பொருள் தயாரிச்சிட்டோம், அந்த பொருளை முறையாக ஆய்வகத்தில் பரிசோதித்து அதனுடைய சத்து எவ்வளோ இருக்குது, என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் செறிந்து காணப்படுதுன்னு முறையாக பரிசோதனை செய்து, இல்லை நுண்கிருமிகள் அதோடைய பாதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதும் இந்த தர நிர்ணய ஆணையத்தோட பரிந்துரையாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுனா பொதிக்கட்டுதல். பொதிக்கட்டுதல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான முறையில் நம்ம பொதிக்கட்ட வேணும். பொதிக்கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தைப்படுத்துதலுடைய ஒரு முதல் படி தான் சொல்வேன் நான். இந்த பொதிக்கட்டுதலை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மதிப்பை வந்து நம்ம உயர்த்த போகிறோம். அது பொதிக்கட்டுதல் எப்படி கட்டலான்னா ஃபுட் கிரேட் பேக்கேஜிங் சொல்லுவாங்க, அதாவது உணவு தரமான உள்ள பொருட்களை வைத்து நம்ம பொதிக்கட்டுறது, அந்த பொதிக்கட்டுறது. அதுக்கப்புறம் வந்து வெற்றிட பொதிக்கட்டுதல். இந்த மாதிரி பொதிக்கட்டுதலே நிறையா வகைகள் இருக்குது, நிறையா விதங்கள் இருக்குது. அப்போ நம்மளுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் என்ன, எந்த பொதிக்கட்டுதல் முறையை நம்ம தேர்ந்தெடுத்தால் அதனுடைய ஆயுள் காலத்தை அதிகரிக்க முடியும், நுண்ணுயிர்களுடைய பாதிப்பு இல்லாமல் அதை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம சரியான பொதிக்கட்டுதல் முறையை பயன்படுத்துறதுக்கு வந்து அதனுடைய ஈரப்பதம், காற்று, நுண்ணுயிர் மாசுபாடு, சேதங்களை பாதுகாத்து அதில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக நாட்கள் வந்து அது சேமித்து வைக்கப்படும் பொருளாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு முறையாக பொதி கட்டிட்டோம் அப்படின்னா பிராண்டிங் சொல்லுவாங்க. பிராண்டிங்கிறது ஒரு தயாரிப்பிற்கு தனித்துவமான அடையாளத்தை வழங்குறது. இன்றைக்கி ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் உலக நாடு லெவலில் நம்ம பொருளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த பிராண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. இந்த பிராண்டிங் உருவாக்குறது எதெல்லாம் உருவாக்கலாம், கவர்ச்சிகரமான தயாரிப்புக்கு அந்த பொருளுக்கு

பேருக்கு, லோகோவுக்கு, அந்த தயாரிப்பு இருக்கக்கூடிய அந்த கலருக்கு, அந்த மேலே உள்ள கவருக்கு உருவாக்கலாம், அந்த பொருளுக்கு உருவாக்கலாம். இந்த மாதிரி நுகர்வோரின் நம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்காக நம்ம உருவாக்குறது அந்த பிராண்டிங். இப்போ இந்த பிராண்டிங் உருவாக்குறதுக்கு என்ன வழிமுறைகள்? ஒரு பிராண்ட் இருக்குது, நம்ம நம்பி நம்பி திருப்பி போய் வாங்குவோம். ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த பிராண்ட் அப்படின்னா, அதை நம்ம திருப்பி திருப்பி வாங்குறதுக்கான வழிகளை உருவாக்குறது தான் இந்த பிராண்டிங் முறைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பிராண்டிங் வந்து ஒரு முறையாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு முறை பயன்படுத்துகிறவங்க திருப்பி திருப்பி பயன்படுத்தி அதனுடைய மதிப்பு வந்து இன்னும் அதிகரிக்கும். ஒரு மாதத்தில் ஒரு சின்ன தொழில் முனைவர் இருக்காரு, ப்ராப்பராக பிராண்டிங் வாங்கி பண்ணியிருக்காருன்னா, ஒரு 50 ரூபா இந்த மாதம் லாபம் கிடைக்கும்னா, ப்ராப்பராக பிராண்டிங் பண்ணி அதை நம்ம விற்றோம் அப்படின்னா 100 ரூபா அடுத்த மாதம் கிடைக்கிறதுக்கான வழி. ஏன்னா அவர் திருப்பி திருப்பி இந்த பிராண்டிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு வழக்கான வழிகளை இருக்கும். இதுக்கடுத்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா சந்தைப்படுத்துதல். இந்த சந்தைப்படுத்துதலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தயாரிப்பு வெற்றி அதன் உற்பத்தியில் மட்டும் இல்லை, அது சந்தைப்படுத்துதலும் இருக்குது. தயாரிப்பின் தரம், சரியான விலை, வாடிக்கையாளரின் தேவை, நல்ல சேவை, இவை எல்லாமே இந்த விற்பனையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சந்தைப்படுத்துதல் அடங்கும். இந்த சந்தைப்படுத்துதலை நம்ம முதலில் தெரிஞ்சுக்க வேண்டியது, முறையான பேக்கேஜிங், பிராண்டிங் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, உழவர் சந்தைகள், வேளாண் கண்காட்சிகள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா உழவர் உற்பத்தி நிறுவனங்களுடைய கடைகள், அது போக வந்து கூட்டுறவு அமைப்புகளுடைய விற்பனை நிலையங்கள், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சந்தைப்படுத்தலாம். சந்தைப்படுத்துறது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய பொருளும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும், அது பயன்படுத்துவோருடைய மதிப்பும் ரொம்ப அதிகரிக்கும். இன்றைக்கி சந்தைப்படுத்தல்ன்றது ஒரு எளிமையான ஒரு விஷயமா மாறி இருக்குது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்றைக்கி இணையவழி முறையில் பார்த்தீங்க அப்படின்னா, இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்க ஒரு எளிமையாக ஒரு தொலைபேசி பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவங்க பொருட்களை விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொருட்களை அவங்களே அவங்களுக்கான ஒரு விலையை வச்சு, அந்த பொருளுக்கான ஒரு முறையான ஒரு டிசைன் பண்ணி அதை வந்து இன்றைக்கி விற்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி என்னோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இ இணையதளத்தில் மட்டும்தான் விற்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. வளர்ந்த கம்பெனிகள்லையுமே நானே போய், நான் ஒரு தொழில் முனைவராக இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், ப்ராப்பராக பிராண்டிங் வச்சுருக்கேன், ப்ராப்பராக தர நிர்ணய ஆணையத்தோட சான்றிதழ் வச்சுருக்கேன், இதெல்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னா, நானே போய் அதில் பதிவு செஞ்சு என்னோட அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை உலக நாடுகளுக்கு என்னால் வந்து எளிமையாக விற்கிறதுக்கான வழிகள் வந்து இன்றைக்கி வளர்ந்துருக்கு. அந்த சந்திப்படுத்தல் முறையை நம்ம முறையாக பயன்படுத்தி நம்ம வந்து மென்மேலும் நம்மளுடைய மதிப்பை அதிகரிக்கணும். இது போக கேட்டால், சந்திப்படுத்தலுக்கு அப்புறம் முறையாக தெரிஞ்சுக்க வேண்டியது, அரசு திட்டங்கள், அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து தொழில் முனைவோருக்காக வழங்குறாங்க. இதிலேயே முறையாக எடுத்துக்கிட்டு அப்படின்னா, மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே இணைந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய திட்டங்களை அது தொழில் முனைவோர்களுக்கு வழங்குறாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா திட்டங்களை வந்து முக்கியமாக எடுத்துன்னு பிஎம்எஃப்மி அப்படின்ற ஒரு ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து பிரதான் மந்திரியோட முத்ரா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் ஒன்று வழங்குறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கால்நடை இயக்கம் மூலமாக கால்நடை சார்ந்த பொருட்களுக்கான மதிப்பூட்டலுக்கு வழங்குறாங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சிஎஸ்டி அதாவது பிற்படுத்தப்பட்ட நலத்துறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கருடைய வேளாண் தொழில் முனைவு திட்டம் அது மூலமாக வழங்குறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா, நீட்ஸ் அப்படின்ற ஒரு திட்டம் வழங்குறாங்க. இது போக வந்து ஸ்டார்ட் அப் டிஎன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் மிஷன், அது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் முனைவோரில் ஒரு புதுசாக ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இருக்குது. இப்போ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே எளிமையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருளாக இருக்கலாம், தெரியாத பொருளாக இருக்கலாம். அப்போ ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு புதிய பொருள் நான் தயாரிச்சிருக்கேன், நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கான சந்தை பொருளாதாரம் என்ன, எங்கே வந்து இந்த பொருள்கள் அதிகமாக தேவைப்படுது அப்படின்றத நமக்கு ஒரு இணைப்பை அவங்க வந்து தருவாங்க. இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகப்படுத்த முடியும். இப்போ ஏற்றுமதி வாய்ப்புகள்னா, உலக நாடுகளுக்கு ஒரு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொருட்களை வந்து அங்கே விளையவே விளையாது, அந்த மாதிரி பொருட்களை இங்கே இருக்கிற ஒரு புதுமையான பொருள், அதாவது யூனிக்கான கேரக்டர்ஸ் உள்ள பொருள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொருட்களை நம்ம நாடுகளில் விளைவிச்சு அந்த பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு அங்கே நம்ம பயனடைய வைக்கலாம். இந்த மாதிரி அரசு வந்து திட்டங்கள் வழங்குவதோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொழில்நுட்ப பயிற்சிகளுமே நிறைய நிறுவனங்களோடு இணைந்து வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன ஒரு ஆதாரத்தோடு வச்சு நம்ம தொழில் தொடங்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 2-3 வருடங்களில் நம்ம முறையாக வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் சரி, அந்த தொழில் முனைவரும் சரி, 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட லாபம் தரமாக மாற்றலாம். இப்போ பிஎம்எஃப்மின்னு ஒரு ஸ்கீம் சொன்னேன், அதில் ஒரு 35% மானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இயந்திரங்கள் வாங்குறதுக்கும் சரி, அந்த இயந்திரங்கள் செயல்பாட்டு முறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மானியம் தர்றாங்க. அதையுமே நம்ம அரசு திட்டங்களை பயன்படுத்திக்கலாம். இப்போ நிறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி இப்போ வேளாண் அறிவியல் நிலையத்தில் தொழில் முனைவர் உருவாக்குறதுல வேளாண் அறிவியல் நிலையத்தோட பங்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி வழங்குறாங்க. அறிவியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகள், மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு எளிமையாக புரியும் விதமாக சொல்லித்தராங்க. இதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேளாண், கால்நடை, மீன்வளம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து அவங்களுக்கு செயல் விளக்கங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இங்கே முலாம்பழம் மற்றும் தர்பூசணி பழத்திலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் தொழில் முனைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்னலாம் தயாரிக்கலாம், இன்னையோட சந்தை நிலவரம் என்ன, அந்த சந்தை நிலவரத்துக்கு தேவையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எப்படி தயாரிக்கலாம், எப்படி தர நிர்ணயம் பண்ணுறது,

0: அதே விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அவங்களே தயாரிக்க வச்சு அதனுடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்னு தர நிர்ணயம் செஞ்சு அவங்களுக்கு நம்ம செயல் விளக்கம் நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருக்குறோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உணவு பதப்படுத்தல, தர கட்டுப்பாடு, எந்த உணவாக தர கட்டுப்பாடு எப்படி பண்ணுறது, உணவு பாதுகாப்பு எப்படி பண்ணுறது, பொதி கட்டுதல், அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் நம்ம வழங்குகிறோம். எல்லா நிலைகளையுமே வழிகாட்டுதல் நம்ம வழங்குகிறோம். இது எப்படி நான் எல்லா நிலையிலும் சொல்கிறது அப்படின்னா, ஒரு விவசாயியோ ஒரு தொழில் முனைவரோ எங்களை வர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, சார் நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டேன் சார், எனக்கு வந்து இதுக்கடுத்து எங்கே வந்து தர நிர்ணய ஆணை எங்கே இருக்குது, அதுக்கு தரநிலை சான்றிதழ் எப்படி வாங்குறதுனாலும் நம்மளே தரநிலை சான்றிதழ் நம்மளே வாங்கி கொடுக்குறோம். ஒரு ஊட்டச்சத்து பகுப்பாய்வு பண்ணோம்னா ஆய்வகங்களை நம்ம அணுகி ஆய்வகங்களை நம்ம வந்து அவங்க கூட இணைக்கிறோம், எளிமையாக அவங்க அந்த ஆய்வகங்கள் இது மூலமாக அந்த தர நிர்ணயம் பார்த்துக்கிறதுக்கு. இது போக ஒரு பேக்கேஜிங் பண்ணணும், பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை இணையதளத்தில் நான் பொருளை வைக்கணும் அப்படின்றதுனால நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். இது போக தொழில் திட்டங்களை நம்மளே அறிவிச்சு கொடுக்குறோம். புதுசாக வர்றாங்க அப்படின்னா தொழில் திட்டங்களை நம்ம அறிவிச்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் விரிவான திட்ட அறிக்கையை நம்ம தயாரிச்சுக்கிறோம், டிபிஐன்னு சொல்லுவாங்க, விரிவான திட்ட அறிக்கையை நம்ம தயாரிச்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சந்தை ஆய்வு, விலை நிர்ணயம், எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பராக வந்து விலை நிர்ணயம் பண்ணி அந்த பொருளை மார்க்கெட்டோட சந்தையோட நிலவரம் தெரிஞ்சு அதனுடைய மதிப்பை அதிகரிக்கிறது, இதெல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்கள், மானியம், வங்கிக் கடன் எப்படி பெறுறது, அதுக்கான விழிப்புணர்வு வழங்குகிறோம், அதுக்கான வழிகாட்டுதலையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இணையவழி சந்தையில் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான சான்றிதழ் எப்படி வழங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ஏற்றுமதி பண்ணால் மட்டுமே தான் வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்த முடியும். இப்போ உலக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாடுகளுக்குமே வந்துன்னா ஒரு சான்றிதழ் தேவைப்படுது. அப்போ அந்தந்த நாடுகளுக்கான சான்றிதழ் எப்படி வாங்குறது, வெளிநாடுகளுக்கு என்னென்ன சான்றிதழ் வேணும், அப்போ அந்த சான்றிதழ்கள் எப்படி வாங்குறதுன்னு நம்ம சொல்லித்தரோம், எந்தெந்த நாடுகளுக்கு என்னென்ன சான்றிதழ் தேவைப்படுதுன்றதையும் சொல்லித்தரோம். சந்தை இணைப்புகளையுமே நம்மளால் ஏற்படுத்துகிறோம். சந்தை இணைப்புகள் ஏற்படுத்தும் மூலமாக எளிமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகள் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்மளால் உயர்த்த முடியும்.
1: என்ன மருதாணி, வேளாண் விளை பொருட்களில் மதிப்பு கூட்டலின் முக்கியத்துவம் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டியா?
2: எல்லா விவரங்களையும் ஒன்று விடாமல் கேட்டுக்கிட்டாங்க்கா. இதையெல்லாம் உடனே மாமா கிட்ட சொல்லி மதிப்பு கூட்டல் பண்ணி வியாபாரம் பண்ண சொல்ல போறேன்.
1: அப்ப இனிமே மாமா ஊருக்கு வந்தா அவரோட மதிப்பு கூட்டு பொருட்களை அதிகமா எடுத்துட்டு வருவாரு, அப்படித்தானே?
2: நிச்சயமாக்கா.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: பனை வளர்ப்போம், பயன்பெறுவோம்.
2: இந்தியாவில் பனை மரங்கள் மிகுந்த மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. மேலும் தமிழ் நிலத்தின் ஆதி அடையாளங்களில் ஒன்றாகவும் பனை திகழ்கிறது. இதன் விதை, கிழங்கு, ஓலை, ஈர்க்கு, மட்டை, நார், சாறு, பழம், மரத்தண்டு என தன்னுடைய ஒவ்வொரு பாகத்திலும் பயனை வைத்திருக்கும் மரம் பனை மரம். தமிழகத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன் 30 கோடி பனை மரங்கள் இருந்தன. ஆனால் இன்று வெறும் 5 கோடிக்கும் குறைவான பனை மரங்களே உள்ளன. பழங்காலத்தில் பனை மரங்கள் விளைநிலங்களின் இயற்கை வேலியாக திகழ்ந்தன. உடலை குளிர்விக்கும் நுங்கு, பதநீர் போன்றவையும் இயற்கை இனிப்பான கருப்பட்டிக்கும் நார்ச்சத்து நிறைந்த பனங்கிழங்கிற்கும் மூலப்பொருள் பனை மரமாகும். மேலும் பனை ஓலைகள் விசிறிகளாகவும் கூடை பெட்டியாகவும் உணவு பரிமாறும் இலைகளாகவும் வேலி தட்டுகளாகவும் பயன்பட்டன. இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் செங்கல் சூளைகளுக்கும் விறகு கட்டைகளுக்காகவும் பனை மரங்கள் வெட்டப்படுவது வேதனைக்குரியது. தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் குறைவுக்கு பனை மரங்கள் அழிப்பு ஒரு முக்கிய காரணமாகும். ஏனெனில் பனை மரங்கள் நிலத்தடி நீர்மட்டத்தை குறைய விடாமல் காக்கக்கூடியவை. ஒரு கிணற்றை சுற்றி 10 பனைமரம் இருந்தால் கடும் வறட்சி காலங்களிலும் தண்ணீர் வற்றாது என்பது சான்றோர்களின் கருத்து. தமிழக விவசாயிகள் பலரும் இதனை அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளனர். நாம் சாதாரணமாக நினைக்கும் பனை மரங்கள் தான் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் நீர் ஆதாரமாக திகழ்கின்றன. நம்முடைய முன்னோர்கள் பனை மரத்தின் பயன்கள் தெரிந்துதான் அதனை வருங்கால சந்ததியினருக்காக வேலியெங்கும் நட்டு சென்றிருக்கிறார்கள். நாமும் நம்முடைய எதிர்கால தலைமுறையினரின் பயன்பாட்டிற்காக பனை மரங்களை நட்டு வைக்க வேண்டும். மருத்துவ பயன்களை அறிந்து கொள்ளலாம். பனப்பூவை உலர்த்தி, கொளுத்தி, சாம்பலாக்கி, சலித்து, 1 கிராம் அளவை எடுத்து நீரில் கலந்து காலை மாலை குடித்து வர வாதக்குன்மம், நீரெரிச்சல் குணமாகும். பனங்கிழங்கை உலர்த்தி பொடித்து தேங்காய்பால் உப்பு சேர்த்து உண்டு வர உடல் வலிமை பெறும். பனங்கிழங்கை அவித்து தோல் நரம்பு நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி உலர்த்தி பொடி செய்து பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் கரப்பான், தோலரிப்பு, சீதக்கழிச்சல் ஆகியவை நீங்கும். குழந்தைகளுக்கு வெயில் காலங்களில் ஏற்படும் வேர்க்குறு நீங்குவதற்கு நுங்கை அரைத்து உடல் முழுவதும் பூசி 1/2 மணி நேரம் கழித்து குளித்து வர பூரண குணம் உண்டாகும். பனை வெல்லம் உடல் வெப்பம் தணிக்கும், பித்தம் தணிக்கும். பனம் கொட்டையில் உள்ள சீம்பு அமிர்தத்துக்கு ஒப்பானது. இதனை உண்டு வர உடல் காயகல்பமாகும். பனம்பழம் சாப்பிட்டு வந்தால் கண்களில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கி பார்வை பலம் பெறும். பனை தெளிவு நீரானது மிகுந்த தாகம் நீங்கி உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றி உடலுக்கு குளிர்ச்சி தரும். பனை ஓலையை கருக்கி தேங்காய் எண்ணெயை விட்டு கலக்கி பூசினால் ஆறாத புண்களும் ஆறிவிடும். புதுச்சட்டியில் 10 கிராம் மிளகை சாம்பல் நிறமாக வறுத்து 5 கிராம் சீரகம் பொறித்து இவற்றை 1 லிட்டர் நீர் விட்டு 125 மில்லி லிட்டர் அளவுக்கு சுண்ட காய்ச்சி வடிகட்டி பசும்பால் சேர்த்து பனங்கல்கண்டு கலந்து குடித்து வர நீர்க்கடுப்பு, நீரெரிச்சல் ஆகியவை நீங்கும். இம்மரத்திற்கு நம்முடைய உணவு மற்றும் மருந்து கலாச்சாரத்திலும் முக்கிய பங்கு இருக்கிறது. நுங்கு, பனை வெல்லம், பனங்கற்கண்டு ஆகியவை இன்றும் மக்களின் நேரடி பயன்பாட்டில் இருக்கிறது. கூரை, விசிறி, துடைப்பம், கயிறு, கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு ஆகிய பயன்பாடுகளில் இதன் பங்கு தற்போது குறைந்துவிட்டது. விளைநிலங்கள் வீடு கட்டும் பிளாட்டுகளாக மாறியதன் விளைவாக பனை மரங்கள் அழிக்கப்பட்டன. நமது வருங்கால சந்ததியினருக்கு பனையின் பயன்களை உணரச் செய்வது தமிழர்களின் முக்கிய கடமையாகும். வேளாண் சமூகத்திற்கு இயல்பான ஒரு துணை வருவாயை பனை மரம் கொடுத்தாலும் தென்னை அளவுக்கு பனையின் முக்கியத்துவத்தை நம் சமூகம் உணரவில்லை. இதன் விளைவாக நிறைய இடங்களில் பனை மரங்கள் அழிக்கப்படுகின்றன. பனை மரங்கள் தமிழகமெங்கும் நடுவது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இது வெறுமனே மரம் வளர்ப்பு பணியை மேற்கொள்ளாமல் பனையின் பயன்கள் குறித்து சமூக அக்கறை ஏற்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் இயற்கை அரண்களாக பனை மரத்தை பயன்படுத்தும் உத்தியை மக்களிடையே பரப்ப வேண்டும். பனை பாரம்பரியம் தொடரட்டும், தமிழரின் அடையாளம் நிலைத்திருக்கட்டும் என்று பாடுபட விவசாயிகள் முன்வர வேண்டும். இவ்வளவு மருத்துவத்தன்மை வாய்ந்த பனை மரத்தை வெட்டுவதை தடுங்கள், தவிருங்கள். பனை வளர்ப்போம், பயன்பெறுவோம். வருங்கால சந்ததியினருக்கு வளமான தமிழகத்தை உருவாக்குவோம்.
3: இப்போ மிஸ்டர்

0: சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: அப்பப்பா என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
3: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
2: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளோ செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
3: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
2: நிக்கலாமே உமா. அப்பப்பா குலுகுலுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
3: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சி ஆயிருமே.
2: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
4: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
5: நேயர் நல்லனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இத்துடன் நிறைவு பெற்றது விவசாய அரங்கம். இன்றைய விவசாயம் அரங்கம் நிகழ்ச்சியில வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூடுதலின் முக்கியத்துவம் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜே பாண்டித்துறை அவர்கள் தரும் தகவல்கள் கேட்டீர்கள்.

நிலையத்தில் நேரம் 2:30. நேயர்கள் இனி கேட்கலாம் பூங்கொத்து. பூங்கொத்து நிகழ்ச்சி இருபட பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக என்றென்றும் புன்னகை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் காட்சியில் இதோ உங்களுக்காக.

நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:36. நேர்கள் கேட்டு ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூங்குத்து நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஒழிக்க வருது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில என்றென்றும் புன்னகை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

நேர்கள் கிட்ட ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில பூங்கொத்து பாடல்கள் வளம் வந்துட்டு இருக்கு. என்றென்றும் புன்னகை என்ற திரைப்படத்திலிருந்து கடைசி பாடலாக ஒலிக்க வருது.

பண்பலை 103.7. பண்பலையில பூங்குத்து பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. பூங்குத்து நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஆளினால் அழகராஜா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் இது உங்களுக்காக.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நீர்கள் கிட்டரசிப்பது பூங்கொத்து இருபட பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலா ஒழிக்க வருது ஆலினால் அழகுராஜா என்ற திரைப்படத்திலிருந்து ஏஸ் தாமான் இசையில்.

நிலையத்தில் நேரம் 2:56. நேர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூங்கொத்து நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஆலை நாள் அழகராஜா திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் இது உங்களுக்காக.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது பூங்கொத்து நிகழ்ச்சி. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீர்கள் இனி கேட்கலாம்.
1: இன்று உலக காஃபி தினம், இன்டர்நேஷனல் காஃபி டே. இதனையொட்டி காஃபி பயிரின் முக்கியத்துவம், காஃபி பானத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள். இவர் மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குநராவார்.
2: இன்னைக்கு அக்டோபர் 1 இன்டர்நேஷனல் காஃபி தின விழா கொண்டாட்டம் நடக்குது. இன்டர்நேஷனல் காஃபி டேன்றது ICO இன்டர்நேஷனல் காஃபி ஆர்கனைசேஷன் மூலம் கடந்த 2015 உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இந்த இன்டர்நேஷனல் காஃபி டே செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த இன்டர்நேஷனல் காஃபி டே செலிப்ரேஷன்னா, எல்லா இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 137 நாட்டில் இருக்கிற எல்லா காஃபி ஸ்டேக்ஹோல்டர்ஸ் அப்படின்னா காஃபி விவசாயிகள், காஃபி ஏற்றுமதியாளர்கள், காஃபி இறக்குமதியாளர்கள், காஃபி கியூரிங் களத்தில் காஃபியை பதப்படுத்துகிறவங்க, காஃபி கிரேடிங் பண்ணுறவங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் கூட அகில உலகத்தில் இருக்கிற இந்த காஃபி ரோஸ்டிங், காஃபி கொட்டையை ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வறுத்து அதுக்கு ரோஸ்டிங் சொல்லுவாங்க. இந்த ரோஸ்டிங்கிறது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வறுத்து எடுக்கிறது தான் இந்த காஃபியினுடைய மனமே வெளிப்படுது. அப்புறம் காஃபி குடிக்கிறவங்க, அதாவது காஃபி தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இருக்கிற எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லையும் இந்த ஒரு தினத்தில் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரத்தை உலக அளவில் கொடுக்கறது தான் இந்த இன்டர்நேஷனல் காஃபி டேனுடைய முக்கியத்துவம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.25 லட்சம் ஹெக்டேர் காஃபி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ஹெக்டேர் காஃபி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. கேரளத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85,459 ஹெக்டேர் காஃபி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரில் தான் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஹெக்டேர் அரபிக்கா காஃபியும், கொடகு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ஹெக்டேர் அரபிக்கா காஃபியும் ரோபஸ்டா காஃபியும் இப்படிலாம் காஃபி பயிரிட்டு விட்டுறாங்க. காஃபின்றது எல்லா மலை பிரதேசங்களில் இருக்கிற கடல் மட்டத்தினுடைய உயரத்திலிருந்து எத்தனை அடிக்கு இத்தனை அடி வளர்ந்தால் தான் அந்த அரபிக்கா காஃபி நல்லா வரும், அது சீதோஷ்ணம் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. இந்த அரபிக்கா காஃபின்றது உலகளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் காஃபி உற்பத்திக்கு ரொம்ப பயன்படுது. இது பொதுவாகவே அரபிக்கா காஃபின்றது ஒரு மென்மையான காஃபி, ரொபஸ்டா காஃபின்றது கொஞ்சம் ஹார்ட் காஃபி, அதாவது இதில் இருக்கிற இந்த கஃபைன்ங்கிற கண்டென்ட், கஃபைனுடைய அளவு அரபிக்காவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொபஸ்டாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த காஃபின்றது அது ஒரு கல் மாதிரி அந்த காஃபி கொட்டை இருக்கும். காஃபி செடி வளர்ந்து நம்ம எப்படி தாய் கருவில் இருந்து வளர்க்குற 10 மாதத்தில் ஒரு குழந்தை வெளிவருதோ அதே மாதிரி மார்ச் ஏப்ரலில் மழை பெய்யும், பூ மழை பெய்யும். அந்த பூ மழை பெய்ஞ்ச உடனே ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பூ மடிதல் பழி பெய்யும். இந்த பூ மடிதல், பூ மழை, இந்த 2 மழை தான் இந்த காஃபி

பூவினுடைய உற்பத்தியை அந்த வருஷத்துக்கு தீர்மானிக்குது. இப்படி மார்ச் ஏப்ரல்ல பூ எடுக்கிற இந்த பூ அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல, குறிப்பாக அரபிக்கா காஃபி வந்து டிசம்பர் அதாவது பொங்கலுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக பழம் பருக்கு வந்துடும். பூ பூத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 8-10 மாதங்களில் இந்த காபி பழம் செடியில் உற்பத்தி ஆகிடும். இந்த காபி காய் வந்து பழமாகி அந்த பழம் பழுத்த பிறகு பக்குவமாக பழத்தையும் காயும் கலக்காமல் பழத்தை மட்டும் தனியாக பிரித்து பக்குவமாக எடுத்தோம்னா அந்த காஃபி ஒரு ஸ்பெஷாலிட்டி காஃபி மாதிரி ஆகிடும். 100,000 காபி பழத்தில் ஒரு 10 காபி காய் கலந்தால் கூட அந்த காபியினுடைய மனம் குணம் கெட்டு போகும். எப்படி 1 லிட்டர் பாலுக்கு இல்லை எவ்வளோ பாலுக்கு 1 துளி விஷம் இருந்தால் அது விஷமாக மாறிடுமோ, அதே மாதிரி காபி பழங்களை தனியாக ரகம் பிரித்து எடுத்து பழத்தை மட்டும் பண்ணோம்னா அது தரமான காஃபிங்க, குவாலிட்டியில் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி தர எடுக்கிறப்ப இந்த காபி கலக்காமல் காபி காய் தனியாக, முழுசாக பழுத்த பழம் தனியாக, 3/4 பழம் பழுத்த தனி, 1/2 பழுத்த பழம் தனி, இப்படி தரங்கள் பிரித்து போஸ்ட் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது காபி காய்க்கிறவரெல்லாம் பெருசு விஷயம் இல்லை, காபி பழம் பழுத்த உடனே அந்த பழத்தை அறுவடை செஞ்ச பிறகு அதை மண்ணில் படாமல் தரம் பிரித்து அதை காய வச்சு, அந்த காய வைக்கிறதுன்னு டெக்னிக்கலாக ஒரு இத்தனை டெம்பரேச்சர், இத்தனை நாள், என்ன நிழலில் காய வைக்கணுங்கிறது அப்படி நம்ம முறை பிரகாரம் பண்ணி எடுத்து லாஸ்டில் அந்த பழங்கள்லாம் அரைச்சு, அந்த அரைச்சது பிறகு நமக்கு கிடைக்கிறது வந்து 2 பழத்தை அரைக்காமல் காஃபி வந்து அப்படியே காய வச்சு பண்ணுறது பேர் செரி காஃபி. இன்னொன்று வந்து அரபிக்கா காஃபிலாம் அதுக்குன்னு பல்பர் இருக்கு, ரோதைகள், அதில் அரைச்சி அந்த காஃபியை எடுத்தோம்னா அதுக்கு பேர் பார்ச்மெண்ட். அந்த பார்ச்மெண்ட் காஃபின்றது காய வச்சோம்னா அந்த காபி பருப்புக்கு மேலே ஒரு வெள்ளையாக ஒரு தோல் இருக்கும், அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்தோம்னா தான் காபி பருப்புங்க. இந்த காபி பருப்புன்றது காபி கொட்டை வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதில் கிட்டத்தட்ட 1000+ வேதியியல் மூலக்கூறுகள், கெமிக்கல் காம்பனன்ஸ் இருக்கிறதுனால இந்த காபியை கிட்டத்தட்ட 280 டிகிரிக்கு மேலே ரோஸ்ட் செய்யும்போது அப்படியே மனமனா மனம் ஒரு 20-30 அடிக்கு நம்மளை அழகாக நம்மளுடைய மூக்கினுடைய வாசத்தை நம்மளை ஈர்க்கக்கூடிய தகுதி அந்த முழு இதுவும் இந்த காபி கொட்டைக்கு இருக்குங்க. உலகத்தில் மிக அதிக அளவில் காபி வந்து விரும்பி சாப்பிடப்படுது. இந்த காபியானது உலகத்திலேயே பெட்ரோல் குரூட் ஆயிலுக்கு அடுத்து 2வது பிஸ்னஸ் இன்னைக்கு நடக்குதுன்னா அது காஃபி. 1,650 கோடி காஃபி மூலமே நம்மளுடைய வர்த்தகம் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மக்கள் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் தாங்க, எல்லாத்துக்கும் டைம் கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு நம்மளுடைய உணர்வை நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இருக்கணும்னா நம்ம உடம்புள்ளற டோபோமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும், எந்த நேரத்தில் நம்ம சிரித்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும், நம்ம லைஃப்பில் எப்போவுமே சிரிப்போட சந்தோஷத்தோட இருக்கிறதுக்கு இந்த டோபோமைன்கிற கெமிக்கல் ரொம்ப முக்கியம். டோபோமைன் காஃபியில் இருக்கிறதுனால இந்த காஃபியை பருகின உடனே நமக்கு உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு மிகப்பெரிய அளப்பரிய சந்தோஷமும் கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், ஜீவன், சென்னை, இப்படிப்பட்ட எல்லா இடங்கள்லயும், ஆனா இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா காபி தான் பிரதானங்க. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கல்யாணங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காபி 1 வாரத்துக்கு பால் பொங்கிக்கிட்டே இருக்கும், காபி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காபி ஒரு மிகப்பெரிய அருமையான பானம். காஃபி நம்மளை எப்பயுமே ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற வயதானவர்களோ, இன்னைக்கு இருக்கிற ஐடி ஃபீல்டில் இருக்கிற இளைஞர்களோ, எல்லாருக்கும் காலத்தின் மாறுதல் காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸு, ஒவ்வொருத்தருக்கும் மனச்சோர்வு, பல பிரச்சனைகள் இப்படி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அப்படி நினைக்கிறப்ப புத்துணர்ச்சிக்காக இந்த காஃபியை, அருமையான காஃபியை, தரமான காஃபியை நீங்கள் பருகி பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய நம்மளுடைய மனர்வையும் உணர்வையும் புத்துணர்ச்சியும் ஆக்கி ஒரு குதூகலத்தை கொடுக்கும். அந்த சிறப்பு இந்த காஃபிக்கு மட்டும்தான் இருக்கு. காஃபின்றது மற்ற நகரங்களில் மக்களுக்கு ஒரு காபி செடி, காபி பழம், இப்படி விவசாயிகள் எங்கோ ஒரு மூலையில் இருக்க விவசாயிகள் இவ்வளவு பெரிய உற்பத்தி பண்ணி அதெல்லாம் நாட்டுக்கு வர்றதுனாலதான், மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி இதை பானங்கள்லாம் பெருகி சாப்பிடறதுனாலதான் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பங்கா இருக்கு. காஃபி பானன்றது இன்றைக்கு எல்லாருடைய ஈவன் கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு இது எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான பாகம். காபி உற்பத்தியில கர்நாடகா முதலிடத்துல இருந்தாலும் காபி சாப்பிடுறதுல நம்ம தமிழ்நாடு 1 இடங்க. நம்மளுடைய பக்கத்து மாநிலமான நம்மளுடைய கேரளாவில் உலக அளவுல ரொம்ப பேர் போன ரோபஸ்டா காஃபி. எப்படி தங்கத்துல செம்பு சேர்த்தாதான் அதை வளைய

0: இல்ல மூக்குத்தியாவோ தாலியாவோ தோடாவோ பண்ற மாதிரி அதுக்கு இந்த செம்பு கலக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல காஃபிக்கு ஃபில்டர் காஃபியா இருந்தா அந்த காஃபிக்கு பிளெண்டிங்னு பேருங்க. அந்த பிளெண்டிங்ன்றது இந்த ரொபஸ்டா காஃபி. நம்ம பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் உள்ள வயநாடு ராயல் ரொபஸ்டாவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மிக அருமையான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த வயநாடு ராயல் ரொபஸ்டா காஃபி கிட்டத்தட்ட உலகத்துல எல்லா பிளெண்டிங்லயும் பெரும் மிக முக்கியமான பங்கெடுத்திருக்குங்க. காஃபி எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிஐ புவிசார் குறியீடு நிறைய இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலும் புவிசார் குறியீடு வாங்குறதுக்கு ஏற்காடு சேரதுராயன் பகுதியில் இருக்கிற காஃபி விவசாயிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பழனிமலை பகுதியிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேரளத்துல ஆல்ரெடி வயநாடு ரோபஸ்டாவுக்கு வந்து புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. சிக்மலூர் காஃபிக்கு புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அரக்கு காஃபிக்கு புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. கொடகு காஃபிக்கு புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. புவிசார் அங்கீகாரம் கிடைச்சதுன்னா 450 ரூபா விற்கிற காஃபி ஒரு 30-40 ரூபா சேர்த்து பிரீமியம் பிரைஸுக்கு கிடைக்கும். அதனால காஃபி வந்து சந்தோஷப்படுத்துற பானம் மட்டுமில்ல, இந்த காஃபி சாப்பிட்றதுனால மிகப்பெரிய நமக்கு பயன்கள் இருக்கு. தயவு செய்து யாரும் பயந்துட வேண்டாம். சாதாரண ஆட்கள் ஒரு நாளைக்கு 2-3 காஃபி சாப்பிட்றது அறிவியல் புரியுமா ரொம்ப நல்லதுன்னு டாக்டருங்க சொல்றாங்க. இந்த காஃபி ட்ரிங்கிங் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா Type 2 டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த காஃபி ரொம்ப நல்லது. ஒபிசிட்டி உடல் பருமன் குறைக்கிறதுக்கு இந்த காஃபி ரொம்ப நல்லது. நம்மளை சந்தோஷமா வைக்கிறதுக்கு இந்த டோபமைன் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அல்சீமியர் நம்மள டிசீஸ்ல பார்க்கின்சன் டிசீஸ்லாம் இந்த காஃபி ரெகுலராக குடிக்கிறனால கண்டிப்பா வராதுன்னு நம்மளுடைய அறிவியல் சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த காஃபி இனி வரும் காலங்களில் மிக அருமையான டிமாண்டுங்க. நம்ம தமிழ்நாடு காஃபி, இந்தியாவினுடைய காஃபி, மற்ற மேலை நாடுகளில் விளையிற காஃபி மாதிரி இல்லாம நம்ம வந்து மரங்களுடைய நிழல்களுக்கு கீழே உடையதுனான ஷேட் கிரவுண்ட் காஃபி, சன்ரைட் காஃபி, ஹேண்ட் பிக்கட் காஃபி, இந்த மாதிரி நம்ம தரமான காஃபி பண்றதுனால நம்ம காஃபி இந்திய காஃபிக்கு உலகத்துல மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு. அதனால நம்ம காஃபி விவசாயிகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய விலைகள் வந்து கடந்த 3-4 வருஷமா நல்லா இருந்துகிட்டு இருக்கு. காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா எங்களுடைய காஃபி வாரியம் விவசாயிகளினுடைய நலனை எப்பவுமே கெடுத்தி இன்டெகிரேட்டட் காஃபி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மூலம் காஃபியினுடைய மறுநடவு, காஃபிக்கு நீர் தெளிச்சு கொடுக்கிறது, களங்கள் குடோன் கட்டுறது, காஃபி தோட்டங்கள்ல வந்து ஆட்கள் கிடைக்காதனால மிஷினரியை பயன்படுத்துறது, காஃபி தோட்டங்கள்ல வேலை பார்க்கிற லேபர்களுடைய பிள்ளைங்களுக்கு மருத்துவம், என்ஜினியரிங், அக்ரி, இப்படி பலவேறு பட்ட படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு 5000-20000 வரை லேபர் வெல்ஃபேர் ஸ்கீம் மூலம் காஃபி போர்ட் உதவி பண்ணிட்டு இருக்கு. நம்ம காஃபியில யூடிஆர் யூரோப் யூனியன் டிஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன் வந்திருக்கனால காஃபி விவசாயிகள் எல்லாம் காஃபி ஆப்ல யூடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு காஃபி போர்ட் மிகப்பெரிய வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. பாலிகான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது இருக்காங்க. தயவு செய்து நகரங்களில் வாழ்ற மக்கள் தேவையில்லாத பணங்களை படுகிறது போல நம்மளுடைய காஃபியை ஒரு நாளைக்கு சாதாரணமா 2-3 காஃபி குடிச்சா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த இன்டர்நேஷனல் காஃபி டே செலிப்ரேஷன்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காஃபி விவசாயிகள் கொண்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மரியாதை செலுத்தி சந்தோஷமான இந்த நாளை கழிப்போம்னு கேட்டு கொள்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 9446510118. காஃபியை நேசிப்போம், காஃபியை முன்னுக்கு எடுத்து போவோம். காஃபி என்பது நம்மளுடைய சுவாசமாக இருக்கட்டும்.
1: இன்டர்நேஷனல் காஃபி டே உலக காஃபி தினத்தையொட்டி மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் உரையாற்ற கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
9: அணில் ரோஸ்டட் ரவா.

0: முறுக்குமாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 3:14 நம்ம கேட்கக்கூடிய நிகழ்ச்சி கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்த நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கக்கூடிய நேரம். அதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர், இதெல்லாத்தையுமே தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. நீங்க கேட்கக்கூடிய பாடலை பண்பலையில கேட்கணும் அப்படின்னா, நீங்க 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவரா இருந்தா மட்டும் போதும். கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல முதலாவது அவளுக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் பகுதியிலிருந்து பாரதி, சஷ்மிதா, சஷ்மித்ரன் கேட்டிருக்காங்க. 6 திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இதோ.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

நிலைக்கல நேரம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்தது வரைக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கற்பகம் அன்பரசி கேட்டிருக்காங்க. பையா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
3: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அடுத்ததாக வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் ஈங்கூர் பகுதியிலிருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இதோ.

3:30, இது அனில் ரவை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சவுளூர் பகுதியிலிருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. டைம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0343-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். நிலைத்த நேரம் பாத்தீங்கன்னா 3:37 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தலவாயல்லை பகுதியிலிருந்து வெற்றி சுடர் வெற்றி வேல் கேட்டிருக்காங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இதோ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும்.

0: நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேயர்கள் கவனத்திற்கு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, திருக்கோயில்கள் குறித்த பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க கால அவகாசமானது வருகின்ற 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆகமக்குழு, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகம், 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34 என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது www.hrce.tn.gov.in என்ற இணையதளம் வழியாகவோ கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

அனில் ரவை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவளுக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கொடமாண்டப்பட்டி பகுதியிலிருந்து கே வி ஜெயசீலன் கேட்டிருக்காங்க. பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: 3:50 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள். அடுத்ததாக ஒலிக்கரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சதுமுகை பகுதியிலிருந்து சதுமுகை சத்தியமங்கலம் பகுதியிலிருந்து பொன்னுசாமி, ஆதவன், தரணிகா, கோகிலா ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
2: நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 250 கிராம ஊராட்சிகளிலும் நாளை காந்தி ஜெயந்தி தின கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. அனைத்து துறை அலுவலர்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள், மகளிர் சுய உதவிக் குழுவினர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளாா்.

ஒளித்தந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கட்செவியல் கலக்கல் பாடல்கள். அனில் ரவை வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. வணக்கம் நந்தினி.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க நந்தினி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட அறிமுக நேயர்கள் பேசுனா எந்த எண்கள்ல நம்மள தொடர்பு கொள்ளலாம்?
1: விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில புதிய நேயராக இருந்தால் 0 43 42 முன்னேற்படு 24 40 30 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு இலக்க எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
0: சரிங்க. இதே போல் மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சரி நந்தினி, இன்னைக்கு நிறைய குறிப்புகள் வச்சிருக்கீங்க, நிறைய நபர்கள் பத்தி இருக்கு, நிறைய இடங்கள் பத்தி இருக்கு. முதல்ல ஒரு நேயர் இருக்காரு, அவர்கிட்ட என்ன குறிப்பு கொடுக்க போறீங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் இங்க இருந்து? சரிங்க ஜெயசீலன் ஐயா, முதல் 3 குறிப்பு பாருங்க, உங்களுக்காக நம்ம நந்தினி தரப்போறாங்க.
1: ஐயா, இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை. ஆனா இவங்க வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க. இதான் உங்களுக்கு கணக்குறிப்பு.
0: என்னங்க சொன்னீங்க? அம்மையார். எப்படி சொல்றீங்க அண்ணி பேசன்ற அம்மையார்? வித்தியாசமான பதிலாகவும் இருக்கு.
2: பாடல் கிடைக்காது.
0: இந்த பதில் வந்து தவறா இருக்கும்னு நான் சொல்லணும் ரொம்ப ஆசை போறேன், ஆனா இந்த பதில் வந்து மிகவும் சரியான பதில் தான். அன்னி பேஷண்ட் அம்மையார் அப்படின்றது மிகவும் சரியான பதில். முதல் பால்ல 6 அடிச்சிருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: ஐயா, நான் பழைய பாடல் விரும்புறேன்.
0: சரிங்க.
2: புதிய பாடல் தெரியாது, பாடல் கொடுத்தா கூட அடுத்த வாய்ப்பு கொடுத்துருங்க.
0: உங்களுக்காக ஒரு இணைய பாடல் கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி அன்னி பேஷண்ட் அம்மையார் பத்தி நிறைய தகவல் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா.
1: இவங்க வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி, பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க. அதாவது இவங்க வந்து 1893 தான் இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தாங்க.
0: சரிங்க.
1: பிரம்மஞான சபையில 1907 இருந்து 1933 வரை தலைவராக இந்த

0: சபையில வந்து பணியாற்றியிருக்காங்க.
1: சரி,
0: 1917 ஆண்டு கல்கத்தால இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த பதவிக்கு வந்து முதல் பெண் என்ற பெருமையும் இவங்க தான் பெற்றிருக்காங்க.
1: சரிங்க,
0: நியூ இந்தியா மற்றும் தி காமன்வெல் ஆகிய ரெண்டு வார பத்திரிகையை இவங்க தான் நடத்தி வந்துட்டு இருக்காங்க வந்திருந்தாங்க.
1: சரி,
0: இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வீரமங்கை இவங்க தான்.
1: சரிங்க, அவரோட பிறந்த நாள் இன்று, அதை குறித்து நம்ம அவங்கள பத்தி கேட்டுங்க. மேலும் ஒரு சில தகவல் இருக்கு இல்லைங்களா உங்ககிட்ட?
0: ஆமாங்க சார்,
1: சொல்லுங்க.
0: அவங்களோட 168வது பிறந்த நாளை தான் நம்ம இன்னைக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்கோம்.
1: சரி,
0: பாரிஸில் வளர்ந்த இவங்க வந்து இளம் வயதிலேயே குதிரை ஏறும் பயிற்சி வந்து பெற்றிருந்தாங்க.
1: குதிரை ஏற்றத்தையும் பழக்கப்படுத்தி இருக்காங்க அவங்க. சரி,
0: அது மட்டும் இல்லாம வில்வித்தை போன்ற போன்ற விளையாட்டுகளும் கை தேர்ந்தவர்களா இருந்திருக்காங்க.
1: சரி, அதே மாதிரி இந்திய கலாச்சாரத்தோட பாத்தீங்கன்னா அது போல மிகுந்த மரியாதை கொண்டவர். இந்திய கலாச்சாரங்களை மிகுந்த விருப்பத்தோட கற்றுக்கொண்டவர்னு சொல்லலாம் இவர.
0: ஆமா, அது மட்டும் இல்லாம வாரணாசியில மத்திய இந்து கல்லூரியை வந்து இவங்க தான் நிறுவினாங்க. அதுதான் இப்ப வந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமா தற்போது வந்து இருக்கு.
1: அருமை, இவ்வளவு சிறப்புக்கு உரிய அந்த நபரோட பெயர் மறுபடியும் உங்க குரல்ல சொல்லிருங்க நீங்க.
0: அனி பெசன்ட்.
1: அம்மையார். சரிங்க,
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர்.
8: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
1: சரிங்க நந்தினி, இப்ப அன்னி பேஷண்ட் அம்மையார்னு முதல் நேயர் நமக்கு பதில் சொன்னார் இல்லைங்களா, அவருக்காக ஒரு பரிசு பாடல் கொடுத்துடலாங்களா?
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுவும் வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு.
1: அதனால ஒரு ஸ்பீடான பாட்டு கொடுக்கலாம்.
0: கண்டிப்பா.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
1: சொல்லுங்க நந்தினி. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நம்ம நேயர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க விடை தேடும் வினாக்கள். இப்போ அன்னிபெசன்ட் அம்மையார் அப்படின்னு சரியான பதில் சொல்லி ஒரு பரிசு பாடல் கொடுத்துருங்க இல்லைங்களா. இப்போ அடுத்ததாக ஒரு நேயர் வரப்போறாரு, அவருக்கு ஒரு முக்கியமான குறிப்பு கொடுக்க போகிறேன். அந்த குறிப்பு என்னன்னு உங்களுக்கு கூட நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ரகசியமாக வச்சிருக்கேன். சொல்லிடுவோம். வணக்கம்.
2: வருக. வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
2: யார் இங்கிருந்து?
3: இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெயனூர் துரைசாமி பேசுறேன்.
1: சரிங்க துரைசாமி ஐயா, முதல் மூன்று குறிப்பு உங்களுக்கு சொல்லாமா?
3: கொடுங்க.
1: சரிங்க, இது வந்து ஒரு இசையை பத்தி கேக்குறேங்க, சரிங்களா? நம்ம ஒரு இசை இது, சரிங்களா? இந்த இசை எங்க தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட இந்தியாவில் தோன்றிய இசை இது, சரிங்களா? மிகவும் பழமையான இசை இது. அது என்ன இசை சொல்லுங்க பாப்போம்.
3: நன்றி.
1: அடுத்த நேயரை சந்திப்போம்.
2: வருக. வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா. வணக்கம்.
1: மேலும் ஒரு குறிப்பு உங்களுக்காக, ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இசை வந்து சங்க காலத்தோடு தொடர்புடைய இசைங்க. அது
4: தம்பூரா இசை.
1: தம்பூரா. நம்ம மீரா கையில் வச்சிருப்பாங்க, அதுதானே சொல்றீங்க? நம்ம ஒரு பூசணி கையில் ஒரு கோல் மாதிரி ஒன்று சொல்லி அதில் கம்பி இருக்கும், அதுதானே சொல்றீங்க? அதான் சிறு வயதில் பார்த்துருக்கேன். தவறான பதிலுங்க. நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம்.
2: வருக. வணக்கம். யார் இங்கிருந்து?
5: மாலை. வணக்கம் சார். கருத்தூர்லேருந்து பழனி டைலர்.
1: சரிங்க, பதில் சொல்றீங்களா நீங்க?
5: தேசபக்தி இசை.
1: தேசபக்தி இசை இல்லைங்க, நம்ம வந்து இசையோட பெயர் கேட்குறேங்க.
5: சரி, நன்றி.
1: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்
6: ஐயா. அவர்களுக்கும் சகோதரிக்கும் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
6: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்திவலயம் கைத்தறி ஜெகநாதன்.
2: ஜெகநாதன் ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
6: கேட்டுங்கண்ணா.
2: பதில் சொல்லாமே
6: குறிப்பிடுங்கண்ணா.

0: உங்களுக்கான
1: இருக்கு.
0: குறிப்புங்களா?
1: ஆமாங்க மேம்.
0: இந்த இசையோட வேர்கள் வந்து சாம வேதத்திலிருந்து பெறு இந்த இசையோட வேர்கள் வந்து சாம வேதத்திலிருந்து வருது.
1: பம்பைங்க.
2: இல்லைங்க, தவறான பதில்ங்க. நல்ல முயற்சி. அடுத்த நேரி சந்திப்போம்.
0: வருக வணக்கம்.
1: வணக்கம். வள்ளார் ரங்கசாமியம்.
0: ரங்கசாமியா குறிப்பெல்லாம் கேட்டிங்களா?
1: கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன்.
0: பதில் சொல்லாமல்
1: சங்ககாலத்தோட சேர்ந்த இசைன்னு சொல்றீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: இந்துஸ்தானி இசை.
2: இந்துஸ்தானி இசை, கர்நாடிக், இந்துஸ்தானி அந்த மாதிரி சொல்றாங்க, அந்த இசையை சொல்றீங்க நீங்க?
1: ஆமாங்க, இந்துஸ்தானி.
2: எப்படி சொல்றீங்க இந்துஸ்தானி அப்படின்னு, வித்தியாசமான பதிலா இருக்கு. நிறைய இசை வடநாட்டம் தான் வந்தது அந்த இசை, அதுக்காக நீங்க சொல்றீங்க.
1: ஆமாங்க.
2: சரிங்க ரங்கசாமி, அந்த பதில் தவறா இருந்தா என்ன நடக்கும் தெரியும் தானே?
1: அடுத்த வாரம் தாங்க நான் வர்றேன்.
2: மறுபடியும்
1: நாளைக்கு வந்துட்டு வந்து
2: நாளைக்கு வந்துருவீங்க. இன்னைக்குல இருந்து போய் இன்று போய் நாளை வா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மிகவும் சரியான பதில் ரங்கசாமி ஐயா.
0: உங்களுடைய பேரை மீண்டும் ஒரு முறை.
2: வெள்ளார் ரங்கசாமி ஐயா. என்ன பாடல் வேண்டும்
1: ஐயா? கர்ணன் படம், புதிய படம், தனசு படம்.
2: கண்டா வர சொல்லுங்க அப்படின்றீங்க.
1: கண்டா வர சொல்லுங்க.
2: நிச்சயமா நிச்சயமா வர சொல்லிடுங்க, நான் பார்த்தா கண்டிப்பா சொல்றேன். நன்றி. இந்துஸ்தானி இசை பத்தி மேலும் சில தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: சொல்லுங்க.
0: இந்த இசையானது கலாச்சார கலப்பு கொண்ட ஒரு இசை வடிவம். இந்தியா பாரம்பரிய கலாச்சாரத்தோடு பாரசீகம் மற்றும் அரேபிய இசைக்கூறுகள் கலந்ததுனால இது வந்து தனித்துவமானது. முகலாய மன்னர் ஆட்சி காலத்தில் தான் இந்த இசை வந்து பெரும் வளர்ச்சி வந்து பெற்றிருக்கு. இந்த இசையோட ராகங்கள் வந்து 10 தாட்டுகளால் பிரிக்கப்பட்டிருக்கு. இதோட முக்கிய தூண்கள் வந்து ராகம் மற்றும் தாளம். ஒவ்வொரு ராகமும் ஒரு நாள் அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட பருவத்தை பொறுத்து மட்டுமே இந்த இசையானது வந்து ஒலிக்கப்படும்.
2: இப்போ இசை பத்தி நிறைய சொல்றீங்க இல்லைங்களா? நான் தெரியும். இப்போ உங்களுக்கு என்னென்ன இசை தெரியும், என்னென்ன இசை கேட்பீங்க, என்னென்ன இசை பாடுவீங்க இல்லை வாசிப்பீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா?
0: ஆமாங்க.
2: என்னென்ன தெரியும் உங்களுக்கு?
0: எனக்கு வந்து ஜிவி பிரகாஷ்.
2: ஆனால் இசையமைப்பாளர் சொல்றீங்க நீங்க, அவரோட இசை தெரியும் அப்படின்றீங்க. அருமை. சரிங்க, இவ்வளோ சிறப்பாக சொன்னாங்க இல்லைங்களா, இந்துஸ்தானி இசை அப்படின்ட்டு நம்ம நேயர் கேட்ட பாடல் கொடுத்துடலாங்களா?
0: கண்டிப்பா.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
4: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
6: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
7: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
6: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
7: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
8: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
7: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-யை கண்ட்ரோல் செய்வோம்.
9: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை, ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: நான்கு மணி 23 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து

0: விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள்
1: 0 43 42 24 40 30 மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்.
0: சரிங்க நந்தினி, இப்ப பாத்தீங்கன்னா இரண்டு வினாக்களுக்கு பதில் சொல்லி இரண்டு பாடல் கொடுத்துட்டு இல்லைங்களா? ரொம்ப வேகமா நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்ததான் ஒரு முக்கியமான நபரை பத்தி நம்ம கேட்க போறோங்க. யார் வராங்க, என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்குங்க. பொழுதுபோக்கம் என்ன உங்களுக்கு இருக்கு நந்தினி? ஓய்வு நேரங்களில் என்ன செய்வீங்க? சாப்பிட்டு தூங்கும் பண்றீங்களா? இல்லை
1: இல்லை இல்லை சார்,
0: நான் அதை அடிக்கடி செய்வேன். ஏன்னா என்னை பார்த்தா சாஃப்டான கேரக்டர் நினைப்பீங்க, ஆனால் நான் சாப்பிடக்கூடிய கேரக்டர்.
1: சூப்பர் சார், நல்லா சாப்பிடுங்க.
0: ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சோறு சோறு குழம்பு குழம்பு ரசரசன்ற மாதிரி
1: சாப்பாடு ரொம்ப முக்கியம்.
0: ஆமாங்க, சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன், சுவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி நான் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
1: நான் சும்மா தான் இருப்பேன். ஆனால் நம்ம நேயர்கள் வந்து நியூஸ் பேப்பர் நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க போல. அடுத்த நேயர்கள் வந்து பதில் சொல்லிக்கிட்டே
0: இருக்காங்க, அதனால நம்ம
1: கொடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதில சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க.
0: இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சேர்ந்து பயிற்சி எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஒரு நாலு புக்கு சேர்த்து படிக்க வேண்டியது இருக்கு.
0: வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் பட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் ஐயா, கடந்த ஒரு வாரத்துல நீங்க வந்து விடை தேடும் வினாக்கள்ல வந்து கலந்துக்கலையா? பரிசு பாடல பெறலையா?
2: பெறல பெறல, நான் சொல்லவே இல்லம்மா.
1: நீங்க வந்து ஏற்கனவே வந்து கலந்துருக்கீங்க நிகழ்ச்சியோட விதிமுறைப்படி. விடை சொல்லல, பட் வந்து நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கீங்க இல்லையா?
0: இல்ல இல்லம்மா, அதாவது பரிசு பாடல் பெற்றவர்கள் ஒரு வாரத்தில் கலந்துக்க கூடாது. பரிசு பாடல் வாங்கலாம். சரிங்க, இப்ப நந்தினி கொஞ்சம் குழப்பம் ஆயிட்டாங்க. ஏன்னா இப்ப 4:30 ஆகுது இல்லைங்களா? மதியம் சாப்பிட்டது, மறுபடியும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடல, ஒரு காஃபி சாப்பிடலன்றதுனால கொஞ்சம் சோர்வாயிட்டாங்கன்னு
1: நினைக்கிறேன். நான் சோர்வாகல, சந்திரசேகர் வந்து அடிக்கடிக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து வந்து போயிட்டே இருக்கிறதுனால பழக
0: கேட்ட மாதிரியே இருக்குன்றீங்களா? சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கு வந்து முதல் 3 குறிப்பு நான் சொல்றேன். சரிங்க, இவர் ஒரு பாடகர். இந்தியாவை சார்ந்தவர். யாரா இருக்கும் அந்த பாடகர் சொல்லுங்க? நான்காவது ஒரு குறிப்பு கேக்குறேன். சரி, இருந்தாலும் சொல்றேன், இவர் வந்து ஆண்.
3: நாட்டுப்புற
0: பாடல்கள் பாடியவர் இவர்.
3: செல்லப்பா.
0: எப்படி சொல்றீங்க செல்லப்பா அப்படின்ட்டு?
1: செல்லம்மா கூப்பிடுற செல்ல பேர் வச்சிருக்காங்க,
0: அதனால செல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
4: ஈரோடு வெட்டுக்காட்டு வாசு மாரியப்பனுங்க.
1: மாரியப்பன், குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா? பதில் சொல்லலாம்.
0: சொல்லுங்க மாரியப்பன். புஷ்பவனம். ஓ, நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு ஒன்னு புஷ்பவனம் குப்புசாமி அப்படின்னு போயிட்டீங்க. இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
1: யார் இங்கிருந்து?
5: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம்.
1: வணக்கங்கள் வணக்கங்கள்.
5: ஈரோடு அன்பியூ தேவராஜ் பேசுறேன்.
1: தேவராஜ் ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
5: மேலும் எனக்கு ஒரு குறிப்புகள் கொடுங்கள்.
0: சரிங்க, இப்ப இவரோட பிறந்தவர்கள் வந்து 8 பேருங்கய்யா.
5: அப்படிங்களா?
0: இவருடன் பிறந்தவர்கள் மொத்தம் 8 பேர், இவரோட சேர்த்து 9 பேர் இவருடைய பெற்றோருக்கு.
5: உதித் நாராயணன்.
0: உதித் நாராயணன், ஆஹா, அருமையான ஒரு பாடகர். நன்றி.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
6: சேலம் அரசு மரத்து கரட்டூர் கருணாகரன்.
1: கருணாகரன், விடை வந்து சொல்லலாமே.
6: விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன்.
0: இல்ல, நாங்க வந்து இவர் வந்து ஆண் பாடகர் அப்படின்னு சொல்லியிருக்குங்க.
6: அப்படிங்களா?
0: நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
7: நடிகர்
0: சொல்ல முயற்சி பண்ணீங்க, சிவாஜி கணேசன் சொல்லுவீங்க நினைக்கிறேன். அப்படியா?
7: ஆமாங்க ஆமாங்க.

0: எதிர்பார்த்த இந்த பதில் சொல்லுவீங்கன்ட்டு. இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை,
7: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
0: நேயர்கள், இதுவரை சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. 4:30 இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
8: வணக்கம்.
0: பாலமுரளி கிருஷ்ணா, ஒரு கர்நாடிக் நல்ல முயற்சி. வணக்கம்.
9: வணக்கம், யார் இங்கிருந்து?
0: வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
10: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன்.
0: பிரமிளாமா, பதில் சொல்றீங்களா?
10: பதிலா?
0: ஆமா, எதிர்பார்க்கறவங்க கிட்ட கரெக்ட்டா பதில் சொல்லிருவீங்க அப்படினு.
9: என்ன
0: பேருங்க? எஸ்டி பர்மன். அவர் டைரக்டரா இருக்காங்களா? சச்சின் தேவ் பர்மன், அதாவது எஸ் டி பர்மன் என்பது மிகவும் சரியான பதில். இன்று அவருடைய பிறந்த நாள் இல்லைங்களா? செல்ல பெயரால் அழைக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னீங்க, தாதா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் பாத்தீங்கன்னா ஹிந்தியிலும் வங்காளத்திலும் பாடியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இசையமைப்பாளராக இருந்திருக்காரு. 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்த ஒருவர். இவரது மகனும் இசையமைப்பாளர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இவர் வந்து அரச குடும்பத்தை சார்ந்தவர், திரிபுரா மாநிலத்தை அரச குடும்பத்தை சேர்ந்தவர். சங்கீத நாடக அகாடமி விருது, தேசிய விருது இதெல்லாம் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல பிரபலமான பாடகர்கள்லாம் இவரோட இசையில் பாடியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு, ஃபிலிம்ஃபேர் விருது அதெல்லாம் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பிறந்ததும் இறந்ததும் ஒரே மாதம், அதாவது அக்டோபர் 1 பிறந்து அக்டோபர் 31 இவர் வந்து இறந்திருக்காரு. இவரோட இறக்கும்போது இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 69. மிகவும் சிறப்பாக சொன்னீங்க பிரேமிலாமா. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
10: என்ன
0: பாடல் வேண்டும்? நிச்சயமா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்தலாம். நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு.
10: நன்றிங்க சார்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நான்கு மணி 38 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். சரிங்க நந்தினி, மூன்று பாடல், அருமையான பாடல் கேட்டோன்றங்க இல்லைங்களா. இப்ப நான்காவதா ஒரு குறிப்பு இருக்கு. ஒரு

0: விளையாட்டு தொடர்பான ஒரு நபரை பத்தி நம்ம பேசுவோமா?
1: கண்டிப்பா.
0: சரிங்க, ஒரு நேயர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுவோம். வணக்கம்.
1: அழைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
0: எளிமையான குறிப்பு கொடுக்குறங்க,
2: வாய்ப்பு இருக்கா பாக்கலாம்.
1: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு விளையாட்டு வீராங்கனை.
2: சரிமா.
1: ஹைதராபாத்த வந்து சேர்ந்தவங்க. சர்வதேச அளவுல வந்து இந்தியாவோட சார்பா வந்து இவங்க விளையாடி இருக்காங்க.
2: எந்த விளையாட்டுன்னு அடுத்த நபருக்கு தான் சொல்லுவீங்க.
1: கண்டிப்பா.
0: எந்த விளையாட்டு அப்படின்னு நீங்க தான்
2: கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்த நபருக்கு வாய்ப்பு கொடுத்து.
0: நன்றி. அர்ஜுன ஏரி சந்திப்போம். வணக்கம்.
1: வருக. வணக்கம்.
3: மாலை. வணக்கம் ஐயா இருவருக்கும்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: நீங்க பொட்டாசி மாசம் சோறு குழம்பு அதை பத்தி பேசுறீங்க.
0: ஒரு விளையாட்டு வீராங்கனை பத்தி கேக்குறீங்க இல்லைங்களா? அந்த விளையாட்டு வீராங்கனை யாருன்னு கேக்குறீங்க. சரி, இவங்க பாத்தீங்கன்னா அர்ஜுனா விருது கூட வாங்கியிருக்காங்க இந்த விளையாட்டு வீராங்கனை.
3: பி டி உஷா
0: தடகளத்தை சாதிச்ச தங்க மங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பி டி உஷா, தவறான பதிலுங்க. நல்ல முயற்சி.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: என் பேர் அன்சர் பாஷாங்க மேடம். தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் மசூதி அருகில் இருந்து பேசுறேன் மேடம்.
0: அன்சர் பாஷா, பதில் சொல்றீங்களா?
4: ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா எனக்கும்.
0: சரி, முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா,
1: இவங்க வந்து 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவுல வந்து உலக அளவுல நம்பர் 1 இடத்துல இருக்காங்க.
0: நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம்.
1: வணக்கம்.
5: வணக்கம்.
0: ராம், பதில் சொல்றீங்களா? ராம்
5: சொல்றேன். ஸ்ரீவித்யா.
0: ஸ்ரீவித்யா, எப்படி சொல்றீங்க? ஹைதராபாத் ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லீங்களா? ஹைதராபாத்ல ஸ்ரீவித்யான்ற பேர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன்.
1: நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் மேடம். சேலம் மாவட்டம் ஏற்காடுல இருந்து அரங்க நடராஜன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ஐயா. விடை சொல்லலாமே
6: மேடம்.
0: ஐயா, பதில் சொல்றீங்களா?
6: பதில்
0: அதேதான், சீக்கிரம் சொல்லுங்க.
6: இன்னைக்குதான்
0: முத முறையா வரீங்களா? உங்க பெயர் சொல்லுங்க. அரங்கம் நடராஜன். உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அதுக்கு என்ன பதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சங்கர் ஐயா. குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல வந்து உலக அளவுல 2வது இடத்துல இருக்காங்க. இதுதான் உங்களுக்கான குறிப்பு. மறுபடியும் சொல்லுங்க. நல்ல முயற்சிங்க, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம். இனிப்பிறந்து விடுபட்டுட்டாரு. வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
7: சேலம் மாவட்டத்தில் இருந்து நாங்க வந்து கபிதி பேசுகிறேன்.
0: கபிஜித், பதில் சொல்லுங்க. கபிஜித்,
7: ஒரு குறிப்பு கொடுங்க.
1: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ISSF உலக சாம்பியன் லெவல்ல வந்து தங்கம், 4 தங்கம் வந்து பெற்றிருக்காங்க. இதான் உங்களுக்கான குறிப்பு.
7: சாய்னா நேவால்.
1: சாய்னா நேவால் வந்து நல்ல முயற்சி.
0: நீங்க கபிஜித், சாய்னா நேவால் அப்படின்றது வந்து இந்த பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஏன்னா இவங்க ஏர் பிஸ்டல் அப்படின்னு ஒரு வார்த்தை நந்தினி அவங்களுக்கே தெரியாமே சொன்னாங்க பார்த்தீங்களா. அது என்ன விளையாட்டு நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா நம்ம நேர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சாலும். ஏன்னா கிட்டத்தட்ட நேரடியான குறிப்பை நிறைய கொடுத்தாச்சு. வணக்கம்.
1: வணக்கம்.
6: இருவருக்கும்
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
6: அரசம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேன்.
0: அருள், பதில் சொல்லுங்க. அருள், கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
6: சொல்றேன் பாருங்க ஐயா, சரியா இருக்கா பாருங்க. ஈசா சிங்.
0: ஏன்னா நீங்க பேசும்போது அந்த உங்க குரல் போல்டா வருது இல்லைங்களா, அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு பதில் தெரியுது அப்படின்னு.

0: நாங்களாம் சைக்காலஜி படிச்சிருக்கீங்க இல்லைங்களா, குரல் கேட்கும் போதே நாங்க சொல்லுவோங்க.
1: பதில் பார்த்தாச்சா? ஓகே, நம்ம கரெக்டான பதில சொல்லிடுவோம். கம்பீர குரல்ல பேசிடலாம் அப்படின்னு பேசிட்டீங்க.
2: ஈசா சிங் மேடம்.
1: எப்படி கண்டுபிடிச்சீங்க, என்ன விளையாட்டுல இவங்க வந்து? மேலும் குறிப்புகள் இருக்கு. இவங்க வந்து ஆசிய லெவல்ல, அதாவது தற்போது நடைபெற்று வர ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல சீன வீரர்களுக்கு எதிரான கடுமையான டிரைவிங் பண்ணி வெள்ளி பதக்கம் ஒன்று வென்றிருக்காங்க.
0: சரிங்க.
1: ISS உலக அளவுல 4 தங்கம் வென்றிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா?
0: சரிங்க.
1: 4 தங்கம் மட்டும் இல்ல, ஒரு வெள்ளி, 2 வெண்கலங்களையும் இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ISSFல உலக கோப்பை லெவல்ல 5 தங்கம், 2 வெண்கலம், 2 வெள்ளி வந்து வென்றிருக்காங்க.
0: சரிங்க.
1: இவங்களோட 13வது வயதிலேயே வந்து காமன்வெல்த் மற்றும் ஆசிய போட்டிகள்ல வந்து சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வந்து மிக எளிமைய ஒரு சின்ன வயசுலயே வந்து தேசிய லெவல்ல வந்து சாம்பியனா போயிருக்கிறதுனால இவங்க வந்து வரலாற்று சாதனை படிச்ச ஒரு சிறந்த பெண்மணியா வந்து இருக்காங்க.
0: சரிங்க. இவ்வளவு சாதனை படித்த அந்த வீராங்கனை யார்?
1: ஈஷா சிங் ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க.
0: நம்ம அரசம்பட்டி அருள் சரியான பதில் சொன்னார் இல்லைங்களா, அவருக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாங்களா?
1: கண்டிப்பா.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
9: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: என்ன ஸ்பெஷல்
4: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: நான்கு மணி 51 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள் இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம்.
6: வணக்கம், யார் இங்கிருந்து?
7: ஹலோ மேடம், வணக்கம். நான் சேலம் மாவட்டம் பரையாம்பி வட்டம் கரட்டகுட்டை கிராமத்திலிருந்து பேசுறேன்.
5: உங்க பேர் சொல்லுங்க.
7: ஈஸ்வரவேல்.
5: என்ன பேர் நீ?
7: ஈஸ்வரவேல் சார்.
5: ஈஸ்வரவேல், சரிங்க. உங்களுக்கு முதல் மூன்று குறிப்பு சொல்லிடலாங்களா?
7: முழு பேரு ஈஸ்வரவேல்.
5: இல்ல இல்லைங்க, உங்களுக்கு முதல் மூன்று குறிப்பு சொல்லிடலாங்களான்னு கேட்ட.
6: குறிப்பு கேளுங்க.
7: இல்லைங்க சார், எந்த குறிப்பும் இல்லைங்க சார். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்க.
5: சரிங்க, உங்களை வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5. தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
6: அடுத்த நேயர் வருக. வணக்கம் வருக. வணக்கம்
8: வணக்கம்மா.
6: வணக்கம், யார் இங்கிருந்து?
8: சார் நல்லமலை கார்த்திகா சார். வணக்கம் சார். மாலை வணக்கம்.
5: ஐயா வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
8: கிருஷ்ண மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகட்டி தென்னை விவசாயி முருகன் சார்.
5: சரிங்க முருகன் ஐயா, முதல் மூன்று குறிப்பு சொல்லாங்களா உங்களுக்கு?
8: ஒடுங்க சார், நான் ஒன்னு சூஸ் பண்ணிருக்கேன், வந்தா போகுது சார்.
5: குறிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி பதில் எடுத்துட்டீங்க பாத்தீங்களா,
8: சூப்பர். ஆமா சார்.
5: சரிங்க, இவர் வந்து ஒரு நாடக ஆசிரியர், சரிங்களா
8: சார்?
5: இவர் வந்து இவரோட இயற்பெயர் வேறு, இவருக்கு அழைக்கப்படக்கூடிய பெயர் வேறு, சரிங்களா
8: சார்?
5: இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தவறான பதில், நல்ல முயற்சி.
6: வருக. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
9: வணக்கம் மேடம், அரியலூர் மாவட்டம் உக்கோட்டை தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுறேன்.
6: தியாகராஜன் ஐயா, குறிப்பு கேட்டீங்களா?
5: சரிங்க, இவர் வந்து வெளிநாட்டுல பட்டப்படிப்பு

0: படிச்சவருங்க அவரு. இவரோட பட்டப்படிப்பு வந்து வெளிநாட்டில் படிச்சிருக்காரு இவர்.
1: சாரி சார், மேலும்
2: ஓகே, நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வருக. வணக்கம்
3: மேடம், தருமபுரிலிருந்து சிவகுமார்.
2: சிவகுமார், குறிப்பு கேட்டீங்களா?
3: நடிகர் திலகம் சிவாஜி நடிச்சன்.
0: இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்,
2: யார் இங்கிருந்து?
4: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
2: நிஷாமா, விடை தெரிஞ்சு விடை சொல்லலாமே.
4: சந்திரபாபுங்க.
0: சந்திரபாபு நடிகர் சொல்றீங்களா? ஜே பி சந்திரபாபு சொல்றீங்களா? பம்பரக்கண்ணாலே அவர் தானே? தவறான பதில், நல்ல முயற்சி. வணக்கம்.
5: ஹலோ ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: வணக்கம்.
2: வணக்கம்,
0: வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
0: அருள்ல யார் பேசுறீங்க? குறிப்பு கொடுக்குறீங்க, உங்க பெயர் மறுபடியும் சொல்லுங்க. அப்படிங்களா, சரி. முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து கொஞ்ச நாள் வந்து ஆசிரியரா பணியாற்றிருக்காரு, அதாவது டீச்சரா வேலை செஞ்சிருக்காரு இவரு. இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி.
2: அடுத்த நேர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்,
2: யார் இங்கிருந்து?
6: தருமபுரி மாவட்டம், அதியம்மன் கோட்டை, கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி, ஆர் கலைமணி.
0: கலைமணி பதில் சொல்றீங்களா?
6: கவிமணிராஜன்.
0: எப்படி சொல்றீங்க, கலைமணி கவிமணி அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க தவறான பதில், நல்ல முயற்சி.
2: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: தண்டபாணி
2: ஐயா, குறிப்பெல்லாம்
7: கேட்டீங்களா? நாடகத்தை பத்தி கேட்டிருக்கேன். இவர் வந்து ஒரு புத்தகங்கள்லாம் எழுதக்கூடியவரா?
0: எழுதக்கூடிய எழுத்தாளரும் கூட.
7: எழுத்தாளர் சுதேசமித்ரன்.
0: சுதேசமித்ரன்,
7: ஆமாங்க.
0: அப்படி சொல்றீங்க இல்ல, ஏற்கனவே ஒரு பத்திரிகை சுதேசமித்ரன் இருந்துச்சு, அப்புறம் ஒரு எழுத்தாளர் இருக்காரு. தவறான பதில்ங்க, நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம்.
2: வருக. வணக்கம், யார் இங்கிருந்து? ராஜேஸ்வரிமா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
8: விஜயகுமாரிங்களா?
2: வந்த உடனே பதில் சொல்ல முயற்சி செய்யறீங்க, பட் தவறான பதில், நல்ல முயற்சி.
0: வணக்கம். வணக்கம்
9: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்
9: ஐயா, நான் பாலவோடு பக்கம் வாழைத்தோட சின்ன மாதிரி பேசுறேன். கார்த்திகா, உங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: என்ன மாதிரி வேகமா வந்திருக்கீங்க, பதில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க.
9: கர்னாட்.
0: என்னங்க?
9: கிர்னிஸ் கர்னாட்.
0: இல்ல இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி.
2: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
10: இருவருக்கும் வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
10: தருமபுரி மாவட்டம், கடத்தக்கோட்டை, சிவகாமி.
2: சிவகாமி, குறிப்பெல்லாம் கேட்டிருந்தீங்களா?
10: கேட்டுக்கிறேன் மேடம், எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
2: கொடுத்துடலாம்.
0: சரிங்க, இப்ப நம்ம ஒரு நபர் கேக்குறோங்க இல்லைங்களா? அவருடைய மாமனார் வந்து விடுதலை போராட்ட வீரருங்க.
10: அரங்கை முருகையா.
0: அரங்கை முருகையா, கொஞ்ச நாள் வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொல்லியிருக்கானே, ஆனா நீங்க அரங்க முருகையா அப்படின்னு சொல்றீங்க, தமிழகத்து பெயர் சொல்றீங்க, அதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த பதில், இந்த பதில் சரியா இருக்குமா சிவகாமி? நீங்களே சொல்லுங்க. தீர்ப்பா எட்ராந்த சொம்ப அப்படின்ற மாதிரி அரங்க முருகையன் என்பது மிகவும் சரியான பதில் சிவகாமி. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
10: கும்மி பாடல், படம்
0: கும்மி பாட்டு. சரி,
10: மச்சம்
0: வாங்கி தந்த மல்லிகைப்பூ. நிச்சயமா அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு மேலே நம்ம அரங்க முறைகளை பத்தி ஒரு சில தகவல் தெரிஞ்சுக்கலாம்.
11: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
12: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோம்.

0: அவர்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: சரிங்க நந்தினி, இப்ப பாத்தீங்கன்னா அரங்க முருகன் சரியா சொன்னாங்க இல்லைங்களா, இவர் வந்து ஒரு புனைப்பெயரால் அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அது புனைப்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்மணி. பன்முக திறமை கொண்டவர் இவர். ஏன்னா தமிழ் பேராசிரியர், எழுத்தாளர், சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள், நாடகம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இதழாசிரியரும் கூட இவர்.
2: அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இவர் வந்து கல்வி பணியை வந்து தொடக்க காலத்தில் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பித்தார். தமிழ்நாட்டில் பேராசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. அதனால நம்ம வந்து இவர் வந்து ஆசிரியர்

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுவோர்
1: நந்தினி
0: மற்றும் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே.
2: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தர்மபுரி ஆல் இண்டியா அடிநேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிறைய அவேர்னஸ், ஹார்ட் அட்டாக் எப்படி தடுக்கிறது, இருதய நோய்கள், மற்ற நோய்கள் அதை எப்படி தடுக்கிறது, அந்த மாதிரி டபிள்யூஹெச்ஓ ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வருஷம் வருஷம் கொண்டாடினாங்க. 25 வருஷம் ஆச்சு. நேற்று நானும் இதுக்காக சில அவேர்னஸ்க்காக ஒரு சில டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதை நான் மறுபடியும் நான் எஃப்எம் நேயர்களுக்கு சொல்கிறேன். நம்ம 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப்ங்க, நம்ம காற்று, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், இந்த 5 எலமெண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதில் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் இருதயமும் ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும். இதை நான் உடனே நான் ஆயுர்வேதா நேச்சுரோபதி அப்படி சொல்கிறேன்ல, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எப்படி நான் லிவர் டிசீஸ்க்கு ஏபிசின்னு சொன்னோ அந்த மாதிரி. இப்போ காற்று, தூய்மையான காற்றை சுவாசிக்கணும், நல்லா டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஒரு சிங்கிள் டீப் ப்ரீத் இன் அண்ட் அவுட் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும். அது இல்லாமல் ரெகுலராக பிராணாயமாக செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லது. கெட்ட சுவாசம், அதாவது ஸ்மோக்கிங் மாதிரி புகையை நம்ம கண்டிப்பாக இழுக்கக்கூடாது. அடுத்து நிலம், நிலத்தில் கால் படணும். நம்ம முக்கால்வாசி நேரம் உட்காடுறோம், படுக்கிறோம், ஃபோன் பார்த்துட்டே அப்படியே சாஞ்சி உட்காடுறோம், அப்படியே தான் போயிட்டுருக்கு. நம்ம நிலத்தில் கால் படணும், நடக்கணும், நிற்கணும், ஓடணும், இது எல்லாமே செய்யணும். அப்புறம் நிலத்தில் விளைகிற காய்கறிகள் அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடணும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும், இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும். நீர், நிறைய நீர் ஆகாரங்கள், தண்ணி மட்டும் இல்லை, மற்ற ஃப்ரெஷ் ஜூஸ், இளநீர், மோர், இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 லிட்டர் எடுக்கணும். கெட்ட நீர், அல்கஹால், அந்த மாதிரி கெட்ட நீரை தவிர்க்கணும். அப்புறம் நெருப்பு, நம்ம பாடிக்குள்ளாரே ஒரு ஃபயர்

0: அதை இக்னைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணால் அதை இக்னைட் பண்ணலாம். அதை நீங்கள் ஜாகிங், ரன்னிங், ஷட்டில், கிரிக்கெட், ஃபுட்பால், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ செய்யுங்க. ஒரு இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி அது காலையில் ஈவினிங்கோ செய்யுங்க. அடுத்து ஆகாயம் ரொம்ப முக்கியமானது. நம்ம இன்னர் ஸ்பேஸ், வீட்டுக்குள்ளாரே உட்காந்து இருட்டில் ஃபோன் பார்க்குறது, அதில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் குறையாது. வெளியே வந்து அவுட்டர் ஸ்பேஸ் கூட இணைஞ்சிருங்க, அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அது இல்லாமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உங்கள் மனசை விட்டு பேசுங்க, கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுட்டு தினமும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்கள் ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்த இன்னும் டீட்டெயிலாக நம்ம யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற இந்த வீடியோவும் குழந்தைகள் நலம் சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நான் எப்பயும் சொல்கிறது தான், 7333-925-3818 நம்பருக்கு கால் பண்ணலாம். நேரில் வரணும்னா பிகேபி ஹோட்டல் எடுத்தாப்பில் பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு எப்போனாலும் நீங்கள் வரலாம். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 5:06. இது வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வருகில் ஓமலூர்.

0: Viking Bunions and Briefs.
1: மாலை நேரம் வந்தாச்சு. நாள் முழுக்க இருந்த பரபரப்புக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்து மனசுக்கு பிடிச்ச பாடல்களோட இந்த நேரத்தை ரசிக்கலாம். இனிமையான பாடல்களோட இந்த மாலை நேரத்தை அழகாக்க வந்திருக்கும் நிகழ்ச்சி தான் மாலை தென்றல். மாலை தென்றல்ல முதலாவதா ஒலிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில மனோ கே எஸ் சித்ரா ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய பாடல் சின்ன ஜமீன் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
2: ஃப்ரீ, ஃப்ரீ க்கு ஃப்ரீ.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மென்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டு

0: மிர்பூர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மாலைத்தன்றல்ல அடுத்ததா ஒழுக்கு வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல் பிரம்மா திரைப்படத்தில் இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:21 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக ஒழிக்கி வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் ஜாலி ஆப்ரஹாம், பவதாரணி ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கட்ட பஞ்சாயத்து திரைப்படத்திலிருந்து.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
7: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

நேயர்கள் கவனத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வர்கள் கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தனி தேர்வராக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் விண்ணப்ப படிவம், முழு விவரங்கள் அடங்கிய விளக்க குறிப்பேடு மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான வழிகாட்டுதல் ஆகியவற்றை skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் தேர்வு கட்டணத்தை www.karuvoolam.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் செலுத்தி பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் விளக்க குறிப்பில் குறிப்பிட்டு

குறிப்பிட்டுள்ள மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முதல்நிலை தேர்வுக்கான எழுத்து தேர்வு நவம்பர் 26 அன்று கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடத்தப்பட உள்ளது. எழுத்து தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டும் செய்முறை தேர்வு நவம்பர் 27 நடைபெறும். தனி தேர்வராக விண்ணப்பிக்க வரும் 9 கடைசி நாளாகும். அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 5:30 இது வைக்கிங் பனியன்சன் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலைத்தன்றல்ல அடுத்ததா ஒளிக்கோரக்கூடிய பாடல் எம் கீரவாணி இசையில புலமைப்பித்தன் வரிகள்ல SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல் அழகன் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
3: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
0: ஐந்து மணி 36 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மலை தென்றல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் பாலபாரதி இசையில வைரமுத்து, வரிகள்ல எஸ் ஜானகி, பாலபாரதி ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரண ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: மாலை தென்றல்ல அடுத்ததாக ஒழிக்கு வரக்கூடிய பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில சித்ரா பாடியிருக்கக்கூடிய பாடல் புது புது ராகங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: மாலைதன்றல்ல அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில வாளி வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல் உத்தமராசா திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 5:53 நம்ம கேட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒலிக்கு வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 250 கிராம ஊராட்சிகளிலும் நாளை காந்தி ஜெயந்தி தின கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. அனைத்து துறை அலுவலர்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள், மகளிர் சுய உதவிக் குழுவினர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இப்படியே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களோட இந்த மாலை நேரம் அழகா நகர்ந்துகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு இனிய நேரத்தில் இன்னும் அழகான பாடல்களோடு மீண்டும் சந்திப்போம். நிறைவு பெறுகிறது மாலை தென்றல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி சீதாலட்சுமி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு

0: கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா, த வெட்டிங் பாரடைஸ்.
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
0: தருமபுரி ராதே கிருஷ்ணா, த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
2: இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர வரத பெருமாள் ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். திராவிட கட்டிடக்கலை பாணியில் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. விஷ்ணுவை சுந்தர வரத பெருமாள் என்றும், அவரது மனைவி லட்சுமி ஆனந்தவல்லி என்றும் போற்றப்படுகிறார்கள். இந்த கோவில் முதலில் பல்லவர்களால் கட்டப்பட்டது. கோயிலை சுற்றி ஒரு கருங்கல் சுவர் அதன் அனைத்து சன்னதிகளையும் சூழ்ந்துள்ளது. கோவிலில் 5 நிலை ராஜகோபுரம், நுழைவாயில் கோபுரம் உள்ளது. இந்து புராணத்தின்படி சுந்தர வரத பெருமாள் கோவில் மகாபாரதத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. மகாபாரதத்தில் பாண்டவ இளவரசன் பீமன் இந்த இடத்தில் விஷ்ணுவை வழிபட்டான். கீழ்தளத்தில் பிரதான கருவறையை சுற்றி 3 வரதங்கள் உள்ளன. அதாவது அச்சுத வரதா, அனிருத்ர வரதா மற்றும் கல்யாண வரதா. மற்ற 3 பாண்டவ இளவரசர்களான அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோருக்கு நிவாரணம் அளித்ததாக நம்பப்படுகிறது. பாண்டவர்களின் மனைவியான திரௌபதிக்கு துணையாக ஆனந்தவல்லி தோன்றியதாக நம்பப்படுகிறது. 3 வரதாக்களின் உருவங்கள் கருவறையை சுற்றி கார்டினல் திசைகளில் அமைந்துள்ளன. படிகளில் ஒரு விமானம் அவை ஒவ்வொன்றிற்கும் வழிவகுக்கிறது. கல்வெட்டுகளின் அடிப்படையில் வெள்ளை விஷ்ணு கிரகம், வெள்ளைமூர்த்தி எம்பிரான், வெள்ளைமூர்த்தி ஆழ்வார், ராஜேந்திர சோழ விண்ணகர் ஆழ்வார், சொக்க பெருமாள் என பல பெயர்களால் இக்கோயில் அழைக்கப்படுகிறது. சுந்தர வரத பெருமாள் கோவில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் 5 அடுக்கு கோபுரம் கொண்டுள்ளது. மற்ற தென்னிந்திய கோயில்களை போலல்லாமல் ஒரே ஒரு சன்னதியில் மட்டுமே பிரதான தெய்வம் உள்ளது. சுந்தர வரதர் கோவில் 2 அடுக்கு கருவறை மற்றும் கருவறையை சுற்றி கார்டினல் திசைகளில் 3 சன்னதிகள் உள்ளன. கீழ்மட்டத்தில் உள்ள கருவறையில் 4 கரங்களுடன் சதுர்புஜங்க விஷ்ணுவின் உருவம் உள்ளது. அவரது 2 கைகளில் சங்கு மற்றும் சக்கரம் உள்ளது. 3வது அபயஹஸ்தா மற்றும் 4வது கதிஹஸ்தா ஆகியவற்றுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த உருவம் நின்ற கோலத்தில் சித்தரிக்கப்பட்டு பொதுவாக சுந்தர வரத பெருமாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கருவறையில் சுந்தர வரதரின் இருபுறமும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி உருவங்கள் உள்ளன. அதே சன்னதியில் சுந்தர வரதரின் திருவுருவச் உள்ளது. கருவறையின் முதல் அடுக்கில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி இருபுறமும் அமர்ந்த நிலையில் வைகுண்ட வரதரின் உருவம் உள்ளது. கருவறை மரத்தால் ஆனது மற்றும் கருவறையை சுற்றி ஒரு குறுகிய பிரகாரம் உள்ளது. கருவறையை சுற்றி அர்ஜுனன், கிருஷ்ணர் மற்றும் யோக நரசிம்மர் சன்னதிகள் உள்ளன. கோயிலுக்கு தெற்கே அமைந்துள்ள வைரமேக தடாகம் என்று அழைக்கப்படும் கோயில் குளம் பல கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுந்தர வரத பெருமாள் கோவில் வாஸ்து சாஸ்திரத்தில் அதீத திறமை பெற்ற கொத்தனார் பரமேசவதானால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோயிலில் முதன்மை கடவுள் சுந்தர வரத பெருமாள். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், ஒரே விமானத்தின் கீழ் 9 மூல விரட்டுகள், அதாவது முக்கிய தெய்வங்கள் இருக்கும். மூல விரட்டை சுற்றி 4 வெவ்வேறு திசைகளில் 4 பெருமாள் சிலைகள் உள்ளன. தினம் ஒரு திருக்கோவிலில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர வரத பெருமாள் ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொண்டோம்.
0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா, த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா, த வெட்டிங் பாரடைஸ்.

நேர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். சென்னை டெல்லி அஞ்சலாக.

0: and 31 bronze. And that is the end of this news bulletin.
1: பன்மலையில் நேரம் மாலை 6:10. நீர்கள் கிட்ட ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீர்கள் இனி கேட்கலாம் இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியில முதல் பாடலா ஒழிக்க வருது 2014 வெளியான திருடன் போலீஸ் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: பொறுப்பு இந்த வைப் செம்மையா இருக்கு. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: நிலையத்தில் நேரம் 6:17. நேர்கள் கிட்டரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இசை மின்னல் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்ருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலா ஒழிக்க வருது வேகா திரைப்படத்திலிருந்து. 2000 வெளியான இந்த திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில் மோகன்ராஜ் வரிகளில். இதோ உங்களுக்காக அந்த பாடல் காற்றலையில்.

0: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை மின்னல் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்ருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியோட கடைசி பாடலா ஒலிக்க வருது 2015 வெளியான த்ரிஷா இல்லனா நயன்தாரா என்ற திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: அணில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: மரத்தை வச்சவன் மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
7: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
6: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம். ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
4: நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. நீர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இன்னும் சில நெடுகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாளொன்றுக்கு 30 நிமிடம் தூய்மைப் பணிகளுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கல்வி நிறுவனங்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் பொது இடங்களிலும் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று திரு பிரகலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இயக்கத்தின் மூலம் மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லி IIMC கல்விக் கழகத்தில் தூய்மையே சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் கல்விக் கழக வளாகத்தில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றை நட்டு வைத்தார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராமப் பொருட்களை வாங்கி நூற்பாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அகிம்சை என்ற ஆயுதத்தை ஏந்திய காந்தியடிகள் ராட்டை என்னும் நூற்பு சக்கரத்தின் மூலம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரத்தையும் சுயசார்பையும் பெற்றுத்தந்தார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கதர் ஆடையை வாங்குவது நெசவாளர்களின் கைத்திறனுக்கு அளிக்கும் அங்கீகாரம் என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொழில் நிறுவனங்கள் இரவு நேரங்களில் ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், 24 மணி நேரமும் சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறையினரின் நலனையும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயில் சென்னை தலைமையகத்தில் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றது. தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தூய்மை இந்தியா உறுதிமொழியை ஏற்று தூய்மைப் பணிகளை பார்வையிட்டார். தெற்கு ரயில்வேயில் உள்ள ரயில் நிலையங்கள், அலுவலகங்கள், ரயில்களில் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை சிறப்பு தூய்மை இயக்கம் நடைபெறவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயில் உள்ள 9000 இடங்கள் தூய்மை செய்யப்பட்டுள்ளது. தூய்மைப் பணியில் 70000த்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டேக் அடையாளம் காணும் கருவியும் வாகனங்களின் எண்களை பதிவு செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களையும் இணைத்து இது செயல்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதியை செயல்படுத்துவதற்கான அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ளன. இதையடுத்து நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் இந்த புதிய கட்டணம் வசதி முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் பரனூர் சுங்கச்சாவடியை கடந்த

0: செல்லும் வாகனங்கள் சுங்க கட்டணத்திற்காக நிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தடையற்ற வகையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் நேரங்களில் தொடர் விடுமுறை மற்றும் விழா காலங்களிலும் சுங்கச்சாவடியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த புதிய நடைமுறை உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்டண வசூலில் ஏற்படும் தவறுகள் மற்றும் சுங்க வருவாய் இழப்புகளை குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தேசிய ஊட்டச்சத்து மாதம் கடந்த மாதம் 9 தேதி தொடங்கி வரும் 8 தேதி வரை கொண்டாடப்படுகிறது. விழுப்புரத்தில் ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். 52 வகையான ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் இந்த உணவு திருவிழா கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளதாக இதில் கலந்து கொண்ட மாணவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன். இந்த நிகழ்வில் நாங்க 20 வகையான பொருட்களை வைத்து 52 வகையான உணவுப் பொருட்களை செய்து இருக்கிறோம். திருவிழா வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, பெண்களுக்கான ஊட்டச்சத்து, அயன், இந்த மாதிரி சத்தான உணவுகள், பிசிஓடி ப்ராப்ளம், சரியான சத்து இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி உணவு திருவிழா நடத்திட்டு இருக்கோம். திணை, தேன் மற்றும் வெல்லம் இதெல்லாம் சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் சத்து மாவு, இதெல்லாமே ஊட்டச்சத்து நிறைந்தது.
1: வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையலர் பணிக்கான பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் முதியோர் இல்லத்தில் சர்வதேச முதியோர் தின நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிவன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச முதியோர் தின விழா ஆட்சியர் திரு பிரதாப் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் சார்பில் தேசிய சமரச தீர்ப்பாயம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை நீதிபதி லதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சியில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேரில் ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டத்தில் வனவிலங்குகளால் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் குற்றாலம் வனச்சரக அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் பிளாஸ்டிக் மற்றும் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் ஊராட்சியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே யானை தந்தத்தை கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற மேலும் 337 ரன் எடுக்க வேண்டும். ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173

0: ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40. தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, இந்திய ரயில்வேயில் 3477 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், சரக்கு ரயில் மேனேஜர், அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், டிராபிக் அசிஸ்டன்ட் பிரிவுகளில் மொத்தம் 3477 காலியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 33 இருக்க வேண்டும். இந்த வயதானது 1/1/2027 படி இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள், ஆதிதிராவிடர், பழங்குடியினர் பிரிவினர் ₹250 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/11/2026. மேலும் விவரங்களுக்கு rrbapply.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்தோ திபெத் எல்லை போலீஸ் படையில் 21 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் ஹெட் கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 21 இடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு மற்றும் ITI முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 25 இருக்க வேண்டும். இந்த வயதானது 27/10/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் ஆன்லைன் தேர்வு உடல் தகுதி தேர்வு முறையில் இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 27/10/2026. மேலும் விவரங்களுக்கு recruitment.itbpolice.nic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து மத்திய அரசில் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை UPSC வெளியிட்டுள்ளது. மொத்தம் 13 இடங்கள் உள்ளன. இதன் விவரம் ஜூனியர் டெக்னிக்கல் ஆபீசர் பிரிவில் 1, அசிஸ்டன்ட் லெஜிஸ்லேட் கவுன்சில் 8, சட்ட அதிகாரி 3, ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 1 என மொத்தம் 13 இடங்கள் உள்ளன. இதற்கு BE, BTEC, BL, MSc முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 16/10/2026 படி இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹25 செலுத்த வேண்டும். பெண்கள், ஆதிதிராவிடர், பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/10/2026. மேலும் விவரங்களுக்கு psco.online.nic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து துணை ராணுவத்தைச் சேர்ந்த அசாம் ரைபிள்ஸ் படையில் 128 காலியிடங்கள் உள்ளன. இதன் விவரம் ரைபிள் மேன் 225, வாரண்ட் அதிகாரி 128 என மொத்தம் 354 இடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமா முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 1/7/2026 படி இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர், பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/10/2026. மேலும் விவரங்களுக்கு அசாம் ரைபிள்ஸ் .gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அதாவது IISc யில் கல்வி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன் விவரம் ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் பிரிவில் 30 இடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் தகுதியாக ராணுவத்தில் அக்னிவீர் பிரிவில் பணியாற்றி இருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 16/10/2026 படி இருக்க

வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் உடல் தகுதி தேர்வு, ட்ரேட் தேர்வு, நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/10/2026. மேலும் விவரங்களுக்கு www.iisc.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்திய ரயில்வேக்கு சொந்தமான ரைட்ஸ் நிறுவனத்தில் மேலாளர், உதவி மேலாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு பிஇ அல்லது பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 35க்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 600 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 300 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 8/10/2026. மேலும் விவரங்களுக்கு rights.com என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிறைவு பெறுகிறது வேலை காத்திருக்கு. உங்கள் அபிமான தருமபுரி 9.2.5 ஏற்காடு 9.3 தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.

0: தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்ச மழை அளவாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தொமனப்பள்ளியில் 82 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 39.5 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கரூர் பரமத்தியில் 21 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.5 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: எஃப்எம்ல பேசணும்னு ஆசையா? கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுமா? பல நாட்கள் ட்ரை பண்ணி லைனே கிடைக்கலையா? கவலையை விடுங்க, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணர் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
2: நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
0: இனிய நேர்களை, இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல், இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல். இன்றைய நிகழ்ச்சி சினிமா சினிமாவாக. இன்று இரவு 10:20 சுகமான ரகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 10:20 சுகமான ரகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
3: அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 250 கிராம ஊராட்சிகளிலும் 2/10/2026 அன்று காந்தி ஜெயந்தி தின கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள், மகளிர் சுய உதவி குழுவினர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு. திருக்கோவில்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. ஆகம குழுவால் பரிசீலிக்கப்பட்ட 34,971 திருக்கோவில்களின் விவரங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம். கருத்துக்களை தெரிவிக்க புதிய கடைசி நாளாக 10/10/2026 உள்ளது. மாலை 5:45 தெரிவிக்கலாம். கருத்துக்களை

0: தெரிவிக்க தபால் மூலமாகவும் அல்லது துறையின் இணையதளம் வழியாகவும் தெரிவிக்கலாம். தபால் அனுப்ப வேண்டிய முகவரி: ஆகம குழு, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகம், 119 உத்தமகாந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34. இணையதளம் www.hrce.tn.government.in என்ற இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் வழங்கும் காளான் வளர்ப்பு இலவச பயிற்சி. இப்பயிற்சியானது தருமபுரி மாவட்டதாரர்களுக்கு மட்டும் வழங்கப்பட உள்ளது. இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வகுப்பு நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை உள்ளது. பயிற்சி காலங்களில் பயிற்சியாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரி படித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு அனுமதி இல்லை. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். தருமபுரி மாவட்ட கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வங்கி மற்றும் அரசு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி காலமாக 10 நாட்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல், மாற்று சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அட்டை நகல். பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி பில்டிங், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தருமபுரி, 636705. பயிற்சி காலமாக 10 நாட்கள் உள்ளது. இந்த பயிற்சி பெற முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 0-43-42-23-05-11 மற்றொரு எண்ணாக 86-67-67-94-74 மற்றொரு எண்ணாக 63-83-14-76-67 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு இதற்கான முன்பதிவை செய்து கொள்ளலாம்.
1: நேர்களே, நம் தருமபுரி பண்பலை 102.5 ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு இளம் தென்றல், திங்கட்கிழமை சொல்லுக வெல்லுக, செவ்வாய்க்கிழமை என் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை
2: தமிழ்ல சொல்லுங்க
3: தமிழ்ல,
2: ஆமா
3: தமிழே
2: வரலையே,
1: தமிழ் பேசுங்க. ஞாயிற்றுக்கிழமை
4: கதை சொல்ல போறே, விடுகதை சொல்ல போறே, என் விடுகதைக்கு விடைய சொன்னா சொத்தெழுதி தாரே.
1: விடுகதை நேர்களை, நம் தருமபுரி பண்பலை 102.5 ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: இனி நேர்களின் இரவு 8 மணிக்கு இளம் தென்றல். இன்றைய நிகழ்ச்சி சினிமா சினிமாவாக. இன்றிரவு 10:20 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். இப்ப நம்ம எந்த செய்தி சொல்ற போதும் திருக்குறளை மேற்கோள் காட்டி சொல்றோம். இது பலர் என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படிங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து விடை சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனுடைய காலம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம்னால இவை சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் நன்கு ஊன்றி நாம் அதை வந்து கவனித்து பார்த்தா

0: அதில் பல ஆச்சரியங்கள் இருக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு இனத்திற்கோ ஒரு மொழி பேசுவோருக்கோ நாட்டினருக்கோ சொல்லப்பட்டது இல்லை, இது மனித குலத்திற்கு சொல்லப்பட்டது. எப்படி, அதுக்கு என்ன ஆதாரம்? இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு நோய் வந்தாலும், அமெரிக்காவில் சீனாவில் எங்கே நோய் வந்தாலும், இந்த நோய் வர்ற போது அவன் படுற வேதனையிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டுமென்றால் அவன் என்ன செய்யணும்? நம்ம இன்னைக்கு மருத்துவம் வச்சே சொல்லுவோமே, இப்போ நோயாளி ஒருவர், இந்த நோயாளியினுடைய நோயை தீர்க்கக்கூடியவர் மருத்துவர், ரெண்டாச்சா? இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடியது எது என்றால் மருந்து, நம்பர் மூணு. நாலாவதாக ஒன்று சொல்கிறாங்க, இதுதான் ஆச்சரியம், உழைச்செல்வான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர். அது என்ன தெரியுங்களா, மருந்தை தானே சாப்பிட மாட்டான் சில நோயாளி, மருந்தை டாக்டரே கொடுக்கறதும் கஷ்டம். அப்போ இந்த நோயாளிக்கு அருகில் இருந்து அவனை கவனித்து கொண்டு வேளாவேளிக்கு மருந்து கொடுத்து அவனை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாலு இருந்துட்டா ஒருத்தர் நோயிலிருந்து தப்பிச்சிடலாமா? இது இன்னைக்கு சொல்கிற வைத்தியமோ மருத்துவமோ கிடையாது, திருவள்ளுவர் சொல்கிற வைத்தியம், நாலு வேணுங்கிறார். ஒரு நோயாளி இருந்தான்னா அவன் இந்த நோயை தீர்ப்பதற்கு ஒரு மருத்துவனும், அந்த மருத்துவன் தருகின்ற மருந்தும், இந்த மருந்தை சரியான வேளைகளிலே அவனுக்கு கொடுத்து அவனை காப்பாற்றுவதற்கான ஓர் உதவியாளரும் என்று நான்கும் இருக்குமே ஆனால், கிடைக்குமே ஆனால் அவன் நோயிலிருந்து தப்பிப்பான். இது அப்படியே நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே பொருத்தி பார்க்கலாம், படுத்திருக்க நோயாளி, வந்து பார்க்குற டாக்டர், பிறகு அவர் கொடுக்குற மருந்து, அந்த மருந்தை மூணு மணி நேரத்துக்கு ஒருக்க கொடுக்கணுமா, இரவு முழுக்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப, இதெல்லாம் செய்வதற்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இவை எல்லாம் இருக்கிற போது அவன் நோயிலிருந்து மீண்டு விடுவான். மருந்துங்கிற அதிகாரத்தில் 950வது குறளில் திருவள்ளுவர் நட்பியல் பகுதியில் பொருளதிகாரத்தில் இதை எடுத்து சொல்கிறார், உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பார்னார் கூற்றே மருந்து. இப்போ நான் சொன்னதை புறம் பாருங்களேன், உற்றவன் யாரு? நோயுற்றவன் அப்படி வைங்க, உற்றவன்னா நோயுற்றவன். தீர்ப்பான் யார் தீர்ப்பா? டாக்டர் தான் தீர்த்து வைப்பார். தீர்ப்பான்னா நம்ம வேறு மாதிரி நினச்சிப்பிட, அவனை தீர்த்து விடுவான்னு சொல்லக்கூடாது. தீர்ப்பான்னா நோயை தீர்ப்பான், தீர்ப்பான் எதை கொடுத்து தீர்ப்பார்? மருந்து கொடுத்து தீர்ப்பார். சரி, இந்த மருந்தை யார் உடனிருந்து கொடுத்து சரி செய்வார்கள்? ஒரு உதவியாளன் செய்வான். இப்போ இதை நாலு இருந்தால் இந்த நாளும் சொல்லப்பட்டு அதன் மூலமாக ஒரு நோயாளியை நாம் காப்பாற்ற முடியும். திரும்ப குரலை கேளுங்களேன், உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பார்னார் கூற்றே மருந்து. இதை நீங்கள் இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்கு வரைக்கும் மனித இனம் இருக்கோ அது நோயுறுகிற போதெல்லாம் இவை எல்லாவற்றையும் நாம் நினைத்து கொண்டால் நாம் வந்து யாரையும் காப்பாற்றி விடலாம், இது சாத்தியமாகலாம். இந்த உழைச்செல்வான்கிற போது மருந்து தயாரிப்பாளர் என்று சில உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதை காட்டிலும் உடன் இருக்கின்ற அந்த செவிலி நர்ஸ் அல்லது கம்பவுண்டர் உடன் இருக்கின்றவர் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இது பொருந்தும், திருக்குறள் என்றைக்கும் பொருந்தும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும், கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: கொண்டிருப்பது இசை அரசி 102.5 மெகாஹெர்ட்ஸ்.
1: நிலையத்தின் நேரம் 7:00. இனிய இரவு வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை. இடம்பெறும் முதல் பாடல் மானஸ்தன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: இனி நேர்களின் இரவு 10:20 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்னதாக இன்றிரவு 8 மணிக்கு இளம் தென்றல், இன்று சினிமா சினிமாவாக. நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய திரை இசை. தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
2: விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசின் திட்டங்கள் மற்றும் சேவைகள் பொதுமக்களிடம் சென்றடைவது குறித்து மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி கள ஆய்வு செய்தார். மக்களை தேடி சென்று குறைகளை கண்டறியவும், பல்வேறு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் செயல்பாடுகளை விரைவுபடுத்தவும் மற்றும் அரசின் மூலம் வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்தவும், மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண உங்களை தேடி உங்கள்

0: என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் முகாமானது நடைபெற்றது. ராஜபாளையம் நகராட்சி பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் திட கழிவுகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பை என தரம் பிரித்து நுண் உரம் தயாரிக்கும் பணிகள், புதிதாக கட்டப்பட்டு வரும் அறிவுசார் மையத்தின் கட்டுமான பணிகள், ராஜபாளையம் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கி, வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடம், கீழ் சேத்தூர் சேகுவாண்டியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிக்கையில், ராஜபாளையம் நகராட்சி பகுதிகளில் சுகாதாரத்தை மேம்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், ராஜபாளையம் நகரின் 11.36 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் 3 மண்டலங்களாக பிரித்து அங்கிருந்து பெறப்படும் கழிவு நீரை சுத்திகரித்து மறு சுழற்சி செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சிறுவில்லிபுத்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளி, சிறுவில்லிபுத்தூர் நகராட்சி பேருந்து நிலைய வணிக வளாக கட்டடப் பணிகள், புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள், சிறுவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை, வன்னியம்பட்டி காளீஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி, பருத்தி ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். பின்னர் ஆட்சியர் தெரிவிக்கையில், சிறுவில்லிபுத்தூர் வட்டார பகுதிகளில் அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள், கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, வேளாண்மை மற்றும் பொதுமக்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும், மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 5 வகுப்பு வரை ஊரக பகுதிகளில் 1055 பள்ளிகளில் 46852 மாணவர்கள், நகர்ப்புற பகுதிகளில் 145 பள்ளிகளில் 22850 மாணாக்கர்கள் என மொத்தம் 1200 பள்ளிகளில் 69702 மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், அதன்படி சிறுவில்லிபுத்தூர் நகராட்சி தொடக்கப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்ட செயல்பாடுகள், காலை உணவின் தரம், உணவு தயாரிக்கும் இடத்தின் தூய்மை மற்றும் சுகாதாரம், சமையல் நடைமுறையில் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது என்றார். மேலும் இந்த திட்டம் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவுபடுத்த முன்னேற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் வன்னியம்பட்டி காளீஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. விருதுநகர் மற்றும் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் டெங்கு ஒழிப்பு கட்டுப்படுத்தும் பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில், பாலவனத்தம் ஊராட்சியில் டெங்கு மற்றும் காய்ச்சல் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு நடவடிக்கைகளை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது என்றும், இதில் வாரத்திற்கு ஒருமுறை தேடுதல், அகற்றுதல், அழித்தல் என்ற முறையில் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களை ஆய்வு செய்து தேவையற்ற தண்ணீர் தேங்கும் பொருள்களை அகற்றுதல், பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் மட்டுமின்றி தெருக்கள், பொது இடங்கள், பள்ளிகள் மற்றும் சுற்றுப்புறங்களிலும் தூய்மையை பேணுவதில் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார். மேலும் காய்ச்சல் கண்டறியப்படும் பகுதிகளில் காய்ச்சல் கண்காணிப்பு, வீடு வீடாக காய்ச்சல் பரிசோதனை, கொசு புழு ஒழிப்பு, புகை மருந்து, கொசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகளை தீவிரப்படுத்துமாறு சுகாதாரத்துறை அலுவலருக்கு அவர் அறிவுறுத்தினார். பொதுமக்களுக்கு டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அவர்கள் தெரிவிக்கையில், விருதுநகர் மாவட்டத்திற்கு கூடுதல் 21 உலர்களம் அமைத்திட சென்னை இயக்குநரகத்திற்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது என்றும், அனுமதி வரப்பெற்றதும் தேவைப்படும் இடங்களில் உலர்களம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ராஜபாளையம் வட்டாரம் மேட்டுப்பட்டி கிராமத்தில் நெல் குடோன் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், உழவன் செயலி மூலம் இ வாடகை என்ற இணையதளத்தில் விவசாயிகள் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். எஸ் கொடிக்குளம் கண்மாயின் தென்மேற்கு முனையிலிருந்து கூமாப்பட்டி ராமசாமிபுரம் இடையே வரையுள்ள நீர்வரத்து ஓடையை அளவீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், கண்மாய் மற்றும் குளங்களில் உள்ள சீமை கருவேலை மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் மாவட்டத்தில் உள்ள வேளாண் விரிவாக்க மையங்களில் மொத்தம் 333.1 மெட்ரிக் டன் விதைகளும், தனியார் விற்பனை மையங்களில் மொத்தம் 205.6 மெட்ரிக் டன் விதைகள் இருப்பு உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத் துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். விநியோகிஸ்டர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக

0: மத்திய அரசு கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுற்றுலாத்துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுலா அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்தின் கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக அளவில் இந்தியா சிறந்த சுற்றுலா தளமாக விளங்குவதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார வாய்ப்பாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கம் ஏற்படுவதை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் முதலீடு உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், அம்மாநிலத்தில் மழை வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஆற்றின் கரையோர பகுதிகளை பலப்படுத்தவும் நீர் மேலாண்மைக்கும் ஆற்று கரையோர சுவர் கட்டுவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மழை வெள்ளத்தை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரை இது அமலில் இருக்கும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சர்க்கரை இருப்பு வைக்கும் கால அளவு 15 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரையை பதுக்கி வைப்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் கொல்கத்தா பகுதியில் சர்க்கரை இருப்பு வரம்பு 2000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு தேவையான சர்க்கரையை உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகாவிலிருந்து கொண்டுவரப்படுவதை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சேமிப்பு தொகையில் கூடுதல் பங்கை ஓய்வூதியத்திற்காக மக்கள் ஒதுக்க வேண்டும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த் நாகேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஓய்வூதிய தினம் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், இதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பல்வேறு முதலீடுகளில் ஈடுபடும் மக்கள் ஓய்வூதிய சேமிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஓய்வூதிய திட்டங்களை செயல்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாகவும் திரு அனந்த் நாகேஸ்வரன் தெரிவித்தார். ரத்த தானம் செய்வது நமது ஒவ்வொருவரின் கடமை என்று நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். தேசிய தன்னார்வ ரத்த தான தினத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தன்னார்வ ரத்த தானம் மூலம் 75% ரத்தம் சேமிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரத்த தான தன்னார்வ அமைப்புகளின் பங்கை அவர் பாராட்டினார். மத்திய சுகாதார குடும்பநல அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் இன்று ரத்த தான முகாம்கள் நடைபெற்றன. இதனிடையே தகுதியுடைய அனைவரும் ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஆரோக்கியமான மனிதர்கள் தன்னார்வமாக இரத்த தானம் செய்வதன் மூலமே பல உயிரை காப்பாற்ற முடியும். இரத்த தானம் செய்வது பாதுகாப்பானது. தகுதி உடையவர்கள் அருகில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட இரத்த வங்கிக்கு சென்று தன்னார்வமாக இரத்த தானம் செய்யலாம். நாம் ஒருமுறை வழங்கும் இரத்தம் ஒருவருக்கு நம்பிக்கையாகவும், ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியாகவும், ஒரு உயிருக்கு புதிய வாய்ப்பாகவும் மாறலாம். ஆகவே இந்த தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தில் நாம் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்வோம். இரத்தம் கொடுப்போம், உயிரை காப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம். தகுதியுள்ள அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வாருங்கள். நாம் தானமாக வழங்கும் இரத்தம் ஒருவரின் உயிரை காப்பாற்றும். இதைவிட பெரிய மனித நேயம் வேறென்ன இருக்க முடியும்?
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை

0: பதிவு செய்திருக்கும் நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தேசிய போர் நினைவிடம் மற்றும் தேசிய காவல் நினைவிடம் குறித்த தகவல்கள்.
1: தேசிய போர் நினைவு சின்னம் கடந்த 2019 ஜனவரி மாதம் புதுதில்லி இந்தியா கேட் அருகே நிறுவப்பட்டது. இந்த நினைவிடம் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிக உயரிய பரம்வீர் சக்ரா விருது பெற்ற 21 ராணுவ வீரர்களின் மார்பளவு சிலைகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையில் இந்த போர் நினைவிடம் ராணுவ வீரர்களின் துணிச்சலையும் தியாகத்தையும் எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2018 தேசிய காவல்துறை நினைவிடத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். காவல்துறையினரின் துணிச்சலையும் அர்ப்பணிப்பையும் நாட்டுப்பற்றையும் எடுத்துக்காட்டுவதாக இது அமைந்துள்ளது. காவல் பணியின் போது நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த காவல்துறையினரின் பெயர் பட்டியல் இந்த நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத தடுப்பு, இயற்கை பேரிடர், சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்புக்காக பணியாற்றும் காவல்துறையினரின் தன்னலமற்ற சேவையை போற்றும் வகையில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது.
0: துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவிற்கு சென்று கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தீவிரவாத தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ள அவர் விசாரணை குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பதிவு செய்யப்பட்ட விமானம் என்பதால் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள அந்நாட்டு அரசிற்கு அதிகாரம் இருப்பதாக எமிரேட்ஸ் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தில் இந்திய விமானி ஸ்மித் மச்சர் மீது துணை விமானி நடத்திய தாக்குதல் விமான கடத்தல் முயற்சி என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் பிரதமரின் செய்தி தொடர்பாளர் டேவிட் மென்சர், அமெரிக்காவில் விமானத்தை கடத்து சென்று நடத்தப்பட்ட தீவிரவாத செயலுக்கு இணையாக இந்த முயற்சி இருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். இஸ்ரேல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான விமான சேவை 6 ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு உள்கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 1 மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் மல்யுத்த 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ் சிவாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாய்மரப்படக பந்தயத்தில் மனு பிரான்சஸ் பிரின்ஸ் கொரிசின்கல் நோபல் இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. ஸ்குவாஷ் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவிலும் வில்வித்தை ஆடவர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 124 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 23 வெள்ளி, 32 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத்துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி 102.5, ஏற்காடு 103.7. நிலையத்தில் நேரம் 7:25.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில், ஓசூர்.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.

தொடர்ந்து கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் காளான் வளர்ப்பு பயிற்சி நடத்த உள்ளது. இதற்கு 18 வயது முதல் 45 வயது வரை உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். வகுப்பு நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இதில் கலந்து கொள்ள குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் மற்றும் வங்கி மற்றும் அரசு சான்றிதழ் வழங்கப்படும். இதற்கான பயிற்சி காலம் 10 நாட்கள். இதில் நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி இல்லை. இதில் கலந்து கொள்ள தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல், மாற்று சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல். இதில் ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் தவிர்த்து தொடர்பு கொள்ளும் நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை மட்டுமே. பயிற்சி வழங்கப்படும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் காதி பில்டிங் கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ் தருமபுரி. இதில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள 0 43 42 23 05 11, அலைபேசி எண் 86 67 67 94 74. மேலும் 63 83 14 76 67. தொடர்ந்து வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது. 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க 50% அல்லது அதிகபட்சமாக 7.5 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இதற்கு தொடர்பு கொள்ள தருமபுரி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. இன்றைய நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். மாடி தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயில் கே ஜெயமலர் அவர்களோடு நேர்முகம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணா.

0: அத நாமளும் கேட்போம்.
1: ஜெயமலர்மா என்ன படிச்சிருக்கீங்க?
2: இளநிலை பண்ணை தொழில்நுட்பம், விவசாயத்தை சார்ந்த படிப்பு படிச்சிருக்கேன் சார்.
1: அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் காலேஜ்லாம்?
2: அது 10ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கேன்.
1: 10ஆவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இளநிலை பண்ணை தொழில்நுட்பமா, விவசாயிகளுக்கான ஒரு படிப்பு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில்.
2: 2010 வந்து வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த இளநிலை பண்ணை தொழில்நுட்பன்ற ஒரு படிப்பு வந்து ஆரம்பித்தாங்க. அதில் வந்து கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தா போதும். முழுக்க முழுக்க இது தமிழ்லேயே படிக்கக்கூடிய படிப்பு இருந்ததுனால ஆங்கிலம் தெரியாதவர்கள் கூட அந்த விவசாயத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து இந்த படிப்பை வந்து படிக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு தொலைதூர கல்வி தான், ரெகுலராக போக தேவையில்லை, மாதத்தில் 2 வகுப்பு இருக்கும். அதனால் நம்ம விவசாயம் படிக்கணும், அதில் ஆர்வம் இருந்ததுனால இதில் நாங்கள் சேர்ந்து படித்தோம்.
1: ஆர்வம் இருக்கட்டும், படிப்புங்கிறது எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். 5 வயசில் ஆரம்பித்து 50 வயசு வரைக்கும் கூட படிக்கலாம், அதுக்கப்புறம் கூட படிக்கலாம், நல்லது தான். என்னுடைய கேள்வி, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்டெக் கோர்ஸ் படிக்கிறதுனால ஜெயமலர் அம்மாவுக்கு என்ன லாபம்?
2: லாபம்னு பார்த்தீங்கன்னா சார், நம்ம முன்னோர்கள் வந்து விவசாயத்தை வந்து நல்ல எப்படின்னாக்கா உங்களுக்கு அனுபவத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் சரியான வந்து லாபங்கள் கிடைக்காததுனால பெரும்பாலானவங்க வந்து இந்த விவசாயத்தை விட்டு நகரங்களுக்கு சென்று வந்து வேலையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாய நிலங்கள்லாம் வந்து தரிசு நிலமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏன் நம்ம வந்து இதில் வந்து பயனடையலை, ஏன் நமக்கு வந்து நிறைய வந்து சம்பாதிக்க முடியல, நம்மளுடைய ஊர் பூமியை விட்டுட்டு நம்ம நகரத்தில் போய் உழைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, நம்ம வந்து உழைச்சா நம்ம வந்து உயரலான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். ஆனாக வந்து இது எப்படி செஞ்சால் மேலுக்கு வர முடியும் அப்படின்ற நேரத்தில் தான் இந்த மாதிரி நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு படிப்பு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சரி, இது என்ன தான் இருக்குது, நம்ம தாத்தா பாட்டி பண்ணாத ஒரு விவசாயத்தை மூலம் இது வேறு என்ன இவங்க புதுசாக கற்றுத்தராங்க, சரி போய் படித்து தான் பார்ப்போமே, அதன் மூலமாக நமக்கு எதனா செய்திகள் கிடைக்கலாம், அதில் முன்னேற்றத்துக்கு வழி கிடைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அதில் போய் சேர்ந்து படித்தோம்.
1: 4 வருஷமா?
2: 4 வருஷம் படிப்பு
1: முடிச்சிட்டீங்க?
2: முடிச்சிட்டோம், 4 வருஷம் முடித்து மேற்கொண்டு மேல் படிப்பும் 2 வருஷம் முடிச்சிருக்கோம்.
1: அது என்ன,
2: எம்எஃப்டெக் சொல்லுவாங்க,
1: மாஸ்டர் டிகிரியும் முடிச்சாச்சு?
2: முடிச்சாச்சுங்க சார்.
1: இதற்கெல்லாம் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க அனுமதி கொடுக்குறாங்களா, கொடுத்தாங்களா?
2: நிச்சயமாக அனுமதி கொடுத்தாங்க சார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆர்வம் இருக்கிறது ஒரு பங்கு இருந்தாலும் விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ஒரு விவசாயம் பண்ணலாம், யாரோடைய தெய்வம் தேவையில்லை, நம்மளும் ஒரு முதலாளி ஆகலாம் இல்லையா, நமக்கு தெரிஞ்சதை நம்மளுடைய பிற்காலத்தில் பிள்ளைகளுக்கு கற்று தரலாம். விவசாயம்னாவே பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியல. காய்கறி பார்த்தீங்கன்னாவே எந்த காய்கறி எந்த செடியில் வருதுன்னு கூட இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியுதில்லை, எல்லாமே ஃபோட்டோ தான், எல்லாமே இந்த டிவியில் வருது, ஃபோனில் வருது, அது மாதிரி தான். அது வந்து நேரடியாக பார்க்குறதுக்கான சூழ்நிலையும் பிள்ளைகளுக்கு கிடைக்கல. ஸோ அது நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தரலாம் அப்படின்ற மாதிரி தான் இதை போய் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது?
2: எனக்கு நிலம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, ஒரு 50 சென்டில் வந்து இந்த தோட்டப்பயிர் வைக்கிற மாதிரி இருக்குதுங்க சார்.
1: உங்கள் குடும்பத்துக்கு?
2: எங்கள் குடும்பத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிராமத்தில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து சென்னை பக்கத்தில் இருக்கிறதுனால படிச்சுட்டு சும்மா இருக்க வேண்டாவே, நமக்கு தெரிஞ்சதை நம்ம அனுபவபூர்வமாக வந்து மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அனுபவப்படணும் இல்லைங்களா, எதுவுமே கட்டுறது வந்து சரியாது, ஏட்டு படிப்பு சமைக்க உதவாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நம்ம அப்படியே இருந்துடாமல் நம்மளுடைய படிப்பு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கணும். அதனால் நம்ம எங்கள் மாடியிலேயே நான் தோட்டம் அமைச்சிட்டேன் சார்.
1: மாடி தோட்டமா?
2: ஆமாங்க சார்.
1: எவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுருக்கீங்க?
2: நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சதுரத்தில் வச்சுருக்கேன் சார், 1000 ஸ்கொயர் ஃபீட்.
1: இப்போ தொட்டியாக வச்சுருக்கீங்களா?
2: ஆமாம், தொட்டியாக வச்சேன், 100லேருந்து 150 தொட்டி வச்சுருக்கேன் சார்.
1: அப்படியேங்கப்பா, என்ன செடி கொடிகள்லாம் அதில் இருக்குங்க?
2: செடி வகைகள், கொடி வகைகள், மர வகைகள், அது எல்லாமே வச்சுருக்குறோம்.
1: எல்லாமே
2: வச்சுருக்குறோம் சார்.
1: வீடு தாங்குதா?
2: அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணால் ஆனது கிடையாது, அத்தனையும் எல்லாமே வந்து இப்போது வந்து தென்னை நாற்களையும் சொல்லுவாங்க, கொக்கோபீட்டுன்னு சொல்லுவாங்க, தென்னை நாற்களையும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம பேஸாக வச்சு தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா நம்ம மாடியை பொறுத்தளவுக்கு இவ்வளோத்துக்கும் வெயிட்டு ஏற்ற முடியாது, வெயிட்டு தாங்காது. அதுவும் இப்போ இருக்கிற வீடு கட்டுறதை பார்த்திங்கன்னா நிச்சயமாக தாங்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே மண் கிடையாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தென்னை நார் கழிவு போடுவோம், கால் பங்கு வந்து செம்மண், வயல் மண், அந்த செம்மண் களிமண்ணா இல்லாத செம்மண்ணோ இல்லை வயல் மண்ணோ சேர்த்துப்போம், மீதி கால் பங்குக்கு வந்து உரங்கள்,
1: இயற்கை உரம்
2: எல்லாமே சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி நாங்கள் போடுவோம்.
1: தொட்டி வச்சுருக்கீங்களா, க்ரோ பேக்ஸ் வச்சுருக்கீங்களா?
2: க்ரோ பேக் தான் சார். அதுலேயுமே அதுதான் வெயிட்டு வந்து அதிகம் சேர்க்கக்கூடாதுனா தொட்டி கிடையாது, மண் தொட்டி கிடையாது,
1: பிளாஸ்டிக்கும்
2: கிடையாது, க்ரோ பேக்ஸை வச்சு தான் பண்ணியிருக்கிறோம்.
1: அந்த க்ரோ பேக்ஸ்லாம் எவ்வளோ காலம் இருக்கும்?
2: அது எனக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்லா தான் சார் இருக்குது. ஒரு குவாலிட்டியை பொறுத்து நாங்கள் வாங்கின

0: இது நல்ல குவாலிட்டி. அதனால் வந்து கிட்டத்தட்ட நான் 2013 ஆரம்பித்தேன், இப்போ 26 இப்போ வரைக்கும் வந்து எனக்கு நல்லாவே இருக்குது.
1: அப்போ வாங்கின குரோ பேக் இன்னும்
0: ஆமாம்
1: இருக்கு?
0: ஆமாங்க சார்.
1: ஆச்சரியமா இருக்கேங்கம்மா.
0: அதுதான் பயன்படுத்துகிற முறைன்னு ஒன்று இருக்குது, அதை நல்ல விதமாக நம்ம பயன்படுத்தினோம்னாக்கா நிச்சயமாக அது வந்து நமக்கு உழைக்கும்.
1: ஆக குரோ பேக்ஸில் தான் மாடி தோட்டம் அமைக்கணும். அதில் வந்து பாதி கோகோ பிட் தென்னைநார் கழிவு, அதுக்கப்புறம் அதில் பாதி வந்து தாய் மண், செம்மண் அல்லது நிலத்துடைய மண், அப்புறம் அதே அளவுக்கு இயற்கை உரம் அல்லது மண்புழு உரம்.
0: ஆமாங்க சார்.
1: இதுதான் உங்களுடைய மீடியம்.
0: ஆமாங்க சார்.
1: இல்லையா?
0: ஆமாங்க.
1: அந்த செடி கொடி வளர்வதற்கான ஒரு மீடியம்னு சொல்லலாம்.
0: ஆமாங்க சார்.
1: இதில் செடி வச்சிருக்கிறேன், கொடி வச்சிருக்கிறேன், நீங்கள் மரமும் வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க.
0: ஆமாங்க சார். மரங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து காய்கறி செடிக்கு ஒரு மாதிரியான மண் தயார் பண்ணோம், மரங்களுக்கு ஒரு மாதிரியாக தயார் பண்ணோம், இதே பூச்செடிங்க வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரியாக தயார் பண்ணோம்.
1: எது எதுக்கு எந்தெந்த மாதிரின்னு சொல்லுங்களேன், விளக்கங்க.
0: நிச்சயமாங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரங்களை வந்து உங்களுக்கு வந்து நாட்டு ரகமாக வளர்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து நம்ம பூமியில் வைக்கும்போது அது வேர் வந்து நல்லா பதிஞ்சு நல்லா ஆழமாக போயிட்டு நல்லா வளர்த்தி வளரும். ஆனால் நம்ம இது தொட்டியில் வைக்கும்போது அது வந்து ஆழம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மரங்களை வந்து தேர்வு செஞ்சு நம்ம வாங்கி வளர்க்கணும். அந்த மரங்கள் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மண் பேஸ் வந்து அதிகமாக தேவை. மண் அதிகமாகவும் மக்கன உரங்கள் கம்மியாகவும் கொக்கோ பீட்டு வந்து அதை காயற்பி தின்ற தென்னைநார் கழிவு வந்து கீழ்ப்பக்கமும் போடணும். அது வந்து லேயர் லேயராக போடணும். கீழ்ப்பக்கம் ஃபஸ்ட்டு வந்து தென்னைநார் கழிவு, அப்புறம் மணல், அதுக்கப்புறம் வந்து இந்த உரங்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் தென்னைநார் கழிவு, அந்த மாதிரி நம்ம போடும்போது லேயர் லேயராக போடும்போது தான் மண் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து கழிப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் பொலபொலப்பாக இருக்கும். வேர் வந்து நல்லா உள்ளே இறங்கும், அதே நேரம் நல்லா பிடிப்பாகவும் இருக்கும். நீங்கள் வெறும் இந்த கொக்கோ பீட்டில் போட்டாலுமே வந்து உங்களுக்கு பிடிப்பு இருக்காது. மரம் வந்து வெயிட்டு, அது பிடிப்பு இருக்காது. ஏதோ ஒரு காற்று மழை வந்து சாஞ்சிரும். அதனால் மண்ணும் இடையில போடும்போது நல்லா பிடிப்பாகவும் இருக்கும், உங்களை வளர்ச்சி நல்லாயிருக்கும், நல்லா ஈரத்தன்மை கிடைக்கும், நல்லா வளரும்.
1: என்ன மரம்லாம் வச்சுருக்கிறீங்க?
0: நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை வச்சுருக்கோம், கொய்யா வச்சுருக்கோம், சப்போட்டா வச்சுருக்கேன், அத்தி மரம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு வளர்க்குறேன்.
1: இது எல்லாமே வந்து குரோ பேக்ஸில்?
0: குரோ பேக்கில் தான் சார் வளர்க்குறேன். ஒவ்வொன்றது ஒரு சைஸும் இருக்குதுங்க சார். மரத்தை பொறுத்தளவுக்கு 2x2 சைஸ், 24x24 ஒரு சைஸுங்க சார். அந்த சைஸில் நான் வளர்க்குறேன்.
1: 2 அடி?
0: 2 அடிக்கு 2 அடி.
1: மரத்தை பொறுத்த வரைக்கும் இது சொல்லிட்டீங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மரம்னு நினச்ச உடனே ஏதாவது ஒரு புங்கன்னு சொல்லுவீங்க, ஒரு வேம்பு சொல்லுவீங்க, ஒரு வாதநாராயணன் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப விவரம், எல்லாத்துலேயுமே பழமரங்களாக வச்சுருக்கிறீங்க.
0: நமக்கு
1: ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறீங்க.
0: நிச்சயமாங்க சார். நமக்கு தேவையானது தானே சார். நம்ம வந்து நம்ம பயிர் வைக்கிறது, நம்ம ஒரு மாடியில் ஒரு தோட்டம் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு நம்ம மேலே செய்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு பயன் தரக்கூடியதாக தானே சார் பார்க்கணும். அதனால தான் பழமரங்களாக வச்சுருக்கோம். அது நஞ்சில்லாத உணவும் சொல்கிறோம். வெளியில் வாங்குறதெல்லாம் மருந்து எல்லாம் அடிச்சிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு பழம் பழுத்து சாப்பிடும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி.
1: நீ சொல்லும் போதே உங்கள் சந்தோஷம் தெரியுது உங்கள் முகத்தில். கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஆடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சுப்பாங்க. அது மாதிரி நான் மரமும் வளர்க்குறேன், பழமும் சாப்பிட்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. விவரம் தாங்க. மரமாச்சு, செடி கொடிக்கு வாங்க.
0: செடின்னு பொறுத்தளவு இந்த காய்கறி செடிகள், காய்கறி செடிகளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து எல்லாத்தையும் வளர்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் அது வந்து நடைமுறையில் சாத்தியப்படாது. அதனால் நம்மளால் ஃபஸ்ட்டு என்ன முடியும், நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம மேற்கொண்டு அதிகப்படியாக நம்ம பண்ண முடியும். அதனால் ஈஸியாக வளரக்கூடிய மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி செடிங்களை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வளர்க்கணும்.
1: நாட்டு காய்கறிகள்,
0: நாட்டு காய்கறிகள் ஃபஸ்ட்டு வளர்க்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வளரும். அதாவது இந்த இயற்கை உரங்களை வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொடுத்தீங்கனாவே நல்லபடியாக வளரும். அதோட மண்கழிவு பார்த்தீங்கன்னா இந்த தென்னைநார் கழிவு இப்போ வந்து ஒரு குரோ பேக்கில் வந்து ஒன்றுக்கு ஒன்று செஞ்சு 12x12 அந்த சைஸ், 1 அடி சைஸு தான் வந்து நம்ம வந்து காய்கறி வளர்க்குறதுக்கு சரியான அளவு. அந்த 1 அடி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த மண் பார்த்தீங்கன்னா 11 கிலோ நமக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது பாதி அளவுக்கு, பாதி இந்த 10.5 கிலோ அப்படின்ற போது பாதி ஒரு 5 கிலோ அளவுக்கு ஆச்சு நம்ம இந்த தென்னைநார் கழிவு எடுத்துக்கணும். மீதி 2 கிலோ 2.5 கிலோ அளவுக்கு வந்து மண்,
1: அப்புறம்
0: மீதி 2.5 கிலோ இருக்கிற அளவுக்கு வந்து இந்த உரங்கள், இயற்கை உரங்கள்,
1: சாணி குப்பை அல்லது மண்புழு உரம்,
0: மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, நம்ம வந்து நுண்ணுயிர் உரங்கள் சொல்லக்கூடிய அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ், டைகோடர்மா விரிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் உரங்களையும் நம்ம கலக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு, அதாவது ஒரு ஒரு தொட்டிக்கு 1-5 கிராம் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்து நல்லா கலந்து மொத்தமாக சேர்த்து ஈரப்பதம், ஒரு புட்டு பதம் சொல்லுவோம், அதில் எல்லாத்தையும்

0: நம்ம கலந்துட்ட அப்புறம் அந்த கையில் பிடிச்சி பார்த்தா உதறணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கலந்துட்டு அதை ஒரு நிழலான இடத்துல நம்ம வந்து பயிர் வைக்க, அதாவது தொட்டியில் வந்து செடி வளர்க்க போகிறோன்றதுக்கு ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த கலவையை ரெடி பண்ணிக்கணும். தயார் பண்ணி நம்ம ஒரு நிழலான இடத்துல வந்து மூடி வச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டிங்கன்னா இந்த 15 நாள் 20 நாள் ஆகும்போது அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மண் கலவையாக ஆகிடும். நீங்கள் அதை எடுத்து இந்த தொட்டிங்களை நிறச்சி நீங்கள் செடிகளை வைக்கலாம்.
1: இப்போ ஒரு தொட்டிக்கு எத்தனை செடி வைக்கலாம் அல்லது எத்தனை விதைகள் ஊணுவீங்க?
0: நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா விதைகளாக நேரடியாக போடக்கூடியது, நாற்று விட்டு எடுத்து வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன விதைகளாக இருக்கும், இந்த தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்று விட்டு தான் வைக்கணும். நம்ம இந்த மண் கலவை வந்து தயார் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போவே இந்த நாற்றுகளையும் நம்ம விட்டு வச்சுக்கிறோம். நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரி தான், வயலில் விவசாயம் பண்ணுற மாதிரி தான் மாடி தோட்டத்துலேயுமே. அப்போ வந்து அதை நம்ம வந்து எடுத்து விட்டு வச்சுக்கிட்டோம்னா 21 நாள் 25 நாளில் அந்த நாற்று வந்து நல்லா வளர்ந்துடும், அது மாதிரி நம்ம மண்ணும் தயாராகிடும். அப்போ அந்த தயாரித்த மண்ணை வந்து அந்த தொட்டிங்களை நிறச்சிட்டு ஒரு 2 நாளைக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த நாற்றுகளை எடுத்து நடணும். இது வந்து நம்ம நாற்று விட்டு போகிறது கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி.
1: ஒரு தொட்டியில் எத்தனை நாற்று வைப்பீங்க?
0: இந்த ஒரு தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நடுப்பகுதியில் ஒன்று தான் வைக்கணும்.
1: ஒன்று தான்
0: வைக்கணும். ஏன்னா அது வந்து அடர்த்தியாக வளரக்கூடிய செடி. அதே மாதிரி அந்த செடியிலே நிறைய காய்கள் கிடைக்கும் நமக்கு, அதனால அது ஒரு செடி தான் வைக்கணும். அதுக்கு போதுமான இடம் தான் அந்த ஒரு அடி தொட்டிங்கிறது. ஆமாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடியாக இருந்தால் 2 செடி வைக்கலாம். அது நேரடியாகவே நம்ம விதைக்கலாம்,
1: விதையாக உணிடலாம்.
0: விதையாக உணும், ஏன்னா அந்த விதை வந்து கொஞ்சம் பரிசாக இருக்கும், அதனால் 4 நாளில் முளைச்சிரும் அதுவும். அதனால் அது வந்து 2 வைக்கலாம். அதே மாதிரி செடி அவரைக்காய் செடியும் பார்த்தீங்கன்னா நடுமையாக ஒரு விதை தான் உண்ட முடியும்.
1: செடி அவரைக்கும் ஒன்று தான்.
0: ஒன்று தான் சார்.
1: தக்காளின்னா?
0: தக்காளியும் ஒன்று தான்.
1: ஒன்று தான்.
0: அதுவும் மிளகாய், மிளகாவும் ஒன்று தான்.
1: ஒன்று தான். இது மாதிரி ஒரு தொட்டிக்கு ஒரு செடி அல்லது 2 செடி இடத்துக்கு தகுந்த மாதிரி செடிக்கு தகுந்த மாதிரி வச்சிடுறோம். இந்த மாதிரி வைக்கிற செடி கொடிகள்லாம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அல்லது எத்தனை மாதம் வச்சுருப்பீங்க?
0: ஆமாம் சார், இந்த செடிங்கெலாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போகிறதெல்லாம் நீங்கள் 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இதெல்லாம் வந்து நீங்கள் அதே நீங்கள் வந்து பராமரிப்பை பொறுத்து தான், பூச்சி நோய் தாக்கம் இல்லாமல் நீங்கள் பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம்.
1: தொட்டி செடிகள்லையுமா பூச்சி நோய் தாக்குது?
0: நிச்சயமாக. அது இல்லாத இடத்துல நம்ம வாழலைங்க சார். அதனால் பயிர் இருக்கிற இடத்துல நிச்சயமாக வந்து பூச்சியெல்லாம் வரதான் செய்யும். அதுக்கு நம்ம இயற்கை முறையாகவே வந்து நம்ம
1: அதுங்களை
0: கட்டுப்படுத்தலாம்.
1: எப்படி கட்டுப்படுத்துவீங்க இயற்கை முறையில்?
0: ஆமாம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம் ரெடி பண்ணி நாங்கள் தெளிப்போம். அதுக்கப்புறம் 3G கரைசல்ம்பாங்க, இஞ்சி பூண்டு கரைசல், அதை சேர்த்து நம்ம வந்து தெளிக்கலாம். அப்புறம் வந்து தேமோர் கரைசல் தெளிக்கலாம், வேப்ப எண்ணெய் அது தெளிக்கலாம். இந்த மாதிரி வந்து வாரத்தில் 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து தெளிக்கும் போது இந்த பூச்சியெல்லாம் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம்.
1: இப்போ வேப்பெண்ணெய் தெளிச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு கசப்புக்கு அந்த பூச்சி வராது, நோய் கிருமிகள் கூட வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பஞ்சகவியாக தெளிச்சிங்கன்னா எப்படி அது கட்டுப்படுத்தும்? தேமூர் கரைசல் தெளிச்சிங்கன்னா எப்படி கட்டுப்படுத்தும்? அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, இஞ்சி
0: பூண்டு
1: மிளகாய், அது அதில் கூட கொஞ்சம் காரம் இருக்கும் கிட்டத்தட்ட, அது வேப்பெண்ணெய் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த
0: பஞ்சகவியாவும்
1: எனக்கு தேமூர் கரைசலும் புரியலையே.
0: பஞ்சகாவியம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இயற்கையாகவே வந்து அது மாட்டு சாணத்தில் நம்ம வந்து தயார் பண்ணுறோம், அதனால் அதிலேயே வந்து இயற்கையாகவே பூச்சி விரட்டுற தன்மை இருக்குது. நம்ம அதில் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சகாவியாக பூச்சி விரட்டியாக மட்டும் இல்லாமல் செடிகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு இந்த உரமாகவும் நமக்கு பயன்படுது. அது தயாரிக்கிற முறைன்னு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: அதை நீங்களே தயார் பண்ணுறீங்க?
0: நிச்சயமாங்க சார், அது தயார் எல்லாருமே பண்ணலாம். அதாவது மாட்டு சாணம், கோமியம் இதெல்லாம் கிடச்சா நம்ம வீட்டில் நமக்கு தேவையான உரங்களை நம்மளே தயார் பண்ணிக்கலாம். தயார் பண்ணி
1: காசு கொடுத்து வாங்குறத விட?
0: ஆமாங்க சார், காசு கொடுத்து வாங்காமல் நம்மளே தயார் பண்ணி நம்ம செடிகளுக்கு தெளிக்கலாம்.
1: இப்போ உங்கள் வீட்டிலலாம் வந்து உங்கள் மாடி தோட்டத்தை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து பஞ்சகவியாக இருக்கும்.
0: நிச்சயமாங்க சார்,
1: தேமூர் கரைசல்லாம் இருக்கும்.
0: நம்ம தேவைக்கப்போ அப்பப்போ நம்ம தயார்
1: பண்ணிக்கிறீங்க.
0: பஞ்சகவியம் மட்டும் ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ தயார் பண்ணி தெளிச்சுக்கலாம்.
1: பூச்சிக்கொல்லியோ அல்லது நோய்க்கொல்லியோ அந்த விஷ மருந்துகளுக்கு இடம் உண்டா?
0: இல்லைங்க சார்,
1: கிடையாது.
0: அது நம்ம தெளிக்கிறது வந்து நம்ம தோட்டம் வளர்க்கவே தேவையில்லையே. நம்ம வந்து கஷ்டப்படாமல் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போய்க்கிறலாமே. இந்த மாதிரி நம்ம வந்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்தின காய்கறிகளை வேண்டாம், நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணுன்றதுனால தான் நம்ம மாடியில் தோட்டம் பண்ணுறோம். அப்புறம் அது தெளிக்கிறதுக்கு நம்ம தோட்டம் வளர்க்க தேவையில்லையே.
1: அதனால் இப்போ எந்த விதமான விஷமும் வர்றதில்லை, எந்த விதமான ரசாயன உரமும் வர்றதில்லை.
0: நிச்சயமாக சார், ரசாயன உரங்கள் எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்லைங்க.
1: யூரியா, சூப்பர்
0: பொட்டாஷ் அதெல்லாம் போடுறது இல்லைங்க.
1: போடுறதே இல்லை.
0: போடுறது இல்லைங்க.
1: எத்தனை நாளைக்கு கூட நீர்ப்பாசனம்?
0: நீர்ப்பாசனன்றது வந்து இதுக்கு

0: நாள்தோறுமே தேவைப்படும் சார்.
1: நாள்தோறும்
0: நாள்தோறும் தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வைக்கிறது வந்து மாடியில் வைக்கிறோம், நல்ல வெயில் இருக்கும். அதே போல் வந்து மாடியில் வைக்கும்போது நாங்கள் அதிகப்படியான தண்ணீரும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வழிஞ்சு மாடி ஃபுல்லாக வந்துச்சுங்கன்னா மாடி கெட்டு போயிடும்,
1: அந்த கான்கிரீட்
0: கெட்டு போயிடும். அதனால் ஒரு செடிக்கு எவ்வளோ தண்ணி தேவை, அது நம் முதல்ல செடியில் மண் நிறச்சிட்டு நல்லா மண் வந்து குளிர்ற அளவுக்கு தண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் செடி வச்சதுக்கப்புறம் சின்ன செடினா ஒரு அரை லிட்ரு, வளர்ந்து வர்றது நல்லா வளர்ந்துருச்சுன்னா ஒரு லிட்ரு, அந்த மாதிரி அளவாக கொடுத்தா மட்டும் போகிறோம். அப்படி அதனால் வந்து மறுநாளைக்கு வெயில பொறுத்து, இன்றைக்கி அதிகமாக வெயில் இருக்கா காஞ்சிரும், மறுநாளைக்கு கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் மழை நேரமாக இருக்கா ஈரப்பதம் இருந்தால் கொடுக்க தேவையில்லை.
1: எவ்வளவு பேருக்கு இது போல ஆலோசனைகள் சொல்லி நீங்கள் மாடித்தோட்டம் அமைக்க வச்சுருக்கிறீங்க? ஒரு குத்து மதிப்பா?
0: ஒரு 200-300 பேருக்கு மேலே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: அப்படிங்களா?
0: நிச்சயமாங்க.
1: எல்லாரும் இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்களா?
0: ஒரு சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் வேணுன்றவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வயதுகள் முதியவர்களாக இருந்தால் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த தலைமுறை அவங்கள பார்க்கறதுக்கு ஆள். ஏன்னா நாங்கள் பண்ணி கொடுத்ததுலேயே வந்து அதிகமாக ஆர்வத்தோடு பண்ணது முதியவர்கள் தான், ரிட்டையர் பர்சன் தான் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த மாடித்தோட்டம் அமைக்கிறது மெயினாக காய்கறி சாப்பிட்றோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே மன நிம்மதி சந்தோஷம் மன அழுத்தத்துலேருந்து நிறைவு விடுதலை பெறதுக்குன்னு வச்சுக்கிறலாம். அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு எங்களை கூப்பிட்டு மாடித்தோட்டம் அமைக்க சொல்லி அவங்க பராமரிச்சுட்டு வந்ததே அவங்க தான். அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செடி கொடிகளையும் பூக்கும் போதும் காய்க்கும் போதும் அந்த கிடைக்கிற சந்தோஷத்தை நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிறப்ப அது நமக்கு இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அவங்கள பார்க்கும் போதும் அவங்க கூட பேசும்போதும் அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்காங்க.
1: தொடருது. ஜெயமலர் அம்மாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லாமா?
0: என்னுடைய ஃபோன் நம்பர் 9840-9840
1: சொல்லுங்க.
0: 347-347-746-746-746.
1: உங்களை தொடர்புண்டா மாடித்தோட்டம் அமைப்பது அதற்குண்டான ஆலோசனைகள் எல்லாமே சொல்லி கொடுப்பீங்க?
0: நிச்சயமா நிச்சயமாங்க சார், எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் சார்.
1: பொதுவாக ஒரு பெண்மணியாக மற்ற பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லுங்கள். பொதுவான சில ஆலோசனைகள்.
0: பெண்களாகிய நம்ம நினச்சா முடியாது, எதுவும் கிடையாது. அதுலேயும் வந்து நம்ம வீட்டுக்கு பயனுள்ளதாக இந்த இயற்கை காய்கறிகளை வளர்க்குறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை வந்து பெரிய கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். நேரம் இருக்கும்போது 1-2 செடிகளை வளர்க்க பழகினீங்கனாவே உங்களுக்கு வந்து அதில் வந்து ஈடுபாடு அதிகம் ஆகிடும். ஏன்னா வந்து நம்ம சின்ன குழந்தைங்கள பிறந்து அதுங்களை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஒவ்வொரு செடிகளையும் நீங்கள் வளர்க்கும் போது அந்த செடி வளர்ந்து அது பூத்து காய்க்கும் போது உங்கள் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், வீட்டில் எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகள்லேயே உள்ளே சூழ்ந்துக்கிட்டு இருக்காம அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளவோ அதே மாதிரி தான் நீங்கள் செடி கொடிகளை வளர்த்து அதை பூக்கும் போதும் காய்க்கும் போதும் பார்க்குற சந்தோஷம் மிக மிக அதிகமாக இருக்கும். உங்கள் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் இங்கே வந்து விடுதலை பெறலாம், சந்தோஷமான லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்.
1: நிச்சயமாக. இன்னொன்று, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை பறித்து சமைச்சு சாப்பிட்ற ஒரு சுகமே அது அலாதி.
0: நிச்சயமாக.
1: அதனால் அந்த ஒரு சுகத்தையும் நாம் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். மாடித்தோட்டம் அமைத்தோம் என்றால் தொடரட்டும் உங்களுடைய விவசாய பணி.
2: என்ன மருதானிக்கா, மாடித்தோட்டம் அமைச்சு பராமரித்து வர திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையாக விளக்கங்களை கொடுத்துருந்தாங்கல்ல?
3: ஆமாம் பிள்ளை, கேட்டேன். விவரங்க ஒன்று ஒன்றும் முத்து முத்தாக இருந்துச்சு. இடம் இல்லையேன்னு யோசிக்கிறத விட காய்கறி பழங்களை சாகுபடி பண்ண மாடித்தோட்டம் அமைக்கலாம்னு இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்.
2: அக்கா, இதனால் நமக்கு செலவும் மிச்சம், அதோட ஆரோக்கியமான காய்கறி பழங்களை நாமளே உற்பத்தி பண்ணி வீட்டுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். விளைச்சல் அதிகமாக இருந்தால் அதை சந்தைப்படுத்தி லாபத்தையும் பார்த்துடலாம்.
3: ஆமாம் முத்தழகு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நாமளே உற்பத்தி பண்ணுறது தான் சரி. அதுக்கான விவரத்தை தான் இப்போ சொல்லிட்டாங்களே.
2: என்ன இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் விளைவிச்ச காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்ற போது வர திருப்திக்கு ஈடு இணை வேற எதுவுமே இல்லைக்கா.
3: ஆமாம் பிள்ளை, எனக்கு நீ சொல்கிறத கேட்டதும் இப்போவே எங்கள் வீட்டு மாடியில் தோட்டம் போடணும்னு ஆர்வம் வந்துடுச்சு. உடனே நான் வீட்டுக்கு போய் மச்சான் கிட்ட விஷயத்தை சொல்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன் பிள்ளை.
2: அக்கா, மாடி ஏறி வரும்போது முடியாமல் ஏறி வந்தீங்க, விவரத்தை கேட்ட பிறகு துள்ளி குதிச்சில இறங்குறீங்க, பார்த்து பொறுமையா இறங்குங்க.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். உலக அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவு சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல்நல கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புதிய யுகத்தின் தேவையாகும். எனவே மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது. உலகளாவிய தேவை விரிந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான பெரும் திறன் உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக அங்கக பயிர் வளர்ச்சி ஊக்கிகள். அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன. இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறது. இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம். இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மீன் தலை, குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்துக் கொள்ளலாம். மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்து விட வேண்டும். இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 5 கிலோ மீன் கழிவுகளை எடுத்துக்கொண்டால் 5 கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும். பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக் கொள்ள வேண்டும். பாத்திரத்தில் 1/3, அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும். பின்பு இதை மூடி அல்லது பருத்தி துணியை கொண்டு இருக்க மூடி வைத்து விட வேண்டும். இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும். பிறகு இந்த கலவையை 15 நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும். அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்து கொள்ளலாம். தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்க கூடாது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை 6 மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம். முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். இந்த 2 பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம். அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும். அங்கக இடுபொருட்களான 3G கரைசல் மற்றும் 5 இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். இந்த பூச்சி விரட்டுகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: சில நொடிகளில் தொடர்வது.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:00.

0: நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். தொடர்ந்து கேட்கலாம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு என்னோடு பேச விரும்பினால் நீங்கள் அளிக்க வேண்டிய தருமபுரி பண்பலை 102.5 வளமையான தொலைபேசி எண்கள். நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இளம் தென்றல் என்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். யார் இங்கிருந்து? கேட்கப்படும் ஒன்று வசனம், மற்றும் ஒன்று இசைக்கிற்று, அதாவது பாடல், மற்றும் ஒன்று வினாவா கேட்பேன். நீங்க மூன்று வினாக்களுக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா
1: பாடல் கொடுங்க.
0: நிச்சயமாக நீங்க கேட்கக்கூடிய பாடல்

0: இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? ஒன்று வசனம் மற்றும் ஒன்று இசைக்கிற்று, அதாவது பாடல் மற்றும் ஒன்று வினாவா கேட்பேன். நீங்க மூன்று வினாக்களுக்கு சரியா பதில்
1: சொல்லிட்டீங்கன்னா பாடல் கொடுங்க.
0: நிச்சயமாக நீங்க கேட்கக்கூடிய பாடல் உங்களுக்காக கொடுக்கப்படும், சரிங்களா? கொஞ்சம் விரைவா நம்ம பேசணும். இரண்டாவது முறை நான் சொல்ல மாட்டேன், நீங்க வேகமா பேசணும். ரேபிட் ஃபயர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம வேகமா போலாம். பாருங்க, முதல் பாடல் உங்களுக்காக கொடுக்குறேன், கேளுங்க. கேட்டீங்களா? இந்த பாடல் இடம் பெற்ற திரைப்படம் எது? ஆமாங்க, அவரே தான். கண்ணாடி போடல, உயரமா இருப்பாரு.
1: ஆமா சார்,
0: சொல்ல முடியுங்களா? நன்றி, அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இதோ உங்களுக்காக. யார் இங்கிருந்து? உங்களுக்காக ஒரு ஒலி கேட்டு கேளுங்க.
2: டீ ஒண்ணுங்களா ரெண்டுங்களா?
3: எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிச்சுவாங்களா? ரெண்டு டீ குடுமா?
2: சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா?
3: குத்து மதிப்பு அள்ளி ஏறியுமா?
2: இந்த போட்டு தரங்க. வணக்கம்.
3: அதுக்கு வணக்கம் சொல்ல டீ போட.
2: சரிங்க.
0: இந்த நகைச்சுவை காட்சி இடம் பெற்ற திரைப்படம் எது?
4: நகைச்சுவை காட்சி இடம் பெற்ற திரைப்படமா?
0: ம்,
4: கவுண்டர் மணி குரல் கேக்குது.
0: ஆமா,
4: கரகக்காரன் அந்த திரைப்படம்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி, அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சிங்கம்பாளையம் சரவணன்.
0: சரிங்க சரவணன், உங்களுக்காக முதல் இசைக்கிட்டு கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: எந்த
0: படத்தில் இடம்பெற்ற திரைப்பட பாடல் இது?
1: அனுராதா ஸ்ரீராம் பாடுறாங்க, உயிரிலேயே கலந்துதான்.
0: தவறான பதில் நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: அமைதிப்படை
0: என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு உண்டான அடுத்த இசை கேட்டு கொடுக்கிறேன், கேளுங்க.

0: ஒன்னு சொல்லு. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதுமா? முரளி படங்களா? இல்லைங்க, தவறான பதில் நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்,
1: ராஜா பேசுறேன்.
0: சரிங்க ராஜா, உங்களுக்காக முதல் இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா? எந்த படத்தில் இடம்பெற்றது இந்த பாடல்?
1: கஸ்தூரி ராஜா டைரக்ட் பண்ணது.
0: அதேதான். என்னங்க?
2: இரும்புப்பட்டிக்கு
3: சம்பந்தமே கிடையாது.
2: இரும்பு பெட்டி வேற, இதயம் வேறங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிக்காம விட போறது.
3: அது அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய
0: கேட்டீங்களா? இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: வசந்த மாளிகையா?
0: தவறான பதில், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இனி பிறந்து விடுபட்டாங்க. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
4: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: 8:06 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். சரிங்க கண்ணியப்பன், உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கொடுக்கிறேன், கேளுங்க கண்ணியப்பன். மிகவும் எளிமையானது.
5: பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை.
3: கேட்டீங்களா? எந்த படத்தில் இடம்பெற்றது இந்த வசனம்? நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
6: ஐயா. வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
6: தருமபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறியா?
3: சரிங்க மோகன், முதல் உங்களுக்காக ஒலிக்கிட்டு கேளுங்க.
6: எளிமையே கொடுத்து,
3: மிகவும் எளிமையா கொடுக்குறேன்
7: கேளுங்க. காப்பி கொண்டு வா.
8: இங்க காப்பி கிடைக்காதுப்பா, களிதான் கிடைக்கும். அது எப்படிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இப்படி சந்தோஷமா தூங்குற?
9: போலீஸ் ஸ்டேஷன்
8: பின்ன என்ன இது? தாஜ்மஹாலா?
3: என்ன திரைப்படம் இது?
6: தோராயமா சொல்றீங்க. பிரம்மா?
3: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. வணக்கம்
10: ஐயா. வணக்கம்.
3: வணக்கம்.
10: நாகலாபுரம் மாரியப்பன்.
3: சரிங்க மாரியப்பன், உங்களுக்காக முதல் ஒலிக்கிட்டு கொடுக்கலாமா, இசைக்கிட்டு கொடுக்கலாமா?
8: என்ன
3: திரைப்படம் இது?
10: நன்றி,
3: அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம்.
11: ஹலோ.
3: வணக்கம்.
11: பேசுறேன்.
3: உங்க பேர் என்னப்பா? மிதுன். சரி, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கலாமா?
11: கொடுக்கலாம்.
3: சரி கேளுங்க.

0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? இல்லைங்க, தவறான பதில். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கேங்காவரம், தேன்மொழிங்கய்யா.
0: சரிங்க, தேன்மொழிமா, உங்களுக்கு உண்டான முதல் இசைக்கிட்டு கேளுங்க.
2: மனச மடிச்சு நீதான் இடுப்பில் சொருகுற, உதட்ட கடிச்சு நீதான் என்ன உசுப்பு ஏத்துற.
0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? கண்ணு பட போகுதையா என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு அடுத்ததாக ஒளிக்கிட்டு கொடுக்கலாங்களா?
1: எந்த
0: திரைப்படம் இது? இந்த காட்சி இடம்பெற்றது. நன்றி நன்றி, அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்,
3: நாங்க தர்மபுரி மாவட்டம் செட்டிப்பட்டி, ரீதிகா பேசுறோம்.
0: சரிம்மா, உங்களுக்காக முதல் இசைக்கிட்டு கேளுங்க.
4: பஞ்சாங்கோ பாக்காதே மாமா, மாமா வந்து பால் காச்சூறால் சொல்லு மாமா, மாமா.
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
3: தெரியலங்க.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
5: ஏ வணக்கம்.
0: வணக்கம்,
5: காரிமங்கலம் மட்டும் எங்க செடிப்பட்டி, பீமராஜன்.
0: சரிங்க பீமராஜன், உங்களுக்காக இசைக்கிட்டு கேளுங்க.

0: கேட்டீங்களா, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: அழகி.
0: தவறான பதிலீங்க, நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.

0: நீங்க பாபு உங்களுக்காக ஒரு ஒளி கேட்டு கேளுங்க.
1: அதுவும் நீலாம்ஸ்ட்ராங் தான் சார். பின்ன ஒத்தகல்ல நடப்பாரு
0: கேட்டீங்களா?
2: விஜய் படம் மட்டும் தெரியுது.
0: என்ன படம்? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
3: இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: மல்லிகுட்டை பஞ்சாயத்துல ராமியம்பட்டி இருந்து சுஜா மகாலிங்கம்.
0: சரிங்க, சுஜா மகாலிங்கம். சரி, உங்களுக்காக இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டங்க ஐயா.
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: பாஞ்சாலங்குறிச்சி.
0: பாஞ்சாலங்குறிச்சி என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு அடுத்ததாக ஒலிக்கேற்று கொடுத்துடலாங்களா?
1: ஆ கொடுங்க.
2: நம்ம குடும்பம் அங்கல
3: அவனேமா
2: தெரியுமே, உங்க அப்பா ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் படிக்கும் போதே எவனாவது பட்டி காட்டுல இருந்து மூக்கையிலும் காக்கையிலும் தான் எழுதி இருப்பாங்க.
3: பாபா என்ன பட்டிக்காட்டை பத்தி இவ்வளவு சாதாரணமா சொல்லிவிட்டா?
0: கேட்டீங்களா?
1: இந்த
0: ஒலிக்கீற்று அதாவது இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: ரொம்ப பழைய படம்.
0: அதுல ஒரு சின்ன குழு இருக்காது, நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் அந்த வசனமே கொடுத்த நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
2: என்னடா இழுவ மேட்ருக்கு வாடா.

0: ओके गुड नाइट।
1: हेल्प्स पब्लिक स्कूल வெண்ணாந்தூர் மெயின் ரோட் சேலம் ஐஐடி ஜேஇஇ நீட் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள் ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது அட்மிஷன் நடைபெறுகிறது
2: பாம்பு கடி விஷமுறிவு தலைக்காயம் அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ஐசியூ பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை மின்னாம்பள்ளி சேலம்
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம் குறிஞ்சி மருத்துவமனை சேலம்
6: 8:18 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல் என்று சினிமா சினிமாவாக வணக்கம் வணக்கம் முதல் இசைக்கிட்டு கேளுங்க விடுபட்டுட்டார் அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் சரிங்க மதுஸ்ரீ உங்களுக்காக முதல் இசைக்கிட்டு கொடுக்கலாமா சரிங்க
7: செங்க அரும்பு தங்க கட்டி
6: கேட்டீங்களா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது அதை விட ரகசியம் மிகவும் சரியான பதில் உங்களுக்கு அடுத்தது ஒலிக்கிட்டு கேளுங்க
8: இவ்வளவு பெரிய தொகை இருந்துமா உங்க மனசு மாறல
9: அதுதான் ராஜா செய்யறது ஸ்மக்லிங் தான் இருந்தாலும் அதுலயும் ஒரு நேர்மை இருக்கும் இவ்வளவு பெரிய வேலைன்னு தெரிஞ்சிருந்தா 50,000 ரூபாய் கேட்டிருப்பேன்
6: கேட்டீங்களா இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது ராஜா என்பது மிகவும் சரியான பதில் அதுல ஒரு குழு வச்சிருந்தேன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க நிறைவா ஒரு வினா சரி கேக்கலாங்களா மிகவும் எளிமையாவே கேட்டுலாம் நடிகை சாவித்ரியின் இயற்பெயர் என்ன
10: சொல்லுங்க
6: நன்றி அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்
11: ஒன்றியம் மலையனூர் கண்ணப்பன் நகர்
6: கண்ணாடி தங்கராஜ் சரிங்க தங்கராஜ் உங்களுக்காக முதல் இசைக்கிட்டு கேளுங்க

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் அங்கிருந்து?
1: என்ன
0: திரைப்படம், நீங்க திரைப்படத்தோட பெயர் சொல்லணும். கரகாட்டமா? சரியா சொல்லுங்க. கரகாட்டக்காரன் அப்படின்ற திரைப்படம் தான் இந்த வசனம் இடம்பெற்றது. சரி, சரியான பதிலாக எடுத்துல உங்களுக்கு அடுத்ததாக ஒரு பாடல் கொடுக்குறேன். அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு நீங்க
2: சொல்லணும். சரியா?
0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?

0: நாட்டுப்புற
1: பாடல்
0: பாடல். நீங்க ஒரே படத்து பேர் கூட சரியா சொல்ல மாட்டீங்க, நாட்டுப்புற பாட்டு. சரி, இதையும் நான் சரியா எடுத்துக்கிறேன். சரி, மூன்றாவது உங்களுக்கு ஒரு வினா கேட்கறேன், சரிங்களா?
1: சரிங்க.
0: ரங்கராஜ் என்ற இயற்பெயர் கொண்ட நடிகர் யார்? தமிழ் நடிகர். ரங்கராஜ் என்ற இயற்பெயர் கொண்ட தமிழ் நடிகர் யார்?
1: ரங்கராஜ்.
0: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் சொல்பவர் பச்சியம்மாள். சரிங்க பச்சியம்மாள், உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கொடுக்கறேன், கேக்குறீங்களா?
2: தள்ளனா தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா ஆர்வத்தை அல்லணும். எப்படியோ ஏமாத்த வாங்கிட்டீங்க. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர் சம்பளோ.
3: கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான்.
0: கேட்டீங்களா? எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த காட்சி? கரகாட்டக்காரன் என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு அடுத்ததாக ஒரு பாடல் கொடுக்கலாங்களா? என்ன படம் சொல்லுங்க.
4: அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெடுத்து என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க.
0: கேட்டீங்களா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
5: காமராஜ் நகர் மருதேரி.
0: சரிங்க, உங்களுக்காக முதல்ல இசை கிட்ட கொடுக்குறேன், கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: திருவாச்சி.
0: என்னங்க?
1: திருவாச்சி.
0: திருவாச்சி அப்படின்றீங்களா? தவறான பதில். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: தாராபுரத்துல இருந்து
0: ராஜேஸ்வரி சங்கரலிங்கம். சரிங்க ராஜேஸ்வரிமா, உங்களுக்காக இசைக்கிட்டு இருக்கேன். இது என்ன திரைப்படம் நீங்க சொல்லணும்?

0: கேட்டிங்களா? காதல் கோட்டை என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு அடுத்ததாக ஒலிக்கிட்டு
1: கேளுங்க. உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன்.
2: பாஸ்
1: என்ன
0: சக்கரவர்த்தி முதல்ல உங்களுக்கு ஒலிக்கிட்டு கேளுங்க.
3: இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம்.
0: கேட்டிங்களா? என்ன திரைப்படம் இது?
4: படையப்பா.
0: ஓ, ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு படையப்பாக்கு போயிட்டீங்க. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம்.
4: கரப்பநிலை கிராமம், மணி.
0: மணி, உங்களுக்காக முதல் இசைக்கிட்டு.
4: கேட்டீங்களா? கேட்டுங்க.
0: எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த பாடல்?
4: காதல் கோட்டை.
0: தவறான பதில், கிட்டத்தட்ட நெருங்கி என தவறா சொல்லிட்டீங்க. வணக்கம். வணக்கம்.
5: சேலம் மாவட்டம் செலவுடை கிராமம், பூகார் வட்டத்தின் ராம் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்காக முதல்ல இசைக்கிட்டு கேளுங்க.

0: கேட்டீங்களா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனை.

0: ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். ஐஐடி, ஜேஇஇ, நீட், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: 8:32 சினிமா சினிமா இணைப்பில் இணையும் மனித நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம் ஐயா, யாருங்கிறது?
2: நல்லமல்லி வட்டம் எச்சநெல் ஊராட்சி அண்ணாநகர்ல இருந்து பேசுறேங்க, கருமாரியம்மன் கோயில் பக்கத்துல.
1: சரிங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
2: கருவரம்மா கண்ணன்.
1: சரிங்க கண்ணன், உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கேளுங்க. அது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அப்படின்னு நீங்க சொல்லணும். கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
2: பாடல் பழைய பாடல்.
1: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: யாருங்கிறது?
2: தர்மபுரி ஒட்டப்படி.
1: சரிங்க கார்த்திக், உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்க.
0: எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த பாடல்?
1: என்னங்க? பாஞ்சாலங்குறிச்சி.
0: பாஞ்சாலங்குறிச்சி என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்காக அடுத்ததாக ஒழுங்கிட்டு கொடுக்குறேன், கேளுங்க.
2: இந்த காஷ்மீர் ரோஜாவே இந்த கன்னியாகுமரி பொண்ணுக்காக பறிச்சுட்டு வந்திருக்கேன். திரும்ப பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த ரோஜா உங்க தலையில வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரோஜாவுக்கே மனம் வருது.
0: கேட்டீங்களா? இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் இல்லைங்க. தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். யாருங்க?
3: மங்களபுரம் பஞ்சாயத்து
0: கோலிப்பண்ணன் மன்னாதன். சரி, உங்களுக்காக இசைக்கிட்டு கொடுக்குறேன், கேளுங்க.

0: நெஞ்சில்ல
1: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? நான் சொல்றது மறுபடியும் சொல்றேன். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: என் எம் துரை, நாகசமுத்திரம் பேசுறேன்.
1: சரிங்க துரை, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கேளுங்க. தீரு

0: கேட்டீங்களா?
1: கேட்டேங்க.
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம்
1: அண்ணாமலை.
0: தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யாரு, இங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் தெளிவா சொல்லுங்க. பவுன். எங்கிருந்து பேசுறீங்க பவுன்? என்ன உங்க பேர் சொல்றதுக்கு சிரிப்பா இருக்கு. கரெக்டா தான் பேசுறீங்களா? பவுன் குண்டலப்படியில இருந்து பேசுறீங்க. இணைப்புல இருக்கீங்களா பவுன்? சரி, உங்களுக்காக ஒரு இசைக்கிட்ட கேளுங்க.

0: தாக்கி நிக்கிறேன். சூர்யான் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. என்ன படம் இது?
1: படம்
0: பேருந்து இல்லைங்க, ஆனா சூர்யான கண்டுபிடிச்சீங்க இல்லைங்க. அதுக்கு பாதி பாட்டாவது கொடுங்கன்றீங்க. நன்றி, அடுத்து நேரில் சந்திப்போம். வணக்கம்.

0: கேட்டீங்களா?
1: கேட்டங்க. சேரன் பாண்டியன்.
0: நீங்க தவறான பதில் நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: மதுகான் பார்த்து ரமணி.
0: சரிங்க ரமணி, உங்களுக்காக ஒரு இசை கிட்டு கொடுக்கலாமா ரமணி?
3: என்ன
0: திரைப்படம் இது? இல்லைங்க, தவறான பதில். இப்ப சமீபத்தில் வந்த திரைப்படம் தான் அது. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையூர்ல எம் ஆறுமுகம்.
0: சரிங்க ஆறுமுகம், உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கொடுக்கறேன், கேளுங்க.
5: காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் என தருமை விவசாய பெருங்குடி மக்களே. வீட்டுல படிக்கிறேன் போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே.
0: கேட்டீங்களா?
4: கலைஞருடைய குரல் மாதிரி
0: இல்ல. இல்லைங்க, சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: இரவு வணக்கத்துடன் சிவகுமார் குண்டலப்பட்டியில இருந்து.
0: சரிங்க, குண்டலப்பட்டியில இருந்து சிவகுமார்.
6: ஆமா.
0: சரி, குண்டலப்பட்டியில இருந்து பேசுறதுனால உங்களுக்காக அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் கொடுக்குறேன். அந்த பாட்டு எந்த படத்தில் இடம்பெறது அப்படின்னு
7: நீங்க சொல்லணும். கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல்ல உன்ன கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில.
0: கேட்டீங்களா?
6: கேட்டங்க ஐயா.
0: என்ன திரைப்படம் அது?
6: காதல் கோட்டை.
0: இல்லைங்க, தவறான பதில் நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
8: பாகல்பட்டி பெருமாள் சார்.
0: சரிங்க பெருமாள் ஐயா, உங்களுக்காக ஒரு என்ன கொடுக்கலாம் உங்களுக்கு? சரி ஒலிக்கிட்டு கொடுக்குறேன், கேளுங்க. என்ன திரைப்படம் கண்டுபிடிங்க.
9: வானக்காரியம் முடிஞ்சிட்டு சந்திரா கல்யாண விஷயம் ஒரு விதமா செட்டில் ஆகி போச்சு. வர்ற புதன்கிழமை நிச்சயதார்த்தம். அந்த பாவமே வேற.
0: கேட்டீங்களா? என்ன திரைப்படம் இது?
8: லட்சுமி கல்யாணம்.
0: இல்லைங்க, தவறான பதில் நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம்.
10: மகபூர் ராசேகர்.
0: சரிங்க ராசேகர் ஐயா, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கேளுங்க.

0: இந்த பாடல் இடம்பெற திரைப்படம் எதுங்க ஐயா? இல்லைங்க, தவறான பதில், நன்றி. வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: நான் இங்க மதியன்பாளையம் ராமகாயிலிருந்து 1வது வார்டு 702 பேசுறேங்க ஐயா.
0: சரிங்க லக்ஷ்மண் ஐயா, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாங்களா? முதல்ல
1: அப்படிங்களா?
0: கொடுத்துருவோம் பாருங்க. சரி, ஒரு பாடல் கொடுக்கறேன்.

0: கேட்டீங்களா?
1: எல்லோரும் நல்லவர்கள்.
0: எல்லோரும்
1: ராஜிகா சுதாகர் ராஜிகா நடிச்சது. எல்லோரும் நல்லவர்கள்.
0: எல்லோரும் நல்லவர்களா? எல்லோரும் நல்லவரேவா? சரி, எல்லோரும் நல்லவரை சரியான பதில் எடுத்து அடுத்தது உங்களுக்காக ஒரு ஒலி கேட்டு கொடுக்குறேன், கேளுங்க.
2: அடமுட்டாள்.
3: என்ன முட்டாளா? படிச்சவங்க எல்லாம் புத்திசாலியும் இல்ல, படிக்காதவங்க எல்லாம் முட்டாளும் இல்ல. இப்ப தெரிஞ்சுக்க.
2: அதுவும் சரிதான். கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு.
0: கேட்டீங்களா?
1: சிவாஜி புலிமூட்டை ராமசாமி நடிச்ச படம்.
0: சரிங்க, என்ன படம்?
1: அங்கதான்
0: மாட்டிட்டீங்க. சரி, நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: பேசலாம்.
5: ஹலோ, நான் தர்மபுரியில இருந்து சுந்தரராஜன் பேசுறேன்.
0: சரிங்க சுந்தரராஜன், உங்களுக்கு
5: ஐயா, நான்

0: கிச்சனுக்கு அந்த மாதிரி என்ன போறேங்க ஐயா.
1: டூ கே கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல் கொடுத்துடலாங்களா? சரி, முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாடல் கொடுக்குறேன், நீங்க கண்டுபிடிங்க.
2: எட்டு ஜில்லா பார்த்திருக்க, எல்லா பூத்திருக்க, கானா பாட்டு பாடு, தினம் ஒண்ணா வந்து கூடு, தக்க தின்னா தாளம் போடு.
1: கேட்டீங்களா?
0: சொக்கத்தங்கம் நினைக்கிறேன்.
1: சொக்கத்தங்கம் என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு அடுத்ததாக ஒரு ஒலி கேட்டு கொடுக்குறேன், கேளுங்க. மிகவும் பிரபலமான ஒலி கேட்டு இதை கேளுங்க.
3: சுடுகாட்டு ஆலமரத்துல துருப்பிடிச்ச ஆணி அடிச்ச மாதிரி நம்ம ஆளுங்க நெஞ்சில சாதிங்கிற ஆணிய ஆழமா அடிச்சு புட்டாங்க. அதான் இடைஞ்சல.
4: உங்க பேர் என்ன?
3: இந்த ஊர்ல கை சூப்புற குழந்தைகிட்ட என் பேர் என்னன்னு கேட்டா கூட.
1: கேட்டீங்களா?
5: உங்களுக்காக
1: ஒரு இசை கீற்று கேளுங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
5: படம் அச்சாணி.
1: இல்லைங்க. தவறான பதில். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து?
6: சேலம் மாவட்டம் இரும்பாலம் தேப்பம்.
1: சரிங்க வெங்கடேஷ், உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கேளுங்க.
6: விடுபட்டுட்டார்.
1: மகாலிங்கம், உங்களுக்காக ஒரு இசை கிட்ட கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேங்க.
0: இந்த பாடல் இடம்பெற திரைப்படம் எது? திருப்பதி. சரிங்க, உங்களுக்காக அடுத்ததாக ஒரு ஒலி கேட்டு கொடுக்குறேன், கேளுங்க.
2: எந்த ஊரு? டவுனு. அப்ப கஷ்டம் தான். அந்த மூட்டில இருக்கிற கத்திரிக்காயை கண்ணில் பாக்குறதுக்கு எத்தனை மாசம் உழைப்பு, எவ்வளவு வேர்வைன்னு தெரியுமா? எவ்வளவு வருஷமா கண்டக்டரா இருக்கீங்க?
3: 15 வருஷமா.
2: ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க. அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்.
0: கேட்டீங்களா? இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: வீட்டுக்கு எல்லாரும் படிச்சா பிறகு பையனை வந்து கடைக்குட்டி சிங்கம் சொல்லுவாங்க.
0: அதனால கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற திரைப்படம் தான் சொல்றீங்க. சரி, உங்களுக்காக மூன்றாவது ஒரு வினா கேட்கறேன், சரிங்களா? இந்த மூன்றாவது எனக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பாடல் உடனே வழங்கப்படும். சரி சரிங்க, மிகவும் எளிமையான வினா தான். இரவின் நிறம் என்ற பொருள் படியுமான பெயரை வைத்துள்ள நடிகிறார். அவரோட பெயருக்கு வந்து அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இரவின் நிறம் அப்படின்னு வருங்களாம். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
4: நான் தர்மபுரி
0: அருமையா இருக்குங்க முனியப்பன். உங்களுக்கு எளிமையா கொடுத்துடலாங்களா? சரி கொடுக்கறேன், கேளுங்க. வானொலி பெட்டியோட ஒலி அளவை குறைச்சிருங்க. எந்த திரைப்படம் கையாது? தவறான பதில், நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.

0: 8:47 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0:43:42:24:40:30 என்ற எண்ணிலும் 94:86:81:10:25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0:43:42:24:40:31 என்ற எண்ணிலும் 94:86:65:20:25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: என்ன சாமி
2: கரெக்ட்
0: இந்த வசனம், அதாவது இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது? நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். திருப்பூர் திருவாரூர் டெய்லர் குமார்.
0: டெய்லர் குமார், தயாரா இருக்கீங்களா குமார்? உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கொடுக்கலாங்களா?
3: கொடுங்க.
4: அறுப்பு காட்ட அக்கா பொண்ணு சிரிப்பா சிரிக்குது சின்ன கண்ணு.
0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
3: சரியா தெரியலீங்க.
0: சரிங்க, நன்றி குமார் இணைப்பில் வந்தமைக்கு.

0: 8:54 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
6: எனங்க தாண்டாம்பத்துல இருந்து பேசுறேங்க.
0: இருசப்பன் பேசுறீங்களா?
6: ஆமாங்க.
0: இருசப்பன் உங்களுக்கு வழிகேட்டு கொடுத்துடலாங்களா?
6: நீங்க வந்தாதானுங்க பந்தலையே வந்து களை கட்டுதுங்க.
0: அப்படிங்களா? ரொம்ப நன்றிங்க.
6: சரிங்க,
0: கேளுங்க.
7: கோபுரம் எல்லாம் கோயில் ஆகிவிடாது. நீங்கள் நாடி வந்திருப்பது வெறும் கோயில்.
8: தெய்வம், தன்னை தெய்வம் என்று ஒருபோதும் அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை.
0: கேட்டீங்களா?
6: எம்ஜிஆர் சிவாஜி படங்க?
0: இல்ல இல்லைங்க, எம்ஜிஆர் சரியா தான் சொன்னீங்க. என்ன படம் சொல்லணும் நீங்க?
6: உரமை குரலுங்க.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. நல்ல முயற்சி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்.

0: கேட்டீங்களா? பட்டிக்காடா பட்டணமா, மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்காக அடுத்ததாக ஒரு ஒலிக்கிட்டு ஒரு வசனம் கொடுக்கறது. எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றதுன்னு நீங்க சொல்லணும்.
1: குழம்பிய குட்டையில் முகம் தெரியாது, குழப்பமான உள்ளத்தில் நியாயம் தெரியாது.
0: கேட்டீங்களா? மிகவும் பிரபலமான ஒரு திரைப்படம். அவரோட பெயர் சொன்னவே இந்த படம் ஞாபகத்துக்கு வரும். சரி, நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். ஐயா வணக்கம். யாருங்கிறது? சரிங்க, ஜெய்சன் ஐயா, உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கொடுக்கறேன்,
2: கேளுங்க.
1: ஆனா ஒண்ணு, உன்ன மாதிரி வசதி படைத்தவர்கள் பொழுதுபோக்குக்காக இங்க வந்து இப்படி எல்லாம் செய்யறதுக்கு பேர் சேவையே இல்லை.
3: பணக்காரங்களுக்கு சேவை மனப்பான்மையே இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறது நியாயமே இல்லை.
1: நிச்சயமா சொல்றேன், இரும்பு பெட்டிக்கு இதயத்துக்கு சம்பந்தமே கிடையாது.
3: இரும்பு பெட்டி வேற, இதயம் வேறங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிக்காம விட போறது இல்லை.
1: அது அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியம்.
0: கேட்டீங்களா?
4: சிவாஜி பேசுறேன்.
0: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்
5: சார்.
0: யார் எங்கிறது?
5: நல்லா இருக்கிறீங்களா?
0: அருமையா இருக்குங்க. யார் எங்கிறது பேசுறீங்க?
6: உங்களுக்காக
0: ஒரு பாடல் கொடுக்கறேன், கேளுங்க. அது எந்த திரைப்படத்தில் இடம்பெறது அப்படி நீங்க சொல்லணும். சரிங்களா?
6: ட்ரை பண்றேன் சார்.
0: ட்ரை பண்றீங்க, சரிங்க.

0: கேட்டீங்களா?
1: தெரியலங்க சார்.
0: நன்றி, அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: தருமபுரி எம்ஜிஆர் திருமால்.
0: சரிங்க திருமால், உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கொடுக்குறேன். மிகவும் பிரபலமான ஒலிக்கிட்டு, நீங்க சொல்லிருவீங்கன்னு நினைக்கிறேன், கேளுங்க.
3: ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதே போல என்னை குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும்.
0: என்ன திரைப்படம் இது?
2: பராசக்திங்க.
0: பராசக்தி எதிர்பார்த்த. சரி, உங்களுக்காக அடுத்ததாக ஒரு இசைக்கிட்டு கேளுங்க.
4: எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னடி, இப்ப எத்தனை மணிக்கு வந்திருக்கடி.
0: என்ன படம்? என்ன கேக்குறீங்களா இல்ல வீட்டுல கேக்குறீங்களா?
2: இல்ல இல்ல வீட்டுல.
0: சொல்லுங்க திருமால். நன்றி திருமால். நினைவுக்கு வருகிறது, இன்றைய இளம் தென்றல் இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் வளம் வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் இரவின் நிறம் என்ற பொருளும் படுமறையான பெயரை வைத்துள்ள நடிகர் ரஜினிகாந்த், ரங்கராஜ் என்ற இயற்பெயர் கொண்ட நடிகர் சத்யராஜ், நடிகை சாவித்ரியின் இயற்பெயர் சசிகலா வாணி. தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
5: Good evening. This is Akashvani. I am Anuja Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says 21st century India is moving forward with principles of pro-people, proactive and good governance. Stresses to bring youth in government jobs oriented to serve people. Home Minister Amit Shah chairs meeting with Chief Ministers of Chhattisgarh and Odisha to resolve long-standing Mahanadi water dispute. Government extends validity of exempted fast-tag for Divyangjan from 1 to 5 years. Floods continue to affect Bihar with several rivers flowing above danger level. US sanctions 10 individuals and entities including Pakistani businessmen over Iran military procurement. And in Asian Games in Japan, India bags 6 medals to

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
0: தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசைமலை. இன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த நாள். இதோ இன்று சிறப்பு இடைவிடாத இசைமலை நடிகர் திலகத்தின் பாடல்களில்.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:20.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலியில் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசிக்க நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்ட வருகிறது சுகமான ராகங்கள்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 10:27 இமைகள் ஓய்விருக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கி வட்டம் கோட்டையூர்ல எம் ஆறுமுகம் பேசுறேன்.
3: சொல்லுங்க ஆறுமுகம், என்ன பாடல் கேட்கலாம்?
4: படம் வந்து எங்கள் தங்கராஜா.
3: சரிங்க.
4: பாடல்
3: இது வந்து இனிய பாடல். இந்த இனிய இரவு வேளையில்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: சொல்பவர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: சொல்லுங்க தேன்மொழிமா, என்ன பாடல் வேண்டும்?
1: நாளைக்கு ஒரு காந்தி ஜெயந்தி முன்னிட்டு நம்ம தகடூரின் தங்க பண்பலின் இனிய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு அன்பான பாடலுங்கய்யா. கவரிமான் படத்துல இருந்து பூ போலே உன் புன்னகையில் உன் புன்னகை கண்டேன்னு ஒரு அருமையான பாடல சொல்லுங்கய்யா.
0: நன்றி நன்றிமா. இதோ அந்த இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:32 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம்.

0: 10:36 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0:43, 0:42, 0:44, 0:40, 0:30 என்ற எண்ணிலும் அல்லது 0:94, 0:86, 0:81, 0:15 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0:43, 0:42, 0:44, 0:40, 0:31 என்ற எண்ணிலும் 0:94, 0:86, 0:65, 0:65 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிறது?
1: ஐயா போச்சமொழி ராமகிருஷ்ணங்க.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் ஐயா, என்ன பாடல் கேட்போம்?
1: ஐயா இன்னைக்கு அருமையான நாளும் சார்.
0: சரிங்க.
1: நடிகதரும் பிறந்த நாளுங்க. ஒவ்வொரு தமிழன் நெஞ்சில நடிகதரும் சிவாஜியான இதயத்தில் இருக்காரு.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்க?
1: அதனால அவருக்கு வடிவுக்கு வளைகாப்பிலிருந்து இலகமே தமிழ்நாட்டு கலை உலகின் இலகமே அந்த பாடல் ஒரு
0: நிச்சயமா இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும். நன்றிங்க.

இசை பாட அசைந்தாட, இசை பாட அசைந்தாட, நான் பாட நீ ஆட, இசை பாட அசைந்தாட, ஆண்டவனும் இங்கு வந்து ஆனந்த

பசிக்குணவாய் இனிய பசும் பால் உனக்கு தந்தே என் இசையின் மேலாணை இந்த

0: இனிய நேர்களே, நாளை காலை 9:05 தருமபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றல். நாளை காலை 9:05 தருமபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றல். 10:43 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
1: போச்சம்பள்ளிலிருந்து குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க குமார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் என்ன கூறுவது?
0: சரிங்க.
1: அந்த படத்துல தங்கங்களே நாளைய தலைவர்களே அந்த பாடல் அனைத்து நேர்களுக்கும் வழங்கும்.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: சந்திப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் சாம்பல்பட்டி அடுத்த ஏ திப்பம்பட்டி.
0: சரிங்க,
1: மாதையன் பேசணும் சார்.
0: சொல்லுங்க மாதையன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: நினைத்தே முடியவில்லை, ஒருவர் மீது ஒருவர் சார்ந்த பாடல் சார்.
0: இதோ வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

இனிய நேயர்களே, நாளை காலை 9:05 தர்மபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றல். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக

0: இனி நேர்களே, நாளை காலை 9:05 தருமபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல். 10:52 காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வாழ்க வளமுடன். என்எம் துரை, நாகப்பட்டினத்திலிருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்க துரை, என்ன பாடல் கேட்கலாம்?
1: தருமபுரி 20ஆம் ஆண்டு உதய திருவிழாவுக்கு நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பல்லாண்டு வாழ்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற பாடல்.
0: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: இனிய நேர்களே, நாளை காலை 9:05 தருமபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றல் 10:55. இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளறிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடலால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணைக்கும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் பன்னெந்தூரில் இருந்து சுகந்தி அன்பழகன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சுகந்தி அன்பழகன்.
1: ஆமாங்க சார், எனக்கு புதிய பறவையில இருந்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன் அந்த சாங் கொடுங்க.
0: நிச்சயமாங்க, இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.
2: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலில்

0: நேரம் இரவு 11 மணி. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் தெரிவாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். பன்னன்பூர்ல இருந்து கே ராஜேஸ்வரிங்க.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் ரத்தம் சிலகம்.
0: சரிங்க.
1: அதுல வந்து
0: இது வந்து நீங்க பாடல் அனைவருக்காக.
1: நன்றி.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் தெரிவு பாடலாக வளம் வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் கோட்டையூர் ஆறுமுகம், கங்காவரம் தேன்மொழி, போச்சம்பள்ளி ராமகிருஷ்ணன், போச்சம்பள்ளி குமார், ஏ திப்பம்பட்டி மாதையன், நாகரசம்பட்டி என் எம் துரை, பன்னந்தூர் சுகந்தி அன்பழகன், பன்னந்தூர் ராஜேஸ்வரி ஆகியோர் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் இணைப்பில் வர முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பல் எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே. தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has said 21st century India is moving forward with principles of pro-people, pro-active and good governance. The Prime Minister said the country is moving rapidly on the reform express and the institutions that conduct examinations must also work on reforms that are the need of the country. Addressing the centenary celebrations of Union Public Service Commission at Bharat Mandapam in New Delhi today, the Prime Minister stressed on the need to bring young people into public services who are drawn not to public office but to public service.
2: हमें अपने सिलेक्शन पैरामीटर्स और रिक्रूटमेंट प्रोसेस को भविष्य की जरूरतों के अनुरूप बनाना होगा. हमें ऐसे युवाओं को पब्लिक सर्विस में लाना होगा जो पब्लिक ऑफिस से नहीं पब्लिक सर्विस से आकर्षित हो. इसलिए जरूरी है कि रिक्रूटमेंट की परीक्षा सिर्फ यह न परखे कैंडिडेट कितना जानता है बल्कि वो यह भी देखे युवा सिविल सर्विसेज में आना क्यों चाहता है.
1: The Prime Minister said an examination should not be considered just as an event as it is related to the future of the youth. Mr. Modi noted that a delay of even a few months can create difficulties for the youth and therefore the examination system should follow the principle of time certainty. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have praised Captain Smith Mutcher for his heroic courage in preventing a major tragedy and saving many precious lives. Israeli Prime Minister Benjamin Netanyahu and U.S. President Donald Trump have also hailed Smith Mutcher as a hero who averted a big tragedy. Mr. Netanyahu thanked Captain Smith Mutcher for saving the lives of 174 people on board Tel Aviv-bound Fly Dubai flight. Meanwhile, External Affairs Ministry today said it continues to closely follow the health condition of Captain Smith Mutcher. It said in a statement that after receiving initial medical treatment in a hospital in Tabuk, Saudi Arabia, he has now been shifted to Abu Dhabi for continued medical attention and recovery. Indian ambassador in UAE met Captain Mutcher in hospital and inquired about his well-being. Earlier, the ambassador also met his family and assured all possible support for the captain's health and well-being. The Indian Embassy in Abu Dhabi and Consulate in Dubai are in close touch with the local authorities in the matter. Union Home Affairs Minister Amit Shah today chaired a meeting in New Delhi to resolve the long-standing Mahanadi water dispute. Union Jal Shakti Minister C.R. Patil, the Chief Ministers of Chhattisgarh and Odisha and other senior officials were present at the meeting. The dispute over sharing of Mahanadi waters

0: between Chhattisgarh and Odisha has remained unresolved for several years. Odisha had requested the central government in November 2016 to set up a tribunal to resolve the dispute. The government has extended the validity of exempted fast tags from existing 1 year to up to 5 years for Divyangjan, depending on the degree of disability. The centre has revised the guidelines for issuance and renewal of the exempted fast tags for eligible Divyangjan and persons with disability beneficiaries. The guidelines will come into effect from tomorrow. Bihar continues to battle floods. Several rivers in the state are flowing above the danger mark. Chief Minister Samrat Chaudhary has sought the assistance of the Indian Air Force for relief and rescue operations in view of the seriousness of the situation. After inspecting the rising water level of the Ganga in Patna today, Mr. Chaudhary told reporters that several rivers in the state are flowing at high levels. At the Asian Games 2026 in Japan, India enjoyed another action-packed day today, with the men's hockey and cricket teams reaching their respective finals. Men's hockey team defeated their arch-rivals Pakistan 4-3 in a thrilling semi-final, while the cricket team beat Sri Lanka by 124 runs to book a place in the gold medal match. Greco-Roman wrestler Nitesh Tiwaj today bagged silver medal in men's 97kg at Asian Games in Japan. Nitesh lost to Japan's Yuri Nakazato 0-4 in the final. Nitesh missed out on a historic gold but secured India's first silver medal in Greco-Roman wrestling at the Asian Games since 1962. Indian pair of Manu Francis and Prince Kurisinkal Noble bagged the silver medal in the men's skiff opening race 9 of the Asian Games sailing competition. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. நம்முடைய எதிர்காலம் என்பது நாம் இப்பொழுது என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்தே உள்ளது. நம்முடைய எதிர்காலம் என்பது நாம் இப்பொழுது என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்தே உள்ளது. உறங்கும் முன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் நாளை உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் வரும் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஒசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மலலை மொழி, நாளைய மலையாக நம்மோடு கே கதிரவன். காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி. தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் நாளைய காய்கனி விலை நிலவரம். தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானி. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சரமுரங்க நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. 9:05 வானொலியில் வசந்தம் நாளைய நிகழ்ச்சியில் தருமபுரி பண்பலையின் 20வது உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றல். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜெயன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் பகுதி அனுகிரக ஆஞ்சநேயர் சமேத ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:20 நீங்கள் கேட்டவை. மற்பகல் 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:30 தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி கிராமத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் என் மலர் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். நண்பகல் 12:10 விட்டக்கதை தொட்டக்கதை நாடகம் கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு என்ன என்பதை பற்றி விளக்குகிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி வசுமதி அவர்கள். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம்.

மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் கால நிலைகளுக்கேற்ற கால்நடைகளுக்கான கலப்பு தீவனம் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உளவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் குமாரவேல் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இனப்பெருக்க மேலாண்மை குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்க மற்றும் இணையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கோபிகிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8 மணிக்கு இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு என்ற பொருளில் 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம். 10:20 சுகமான ராகங்கள். நாளைய நிகழ்ச்சியில் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இதுவரை நாளை வளம் வரும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.